0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருமுருகன் பூண்டி தல பிள்ளைத்தமிழ்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் 10 திருமுறை.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திரு அண்ணாமலை நினைக்க முக்கிய அருளும் திருத்தலம் திருவண்ணாமலை சோணசேலம் சோணகிரி சோணாசலம் அருணாசலம் அருணை என்பன திருத்தல பெயர்கள். திருமலை வலம் வருதல் மிகச் சிறந்த வழிபாடு. எட்டு திக்குகளிலும் அட்டதுக்குப் பாலகர்கள் வழிபட்ட சிவலிங்கங்கள் உள்ளன. திருநேர் அண்ணாமலை, ஆதி அருணாசலம், பவளக்குன்றீசர் போன்ற சந்நிதிகள் தரிசிக்க வேண்டியனவாம். சிவகங்கை, பிரம்ம தீர்த்தம், இந்திர தீர்த்தம், சக்கர தீர்த்தம் மற்றும் நகர்ப்புறத்தும் கிரிவல பாதையிலுமாக 360 தீர்த்தங்கள் இருப்பதாக புராணம் கூறும். திருமலை மேல் ஏற்றும் கார்த்திகை தீப தரிசனம் உலகு அறிந்த ஒன்று. அண்ணாமலையார் ஆலயம் போன்ற ஒரு கம்பீரமான ஈடும் எடுப்பும் இல்லா ஆலயம் உலகில் வேறு எங்கும் காண்டல் அரிது. கந்தபுராணம், இராமாயணம், மகாபாரதம் முதலான நூல்களில் அருணையம்பதியின் மாண்பு விளக்கப் பெற்றுள்ளது. அருணகிரியார், குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், பாணிபாத்திரர் போன்ற பேர் அருணாளர்கள் வழிபட்ட பதி. ஆடிப்பாடிய அண்ணாமலை கைதொட ஓடிப்போகும் உள்ள வினைகள் என்பார் திருவாமூராளி. இறைவர் அண்ணாமலையார், இறைவி உண்ணாமுலையம்மை, தலமரம் மகிழ், மணிவாசகர் திருவம்பாவை அருளி செய்த மாண்புசேர் பதி. அடிமுடி தேடிய அயன்மால் வரலாறு அகிலம் அறிந்தது. தளர்ப்பிழம்பாய் நின்ற தானு அடி பரவிய வெங்குருவேந்தர் சில நாள் அருணையில் எழுந்தருளியிருந்தனர். பூதநாதர் ஐம்பெரும் பூதங்களில் அக்கினி வடிவில் எழுந்தருளியிருக்கும் பிரானடி பரவி பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி அருளினர். பதிகப்பலன் வானோர் வணங்க மன்னி வாழ்வார்கள் என்பது ஆம். பூவார் மலர் கொண்டு எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கேசி.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருக்கயிலை எல்லாம் வல்ல சிவன் பிரம்மாண்டத்துள்ளே கைலாச நிலையராகிய ஸ்ரீகண்ட சரீர சரீரியாய் இருந்து பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்களுக்கும் ஸ்வேதர் உபமன்யு முதலிய முனிவர்களுக்கும் கண்ணன் பார்த்திபன் ஆகியோருக்கும் அருவான் மும்மை நாயன்மார்களுக்கும் அருளும் திறம் பழம்பெரும் நூல்களுள் பறக்கக் காணலாம். உலகம் எனும் ஒளிமணி வள்ளி மேல் மலரும் வெண்மலர் போல்வதாக கயிலாயம் அமைந்துள்ள சிறப்பை திருமலைச் சருக்கத்தில் விரித்துரைப்பார் சேக்கிழாறு பெருமான். எயிலொரு மூன்றும் செற்றோன் ஏந்திழையுடனே வைகும் கயிலையின் பெருமை தன்னை கட்டுரை செய்தற்பாற்றோ என்பார் வில்லிபுத்தூரார். பனிமால் இமயப் பெருவரையின் 22,980 அடிக்கும் மேற்பட்ட உயரத்தில் கயிலை அமைந்துள்ளது. திருத்திகள் மலை சிறுமியோடு மிகுதேசர் உருத்திகள் எழில் கயிலை வெற்பில் உரைதற்கே விருப்புடைய அற்புதர் என்று ஞானசம்பந்தப் பெருமான் பாடி மகிழ்வர். நால்வர் திருவாக்குகளும் பெற்ற திருத்தலம் மற்றும் திருமுறை பாடல்கள் பலவற்றிலும் பயின்று வரும் சிறப்பினது. கைப்புனைந்து இயற்றா கவின்பெரும் கோபுரங்கள் ஆலய அமைப்புகள் காண கண்கோடி வேண்டும். பொன்வண்ணத்தன் புகழை திருக்காலத்தி தொழுது மகிழ்ந்த காழிப்பிள்ளையார் அங்கிருந்தவாறே பொடிகள் உருவர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடினார். காரார் மேகம் குடிகொள் சாரல் கயிலை மலையார் மேல் பாடிய பாடல்களை இசைக்க வல்லவர்கள் மேல் நோய்கள் வராது, வானோர் உலகில் நிலை பெற்று வாழ்வர் என்பது பதிகப்பலன். பொடிகள் உருவர் எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கேசி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கோட்டாறு. பண் காந்தார பஞ்சமம். திருச்சி

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திருமுண்டீச்சரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவீழி மிழலை
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருப்புகலூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் கொல்லி இராகம் நவரோஸ். திருப்புகலூரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு செங்கல்லை பொன்னாக கொடுத்தருளிய போது பாடி அருளிய திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு சேட்படை. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: கருவூர் தேவர் திரு கீழ்கோட்டூர் மணியம்பல திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: பிறன்மனை நயவாமை. பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் பிறன்மனை நய

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த கயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த கயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி

ஒரு பல கொண்டுணர் வரிதாய் நிற்கும் ஒருவல் ஒருவால் இருக்கையே மறுவினிய பூக்கையிற்கொண்டு எப்பொழுதும்

உலகம் அனைத்தினருக்கும் உண்ணுதல் மேலிட்ட உள்ளுதல் மேலிட்ட திலகம் எனப் பெறினு சீ சீ இலகிய

காண்த்தக்கோர் காண காண இருத்தி திருக்கையிலை என்றார். ஒருத்தர் அறிவான் உரு

இவளுக்கு நல்லவாறு எண்ணுதிரேல் இல்லே தவளக்கொடி இவள் மேற் சாத்தி இவளுக்கு காட்டு நில்கள் காலத்தி காட்டி கமழே கொள்வே.

எங்கும் நிறைந்து நிறைந்து எங்கும் நீயேயாய் நின்றாலும் உந்தில் மறைந்து ஐம்புலன் காணவாராய். சிறந்த சிறந்த கனியாரும் தன் சாரக் காலத்தியாழ்வாய் பணியாவியல் பரிசே பரிசறியேல் பற்றிலேன் கற்றிலேல் முற்று கரி உரியாய் பாத

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: புனல்வாதத்தின் போது பொய்யறிவிச் சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடுகையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிகையேடு வைகை ஆற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாதத் திருப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் தக்கராகம்

ஓம் நம சிவாயி. சைவம்பாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசர் தேவார பாடல்கள் இலக்க உரை. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

ஒரு மனிதன் தனக்கு ஒரு தோல்வி வந்ததுனால் வாழ்க்கையில் அந்த தோல்வியை அவன் அனுபவிக்கிற துன்பத்தை விட இன்னொருத்தன் அதை சுட்டி காட்டி ஏளனம் பண்ணும்போது 100 மடங்கா பெருகிவிடும் அந்த துன்பம். திருவொத்தூர் என்று ஒரு ஊர், இன்னைக்கு திருவொத்தூர் சொல்றதில்லை, வேற ஒரு பேர் சொல்ல, ஒத்துன்னு சொன்னதுன்னு அர்த்தம், வேதங்களை சிவன் சொன்னான், அதனால திருவொத்தூர் அப்படிதே. அந்த ஊர்ல ஒரு பெரியவர், ஒரு சிவனடியார், அவர் தினந்தோறும் சுவாமிக்கு பணம் பெற நிவேத்தியம் பண்ணார். எங்கேயுமே கேள்விப்படாத விஷயம் பணம் பழம். அவர்கிட்ட இருந்த பணமரம், இந்த பெண் பணமரம் பூரா செத்து போச்சு, இருக்கிறதெல்லாம் ஆண் பணையா வந்து சேர்ந்து போச்சு. இது திருஞான சம்பந்தருடைய காலம், அது 7வது நூற்றாண்டு இல்லவா உங்களுக்கு நினைவு இருக்கும், 1300 ஆண்டுகளுக்கு முந்தி. நமது சமுதாயத்திற்கு பெரிய தீங்கு விளைத்தவர்கள் சமணர்கள் பௌத்தர்கள், அது உங்களுக்கு தெரியும். அதனால தான் திருஞான சம்பந்தரே தோன்றினார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இந்த சவுனர்களும் பௌத்தர்களும் எள்ளி நகையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓய் சிவனடியார, நீ சாமிக்கு பணம் பல நிவர்த்தி பண்ணில, அதனாலதான் பணமரம்லாம் பெண் பணமரம் செத்து போய் ஆண் பணமரமா போச்சு. போ உன் தொண்டு க்ளோஸ் அப்படின்னு ஏளனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த சுவாமிக்கு பணம் பல நிவர்த்தியம் பண்ண முடியலையேன்னு ஒரு சிரமம், வருத்தப்படுவதை விட இவங்கள் ஏளனம் பண்றதுதான் பெருசா போச்சு. சுவாமிகிட்ட சொல்லி வருத்தப்பட்டார், இப்படின்னா ஏளனம் பண்றாங்களே நான் எங்க பண்ணுவேன் அப்படின்னு. திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு வந்தார், அவர்கிட்ட இந்த வருத்தத்தை சொல்லி அழுதார் அந்த சிவனடியார். உடனே என்ன பண்ணார், அந்த பணமரத்துக்கிட்ட போய் நின்னார் திருஞான சம்பந்தர். ஒரு பதிகம் பாடி இருக்க கூடும், அந்த பதிகம் நமக்கு இப்பொழுது கிடைக்கல, எத்தனையோ பதிகங்கள் கிடைக்காமல் போச்சு, கிடைக்கலன்னு வருத்தப்பட்டது ராஜராஜ சோழன் வருத்தம்தான். அவன்தான் உண்மை சைவன், நாம் எல்லாம் வருத்தப்படவே இருக்கிறதையே பார்க்கலையே. திருஞான சம்பந்தர்கள் வந்து அந்த அந்த ஆண் பணமரத்துக்கிட்ட வந்து நின்று ஒரு பதியும் பாடினார். இந்த ஆண்பனை பெண்பனை ஆகல, அத தவறா சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. அந்த ஆண்பனை கொலை தள்ளி தாயாச்சு, அதுதான் அதுல ஆச்சரியம். சுவாமி அப்படித்தான் சொல்றாரு, குறும்பை ஆண்பனை ஈன் கொலை ஒத்தூர் அப்படின்னு சொல்றாரு. இந்த தேவாரத்தினுடைய சக்தி அருள் தெய்வீகம் அந்த ஆண் பனையை பெண்பனை போல கொலையை காய்க்க வைத்துவிட்டது என்பதுதான் இதுல முக்கியமான பொருள். கடைசி பாட்டில் அதைத்தான் அவர் சொல்றார். திருஞான சம்பந்தர் சொல்றார், நான் பாடி காட்டுறேன். இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, ஒரு ஆண் பனையை கொலையின் வைக்கிற திருஞான சம்பந்தருடைய தேவாரம் நம்ம தலைவிதிய மாத்தாதா, நமக்கு அருள் வாங்கி கொடுக்காதா சிவனிட்ட இருந்து என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அற்புதமான திருப்பதியம் இது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். இப்ப திருவொத்தூர்னு யாரும் சொல்றதில்லை அந்த ஊரை, இந்த சொல்லு என்னமோ மாதிரி சொல்லி செய்யார் அப்படின்னு சொல்றான், பக்கத்துல செய்யார் ஆறு ஓடு, அதனால செய்யார்னு சொல்றான், அதான் திருவொத்தூர். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, குறும்பை ஆழ்வனே அரும்பு கொன்றை அடிகளை பெரும்புகளையுள் ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை வீடை என்பதுதான் கடைசி பாட்டு.

பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. பலஞ்சுழி வாணனை வாயார வாயார பண்ணி ஆதரித்து நெத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்

செல்லுவதற்கு பல வழி உண்டு. அதுபோல நமக்கு புண்ணியமோ பாபமோ வருவதற்கு மூன்று வழிதான் தேவாரத்திலே சொல்லப்படுகிறது. மீண்டும் ஒரு தடவை சொல்ல, நமக்கு புண்ணியம் வருவதற்கோ அல்லது பாபம் வருவதற்கோ மூன்று வழி தேவாரம் விஞ்ஞான சம்பந்தர் சொல்றாரு. இது அந்த பாபம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, மனத்தினால தீங்க நினைக்கிறதுல பாபம் வரும். ஒன்று, வாக்குனால சொல்றதுல பாபம் வரும். ரெண்டு, செய்கையினால பாபம் வரும். அதே மாதிரி புண்ணியம் மனம் வாக்கு காய், இது மூணாலையும் புண்ணியம். புண்ணியம் வருவதற்கும் மூன்று வழி, பாபம் வருவதற்கும் மூன்று வழி. இதைத்தான் திருஞான சம்பந்தர் சொல்ற இந்த பாட்டில். திருவலஞ்சுழியில இருக்கிற ஈசனை நீ நினைத்து விட்டாய், என்ன புண்ணியம் செய்து விட்டாய் நெஞ்சமே அப்படின்னு என்ன மகிழ்ச்சி கொள்றாரு பாத்தீங்களா திருஞான சம்பந்தர். அதுல இருந்து என்ன தெரிகிறது, நாமளும் வலஞ்சுழியில இருக்கிற ஈசனை நினைத்து விட வேண்டும் என்பது கருத்து. அதே போல் வாயார் அவனை பாடி விட்டதுனால நீ என்ன புண்ணியம் செய்து விட்டாய் அப்படின்னு சந்தோஷப்படுற. அதே மாதிரி விழுந்து வணங்குதல், வலம் வருதல், இதெல்லாம் காயத்தினால உடம்பினால வருகிற செய்கை. விஞ்ஞான சம்பந்தர் ஒரு கோயிலுக்கு போனார்னா எத்தனை தடவை விழுந்து வணங்கினார்னு கணக்கு சொல்லப்படவில்லை. பெரிய புராணத்துல எத்தனையோ தடவை விழுந்து வணங்கினார் சொல்ற. நாம ஒரு தடவை ரெண்டு தடவை கூட விழுந்து வணங்குறதில்லை இல்லையா. அதுதான் காயத்தினால வருகிற புண்ணியம். காயம்னா உடம்பு. திருவலம்பர் சுவாமி பிரகாரத்துல பலம் வருவதனால வருகிற புண்ணியம் இல்லையா. கால்களார் பயன் கரைக்கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களார் பயன் என்பது அப்படிதான் இல்லையா. கைகால் குப்பிட்டு என்று சொல்லுகிறார். இந்த மூன்று வழிதான் இந்த திருப்பாட்டிலே சொல்லப்படுகிறது. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இருங்கடல் வையத்து முன்னணி புரிய நல்வினை பயனடை. நீ முன்னை செய்த புண்ணியம் இப்ப ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றார் சுவாமி. மண்ணு தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் திரு வலஞ்சொடை வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்து விட்டாய். வலஞ்சுழி என்பது கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு திருத்தலம். ஏன் அதற்கு வலஞ்சுழி என்று வந்தது என்று கேட்டால், இந்த மைக்கு தான் அந்த ஊர்னு வச்சுக்கோங்க. காவிரி இப்படி வருகிறது, இப்படி வருகிற காவிரி இந்த ஊர்கிட்ட இப்படி வந்து மறுபடியும் வளமாக போய் அப்படி போய் விடுகிறது. இதை பார்த்த நமது பெரியவர்கள், நமது முன்னோர்கள் அந்த ஊரை, அந்த திருத்தலத்தை, இந்த காவிரி வலஞ்சுழியாக செல்வதனால இதுக்கு வலஞ்சுழி என்று பெயர் வைத்தார்கள். எவ்வளவு கட்டிக்காரணம் பார்த்தீங்களா ஐயா. ஆம், அதுதான் திரு வலஞ்சுழி என்று பேர். கும்பகோணத்துக்கு அருகாமையில சுவாமி மலைக்கு அருகாமையில் இருக்கிறது இந்த திருத்தலம். ஒன்று, இந்த திருப்பதிகத்தை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு இந்த கடைசி பாட்டில் சொல்ற பாடிக்காட்டு.

ஆதரித்து இசை கற்று வல்லா சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மே. நான் தவறி சொல்லிட்டேன், பாடக்கூட வேண்டாம், கேட்டுவிடு. என்ன கருத்து பாருங்க. அதுலயும் அந்த தமிழினுடைய பொருள் தெரிந்து இசையினுடைய நுணுக்கமும் தெரிந்து ஒருத்தன் பாடிவிட்டானே ஆனால், அந்த பாட்டை நீ கேட்டு விட்டியே ஆனால், உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா?

பலஞ்சுடி மருவிய மருந்தினை பயற்காடி நாதம் வேதியம் ஞான சம்பந்தம் வாழ் நவிற்றிய தமிழ் மாலே ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டுகந்தவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருச்சாய்க்காடு திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை பண் சீகாமரம் ராகம் மாயாமாளவ கௌள.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சித்தம் ஒன்றவல்லார்க்கு இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளும் வழிபாட்டு அந்த நியமமாக வைத்துக் கொண்டு ஒரு நீரை வைத்து பிறகு மலரும் தூவி இந்த மனமும் ஒன்றி செய்கின்றவர்களுக்கு ஆரூடும் சிவன் அப்படி இருக்கின்றவர்களுக்கு தான் பெருமான் அருள் செய்கிறார். அப்படி இருக்கின்ற பெருமான் எங்கே இருக்கிறான்? கோயில், இந்த திருச்சாய்க்காட்டு கோயில் இருக்கிறான். மத்த யானையின் கோடும் ஒன் பீலியும் வாரி தத்து நீர் பொன்னி சாகரமேவு சாய்க்காடி. பின்னிரண்டடி அப்படியே திருச்சாய்க்காட்டுடைய வர்ணனை. ஏன்னா காவிரி போகுது, அந்த காவிரி போய் எங்க முடிய போகுது? கடல்ல போய் முடிய போகுது. இந்த காவிரிங்கிறது ஒரு பெரிய பெண்ணு, கடல்ங்கிறது கணவன். எனவே இது குடகுமலையில தோன்றிய அந்த பெண்ணு எல்லாருக்கும் உதவி உதவி உதவி உதவி உதவி உதவி நிறைவாக பூம்புகார் கடல்ல போய் தன் தலைவனோடு சேருது. அப்படி தலைவனோடு சேருகின்ற பொழுது என்ன பண்ணுமா? கையுறை போல தான் அங்கெங்கேயும் பெற்ற மயிர்பீலி, யானை தந்தம், சந்தனக்கட்டைகள் இவையெல்லாம் அதுல அடிச்சுட்டு வருமா? இவையெல்லாம் கொண்டு போய் அந்த கடல்ல கொண்டு தள்ளுமா? இப்படிப்பட்ட காவிரி என்று சொன்னார். நேற்று கூட சொன்ன பாருங்க, ஒழியாய் வாழி காவேரி என்று இளங்கோடிகள் சொன்னார். உன் அந்த அருமையான தண்ணீர் கொண்டு வருவது இருக்குதே, நீ என்னைக்குமே செய்வப்பா என்று சொன்னார். அதனால பொம்மையோ மற்றவர்களோ தந்தாலும் தராவிட்டாலும் பெருமான் தர நம்முடைய காவிரி என்னைக்கு வரும் என்ற நினைவோடு இருப்போம். அப்படிப்பட்ட அருமையான காவிரி பாயும்படியான திருச்சாய்க்காடு. இதே போலதான் மற்ற எல்லா பதி பாடல்களிலும் முன்னிரண்டடி பெருமானை பற்றி, பின்னிரண்டடி திருச்சாய்க்காடு எப்படி இருக்குங்கிறது அப்படி ஒரு போக்கு அந்த பதிகம் எல்லாம். பண்தலை கொண்டு பூதங்கள் பாட நின்றாடும் வெண்தலை கருங்காடு உரை வேதி என் கோயில். பண்தலை கொண்டு பூதங்கள் பாட, பெருமான் பக்கத்தில் இருக்கிற பூதங்கள் கூட பாடுமான் அல்ல, ஆனா எப்படி பாடும்னு சொன்னா ஓதாமூர்த்திகள் மாதிரி பாடுமா. பண் தலை கொண்டு பூதங்கள் பாடினவுடனே வந்து என்ன பூதமே இப்ப பாண்டி என்ன மேகராக குறிஞ்சி இல்ல, இது குறிஞ்சி பண் அல்லவா அப்படிங்குமா, இது பேந்தை காந்தாரம் அல்லவா அப்படிமா. எனவே பெருமான் பக்கத்தில் இருக்கிற பூதங்கள் கூட பன்னறிந்த பூதங்கள். அப்படி அந்த பூதங்கள் எல்லாம் பாட நின்று ஆடும் பெருமான் என்ன பண்ணுவார்? ரொம்ப அருமையா எப்பொழுதும் ஆடுவாராம். இப்படி ஆட வெண்டலை கருங்காடு உரை வேதியன் கோயில். இப்படிப்பட்ட பெருமான் எழுந்துள்ளிருக்கும்படியான கோவில் எங்களுடைய திருச்சாய்க்காட்டில் இருக்கு. பின்னிரண்டடி கொண்டலை திகழ் பேரிடம் பேரி முழக்கம் குடாவி தண்டலை தட மாமயிலாடு சாய்க்காடி. அங்க இருக்கிற மயில்லாம் ரொம்ப அருமையா டான்ஸ் பண்ணுமா, நடிக்கும். சரி, அதுக்கு பின்னணி இசை என்னன்னாரு, மேகங்கள் அப்படியே முழங்குமா சரிங்களா, அப்படி இப்படி உருட்டி உருட்டி அப்படி இடிக்க இடிக்க அதுவே அதுக்கு துணை கருவியான இசையா இருக்க மயிலாடும்படியான திருச்சாய்க்காடு என்று சொல்லி பின்னிரண்டடியில சாய்க்காட்டை பற்றிய வர்ணேன். நாறு கோவில நாகில வெண்மதியத்தோடு ஆறு சூடும் அமரர் பிரான்முறை கோயில். பெருமானுடைய திருச்சடையில என்னென்னவெல்லாம் உண்டுன்னா, இயல்பா இருக்கிறது என்னன்னு கேட்டா மதியம் இருக்குது, தலையில கங்கை இருக்குது, இல்ல பாம்பு இருக்கு, இது மூணும் பதிவா இருக்கிறது. கொன்றை, அது அவருக்கு ரொம்ப விருப்பமான மலர், அது எப்படியாவது ஒரு அடிவரில் ஏதேன்னு ஒருத்த கொஞ்சம் போட்டுரும் அது இருக்கும். இனி மற்ற மலர்கள் இருக்குன்னு சொன்னா எல்லாம் அந்தந்த மலர்கள் எங்கே யார் யாரு கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு பெருமான் தள்ளில் போடுறோம். அது அப்படியே எல்லாம் எதையும் தாங்கும் இதயம், அவளை எதையும் தாங்கும் திருச்சடை அப்படி பெற்றிருக்கு. பாவம் இல்ல திருச்சடையில இருக்குமா, இப்படி எல்லாம் திருச்சடை கொண்டிருக்கின்ற எங்க பெருமான், உரை கோயில் ஊரு தேங்கனி மாங்கனி ஓங்கிய சோலை தாறு கண்கதலி புதல் மேவு சாய்க்காடி. இந்த முக்கணி முக்கணினா மா பலா வாழைங்கிறான், இந்த தேங்காய கூட தேங்கனின்னு சொல்ற பழக்கம் உண்டு, ஏன்னா முத்த காயாச்சுன்னா அதுவும் கனிதான். அப்ப தேங்கனி மாங்கனி இல்லைங்களா வாழைப்பழம் இது மூணு அப்படியே தவடுமாம் நம்முடைய திருச்சாய்க்காடு. இப்ப இருக்கான்னு கேட்காதீங்க, இந்த ஒரு மணி நேரம் சாய்க்காட்டு அப்படி நினைப்பேன். இப்படி எல்லாம் இருக்கின்ற இடம் வரங்கள் வன்புகள் மன்னிய எந்தை மறுவார் புறங்கள் மூன்றும் பொடி பட எய்தவன் கோயில். திரிபுரத்தை எடுத்த எங்களுடைய பெருமான் அவன் உரைகின்ற கோவில் எப்படி இருக்கும், இரங்கல் ஓசையும் ஈட்டிய சரத்தொடும் ஈண்டி தரங்க நீல்கடி தன்கரைவரு சாய்க்காடி. அருமையான ஒரு குறிப்பை சொல்லுகிறார், கொஞ்சம் இலக்கணம் படித்தவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி படுவாங்க. இந்த நெய்தல் என்பது சொல்லணும்னா அது ரொம்ப இரக்கத்தோடு கூடிய உணர்வு. தொல்காப்பியத்தில் அதை பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணி தொலைக்கிறது எல்லாம் தொல்காப்பியமே, இப்போ எம்ஏ இருக்கு படிக்கிறவங்க ஏதோ கொஞ்சம் படிப்பான், அதுவும் உறைவெல்ல உறைவெல்லாம் வேணாமல் வெறும் மூலத்தை படிக்கிறான், அவன் என்னத்தை பண்ண போகிறான், ஒன்றும் இல்லைங்களா. ஒரு காலத்தில் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னா எம்ஏன்னா பெரிய துவாசாந்த பெருவழியாக இருந்தது, மாஸ்டர் டிகிரி வாங்கினா மிகப்பெரிய டிகிரின்னு பேர் அப்படி இருந்தது. என்ன பண்ணுறது போயிட்டுது, அந்த தகுதியே எங்கேயோ கொண்டு கெடுத்து, அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், வருந்தப்படாது. எனவே தொல்காப்பியத்தில் நெய்தல் என்று சொன்னால் இரங்கல் அதுக்கு குறிப்பொருள். இரங்கல்னு கேட்டால் கணவனை பிரிந்த அந்த பெண் இன்னும் வரவில்லையே, துபாய் போனவர் வல்லையே மலேசியா போனவர் வல்லையேன்னு சொல்லிட்டு அப்படி இறங்கி கொண்டிருக்கிற அந்த இறக்க உணர்வு தான் நெய்தலுக்குரிய உணர்வு என்று சொல்வார். அதனால அந்த சேக்கலா பெருமான் போற போக்கில் அதை குறிக்கிறார், எது இரங்கல் ஓசையும். இந்த இரங்கல் ஓசைன்னு சொன்னா தொல்காப்பியம் படிச்சிருந்தா தான் நெய்தல்ல போய் சொல்லும் போது இரங்கல் ஓசை வருது இல்லைன்னா, அது என்ன ஏன் திடீர்னு எல்லாத்துக்கு இறங்குறாங்க அப்படின்னு தோணும். தொல்காப்பியத்திலே ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொன்று, குறிஞ்சின்னா புணர்ச்சி, முல்லைன்னா இருத்தல், மருதம்னா ஊடல், நெய்தல்னா இரங்கல் என்று அருமையா வகுத்திருக்காரு சேக்கிழாருடைய அருமையான அந்த காவியம். போற போக்கள் அந்த பழமையான இலக்கண குறிப்பையும் காட்டுவது போல இரங்கல் ஓசையும் ஈட்டிய சரத்தோடும் ஈண்டி தரங்க நீல்கடி தன்கரை தங்கு தன்கரை வைகு சாய்க்காடி. அல்ல கடற்கரையில மாலை நேரத்துல கணவனும் மனைவியுமா இருப்பவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க, பிரிந்திருக்கிற கணவனை பிரிந்திருக்கிற பெண் எப்படி இருப்பா, இந்த மாதிரி கடல்ல கடலே என் கணவன் இன்னும் வரவில்லையேப்பா, எப்பப்பா வருவான் என்று அதோடு மிகுந்த துயரமாக பேசிக்கொண்டிருப்பாளாம், அதான் இரங்கல் ஓசை. இப்படிப்பட்ட அருமையான திருச்சாய்க்காடு என்று சொன்னார். ஏழைமார் கடைதோறும் இடுபலிக்கென்று கூடை வாழற வாட்டும் பிரானுரை கோயில். இது ஒரு அருமை. பெருமான் வந்து பிச்சை செல்லுகின்ற பொழுது இந்த பாம்பு இருக்குது அதுவும் இப்படி கூடவே இருக்குமா, இவர் போய் கையேந்திரத்துக்குள்ள இது என்ன புசுன்னு இப்படி வந்து நிற்கும். அதான் சொன்ன காரைக்காலமே, காரைக்காலமையாருடைய அற்புத திருவந்தாதி பல்வேறு கருத்துக்களை உடையது, 11 திருமறை அது இப்ப படிக்க போறதில்ல. சுவாமி பாம்பு இருக்கட்டும் போட்டுங்க, உங்களை நாங்கள் போட்டுக்கோன்னு சொல்லப்படாது, இந்த பிச்சை கச்சியை எடுக்கும்போது அதை போட்டு போகாதீங்களே, ஏன்னா அங்க இருந்து ஆசையா ஐயோ பிச்சை எடுக்கிறார் அவர் கொஞ்சம் சோறு போடி அப்படின்னு சொன்னா சோறு எடுத்துட்டு வந்தவனே இது என்ன பண்ணும், இது வரவே இருக்குது அது என்ன, இந்த நேரத்தில கொஞ்சம் கழட்டி வச்சுட்டேன். சுந்தரமூர் சுவாமிகளே பாம்பு மூசு மூசு என்னும், நாங்க வரும்போது நீ வரவே இருக்கிறியோ இல்லையோப்பா அது வரவே இருக்குது முதல்ல, அது எங்களுக்கு பயமாவும் இருக்கு சுவாமி என்று இப்படி எல்லாம் விண்ணப்பித்தார்கள். ஆகவே இப்படி அந்த பாம்பானது ஆடும்படி கூழை வாழறவாட்டும் பிரானுரை கோயில், மாழை உண்கண் வளைக்கை நுழைச்சியர் வன்பூம் தாழை வன்மடற் கொய்து கொண்டாடு சாய்க்காடி. ரொம்ப அருமை. நெய்தல் நிலத்தில் இருக்கின்றவர்களுக்கு தொல்காப்பியத்தில் இருக்கு. இப்ப மருத நிலத்தில் வாழுகின்றவர்கள் உழவர் உழத்தியர், முல்லை நிலத்தில் வாழுகின்றவர்கள் இடையர் இடைச்சியர், குறிஞ்சி நிலத்தில் வாடுகின்றவர்கள் குறவர் குரத்தியர், நெய்தல் நிலத்தில் வாடுகின்றவர் நுழையர் நுழைச்சியர். அந்த பெயருடையவர்களா இருப்பாங்க. தமிழன் எவ்வளவு வரையறைப்படுத்தி வாழ்ந்திருக்கிறான் தெரியுங்களா, பெயர் முதற்கொண்டு. தமிழனை போல வந்து அந்த பண்டைய இலக்கியங்களை பார்த்தோம்னா அறிவிலும் அந்த வளமையிலும் அந்த வாழ்க்கை வரையறையிலும் எங்கேயோ மேல இருந்திருக்கிறான். அதோட நிறுத்திக்க, எங்கேயோ மேல இருந்திருந்திருக்கான். இன்னைக்கு இவனை போல கீழே போனவன் அவனுமே இல்லை என்பது கருத்து. என்னையும் சே சொல்றேன், நீங்களும் என்னையும் சொல்றேன், எது எடுத்தாலும் ஒண்ணும் இல்லைன்னு போயிட்டோம்ல இவனை போல. அது போல நீதளத்தில் வாழ்கின்றவர்களுக்கு என்ன பெயர்? நுழையர், நுழைச்சியர், அல்லது பரதர், பரத்தியர், இந்த ரெண்டு சொல்லும் பயன்படும். ஏன்னா அந்த நிலத்தில் வாழ்கின்றவர்களுக்கெல்லாம் நெய்தல், அதாவது கடற்கரையில் மீன் பிடிப்பது, படகு ஓட்டுவது, அந்த அது மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த பெயர் உண்டு. மலை நிலத்தில் வந்து மேலே ஏறி அந்த மாதிரிலாம் வாழ்கின்றவர்கள் குறவர், குடத்தியர்னு பேர். நல்ல மருத நிலத்தில் வயலில் தண்ணியில் வேலை செய்யலாம் உழவர், உழத்தியர்னு பேர். என்ன அருமை! இதெல்லாம் தொலாபித்தில் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அருமையாக நினைவு சொல்லுகிறார். மாழை உண்கண் வளைக்கை நுழைச்சியர் வன்பும் தாழை வெண்மடற் கொய்து கொண்டாடு சாய்க்காடி. கடற்கரை ஆனதுனாலே அங்க இருக்கிற நுழைச்சியர் எல்லாம் தாழை மற்ற இந்த எல்லாம் பூவெல்லாம் பறித்து கொண்டு மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சாக்காடு. துங்க வானவர் சூழ்கடல் தாம் கடை போதில் அங்கொரு நீழல் அளித்த எம்மானுரை கோயில். ரொம்ப அருமை. இந்த கடல் கடைந்த போது திடீர்னு விஷம் வந்தது. அப்ப வந்த போது பெருமான் தான் காத்தா. இந்த ஈரோட்ல இந்த மாதிரி வந்து நீங்க நடத்திட்டு இருக்கும் போது இடையில யார் வந்தாலும் அப்படியே வணங்கிடுவாங்க. அது வணங்கும்போது நான் அந்த வணக்கம் நமக்காக வச்சுக்க கூடாது, அங்கே கொடுத்துடணும். வணக்கம் நம்ம ஏற்றுக்க கூடாது. ஒரு அருமையான சைவ சமய நெறின்னு ஒரு நூல் நூல், அதெல்லாம் போயிட்டு படிக்கிறது இல்லை. உன்னை வணங்கின் உனது உள்ளுரையும் நின்மலனுக்கென்றே நினை. உன்னை யாராவது வணங்கினாங்கன்னா உனக்குன்னு நினைச்சு கால எடுத்துக்க கூடாத, உள்ளே இருக்கிற பரம்பொருக்குன்னு நினைச்சுக்கோ. நீ பிறரை வணங்கின் அவருடைய உள்ளுரையும் நின்மலனுக்கென்றே நினை. இதுல ஏது உயர்வேது தாழ்வேது சாமி? சைவ சமய நெறின்னு ஒரு சின்ன நூல் குரல் வெண்பாவில் பாடினது. அதுதான் சொல்றேன், பக்திக்கு ஒரு நெறியும் பொலிவும் ஊட்டுவது சாத்திரம். அதனால ஏதேனும் இது மாதிரி வணங்கினாங்கன்னு சொல்லும் போது நம்ம உடனே ஆஹா நமக்கு என்ன வாசி வணங்குறாங்கன்னு நினைச்சோம்னா பைத்திகார பயல்ல பைத்திகார பயல். பெருமானி இந்த வணக்கம் எல்லாம் எனக்கா தகுதி பெருமானு என்று சரிங்களா. அதனால முருகா முருகா. எனவே நீங்க அதுல இன்னொரு அருமை தெரியுங்களா, இதுல ஈரோடுலதான் வந்து கைலாயம் திருக்கைலாயம் போயிட்டு வந்தவங்க அதிகம். திருக்கைலாயம் போயிட்டு வந்துட்டாங்கன்னா ஈரோடுல ஸ்டேஷன்ல இறங்கும் போதே வரவேற்புக்கு போவாங்க. போனா தான் பேரப்பையன் போயிருப்பான், வந்திருப்பான், அவனுக்கு வணக்கம் செஞ்சிருவாங்க. யாரு? தாத்தா வணக்கம் செய்வார். தாத்தா பேரனுக்கு வணங்குறார். ஏன்? பேரன் அல்ல, கைலாயம் சென்று வந்த ஆன்மா. அப்படி அப்படி வச்சிடணும், அப்படி வச்சிடணும். என்ன தான் பேர பிள்ளைக்கு போய் காலை விழுது, அப்புறம் என்னடா தம்பி என்ன சௌகரியமா இருக்கியான்னு அது கேட்பாங்க, அது வேற விஷயம். அவனு தாத்தா அப்படிமா அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இறங்கினவுன்னு என்ன நினைக்கிறான், கைலாயம் சென்று வந்த ஆன்மா. எல்லாரும் வணங்கும் வணங்கிட்டு. அதனால வேதனாவினர் அங்கே, ஆமா, அங்கோர் நீர் அளித்த எம்மானுடைய கோயில். இந்த விஷம் வருகின்ற பொழுது அதை காத்த பெருமான் நம்முடைய பெருமான், அதனால் அப்படி நீழல் அளித்தார். தன்னுடைய அருளை செய்தாராம் அவர். அப்படிப்பட்டவர் இருந்திருக்கிற கோயில். வங்கம் மங்கொழிப்பியும் முத்துமணியும் சங்கும் வாரி தடங்கடல் உந்து சாய்க்காடி. அங்க இருக்கிற கப்பல் என்னன்னு கேட்டா எல்லாம் கடல்படு பொருட்கள். கடல்படு பொருள் என்ன? மணி, முத்து, இவையெல்லாம் அங்கிருந்து கொண்டு வரும். மீண்டு வேண்டும்னா சொன்னா இங்கிருந்து சில மிளகுகள்லாம் அரைச்சிட்டு போவோம். பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் சங்கலிக்கும். அந்த காலத்தில் கப்பல் எப்படி வருமா நமக்கு பூம்புகாருக்கெல்லாம்? அங்கேருந்து பவுன் கொண்டு வருமா, இங்கேருந்து மிளகு ஏற்றிக்கிட்டு போகும். பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் சங்க இலைக்கு இருக்கு. பாலம் பாலமாக தங்கத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு இங்கே இருக்கிற அங்கே கிடைக்காத மிளகு எடுத்துகிட்டு போகும். மிளகு அவ்வளோ நல்லதில்லை அது. இந்த பாடுறவங்க இவங்க எங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டால் மற்ற எல்லாத்த விட இந்த வெண்பொங்கல் வந்து வாங்கி சாப்பிட்றது எதுக்குன்னு கேட்டால் எல்லாத்துலேயும் கலப்படம், எங்கும் இதிலும் கலப்படம், இங்கும் இதிலும் கலப்படம், ஆனால் அந்த மிளகு இருக்கிறது நல்லது தொண்டை. மிளகு அவ்வளோ ரொம்ப அருமையானது. அதனால் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும். கரிங்கிறது எந்த அறியா பொண்ணு தெரியுமோ? போச்சு போச்சு. இந்த சின்ன அறியா போட்டிங்கன்னா விறகு கறி, பெரிய அறியா போட்டால் தான் மிளகு. பாழாப்போன இந்த ராணாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே தெரிய மாட்டேங்கிறான், வேணாங்கிறான். ஏன்னா இவன் அதை எங்க பயன்படுத்துங்கிறது தெரியல. அதனால இது எதுக்கு சார் ரெண்டு ராணா, ஒரு ராணா வச்சிருவோம், எழுத்து சீர்திருத்தம் உன் தலை ஏற்க வட்டி தான் போகணும் போகிறார். எழுத்து சீர்திருத்தம் அதெல்லாம் நீல படிச்சுக்கணும். இந்த சின்னரியனா போட்டோம்னா கரீனா கறிக்கட்டை, இந்த பெரியரியனா போட்டினா கரீனா மிளகு, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்றெல்லாம் சொன்ன மிளகு கரீனா நம்ம இப்ப காய்கறி அந்த அதுக்கு இந்த வல்லினரியனா தான் அந்த அடினா தான். ஆமா பாத்தீங்களா, நெய்விரவு கறி சோறு முப்போதும் வேண்டும். சிவகாசினா சிவகாசி இல்ல, நெய்விரவு கரிசோறு முப்போதும் வேண்டும். சுந்தரமூர் சுவாமி கேக்குறாரு, சாமி நெய் இல்லாம சாப்பிட்டே பழக்கம் இல்லைன்ட்டு. இப்ப நெய் நெய் ஏன்னாங்க, அது வந்து ரொம்ப கொழுப்பு சத்து உண்டாக்கும்னு. அதெல்லாம் ஒண்ணும் உண்டாக்காது, நல்ல வேலை செஞ்சோம்னா நெய் அருமா பாரு மூண்டு மண்டு ஊற்றி சாப்பிடலாம். இந்த மாதிரி மூர்த்திகளுக்கு எல்லாம் ஒரு காலத்துல மடங்கள்ல வந்தாங்கன்னு என்ன தெரியுமில்ல, வடங்கல்ல இரவெல்லாம் பாட சொல்லுவாங்க. ஆனா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, காலையில இட்லின்னா நெய்ய இந்த ஸ்பூன்ல எல்லாம் பழக்கம் இல்லை, சீச்சி சிறிது வயிற்றுக்கு இல்லை, கரண்டியில ஊத்துவாங்க. இன்னும் சில சமயங்கள்ல அப்படி மூர்த்திகள் கொஞ்சம் கையை அப்படி குவிச்சா தேவலாம் அப்படிமாங்க, கையை குவிச்சதுன்னா அதுல ஊத்துவாங்க நெய்ய சாப்பிடுவாங்க, ஒன்னும் அசைக்காது. ஏன்னா ராத்திரி தாண்டகத்தை 20 தாண்டவம்லாம் பாடுறாங்க, எல்லாம் கரைஞ்சி போடும். நீங்க தின்ன விட்டு இறங்காம நெய் தின்னாதான் கொழுப்பு சத்து வரும். ஆறுமே 4 வகுப்பு உடைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடலாம் நெய்யெல்லாம் ஒன்னு பண்ணாது. அது நெய் விரவு கறி சோறு முப்போதும் வேண்டும், அந்த கறி அல்லவா சரி. வேதனாவினர் வெண்பளிங்கின் குடைக்காதர் ஓத நஞ்சனி கண்டர் உகந்துரை கோயில் 12 வேதத்தை எப்பவுமே சொல்லிக் கொண்டிருப்பார். வெண்பளிங்கின் குடைக்காதர், பெருமான் போட்டிருக்கிறது நல்ல பளிங்கினால் வெளவெளியேன்னு இருக்கிற குடை இருக்குமா, அம்மா போட்டிருக்கிறது தோடு, இது போட்டிருக்கிறது குழை, இப்படி போட்டுவோம் இப்படி போட்டு கொண்டிருப்பாராம். ஓத நஞ்சனி கண்டர், கழுத்தில் மட்டும் கருப்பா இருக்கும். உகந்துரை கோயில் எந்த ஊர்ல, மாதர் வண்டு தன் காதல் வண்டாடிய புண்ணை தாது கண்டு பொடில் மறைந்தூடு சாய்க்காடி. ஏப்பா இல்ல, ரெண்டு வண்டு, அதுல ஒன்னு பெண் வண்டு இன்னொன்னு ஆண் வண்டு. இந்த ஆண் வண்டு அப்படியே அங்கெங்க போய் இப்படி சுத்திட்டு வந்தது, வந்த உடனே பெண் வண்டு கோவம் வந்துட்டுது, இது எங்கேயோ சுத்திட்டு வருது அப்படின்ட்டு. அதனால ஊடுதான், ஊடுதெல்லாம் சின்ன கோபம், லேசான கோபம் சரிங்களா, ரொம்ப அதெல்லாம் கோர்ட்டுக்கு போற மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. அது ஊடல்னே பேர் இல்ல. திருவள்ளுவர் தான் சொன்னார், ஊடல் எப்படி சாமி இருக்கணும்னு. திருவள்ளுவர் திருவள்ளுவர்லவா, ஏண்டா ஒரு பதார்த்தத்துக்கு போடும்போது உப்பு எப்படி போடணும்னார், நீங்க ஒண்ணுங்க அளவா பொண்ணுங்க அளவா பொண்ணுங்க. அது போல தாண்டா அந்த ஊடல்ங்கிறது அளவா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கு, ரொம்ப அருமையானது. அதனால சிறிது மிக்கற்றா நீளவடல், இந்த உப்பானது நீங்க பாருங்க, கூட சுவையில கூட ஒரு உப்பு அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவான், ஒரு மிளகா அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிப்பானா கிடையாது, ஒரு புளி அதிகம்னு சொல்லுவானா, இந்த புளிப்புலியோ உரப்புலியோ கண்டுபிடிக்காது, இந்த உப்புல தான் கண்டுபிடிச்சிருவான். அது போல இந்த கணவனுக்கு மனைவிக்கு வர்றது அதுல லேசா இருக்கணுமே தவிர, அது அப்படியே ரொம்ப இதா போய் அது கடினமா ரெண்டு பேருக்கும் கருத்து வைத்து கொண்டா கூடாது. இப்படிலாம் இருப்பது ஊடல்லாம் ரொம்ப அருமையா, திருக்குறள்லாம் இருக்கு, பெரிய நூல்லாம் இருக்கு. இந்த இங்க இருக்கிற அந்த வண்டுகள், ஒரு வண்டு பெண் வண்டு தன்னுடைய கணவனாக இருக்கிற அந்த வண்டு அப்படியே எங்கேயோ போய் வந்ததுன்னு ஒரு ஐயப்பட்டு விட்டு அங்கே ஊறிக்கொண்டிருக்கான். இப்படி எல்லாம் இருக்கின்ற சோலைகளை உடைய திருச்சாய்க்காடு என்றார். இருக்கு நீள் வரை பற்றிய இடத்து அண்டெடுத்ததோர் அரக்கநாகம் நெறி தெருள் செய்தவன் கோயில். இதுக்கு மேல இருக்கிற 4 பாட்டு நம்ம அதிகமா படிக்கல, ஏன் அப்படின்னு கேட்டா நேற்று சொன்னதுதான், 8வது பாடல் என்றால் இராவணன் பாருங்க என்ன இருக்குது, இருக்கு நீள் வரை பற்றி அடத்து அண்டெடுத்த அரக்கன் சீக்குவல் டு ராவணன். சரி, அடுத்த பாட்டுல பாருங்க 9வது பாட்டு என்ன இருக்கும், திருமாலும் பிரம்மனும் காண முடியாது மாலினோடையன் காண்டற்கரியவர் தெரிஞ்சு போச்சு பொருள். அதுக்கு அடுத்த பாட்டுல என்ன இருக்கும், உத்தர் சமணருடைய நெறி நெறி அல்ல ஊத்தை வாய்ச்சமன் கையர்கள் படிக்க வேண்டாம் சரிங்களா. அதுக்கு அடுத்த பாட்டு என்னன்னு பேரு திருக்கடை காப்பு, அதுல என்ன சொல்லப்படும், பாடிய தம்மை பற்றிய குறிப்பு இல்லைங்களா, அதனுடைய இந்த பதிகத்தை பாடியதனாலாய பயன் அதை குறிக்கும். அப்படியே இருக்கு பாருங்க. ஏனையோர் புகழ்ந்தேத்திய எந்த சாய்க்காட்டை ஞான சம்பந்தன் காழியர்கோன் நவில் பத்தும் ஊனமின்றி உர செய்ய வல்லவர். நான் சொல்லியிருக்கேன் திருப்பதியங்களை எப்படி படிக்கணுங்கிறத போற போக்குல சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த திருச்சாய்க்காட்டு பதிகத்தை எப்படி படிக்கணுமா, ஞானசம்பந்தன் சொல்றார் ஊனமின்றி படிக்கணும்னு. ஊனம், ஊனம்னா என்ன, குறைபாடுன்னு அர்த்தம். குறைபாடு இல்லாம படிக்கணும்னு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, நல்ல சொல்ல பிரிக்கும் பொழுதோ தெளிவாகவும் சொல்லணும், சொல்லி பிரிக்கிற மாதிரி பிரிச்சு சொல்லணும். அதோடு கூட நேற்று நாம சொன்ன மாதிரி கொஞ்சம் இசையும் கூட்டிக்கணும், இசையும் கூட்டணும். அப்ப இசை நல்ல பொருள் உணர்ச்சி, ஒவ்வொரு சொல்லையும் தனித்தனி, ஏன்னா மந்திரம், அதனால ஒவ்வொரு சொல்லையும் விழுங்கிடக்கூடாது, நல்ல தெளிவாக உச்சரிக்கணும். இந்த மூன்று இருந்தா ஊனமின்றி படித்தது என்று சொல்லணும். ஊனமின்றி படித்தது அது தொடக்கத்தில் கொஞ்சம் கடினப்படும், அப்புறம் அப்படியே பழக்கத்தில் சரியா வந்துடும். தொடக்கத்தில் எல்லாம் எல்லாருக்கும் இப்படிதானே கடினம் இல்லைங்களா. அது ஒரு காலத்தில் அது நம்ம இந்த பதிப்பெல்லாம் அந்த காலத்தில் சந்தியோட சேர்த்து போட்டிருந்தாங்க, இப்போ அதெல்லாம் பெரும்பாலும் பிரித்து போட்டாங்க. அது சேர்ந்து போட்டால் அது இலக்கணம் இருந்தாலும் படிக்கலாம். எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, திருப்பள்ளி அடிச்சுது. இப்பெல்லாம் அருமையாக எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம்னு போட்டிருக்கோம். அந்த காலத்தில் வெதுன்னு போட்டிருக்கோம், வெது அதெல்லாம் இலக்கணம் வகர உடம்படுமையது. அது சேர்த்து போட்டா வெதுவெமை பணிகோளு மாறது கேட்போ மெம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். அப்படி இருந்தது ஒரு காலத்தில் பதிப்பெல்லாம் மெம்பெருமான். இப்ப என்ன பண்றத, எது எமை பணிகோளும் ஆறது கேட்போ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயி பிரிச்சு போட்டோம். அதனால அப்படி பிரித்து நல்ல ஊனமின்றி படிக்கணும், அதுதான் சொல்றேன். அப்படி படித்தால் ஊனமின்றி உரை செய்ய வல்லவர் தாம் போய் வான நாடு இனிதாழ்வர் இம்மா நிலத்தோரே. நேர மேலுலத்தில் சென்று இனிமையாக எல்லா வளங்களும் நிறைந்திருப்பார்கள் என்று சொல்லி முடிக்கிறார். இந்த திருச்சாய்க்காட்டை வணங்கிய நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அடுத்து செல்கிறார். இங்கேன்னா திருவெண்காடு, இங்கிருந்து திருவெண்காட்டுக்கு செல்கிறார். திருவெண்காட்டில் போய் ஒரு அருமையான பதியம் பாடுகிறார், கண்காட்டு முதலானும் என்று அதை பண்ணி

ஒன்றும் வேயன தோழ்முமை பங்கல் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையாரவர் தம்மே தோயாவாம் தீவினையே மண்ணோடு நீரல்காலோடு ஆகாயம் நதி இரவே எண்ணில் வரும் யமான இகபரமும் எண் திசையும்

தடமண்டு துறை கண்டே தாமரைய பூமரைய கடல் விண்ட கதிர்முத்த நகை காட்டும் காட்சியதே வேலை மலி தண்கானல் வெண்காட்டான் திருவடிக்கு மாலை மலி வண் சாந்தால் வழிபடு நன்மறைய வந்தல் மேலடர் வெங்காலல் உயிர் விண்டபிணை நமல் தூதர் ஆலமிடற்றான் அடியார் என்று அடர அஞ்சுவரே தண்மதியும் வெய்யறவும் தாங்கினான் சடையினுடல் உண்மதியனுதல் உமைவோர் கூறுகந்தான் உரை கோயில் பன்மொழியால் அவன் நாமும் பலபோத பசிங்கிள்ளே வெண்முகில் சேர் கரும்பெடை மேல் வீற்றிருக்கும் வெண்காடே.

இறையவனே பண்மொய்த்த இன்மொழியாள் பயம் எய்த மலையெடுத்து உன்மத்தல் உரநெறித்தன்று அருள் செய்தான் உரை கோயில் கண்மொய்த்த கருமஞ்சே நடமாடக் கடல் முழங்க விண்மொய்த்த பொழி

இவர்கள் உள்ளாண்மை கொளர்கோடியே உயர்ந்தாழ்ந்தும் உணர்வறியான் வெள்ளானை தவம் செய்யும் மேத

வேதியர்கள் விரும்பிய சீர் வியந்திருவெண்காட்டான் என்று ஓதியவர் யாதும் ஒரு தீதிலர் என்று உணருமேதே.

பெண்பெரை செல் விகிதன்புரை வெண்காட்டை பழம்போலே செந்தமிழ் மாலே.

0: திருச்சிற்றம்பலம்.
1: இந்த அரிய பதிகம் பல்வேறு குறிப்புகளை உடையது, நினைவு கொள்ளத்தான் வேணும். பெருமானுடைய திருவுருவத்தை முதல் பாடல்ல அருமையா சொன்னார், கண்காட்டு முதலானம். எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டா கண்காட்டும், நெற்றியில வந்து ஒன்னு கண்ணு இருக்காது, நெற்றிக்கு கீழே தான் கண்ணு இருக்கு நமக்கு எல்லாம். ஆனா பெருமானுக்கு மட்டும்தான் அந்த நெற்றியிலே கண் இருக்குமா, அதனால கண்காட்டு முதல், முதல்னா நெற்றி, முதலானம். கனல் காட்டும் கையானம், கையில எப்பவுமே அந்த நெருப்பு இருக்கும். அது ஏன் என்ன என்றதெல்லாம் சித்தாந்த சாஸ்திரத்தெல்லாம் இருக்கு, சித்தாந்த சாஸ்திரத்தெல்லாம் இருக்கு. ஏன் சாமி அவங்க எப்ப பார்த்தாலும் நெருப்பை கையில வச்சிருக்காருனாரு, தங்கிட்ட வர்ற உயிரினங்களாகிய நமக்கு எல்லாம் டன் டன்னா வினை இருக்கு, அந்த வினையை அதுல தூக்கி போடுறதுக்கா, பொசுக்கிறதுக்கு தான். ஆகவே நமக்குரிய வினையை அவன் அடிப்பதற்காக தன் கையில் எரிய வைத்திருக்கிறான். எந்த ஒரு கோலமும் தனக்காக அல்ல, எல்லாம் உயிர்களுக்காக. ஆகவே ஏதேனும் ஒன்று அவன் வைத்திருந்தான்னா அதுக்கு காரணம் என்ன, நம் போன்ற உயிரினங்களுக்காக. ஆகவே கையில எதுக்கு நெருப்பு வச்சிருக்கான்னு கேட்டா, நமக்கு இருக்கிற அந்த வினையை மாயை தானே உதறி, ஏன் விடாம உடுக்கெடுத்து உதறான் ஆண்டவன்னாரு. வேற வேலை இல்லையா அவனுக்கு, நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம் கண்மம் மாயின்னு மூன்று மலம் இருக்கு. அந்த மலத்துல இந்த மாயைங்கிற அந்த மலம் இந்த உயிரை விட்டு கீழே உதறணுங்கிறதுக்காக உதறிட்டு இருக்கணும். மலம் சாய அமுக்கி, 14 சாத்திரத்துல இதை பேசியது உண்மை விளக்கம்னு ஒரு நூல், அந்த நூல்ல தான் இந்த கருத்து இருக்கு, வேற எதிரியும் இல்லை. மலம் சாய அமுக்கி, அந்த ஆணவ மலத்தை தலையெடுக்காதவாறு அப்படி அமுக்கிறான். இதுதான் பெருமான் நடராஜ தத்துவம். ஏன் கையில ஒரு நெருப்பு நல்வினை தீவினையை பொசுக்க, ஏன் வந்து ஒரு இதுல உடுக்க உதறான் மாயை நீங்குவதற்காக, ஒரு ஆளை ஏன் கீழே போட்டு அமுக்கிறான் நம்ம இடத்துல இருக்கிற ஆணவம் எல்லாம் அழியறதுக்காக. எனவே ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மலமும் நீங்குவதற்காகத்தான் அந்த கோலம் கொண்டா என்றெல்லாம் ரொம்ப அருமையா சொல்லுது.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: தலம் திரு குறுக்கை வீரட்டம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை திருநேரிசை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பாசுரம். வழங்குபவர் திரு மதன் முரளி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: பெருமான் மல்லாக்க படுத்துக் கொண்டு அந்த கிழலாய் வேடுவனாய் கடி நாய்கள் சூழ வந்த பெருமான் எங்கள் பெருமான். அவன் தாயாய் முனையை தருவோம். அதனால இவ கொடுக்க மாட்டா. இவ கையில இருக்கக்கூடிய அந்த பொற்கிண்ணத்துல அந்த பாலை கறந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த தாய் கொடுத்திருப்பாள். அந்த பொற்கிண்ணத்திலே அந்த பாலை கொடுத்த பிறகு, அதை குடித்த பிறகு, அந்த பொற்கிண்ணம் இப்ப யாராவது ஒரு வீட்டுல கிடக்கும், நிச்சயமா அதை கழுவி இருக்க மாட்டாங்க. யாரு சிவபிரகாசர் சொல்றாரு, நிச்சயமா கழுவி இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஞானசம்பந்தர் குடித்த அந்த பொற்கிண்ணம் இருக்கு இல்லையா, அவர் குடித்த அந்த பொற்கிண்ணத்தை கழுவி ஊத்துற அந்த தண்ணியை எனக்கு கொடுக்க சொல்லு, நான் முத்தி பெறுவேன் என்பதாக சொல்லி சோழ சைலனே கைலை நாயகனே, இடையன தளர் சிற்றிடை உணாமுடையால் எனக்கு வன்புகழி வேந்த அயின்ற கழுமணி பசும்பொற் குளவு பார்க்கிண்ணம் கழுவு நீர் பார்ப்பதற்கு உரையார். அந்த கிண்ணத்தை கழுவி, சில வீட்டுல எல்லாம் கழுவுறதுல ரொம்ப வல்லவர்கள், வரவனுக்கு ஒரு இதுல என்ன செஞ்சான்னு கூட அளவுக்கு சுத்தமா வச்சிருப்பான். பழைய காலத்துல எல்லாம் யாராவது விருந்தாளிங்க வந்துட போறாங்கன்னு சொல்லி பாத்திரத்தை முழுமையா கழுவ மாட்டாங்க. கொஞ்சம் இருக்கும், சாதம் இருக்கும், அல்ல ரெண்டு சப்பாத்தி பண்ணா ரெண்டு சப்பாத்தி இருக்கும். திடீர்னு யாராவது விருந்தாளி வந்துட்டா கொடுக்கறதுக்கு, அது அந்த காலம். இந்த காலத்துல மிஷின்ல போட்டு நல்லா கழுவி வெளியில வந்து சுத்தமா இருக்கா அப்படின்னு பார்த்து, திரௌபதி இடத்துல போயிட்டு அந்த ஒரு பருக்கை வந்து வளர்ந்த கதை. அதுபோல ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த வளம் பாசுரம், ரெண்டு பாசுரம். ஒன்று பெருமானுடைய திருமுக பாசுரம், அது பதினோராம் திருமுறையில அவர் எழுதின பாசுரம், அது திருமுக பாசுரம். இது ஞானசம்பந்த பெருமான் எழுதிய அந்த திருப்பாசுரமாக இது விளங்குகின்றது நம்முடைய திருமுறையிலே. அப்படி இந்த திருமுறையை வாழ்க அந்தனர் என்பதாக எடுத்து நமக்கு வழிவகுத்து கொடுத்தார் திருஞான சம்பந்த பெருமான். இதற்கு என்ன சிறப்பு என்பதாக சொன்னால், உபதேசம் என்கின்ற நிலையிலே இதை ஒரு உபதேச மொழியாக மந்திரமாக அவர் அமைத்து நாம் எல்லோருக்கும் இதை உபதேசமாக கொடுத்து சென்றிருக்கிறார். இதை நாம் உபதேச மொழியாக மந்திரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தெளிவுபடுத்துவதற்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒரு அற்புதமான ஒரு செய்தி அமைக்கிறார். தென்னவன் வாரந்தானும் சிறபுற தலைவர் தீண்டி பொன்னவில் கொன்றையார்த்தம் திருநீரு பூச பெற்று முன்னைவல் வினையின் நீங்கி முதல்வனை அறியும் தன்மை துண்ணினான் வினைகள் ஒத்து துளையென நிற்றலாலே. யாருக்கு இதை உபதேசம் செஞ்சார் இதை என்பதாக சொன்னால், இது அந்த பாண்டிய மன்னனுக்கு செய்யப்பெற்ற உபதேசம் இந்த திருப்பாசுரம். ஏன் பாண்டிய மன்னனுக்கு உபதேசம் செய்தார்? அவன் பக்குவமுடைய ஆன்மாவாக ஆனான். அவன் எப்படி பக்குவமானான்? திருஞான சம்பந்தர் கையினாலே திருநீர் பூச பெற்றான். அதுக்கப்புறம் அவன் பக்குவம் வரலன்னு சொன்னா, திருஞான சம்பந்த பெருமான் திருவடி தீண்டிய புல்லும் அது ஏழு ஏழு பிறவியும் நீங்கி அது இறைவன் திருவடியை அடையும். ஆனால் இது திருஞான சம்பந்தர் கையிலே எடுத்து திருநீர் பூச பெற்ற காரணத்தினாலே அந்த திருநீரு என்று சொல்லக்கூடிய அந்த திருநீற்றினை பூச பெற்று முன்னை வல்வினையின் நீங்கி, எத்தனை எத்தனை நாம் பெருமானை பற்றி பேசினாலும் சொன்னாலும் ஒருவருக்கு ஏற வேண்டும், அதிலே நாட்டம் வர வேண்டும் என்பதாக சொன்னால் நல்வினை இருந்தால் மட்டுமே வரும். சிவபெருமானை ஒருவர் வந்து சேர்ந்து அவரை அடைகின்றார் என்பதாக சொன்னால் அது நல்வினையின் பயனாக சிவபுண்ணியத்தின் பயனாகவே விளைகின்றது. சாதாரணமாக அது சிக்காது. நீங்க எத்தனை பேரை வேணா இழுத்து பாருங்க, எவ்வளவு சொன்னாலும் வரமாட்டான், எவ்வளவு திருமுறைகளை சொன்னாலும் ஏறாது. என்ன சார் இவ்வளவு சொல்றோம், இவ்வளவு கேட்டாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல வினை. ஆக அந்த முன்னை வினை என்று சொல்லக்கூடிய அந்த வினை தொடர்பு அருந்தால் மட்டுமே சிவ தொடர்பு வரும் என்பதை காட்டுவது இந்த திருப்பாசுரம். ஆக சிவ தொடர்பு வர வேண்டும் என்பதாக சொன்னால் அதற்கு ஒரே சாதனம் திருநீரு பூசுதல் என்பதை காட்டுவது இந்த குறிப்பு. ஆக திருநீரை பூசி பூசி பூசித்தாம் திருநீரை என்பதாக கங்காளன் பூசும் கவச திருநீரு என்று இந்த திருநீற்றினுடைய பெருமையை காட்டி இந்த திருநீற்றினை எல்லோரும் அணிதல் வேண்டும். திருநீற்றினை அணிகின்ற பொழுது எங்கள் நாவுக்கரச பெருமான் சொன்னது போல அணிதல் வேண்டும். சிவாய நமயன திருநீறு அணிதல் என்பதாக அந்த திருநீற்றினை அணிந்தால் வினை நீங்கும். வினை நீங்கினால் சிவத்தொடர்பு வரும். சிவத்தொடர்பு வந்தால் மலபரிபாகம், இருவினை ஒப்பு எல்லாம் தானாக வரும். இதை நாடி போவது அல்ல, தேடி வருவது. ஆக இவற்றையெல்லாம் நீங்கள் முயற்சி செய்து தேடி செல்ல வேண்டாம். திருநீறு அணிந்து திருப்பாசுரத்தை ஓதுங்கள், உமக்கு கிடைக்கும் இந்த முத்தி என்பதாக காட்டுகின்ற ஒரு திறம்தான் இந்த தென்னவன் மாறந்தானும் என்ற அந்த குறிப்பிலே அமைத்தார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்படி அமைத்து அதிலே மிக அற்புதமான ஒரு செய்தி, வாழ்த்து வணக்கம் என்ற அனைத்தையும் அந்த திருப்பாசுரத்திலே அமைத்தார். திருப்பாசுரத்தினுடைய சிறப்பு, இது 12 திருப்பாடல்களை உடையது என்பது முதல் சிறப்பு. ரெண்டாவது, அருளாளர்கள் இதை சிவஞான போதம் 12 சூத்திரங்களுக்கு அடிப்படையான ஆதாரமான பாசுரம் என்பதாக திருமுறையிலே என்பதாக சொன்னால் அது திருப்பாசுரம் இந்த சிவஞான போதத்திற்கு அடிப்படையாக விளங்கியது. பொது சிறப்பு என்ற இரண்டு நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே அமைந்து விளங்குவது. பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்று இரண்டாக, மூன்று பொருள்களுக்கும் பொது சிறப்பு. பதிக்கு பொது சிறப்பு, பசுவிற்கு பொது இயல்பு சிறப்பு இயல்பு, அதே போல பாசத்திற்கு பொது சிறப்பு என்று இரண்டாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு இந்த முதல் மூன்று பாசுரங்களும் ஒரு யாப்பிலேயும் மற்றைய 9 பாசுரங்களை மற்ற யாப்பிலேயும் அருளி செய்தது பொது சிறப்பு சொரூபம் தடத்தம் என்ற இரண்டையும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு அமைந்த ஒரே பதிகம் திருஞான சம்பந்தனுடைய பதிகம். இரண்டு யாப்புகளிலே அமைந்த ஒரே பதிகம் திருப்பாசுரம். மீது எந்த பதிகமும் இரண்டு யாப்பிலே, ஒரு யாப்பிலே தான் ஒரு பதிகம் அமையும். இரண்டு யாப்பிலே பொது சிறப்பாக அந்த இயல்பினை காட்டுவதற்கு அமைந்தது. இந்த திருப்பாசுரத்திற்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைத்த அந்த உரை பேருரை என்பது அவர் உரையாசிரியர் என்று மகாவித்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளை சேக்கிழார் பிள்ளை தமிழிலே இவர் உரையாசிரியராக இருக்கிறார் என்பதை காட்டுவதற்கு பாசுரத்தினுடைய அந்த விளக்கம்தான், அந்த பேருரைதான் அவரை உரையாசிரியராக உயர்த்தியது. சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் அந்த இருவருடைய அந்த வரம், அவர்கள் வேண்டி குழந்தை பெற்றதனுடைய அந்த வரம் நிறைவேறிய இடம் இந்த திருப்பாசுரம் என்ற பதிகம். இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பு, சிவஞான மாபாடியம் சிவஞான முனிவர் எழுத தொடங்குகின்றார். அப்படி எழுத தொடங்குகின்ற போது முதல் முதலிலே அவர் எழுதிய திருப்பாடல் பாடியத்திலே வாழ்க அந்தனர் என்ற பாசுரத்தை வைத்துத்தான் சிவஞான மாவாடியமே தொடங்குகின்றது என்பதாக சொன்னால், சாத்திரங்களுக்கும் தோத்திரங்களுக்கும் முன்னோடியாக இருந்து ஆகமங்களினுடைய கருத்துக்களுக்கு உரையாணியாக இருக்கக்கூடிய ஒரு பதிகம் என்பதாக சொன்னால் அது திருப்பாசுரம். இதை மெய்ஞானம் என்று அருள்நந்தி சிவம் 20 இதை மெய்ஞானம் என்பதாக இந்த பாசுரத்தை அருள்நந்தி சிவம் போற்றுகின்றார். திருஞான சம்பந்த பெருமான் ஞானாசிரியராகவும் வைகைக்கரையே தீட்சா மண்டபமாகவும் பக்குவமுற்ற பாண்டிய மன்னன் நன் மாணாக்கனாகவும் இருந்து அமைந்த ஒரு பகுதி, ஒரு நிலை இந்த உபதேசமாக நிற்பது. வாழ்த்து வணக்கம் பொருள் இயல்பு உரைத்தல் என்ற மூன்றும் உபதேசத்திற்கு ஒரு மங்களம் தேவை. அப்போ உபதேசம் செய்கின்ற பொழுது ஒரு மங்கள வாழ்த்து சொல்லி உபதேசம் செய்தல் வேண்டும். அந்த மங்கள வாழ்த்து தான் வாழ்க அந்தனர் என்ற அந்த பாசுரம், முதல் பாசுரம் வாழ்த்து. அப்படி அந்த வாழ்த்தானது வாழ்த்து வணக்கம் பொருள் இயல்பு உரைத்தல் மூன்றும் அதில் இருக்கு. வாழ்த்து வாழ்க அந்தனர் என்பதாகிய வாழ்த்து, வணக்கம் எல்லாம் அரண்நாமமே சூழ்க என்ற வணக்கம், பொருள் இயல்பு உரைத்தல் பதி பசு பாசம் மூணுத்தினுடைய பொருள் இயல்பையும் சொல்லுகின்றார். பதி அரண் என்ற ஒரு சொல், அவனே சங்காரகாரனாகிய முழு முதல்வன் என்ற உண்மை இலக்கணமும் அந்த உண்மை இயல்பும் இலக்கணமும் அமைந்த அந்த அரண் என்ற ஒரு சொல் அது பதி இயல்பை விளக்குகின்றது. பசு இயல்பு எல்லாம் சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்பதாக சொன்னால், துயர்ல ஒன்னு மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கியா, இந்த உலகமெல்லாம் துயர் தீரணும்னு சொன்னா யாருக்கு துயரம், பசுவிற்கு தான், பசுவாகிய உயிர். அப்ப உயிர் என்ற ஒன்று உண்டு, அது துயரப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற உயிர் இயல்பையும், பாசம் அதனுடைய இயல்பு என்னதுன்னா ஆழ்க தீயது, இந்த தீயது என்பதுதான் பாசம், அந்த பாசத்தினுடைய உண்மையையும் இலக்கணத்தையும். ஆக பொருள் இயல்பு உரைக்கின்ற நிலையிலே பதி பசு பாசம் பொருள் இயல்பினை உரைத்து வாழ்த்து வணக்கம் பொருள் இயல்பு உரைத்தல் என்ற மூன்றையும் காட்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்து தொடக்கம் இந்த பாசுரம். அரண் நாமமே என்றதனால் சாதனமும், துயர் தீர்கவே என்றதனால் பயனையும் சொல்லி சாதனத்தையும் பயனையும் காட்டிய ஒரு திருப்பாசுரம். அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்பது நம்முடைய கணேசையா அவர்கள் ஏற்கனவே சைவம் டாட் ஆர்கிலே இன்று உலகம் முழுவதும் உயர் தீர்ந்து நன்மை பெற வேண்டும் என்பதாகிய அந்த ஒரு வாக்கு அவர் முன்ன காலத்திலே இருந்தே அதை பதிவு செய்தது ஒரு தனிச்சிறப்பு. இந்த மொழியை மெய்மொழி என்பதாக சொல்லி தெய்வ சேக்கிழார் பெருமான் போற்றுகின்ற அந்த நிலையிலே அந்தனர் தேவர் ஆணினங்கள் வாழ்க, வாழ்க என்று சொன்னது அந்தனர் தேவர் ஆணினங்கள் வாழ்க, வாழ்க அந்தனர் என்று சொல்லி தொடங்கியது பாசுரம். ஆனா இவரு வாழ்க பின்னாடி கொண்டு போறார், வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்பது பாசுரம், அந்தனர் தேவர் ஆணினங்கள் வாழ்க என்பது பாசுர விளக்கமாகிய தெய்வ சேக்கிழார் வாக்கு. வாழ்க முன்னே அவர் சொல்ல பின்னே வாழ்க இவர் அமைத்து மூவருக்கும் வாழ்க என்பதாக. அந்தனர் வாழ்க, அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வு இருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான், யார் ஒருவர் பிறர் நலத்திற்காக தன்னலத்தையும் கருதாமல் இந்த எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பயன் கருதாமல் சுயநலம் கருதாமல் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அந்தனர்களே என்பதாக சொல்லி அந்தனர்கள் வாழ்க என்பதாக சொல்லி வானவர்கள் வாழ்க. எல்லா இடத்திலையும் வானவர்களை போட்டு இந்த பாடு அந்த பாடு இல்லை புரட்டி எடுப்பாங்க. அதுவும் இல்லாம சிவபிரகாசர்கிட்ட மட்டும் ஒரு வானவர்கள் மாட்டினா சிவபிரகாசருடைய அது நால்வர் நான்மணி மாலையா இருந்தாலும் சரி சோனசைல மாலையா இருந்தாலும் சரி நீங்க நால்வர் அந்த வானவர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள்ல குறிப்பா திருமால் இவர் மாட்டிட்டு பாடுற பாடு இந்த பாடு அந்த பாடு இல்லை. அவர் மட்டும் அவர் வந்துட்டார்னா அவருக்கு ரொம்ப ஜோர். யாரு துறைமங்கல சிவபிரகாசம் வானவர்களை வாழ்க என்பதாக வாழ்த்துவது மரபு. காரணம் கடமைகளை இறைவனுக்காக செய்கின்ற அந்த முறைகளை தான் வழாது எடுத்து கொண்டு போய் கரெக்டா ஒப்படைக்க கூடியவர்கள் இந்த வானவர்கள். அதுல எதுவும் தில்லுமுள்ளு பண்ணக்கூடாது. இறைவனுக்காக செய்கின்ற அத்துணை கருமங்களையும் செய்கின்ற அவற்றையும் எடுத்து கொண்டு வந்து மேலிடத்துல சேர்க்கணும். சேர்க்கலன்னா அவர் பார்த்துக்குவாரு, ஒழுங்கா வரலன்றது அவரு. ஆகவே இந்த வானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இறைவனுடைய ஆணையின் கீழே இருந்துக்கூடியவர்கள், ஆணையின் நேராக இருந்து பணி செய்யக்கூடியவர்கள். ஆகவே இறைவனுக்கு பணி செய்வார் எமக்கு ஆளானார் என்று அவருடைய அவர்களையும் வாழ்த்தி ஆணினம் வாழ்கனர். ஆணினம் என்று சொன்னால் ஆணினம் என்று சொன்ன உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது பூசுவதும் வெண்ணீர். இந்த திருநீற்றினை கொடுப்பது எது என்பதாக சொன்னால் இந்த பசுதான் நமக்கு திருநீற்றினை கொடுக்கின்றது. இதனால் தான் நாம் வாழுகின்றோம். இந்த சமயமே திருநீற்று சமயம். திருநீறு என்பதாக சொன்னாலே சைவம் என்று பொருள் என்ற நிலையிலே அந்த திருநீற்றினை நமக்கு கொடுப்பது இந்த ஆணினம். ஆகவே இந்த ஆணினம் வாழ்க என்பதாக. அதுவும் இல்லாம பெருமானுக்கு வாகனமாக அமைவது. இவர் எந்த வாகனம் இருந்தாலும் அதுல ஏற மாட்டாராம். ஐராவணம் ஏறாதே ஆனேறு ஏறி வச்சிருக்கிறது என்னவோ பெரிய பென்ஸ் காரு, ஆனா ஏறது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஆளு நொடக்கு நொடக்கு நொடக்குன்னு. அதனால கேக்குற இவரு யாராவது கஷ்டம்னு சொன்னா இவர் எப்படியா சீக்கிரமா வந்து இவர் சேருவாரு. டிரான்ஸ்போர்ட்டே சரியில்லையே இவர்கிட்ட இருக்கிறது. இந்த டிரான்ஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு அவர் எங்க வந்து இல்ல இல்ல உற்றவருக்கு உதவும் பெருமாள் இவர் அப்படின்னு காஞ்சிபுரத்துல இருந்து ஒருத்தர் எடுத்து சொல்லுவார் நம்முடைய ஐயா. அப்படி இறைவன் என்று சொல்லக்கூடியவன் எளிமை என்று சொல்லக்கூடிய நிலையிலே எளிமைக்கும் எளிமையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் சைவம் நம்முடைய எல்லாருக்கும் பொருந்திய ஒரு நிலையிலே அமைகின்றது. இயல்பான நிலை சைவம், மற்றதெல்லாம் இயல்புக்கு மாறானது, திணிக்கணும். பெருமான் எளிமையாக வரக்கூடியவர் என்றதை காட்டுவதற்கும் அவர் ஏறுகின்ற அந்த ரிஷபமாக ஆணையராக இருக்கக்கூடியது அது. ஆகையினாலே அது வாழ்க. அப்படி இறைவனுக்குரிய நிலையிலே ஆணைந்து என்று சொல்லக்கூடிய ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணைந்தை கொடுப்பது எது? ஆணினம். ஆகவே இந்த ஆணினம் வாழ்க என்பதாக சொல்லியும் இந்த உலக மக்கள் எல்லாம் தீங்கு நீங்கள் பொருட்டு வேள்விகள் செய்தல் வேண்டும், அர்ச்சனை செய்தல் வேண்டும், வழிபாடு செய்தல் வேண்டும், இவை அனைத்தும் சிவத்தை முதலாக வைத்து செய்தல் வேண்டும் என்பதை சிவவேள்வி சிவார்ச்சனை சிவ வழிபாடு என்பதாக மூன்றையும் நிறுத்தி காட்டியது இந்த பாசுரம் என்று நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைக்கிறார். வேள்வி என்பதாக சொன்னால் அது சிவனையே முன்னிறுத்தியதாக இருக்க வேண்டும். அர்ச்சனை என்பதாக சொன்னால் அது சிவார்ச்சனையாக சிவத்தையே முன்னிறுத்தி நிற்க வேண்டும். அப்படி நிற்கக்கூடிய நிலையிலே அமைவதுதான் அந்த வேள்விகள், அர்ச்சனை வழிபாடு என்பதாக அதை காட்டி, அந்த வேள்வி அர்ச்சனை வழிபாட்டிற்கு முக்கிய அங்கம் நீர், நீரின்றி அமையாது இவ்வுலகு. ஆகவே நீர் என்று சொல்லக்கூடியது அந்த நீர் இறைவனை அடைவதற்கு உரிய வழிபாட்டிற்கு உரிய சாதனம். ஆகவே அந்த நீர் வேண்டும் என்பதாக சொன்னால் அந்த மழை, ஆகவே அந்த மழையை வீழ்க தன்புணல் என்பதாக சொல்லி இந்த வழிபாடு செய்வதற்குரிய அங்கமாக புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அன்னலும் அதுகண்டு அருள் செய்யா நிற்கும் என்பதாக நின்றும், போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்பதாக சொல்லி இந்த நீர் என்பது முக்கியமான அங்கம் வழிபாட்டிலே. அந்த நீர் இல்லாததுனால்தான் மேலேந்து வானவர்கள் கீழே வரா. பூவும் நீரும் கொண்டு பொக்கமிக்கவர், பூவும் நீரும் கொண்டு நக்கு நிற்பவர் அவர் தம்மை நானியே என்பதாக காட்டுகின்ற அந்த மரபு. ஆகவே இந்த வேள்வி வழிபாடெல்லாம் ஒழுங்கா நடக்கணும்னா அரசாங்கம் சரியா இருக்கும். ஆக அரசன் வாழ வேண்டும், அரசன் முறைமை காக்க வேண்டும். எந்த கோயிலுக்கு எந்த நியமம் என்பதாக அந்த நியதிப்படி அர்ச்சனை வழிபாடுகள் நடக்கின்றதா என்பதை காக்க வேண்டும். ஆகவே அந்த வேந்தனும் ஓங்குக என்பதாக சொல்லி ஒன்றன் பின் ஒன்றதாக சொன்னதற்கு காரணம் ஒன்று ஒன்றோடு தொடர்புடையது என்பதனாலே வேந்தன் நன்றாக இருந்தால் கோயிலே அர்ச்சனை வழிபாடு நன்றாக நிகழும், அர்ச்சனை வழிபாடு நன்றாக நிகழ்ந்தால் மழை பொழியும், மழை பொழிந்தால் மக்கள் வாழ்வார்கள், மக்கள் வாழ்ந்தால் இந்த உலகம் துயர் நீங்கி விளங்கும் என்பதை காட்டுவது இந்த திருப்பாசுரம் என்பதை, இந்த உலகம் முழுவதற்கும் இந்த துயர் நீக்க வேண்டும் என்று கருதியவர் ஞான சம்பந்தர். ஏதோ மதுரையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஞானம் நின்புகளே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே என்பதாக காட்டியது ஞான சம்பந்தனுடைய கொள்கை என்பதாக அமைத்து, வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்ற அந்த முதல் திருப்பாடல் இந்த சிவார்ச்சனை சிவ வழிபாடு இந்த சிவ வேள்வி என்பதை காட்டுவது என்பதாக அமைத்து, இரண்டாவது அந்த பாசுரம் மிக அற்புதமாக அமைகின்றது.

0: இரண்டாவது பாசுரம் இறைவன் இலக்கணம். அற்புதமாக இறைவன் இலக்கணத்தை போய் கேட்ட பொழுது, இலக்கணம் கூற முடியக்கூடாத ஒரு பொருள் என்பதாக சொன்னால் அது சிவம். அதற்காக ஒரு அற்புத செய்தி ஒன்று சொல்லுகின்றார். ஆரறிவார் அவர் பெற்றியே, ஆரறிவார் அவர் பெற்றியே என்பதாக சொல்லுகின்ற பொழுது, ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் அதன் அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதன் வேறறியாமை விளம்புகின்றேனே என்பது பதியிலக்கணம். அது அப்படியே திருமூலரும் திருஞான சம்பந்தரும் ஒரே தட்டிலே நிற்கிறார். ஆரறிவார் அவர் பெற்றியே. காரணம் அறிய காட்சியர், இது ஒன்று. இறைவன் காட்சிக்கு உரிய பொருளா காட்சிக்கு உட்படாத பொருளான்னு சொல்லி அடிச்சுக்கிறவ எத்தனை பேர்னு பாக்குறீங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இறைவனை பார்க்க முடியுமா பார்க்க முடியாத, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. அதுலேயும் சைவ சித்தாந்தத்துக்கு போயிட்டா குழப்புற குழப்பு இருக்கு பாருங்க. இறைவன் காட்சிக்குரிய பொருளா? ஆ, காட்சிக்குரிய பொருள் தான். காட்சிக்குரிய பொருள்னா அசித்து பொருளாச்சே. இறைவன் யார் காட்சிக்குரிய பொருள் சொன்னாயா? காட்சிக்கு அகப்படாத பொருள். யோ, ஏதாவது ஒன்று சொல்லு. காட்சிக்கு உட்படும் பொருளா இல்லை காட்சிக்கு உட்படாத பொருளா? இல்லை காட்சிக்கு உட்படும் பொருளா, கரெக்டா? இல்லை இல்லை காட்சிக்கு உட்பட. இப்படியே சொல்லி சொல்லி இறைவன் என்று சொல்லக்கூடியவன் காட்சிக்கு உட்படக்கூடியவன் தான். ஆனாலும் அரிய காட்சியர். ஏன் அரிய காட்சியர் என்பதாக சொன்னால், அவ்வளோ சீக்கிரமாக நீ எல்லா பொருளையும் பார்க்குற மாதிரி உன் கண்ணில் பார்த்துட முடியாது. அதுக்கு கஷ்டப்படணும். உழைத்தால் உறுதி உண்டோதான், உழைப்பு வேண்டும் இல்லையா எல்லாத்துக்கும். ஆக இறைவனை காணுகின்ற அந்த தன்மையிலே அற்புதமாக அதை அந்த சிவஞான போதத்திற்கு ஒரு அடிப்படையை அமைத்து கொடுக்கின்றார். இறைவன் பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் அரிய காட்சியர் என்று சொல்லணும். காட்சிக்கு உட்படாதவன் சொல்லலனா, அதுக்கு முன்னாடி ஒன்று போட்டார், அரிய என்ற சொல். அது ரொம்ப முக்கியம். அரியவன், அவனை காணுவது என்பதாக சொன்னால் அதற்காக நாம் உழைக்க வேண்டும், அவனை நோக்கி அழ வேண்டும். இங்கே உழைத்தல்னு சொன்னால், அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை என் பரமாய் கசிந்து உருக, அதுதான் உழைத்தல். கண்ணிலே இருந்து நீர் தாரை தாரையாக உருகி வந்தால் நீ இறைவனை நோக்கி உழைக்கின்றாய் என்று அர்த்தம். அப்ப அவன் காட்சிக்கு எளியர், அரியர் என்ன. அப்படி இறைவன் ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது சூத்திரத்திற்கு அடிப்படையாக அமைந்த ஒரு திருப்பாசுரம் இந்த பாசுரம். அரிய காட்சியர் என்பது அவனுடைய சொரூப இலக்கணம். மீதி பின்னே வரக்கூடியது எல்லாம் அவனுடைய தடத்தை இலக்கணம். அவ்வளவுதான் ரெண்டு சொல்ற பதியல். இதுல அரிய காட்சியர் என்பதாக சொன்னால், அவன் காட்சிக்கு உட்படாத நிலையிலே ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாத பொருளாக நிற்கின்ற அந்த நிலைக்கு, அந்த நிலை சொரூப நிலை, அது அரிய காட்சியர் என்ற சொரூப நிலை. தடத்த நிலையானது தமது அங்கை சேர் எரியர், ஏறுகந்து ஏறுவர், கண்டமும் கரியர், காடுரை வாழ்க்கையர், இப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப கீழே கொண்டு வந்துட்டோமே அப்படின்னா, ஆயினும் பெரியர் அப்படின்னு திருப்பி மேலே கொண்டு போறார். ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த ஒரு முறைமை எளிமையாக வந்து விட்டான்னு சொன்னா, எளியை நீ என்று இகழாதேன்னு சொல்லுவார் மணிவாசகத்தில். ரொம்ப சீக்கிரமா எளிமையா கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவானா, அப்புறம் பார்த்துக்கலாம் சார் இதுதான் கிடைக்கிது அப்படின்னு அதுல ஒரு அந்த ஒரு இகழ்ச்சி வந்துடும். அதுபோல பெருமான் வந்து எங்க பார்த்தாலும் பெருமான் வந்துடுவார், கூப்பிட்டா வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டா என்ன, இவர் எப்போ ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிட்டுக்கல இருந்தால அப்படின்னு சொல்லி, அந்த எளிமை என்று சொல்லக்கூடிய நிலையிலேயும் பெருமான் அவ்வளவு கீழே இறங்கி வந்தாலும் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தான் காட்டுவார். ஆயினும் பெரியர்னார். அதனால கூப்பிடுறதுக்கெல்லாம் ஓடி ஓடி வந்துட்டார்னா அப்புறம் என்ன இருக்கு? ஆயினும் பெரியர் ஆரறிவார் அவர் பெற்றியே என்று அமைத்து காட்டிய அந்த இரண்டாவது ஒரு பகுதி, அந்த பெருமானுடைய பதி இலக்கணத்தை காட்டும் பகுதியாக அமைந்தது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு சிவபுராணம், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: கூர்த்தம் ஞானத்தால் குண்டுணர்வா தம் கருத்தின் ஓக்கரிய நோக்கு. கூர்த்த விஞ்ஞானம் கடவுளை உணர்வது என்பது ஞானத்தால் தான். ஞானம் என்றால் இப்ப நமக்கெல்லாம் அந்த ஞானம் இல்லை. அந்த ஞானம் இருந்துச்சுன்னா தான் நல்லா தெரியுமே சாமி. அதனால அந்த ஞானம் நமக்கெல்லாம் இல்லை. என்ன ஞானம் சொல்றாரு இதுல? விஞ்ஞானம். எப்படிப்பட்ட விஞ்ஞானம்? கூர்த்த விஞ்ஞானம். ஞானத்தாலே உணர்வார், விஞ்ஞானத்தால் குண்டு உணர்வார், விஞ்ஞானத்தால் குண்டு உணர்வார், கூர்த்த விஞ்ஞானத்தால் குண்டு. ஞானத்தால் தான் கடவுளை அறிய முடியும். எதை எதனால அறிய முடியுமோ அதை அதனால தான் அறியலாம். இப்ப இதை இந்த எழுத்தை எதனால அறியலாம்? கண்ணால் தான் அறியலாம். காதால் அறிய முடியாது, மூக்கால் அறிய முடியாது. சுவையை எதனால அறியலாம்? நாவினால தான் அறியும். நாவினால தான் சுவையை அறிய முடியும். அது போல எதை எதனை கொண்டு அறிய முடியுமோ அதை அதற்குண்டுதான் அறிய முடியும். ஆக கடவுளை அறிவது எதனால் என்றால், அறிவை அறிவது குருடன் அருளிய பெருமாள் என்றபடி ஞானத்தால தான் கடவுளை அறியும். அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்றால் விஞ்ஞானம். விஞ்ஞானம் சாதாரணமா இல்ல, கூர்த்த கூர்த்த அது வந்து அந்த ஞானத்துக்கு ஓமையே சொல்ல முடியாது. இந்த கூர்த்த விஞ்ஞானம் என்பது சிவத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியாத நிலை. தன்னை மறந்து சிவத்தை நினைந்து நினைந்து நினைந்து நினைந்து அதனாலே பெறப்பட்ட பரஞ்ஞானம் விஞ்ஞானம் சிவஞானம். அந்த ஞானம் வர்றதுல சாமானியம் வரும். அது உலக பொருளை கொஞ்சம் பற்று இருந்தா கூட அந்த ஞானம் வராது. நமக்கெல்லாம் இருக்கிற பற்று கொஞ்சம் வரும். இன்னும் பற்று அதிகமா உண்டு கொடுக்கிட்டு இருக்கும், பற்று அதிகமா உண்டு கொடுக்கிட்டு. அதனால பற்று விட்டவர்களுக்கு அப்ப அப்படிப்பட்ட உணர்வாக இருக்கிறான். போக்கும் வரவும் புணர்வுமிழா புண்ணியனு, போக்கும் வரவும் புணர்வுமிழா புண்ணியனு, போறது வரது, போக்கு வரவு, போக்கு வரவு, வரவு செலவுன்னு சொல்றோம்லவா, அது போல வந்தத வரவில் இப்போ சென்றதை செலவில் வைப்போம்னு கூட ஒரு பாட்டு. அதனாலே வந்து மரணம் என்பது செலவாகும், ஜனனம் என்பது வரவாகும், அப்படித்தானே, ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும் கூட கண்ணதாசன் பாட்டு. அதனாலே அப்படி வந்து நமக்கு போக்கு உண்டு, வரவு உண்டு, உணர்வு உண்டு. உணர்வுன்னா உலகத்துல வாழும் போது பொருள்களிலே கலந்து விடுவது, பொருள்களிலே அழிந்து விடுவது, அழிந்து விடுவது. அப்படின்னா எல்லா பொருள்லையும் நம்ம ஈடு வடு பேரம் பேத்தி வீடு வாச பணம் காசு எல்லாத்திலயும் அழிந்து விடுவது, அதான் புணர்வு, புணர்வு கலத்தல். அதுக்கு ஒண்ணுலயும் கலக்கிறது இல்ல, தனிப்பட்ட பொருள் எது சிவம், அது வந்து போக்கும் இல்ல வரவும் இல்ல, போக்கும் இல்ல வரவும். பூதங்களூர் நன்றாய் இணல்லால் போக்கிலனும் வரவிலனும் என நினைப்படுவோம் என்பது திருப்பள்ளி. அதனாலே அது பிறப்பும் இல்லாம இறப்பும் இல்லாமல் இருப்பது, பிறப்பு என்பதுதான் வரவு. இந்த போக்கு வரவு புரிவது எது என்று கேட்டால் உயிர்கள், போக்கு வரவு, இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இதுவே தொழிலாய் விரிபோல என்பது திருப்புகள். அதனால பிறப்பது இறப்பது இந்த போக்குவரவு இருக்கு. இந்த போக்குவரத்து இந்த போக்குவரவுக்கு அவர் என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால் இந்த வேலையை அவை செய்து கொடுக்கிறான். எந்த வேலையை? போ சொல்றான், வர சொல்றான், போ சொல்றான், வர சொல்றான். யாரு செய்யறா? போக சொல்றான், வர சொல்றான். அவை தானே ஆயுர்வேதையில் போக்குவரவு புரியானையும் நீக்கவின்றி நிற்கும் என்ற என்பது சிவஞான முதலன். அவன் என்ன பண்றான்? உயிர்களோடு கலந்திருந்து அதனால உயிர்களை போக்குகிறான். அப்புறம் என்ன பண்றான்? அப்புறம் வர வைக்கிறான். போக்குவரவும் அவன் செய்யறான், அவனுக்கு அது இல்லை. போக்கும் வரவும் புணர்வும் எல்லா புரியும். புணர்வு என்றால் அந்த பொருளிலே அழிந்து விடுவது. இப்ப பணத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? அழிஞ்சு இருக்கிறோம். பணம் வேற, நம்ம வேற அப்படிங்கறது மாதிரி, அதே மாதிரி எல்லா பொருளையும் நம்ம அழிஞ்சிருக்கிறோம். அவன் வந்த பொருளையும் கலப்பு. அதனால போக்கும் வரவும் புணரும் எல்லா புண்ணியம். சிவபெருமான ஒருவன் தான் புண்ணியன்னு சுத்த அசல் புண்ணியம், கலப்பு இல்லாத புண்ணியம். இப்ப நம்ம கிட்ட புண்ணியம் இருக்குதே, இருக்கு கலப்படம் பாவமும் இருக்குது புண்ணியம். நூலகால் இருந்த விச்சாதரர்களும் எரியரும் புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புண்ணியர் செப்பது. சிவபெருமானுக்கு புண்ணியன்னு வேறு. புண்ணியரை பூசித்த புண்ணியத்தினாலே என்பது சித்தியார். புண்ணியரை பூசித்த சிவபெருமான ஒருவன் தான் புண்ணியம் என்பது. அப்புறம் ஆன்மாக்கள் அத்தனையும் புண்ணியமும் பாவமும் கலந்தது, புண்ணியமும் பாவமும் கலந்தது. அதனாலே போக்கும் வரவும் புணர்வுகளா புண்ணியர். காக்கும் எம் காவலனே காண்பறிய பேருடைய, காக்கும் எம் காவலன், காக்கும் காவலன் என்று சொன்னால் உயிர்களாகிய நம்ம என்ன பண்ணுகிறான்? தோற்றுவிக்கிறான். அதில் குறிப்பிட்ட கால வரையிலும் காக்கிறான், காக்கிறான். அது காத்தல் என்பது ஒரு அழகுபடாத நன்மை. தாயார் கர்ப்பத்தில் இருக்கும்போது காக்கிறான், கூடவே இருந்து காக்கிறான். கர்ப்பத்தில் இருக்கும்போது உணவு கொடுத்து காக்கிறான். கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த சிசுவுக்கு தகுந்தவாறு உணவு கொடுக்கிறான், அன்னமும் தண்ணீரும் கொடுக்கிறான். எங்கே? கர்ப்பத்தில் இருக்கும். இந்த உண்மை தெரியுமான உற்சாகம் இல்லையா? அது எப்படி பிழைச்சிருக்கும் உயிர்? அதுக்கு தகுந்தா போல அதுக்கு டியூப் போட்டு அது மூலமா உணவு, புரியுதா? அத தாய்மார சுவாமி சொல்ற, தாயர் கர்ப்பத்தோடு அணமும் தண்ணீரும் தந்தருளும் நேயர் உன யாரே நினையார்கள். இந்த உண்மையை நினைச்சு பார்த்தா நான் எவனாவது நினைக்காம இருக்க முடியுமா? தாயர் கர்ப்பத்திற்கும் போது உணவு தண்ணீரும் அன்னமும் கொடுத்தியே. அதனாலே அவன் காப்பது என்பது இப்ப நாம் வந்து வாழ்ந்து விடுகிறோமா, அவன் தான் வாழ வச்சிருக்க. மன்னகத்தை வந்து வளர்ச்சி காத்துக்கிட்டு எலும்புகளுமா காத்து. இது உயிர்னால உணர முடியாது, சாமான்யமா உணர முடியாது. எல்லாரும் யாரு காக்கறா? காத்தர் கடவுள் யாரு? விஷ்ணு. அவரே அவர் தாங்க. காத்தர் கடவுளை யாரு காக்கறா? சிவருமான் காக்கிறார். காத்தர் கடவுளை சிவருமான் காக்கிறார். காக்கும் எம் காவல், காவலன் ஒரு சிவருமானுக்கு காவலன் என்று, காவலன் அரசனுக்கும் காவலன். அதனால காக்கும் எம் காவலன் காண்பறிய பெரும் ஒளியாக இருக்கிறான், பேருளியாக இருக்கிறான். அதனால இந்த ஊனக்கண்ணாலே காண முடியாத பேருளியாகும். பேருளியை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பரவா நாளே என்பது திருத்தாண்டகம். அதனாலே பேருளி பிளம்பாக இருக்கின்ற சுவாமியே காண முடியாது. இப்ப சூரியனை காண முடியாது. சூரியன் சூரியனுடைய ஒளியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா சூரியனை பார்க்க முடியலையே. சூரியனை பார்க்க முடியுமா? ஒரு ஒரு கால் மணி நேரம், ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியும். சூரியனுடைய ஒளியில தானே இருக்கிறார், சூரியன் நமக்கு தெரியறப்ப தானே போயிட்டு வந்து இருக்கிறார். ஆனா கண்ணால பார்க்க முடியுமா? காலையில் சாயங்காலம் மத்தியானத்துல பார்ப்போம், காலையிலயே எவ்வளவு நேரம் பார்க்க முடியும். அதனாலே பேரொளி அந்த சூரியனுக்கு ஒளி கொடுத்தவன் சிவன், அந்த சூரியனுடைய ஒளி சிவனுடைய, சூரியன்ல ஒளி இருக்குது பாருமா வெளிச்சம், அந்த வெளிச்சம் சிவன் கொடுத்தது. அருக்கணில் ஜோதி அமைத்து, அருக்கணில அருக்கண்ண சூரியன், அந்த சூரியன்ல ஒளியே அமைத்து காண்பரிய பேரு ஆற்றின்ப வெள்ள இன்பமாக இருக்கிறான். அது எவ்வளவுன்னு கேட்டா அளவில்லாது, அளவில்லாத ஆற்றின்ப, ஆற்றின்ப ஆற்றிலே வெள்ளம் வருவது போல, ஆற்றிலே வெள்ளம் வருவது போன்ற இன்பத்தை உயிரிழக்க வழங்கும் ஆற்றின்ப வெள்ள அத்தா மிக்க ஐந்த தோற்றத்தில் அதனால அத்தா, அத்தா என்று சொன்னால் தந்தையாக இருக்கும். அத்தா என்பது தந்தை உயிர்களுக்கு உண்மையான தந்தையாக இருக்கும். மிக்காய் என்ற தோற்றத்தினுடைய, மிக்காய் என்றால் அளவுபடாததாய் எல்லாவற்றையும் எல்லா ஒளிகளையும் கடந்து நிற்கின்ற தோற்ற சுடருளியாக இருக்கும். ஒளி என்பது சூரியனுடைய ஒளி, சந்திரனுடைய ஒளி, அக்னியினுடைய ஒளி, நட்சத்திரங்களுடைய இப்படி எல்லாம் பல ஒளிகள் இருக்கிறதல்லவா, இப்படிப்பட்ட ஒளிகள் எல்லாம் தோன்றுகின்ற ஒளியாக இருந்து அந்த ஒளிகளுடைய அளவெல்லாம் கடந்து அப்பால் இருக்கின்றதுனால மிக்காய் நின்ற தோற்ற சுடர், எல்லா ஒளிகளையும் கடந்து இருப்பவர், எல்லா ஒளிகளுக்கும் அப்பாற்பட்டு இருப்பவர். அந்த ஒளிகள் எல்லாம் சமானமாகாது. தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவனுருத்தேசத்தன்னார், தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். அதனால வாக்கினாலே சொல்ல முடியாத நுட்பமாக உணர்வு பொருளாக கடவுள் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் உணர்வு பொருளாக இருக்கிறார். உணர்வு பொருளாக என்றால் கண்ணால காண முடியாமலும் காதால கேட்க முடியாமலும் வாயினால பேச முடியாமலும் உணர்வினாலே உணர்கின்ற நுட்ப பொருளாக இருக்கிறது. அதனால சொல்லாத உணர்வாய் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே. மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே, கையால உலக எப்படிப்பட்டது என்று கேட்டால் மாற்றத்தை உடையது. உலக எப்படிப்பட்டது என்று கேட்டால் மாற்றத்தை உடையது. மாற்றம்னா தோன்றுகிறதா, அப்புறம் நிலைச்சிருக்குதா, அப்புறம் அழிந்து போகிறது. அதற்கு மேலே அதிலே வருகின்ற ஜீவர்களும் மற்ற இயற்கைகளும் எல்லாமே மாற்றத்தை உடையது, மாற்றத்தை உடையது. வையகம், வையகம் என்றால் உலகம், உலகம் மாறுபாடு, மாறுபடுதலை உடையது, மாறுபடுதலை உடையது. நாடு காடாகுது, காடு நாடாகுது, பள்ளம் மேடாகுது, மேடு பள்ளமாகுது, பணக்கார ஏழையாகிறான், ஏழை பணக்காரனாகிறான் என்று கேட்டால் வந்து வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றது. வெவ்வேறே வந்து, வெவ்வேறே வந்து என்றால் ஒருவருக்கு அருள் செய்வது போல இன்னொருவருக்கு அருள் செய்வது இல்லை, வெவ்வேறே வெவ்வேறே வருகிறார். வெவ்வேறே வந்து அறிவாம் என்றால் உயிர்கள் ஒரு மாதிரியான பக்குவத்தை உடையதல்ல, ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு வகையான பக்குவத்தை உடையது. அப்படிப்பட்ட உயிர்களுக்கு எப்படி வந்து அருள் பண்ணுகிறார் என்றால் அந்தந்த உயிர்கள் பக்குவத்துக்கு தகுந்தார் போல திருவேடத்தை எடுத்துக்கொண்டு வந்து அருள். உயிர்கள் எப்படிப்பட்ட பக்குவம் உடையதோ அந்த பக்குவத்துக்கு தகுந்தார் போல அந்த உயிர்களுக்கு அந்த வேளையில எப்படி வேடம் போட்டா அந்த உயிர்களுக்கு நன்மை பண்ண முடியுமோ அந்த மாதிரி திருவேடத்தை எடுத்து. இப்ப வந்திக்கிழவி இருந்தாலே, வந்திக்கிழவி இருந்தாலே அவள் உதவி பண்ணணும்னா அவளுக்கு உபகாரம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், ஒட்டனா போனா தான் முடியும், எல்லாம் விளங்குதாப்பா. வந்திக்கிழவி மண்ணு சுமக்கிறதுக்கு ஆள் இல்லேன்னு, அந்த கரை அடைக்க வையக்கரை அடைக்க ஆள் இல்லேன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கிழவிக்கு மான்மொழி சதுர்புஷம் திருநேத்திரம் நீலகண்டத்தோடு அதான ஆதிவியோடு காட்சி கொடுத்தான்னு சொன்னா பொருத்துமா? அவளுக்கு உதவி அந்த வேலைக்கு அவ வேதனை நீங்குவா? மான்மொழி சதுர்புஷம் நீலகண்டத்தோடு உமாதேவியோடு காட்சி கொடுத்தாரு முப்பத்தூடி தேவர் ஒளிஞ்சுள்ள அப்படின்னு போய் காட்சி கொடுத்த அவ வேதனை நீங்குமா? நினைவா போன கந்த துணியை கட்டிக்கிட்டு தலையில தட்ட வச்சுக்கிட்டு தோட்டில குட்டை போட்டுக்கிட்டு அப்படி போய் அவளுக்கு வேலை செஞ்சாட்டா அவடுற அவஸ்தை அப்போது புரியுத. அது போலவே நாயன்மார்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருவருக்கும் இப்ப ஏற்பக நாயனாருடைய பெருமையை வெளியில விளக்க வேணும்னா எப்படி நம்ம போகணும்?

0: போய் தான் அவர் என்ன கேட்டாரு, இந்த மாதிரி ஒரு பொருள் வேணும்னு கேட்டார். என்ன பொருள்னார், இந்த மாதிரி மனைவி வேணும். இப்படி காட்டாத்தான் இந்த விடத்தோட போனாத்தான் அவருக்கு அதை கேட்க முடியும். தடியை உழிட்டு போய் மனைவி வேணும்னு கேட்டா பொருத்தமா இருக்குமா? அதுக்கு தகுந்தாப்புல போகும். அதே மாதிரிதான் ஊர் நாயன்மார்களுக்கு பிழையாரங்குடிவாரநாயனர் விளக்க வேணும்னு அவருடைய பெருமை உலகத்துக்கு அறிவிக்க வேணும். என்ன பண்ணுனா, நல்ல செல்வத்தோடு இருக்கும் போது, நல்ல செல்வத்தோடு இருக்கும் போது, எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்கிக்கிட்டு இருக்கும் போது இவர் ஒரு ஆளா போய் உட்கார்ந்து சாப்பிட்டு வந்தார்னு அதுல என்ன பெரிய பதவி? அவர் எப்படி நாயன்மார் ஆவார்? அவரு பட்டினியா கிடக்கும் போது நடுச்சாமத்துல போய் 11 மணிக்கு எழுப்பி பஸ் கூட வந்திருக்கிறேன் அப்படின்னு போய் சொன்னாத்த அவரு போய் நெல்ல வாங்கிட்டு வருவார். அவர் பக்குவம், அவர் அவர் கொள்கை, அவர் அவருடைய ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதற்கு தகுந்தார் போல திருவிடத்தை எடுத்துக்கொண்டு வெவ்வேறே வந்து அறிவான், வெவ்வேறே வந்து அறிவான். 100,000 பின்னாடிக்கு திருவள்ளு 100,000 இருந்த ஈசனி போனிய உய்ய
1: ஞானமுடையதாக இருக்கிறதோ அந்த உயிர்களுக்கு எந்த வேடத்துல போனா அந்த உயிரினுடைய அந்த அன்பை விளக்க முடியும், உலகத்துல அந்த பெருமையை காட்ட முடியுமோ
0: அந்த வேடத்துல
1: வந்து அவர்களை தேற்றுகிறார். அவர்களை தேற்றுகிறார்.
2: அவர்களை என்ன பண்ணுகிறார்? தேற்றுகிறார்.
1: தேற்றுகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு பெருமையை கொடுக்கும். அவர்களை பிறக்க விடாமல் தேற்றாரு. தேற்ற கெடுதியே என்று தேறுதல்
0: வாடு
1: என்றார் போல தேற்றனே தேற்ற தெளிவு என் சிந்தனை தெளிவு என்றால் கலக்கம் இல்லாம தெளிவு. இப்ப நமக்கு கலக்கம் இருக்கு, தெளிவு இருக்குது. அந்த பொருள் உள்ள வந்துருச்சுன்னா தெளிவு. அதனால தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையும் ஊற்றாலும் என்னுடைய சிந்தனையிலே எப்படி இருக்கிறான்னா அமுதமாக இருக்கிறான், உண்ணுவதற்கு அருமையான அமுதமாக இருக்கிறான், ஊற்றான உண்ணாரணும் தீர்ந்து போச்சு. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பலகாரத்தை சாப்பிட்டோம்னு வச்சுக்க, என்னாச்சு என்ன ஆகும்? தீர்ந்து போகும். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, என்ன ஆகும்? தீர்ந்து போகும். அந்த அமுதம் உள்ள என்னமா இருக்கும்? என்பது அவனுக்கு ஒரு சிறப்பு பெயர். சிவபெருமானுக்கு உடையான் என்பது ஒரு சிறப்பு பெயர். உடையாள் உண்ட நடுவிற்கும் உடையாள் நடுவு நீருத்தி என்றார் போல அவனுக்கு உடையான்னு பேரு, அவளுக்கு உடையாள்னு பேரு. புருஷன் முடியாது இடுவதுக்கு பேர் நல்லது. உடையான் உடையாள், உடையாள் உண்ட உடையாள், அவளுக்கு உடையாள்னு பேரு. உடையாள் என்றால் எல்லாம் உடையவன், எல்லாம் உடையவன். இவன எல்லாம் உடையவன், எல்லாம் உடையவன், எல்லாம் உடையாள். ஒன்று கூட இல்லை என்று சொல்லாதபடி உடையாரே. வேற்று இதற்கு மேலே இப்படி சுவாமியினுடைய பெருமை எல்லாம் சொல்லி ஐயா தன்னை பத்தி சொல்லி கொடுக்குறாரு. இப்படி சொல்லி கொடுக்குறாருனா, இந்த உடம்பு இருக்குது பாரு, உடம்பு தக்கமான உடம்பு. இது மாதிரி உடம்பு எந்த பிராணிக்கும் கிடையாது. மற்ற பிராணிக்கு எல்லாமே நல்ல உடம்பு, மனுஷனுக்கு தான் ஒருத்தனுக்கு தான் பொல்லாத உடம்பு. அறிவுடையவனுக்கு இருக்கானு தவிர மற்ற பிராணிகளுக்கு இருக்கிற ஒரு நாகரிகம் தூய்மை இந்த பிராணி கிடையாது. இது மோசமான ஜென்மம், இது மனித ஜென்மம். வேற்று வேறு வேறு வகையான விகாரமுடையதாய், விகாரமுடையதாய், விடக்கு விடக்குன்னா மாமிசமாய் இருக்கிற உடம்பு. வேற்று விகாரம் வெவ்வேறு வகையானது. எலும்பு, தசை, நீரு, ரத்தம், மூளை, கொழுப்பு, என்னென்னமோ இருக்குது. எலும்பு நாடிகள் அப்படி, ரத்தமோட அழுக்கு, மூளைகள், என்ன சோத்து சொல்லி கொடுத்துமா, எலும்பு நாடிகள் அப்படி, ரத்தமோட அழுக்கு, மூளைகள், மச்சூடு கொழுப்பு இருக்கும் விடுதல் எத்தனை தத்துவ சரியார். தோல் எலும்பு சீ நரம்பு கீழே குண்டு கோளை குண்டு சூரி குண்டமாய் வடிவார். அதனாலே இப்படிப்பட்ட உடம்பு உள்ள என்னால கிடக்க முடியாது சாமி. வேற்று விகார உடப்புடமின் உட்கிடப்ப ஆற்றில் உடம்புல இருக்க முடியாது சாமி. நல்லா நினைச்சு பார்த்தா இருக்க முடியுமா? உடைந்தரு பூத்தை மக்களுக்கு ஒரு வீரிய நடக்கூடாது. பொய்ப்பா நரம்பு கயிறா திருவாசன், பொய்ப்பா நரம்பு கயிறாக மூளை என்பு போன்போர்த்த குப்பாய முக்கு

0: தீ வைத்து அடுக்கோடு திரியின் சிறுகுடி இது சிதைய கூவாய்க்கோ. பரமஞானிகளுக்கு இந்த உடம்புல இருக்க மனசே வராது. பரமஞானிகளுக்கு அஞ்ஞானிகளுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கணும் மனசு. பரமஞானிகளுக்கு இந்த உடம்புல இருக்க மனசு. பட்டினத்தார் சொன்னார்,
1: மானார் விழியை கடந்தேறி வந்தனும் வாழ்வுறும் போனாயி வந்தென்னை குடியேற்றி விட்டனும் குற்றமில்லை.
0: அவர் பெற்ற பேச்சு உலக இன்பங்களை எல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். எனக்கு ஆச்சாரியன் வந்து உபதேசம் பண்ணி என்னை குடி ஏற்றி விட்டார். குடி ஏற்றி சீவன் முத்தராயிட்டார்.
1: மானார் விழியை கடந்தேறி வந்தனன் வாழ்வுறும் போனாயி வந்தன்னை குடியேற்றி விட்டார்மில்லை. போனாலும் பேரு இருந்தாலும் பேரு பொய்யலாதான்.
0: இருந்தாலும் எனக்கு பேரு தான், போனாலும் பேரு.
1: ஆனாலும் இந்த உடம்போடு இருப்பது அருவருப்பே
0: என்றார் படிவன். அதனாலே வேற்று விதாரவிடக் கூடாது. பார்த்தேன் எம் ஐயா அரணேயோ என்று இப்படி சொல்லி அதற்கு அவருடைய திருநாமத்தை சொல்லி அரணேயோ என்று ஞானிகள் இப்படி இருக்கணும். பரமஞானிகள் இப்படி இந்த உடம்புல இருப்பதற்கு அவர்கள் அவஸ்தைப்பட்டு உடம்புல இருக்க முடியாமல் உடம்பிலே இந்த உடம்புல தங்கி இருக்க முடியாமல் அவர்கள் வருந்தி அவனுடைய திருநாமத்தை சொல்லி அரணே ஓ என்று ஓலமிட்டு என்றென்று பல வகையாக பல தடவை இப்படி சொல்லி சொல்லி அதற்கு மேல் அவனை போற்றி புகழ்ந்து இருந்து அவர்கள் என்னானார் பொய்கிட்டு வையானார். பரமஞானிகள் மற்றும் தொடர்பாட மென்கோல் பரப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை என்பது திருக்குறள். அதனால பரமஞானிகள் உடம்புல பற்றிருக்கார். உடம்புல பற்றிருக்கார் பரமஞானிகளுக்கு. அதனாலே அப்படி உடம்பிலே பற்றில்லாமல் அவர்கள் இருந்து அதற்கு மேலே அவனை அவனுடைய திருநாமத்தை சொல்லி ஐயா என்றும் அரணே என்றும் சிவனே என்று அவனுடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அதன் மூலமாக அவனை போற்றி செய்து போற்றி என்றால் பூசை, போற்றி என்றால் பூசை, புகழ்ந்து என்றால் அவனை சரியையினாலே புகழ்வது சரியை. போற்றி என்பது கிரிய, புகழ்ச்சி என்பது புகழ்ந்து என்பது சரிய, இருந்து என்பது யோகம், மெய்யானார் என்பது ஞானம். போற்றி என்பது கிரியை, புகழ்ந்து என்பது சரியை, இருந்து என்பதுக்கு யோகம், பொய்கட்டு மெய்யானார் என்பது ஞானம். சரிய கிரிய யோக ஞானம் இந்த ஒரு வரியில சொன்னார். சரியை கிரியை யோகம், போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கட்டு மெய்யா. இப்படி போற்றினார்கள், புகழ்ந்தார்கள், இருந்தார்கள், இருப்பதான் யோகம்னு அதையே சிந்தித்து அப்படிப்பட்ட சரிய கிரிய யோகத்தை செய்து அதன் மூலமாக அதனால பொய்யாகிய உலகப்பற்றி விட்டு மெய்யா மெய்ப்பொருளாகி உன்னை பற்றி மெய்யா. அதான் ஞான போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார்.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: மூன்றாம் தந்திரம் அஷ்டாங்க யோகம்.

நியமம் செய்தானே. செய்த இமய நிமயம் சமாதி சென்று செய்த இயம நியமம் சமாதி சென்று இயப்பராசக்தி உத்தரபூர்வ எய்த கவசநியாசங்கள் முத்திரை எய்த உரை செய்வ

கிடந்த நீர் பெய்யனும் எட்ட திசையும் சடுந்த நியமங்கள் செய்வின் என்றெண்ணல்

0: वर हसन मामे प्रणायाम
1: ऐवर्क नायकन
0: ओ तलेमगन

தாவிக்கு கீழே பன்னிரண்டங்குலம் தாவி.

தனை நாடும் சிறப்புரு சிந்தையை சிக்கன் உணரில் அறிப்புற

நிலத்தில் எழுகின்ற மூர்த்தியை மேலை நிலத்தினால் பேதக பெண் பிள்ளை மூல நிலத்தில் எழுகின்ற

அரங்கினை கோட்டை ஒதியலுமாவே முன்னம் வந்தார் எல்லாம் முடிந்தார் பின்னை வந்தவர் கண்ணகுரவா.

உந்தி புலன் போகமே வல்ல குருவாயி பரத்திய குருவார் சிவத்தியானம் யோகத்தின் கூறே கண்ணாக்கு மூக்கு செவிஞ்சவன கூட்ட பண்ணாக்கி நின்ற

மனத்தி விளக்கினை ஆண்பட ஏற்றி சினத்தி விளக்கினை செல்ல எரிக்கி.

உள்நாடிக்குள்ளே புலடி உர நோக்கில் கண்ணாடி ஓல கலந்து நின்றானே. நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் பாட்டமில்லை மனைக்கும் அழிவில்லை ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை கேட்டமும் இல்லை சிவனவனாவே நயனம் இரண்டும் நாசி மேல் வைத்திட்டே

தனிதழு தனிந்தழு நாதங்கள் தாமிவை பத்தும் பணிந்தவர்கல்லது

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் நாட்டாரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இந்த நம்முடைய திருஞான சம்பந்தர் திருந்து தேவன் குடின்னு ஒரு ஊர் இருக்கு, நந்தாங்கோவில் சொல்லுவாங்க. அந்த ஊர் பதிகத்துல அவரு திருஞான சம்பந்தருடைய பாடல், தேவார பாடல். மருந்து வேண்டில் இவை, மந்திரங்கள் இவை. இப்ப மந்திரம் தான் மருந்து. மந்திரமும் தந்திரமும் மருந்து மாதிரி தீரானோய் தீர்த்தருள வல்லான் தன்னைங்கிற நம்முடைய அப்பர் பெருமான், நம்முடைய புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில் திருத்தலத்தில் பாடுகின்ற போது, அப்போ மந்திரங்கள் தான் மருந்தாக, மருந்தாகவே எல்லாரும் கிடைக்கும். அப்ப அந்த மந்திரங்களை நம்ம பயன்படுத்தணும். இது என்னன்னா, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. இப்ப நீங்க எல்லாம் கேட்கிறீங்கன்னா அது புண்ணியம். இந்த மந்திரங்களை எல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அர்ச்சனை அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவர் சொல்றார். இந்த அர்ச்சனை அப்படிங்கிறோம் இல்லையா, மந்திரங்களை உதடு அசையாமல் பேசும், உதடு அசையாம உள்ளுக்குள்ளேயே உள்ளத்துக்குள்ளேயே எண்ணி வழிபடக்கூடிய ஒரு அக வழிபாட்டுக்கு பேர் தான் அர்ச்சனை. இதை நம்ம அப்படியே நம்ம பழக பழக ஆரம்பிச்சோம்னா மௌன நிலை உடையாந்துடும். அப்புறம் மௌன நிலை வந்து போனா மௌன சமாதி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துடும். அதுதான் நம்ம வந்து அந்த மௌனமாவே மனசுக்குள்ளே சொல்லணும். தெளிவருணாறு சிவ அமுது ஊருங்கிற இந்த இடத்த திருமந்திரத்தில் சிவ அமுது ஊரும். அப்ப மௌன யோகத்துல இத மாதிரி மனசுக்குள்ளேயே நம்ம மந்திரங்களை சொல்லும் பொழுது அந்த உச்சந்தழுக்கக்கூடிய அமுது ஊரும் அப்படின்னு சொல்லி மௌன யோகத்துக்கு சொல்றாங்க. அப்போ அந்த மந்திரங்களை எப்படி உச்சரிக்கணுங்கிற ஒரு முறையை நமக்கு திருமந்திரம் சொல்லுது. இந்த அசபா மந்திரத்துல இந்த ஓம்ங்கிற ஒரு எழுத்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஓம்ல அப்படின்னா அகாரம் உகாரம் மகாரம் மூணும் சேர்ந்தது தானே. மீன் சொல்ல போனா அகாரம் உகாரம் மகாரம் நாதம் விந்துன்னு சொல்லி ஐந்தா பிரியம். இன்னும் பிரிச்சுட்டே போலாம். இந்த ஒரு எழுத்து வந்து சிவயோகத்துக்கு உரியது. இந்த அசபா மந்திரத்தில் சொல்றார், சிவயோகத்தை ஏற்றுகின்றேன் எம்பிரான் ஓர் எழுத்துங்கிற அந்த ஒரு எழுத்து தான் சொல்ற. அசபா மந்திரத்தில் அசபா வழியாக ஒரே ஒரு எழுத்த மனசுக்குள்ள யார் ஒருவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, வாய்விட்டு ஜெபிக்க முடியாத மந்திரம், மனசுக்குள்ளே நினைக்கணும். அதான் தி அசபா மந்திரா ஃபார்ம்ஸ் the seed of all the mantras of the எல்லா மந்திரங்களுக்கும் இதுதான் விதையம். இப்போ வாய் விட்டு அதை ஜெயிக்க கூடாது. அந்த காத்தையே அப்படியே பார்த்துட்டு இருக்கணும். இந்த காத்துக்குள்ளேயே அந்த மந்திரத்தை சொல்லி அந்த சிவயோகம் செய்யக்கூடிய ஒரு நிலை. இதுதான் நம்மளுடைய திருமந்திரத்தில் முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுதான். அப்புறம் இந்த திருவம்பல சக்கரம் அப்படின்னு ஒன்று நாம் சொல்லி ஆகணும். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 25 சக்கரங்கள் திருமந்திரத்தில் திருமூலர் பதிவு செய்கிறார். அப்போ திருவம்பல சக்கரங்கிறது அதில் ஒன்று. அப்போ நடராஜா அப்படின்னா நடனங்களுக்கெல்லாம் ராஜா நடராஜா, அவர் நடனம் ஆடுகின்ற இடம். அப்போ நிறைய நடனங்கள் ஆடுகின்றார். அதாவது வந்து அவர் நடன 70 தாண்டவங்கள் இருக்கு. நிறைய கூத்துக்கள், ஒரு 5 கூத்துக்கள், இதெல்லாம் வந்து பின்னாடி சொல்ல பேச போறோம். இதுல பல நடனங்களிலே ஆனந்த நடனம் அப்படின்னு உண்டு. இந்த ஆனந்த நடனம் அப்படிங்கிறது அவர் காஸ்மிக் டான்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சைவத்தில் 5 சபைகள் உண்டு. 5 சபைகளும் பஞ்சசபைன்னு சொல்லுவாங்க. இப்போ தில்லை அப்படின்னு வச்சுக்கோமே, அங்கே வந்து பொன்னம்பலம் அல்லது பொற்சபை. ஏன்னா அந்த சோழ நாட்டில் வந்து ஓடக்கூடிய 6 காவிரி, அங்க காவிரியில வந்து பொன் துகள் அதிகமா இருக்கணும், அதுதான் அங்க காவிரி ஆற்றுக்கு பொன்னின்னு ஒரு பேர் உண்டு. அதனால அங்க இறைவு நாடக்கூடிய இடத்துக்கு பேர் பொன்னம்பலம், அது தில்லை. அடுத்தது மதுரை, அது வெள்ளி அம்பலம்னு பேரு. அதுதான் மதுரையில்தான் நடராஜ பெருமான் கால் மாறி ஆடிய இடம், அது வெள்ளி அம்பலம். ஏன்னா வைகையில பாத்தீங்கன்னா அந்த அந்த வெள்ளி துகள் இருக்குமா, அந்த அந்த அந்த வைகை ஆற்றுல வெள்ளி இருப்பதனால் அதுக்கு பேர் வெள்ளி அம்பலம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி திருநெல்வேலி, இப்ப திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணி 6 ஓடும். இந்த தாமிரபரணி 6 ஓடும் பொழுது அங்க செம்பு துகள், தாமிர துகள் அதிகமா இருக்குமா, அதனால அந்த ஊர் தாமிரபரணி பேரு. அப்ப அந்த ஊர்ல நடராஜ பெருமான் ஆடக்கூடிய அம்பலம் தாமிர அம்பலம். அதே மாதிரி திருவாலங்காடு, அப்ப திருவாலங்காட்டுல வந்து இறைவன் ஆடக்கூடிய நடனத்துக்கு ஒரு ரத்தன அம்பலம், அதுவும் ரத்தன சபை. இப்ப திருக்குற்றாலம் பார்த்துருக்கலாம், இந்த தென்காசிக்கு பக்கத்துல இருக்கும், அங்க குற்றாலத்துல சித்திர சபை, அங்க பயணம் அந்த சபையில பயணம் வெறும் சித்திரங்களா இருக்கும். இப்படி 5 சபைகள் நடராஜபுரமன் ஆடுகின்றார். அவரவர்களுடைய இந்த நெஞ்சிக்குழி அநாகத சக்கரம், அநாகத நெஞ்சிக்குழி இறைவன் ஆட்டம் உண்டு, கப் கப் கப் அடிக்கும் இறைவனுடைய ஆட்டம் தான் இங்க அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவரவர்களுடைய உயிரில் இறைவன் ஆடிக்கொண்டே இருக்கிறார், அவர் இயக்கினால்தான் இந்த உயிர் இயங்கும், உயிர் இயங்கினால்தான் உடம்பு இயங்கும். அப்ப இறைவன் அண்டசராசரம் முழுவதும் அவருடைய ஆட்டம் தான், ஆனால் அவன் நன்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிற. அப்போ ஒரு அணுவுக்குள் இருக்கக்கூடிய ஆட்டமும் நம்முடைய உடலில் உயிரில் ஆடக்கூடிய ஆட்டமும் உண்டு. வெட்டவெளியில் ஆடுகின்றார் சிதாகாச பெருவெளி, அந்த சிதாகாச பெருவெளியில ஆடுகின்றார், பேர் ஒளியாக பிரகாசமாக ஆடுகின்றார். அந்த பேரொளி பிழம்பாக ஆடக்கூடிய ஆட்டம் தில்லை என்று அழைக்கக்கூடிய சிதம்பரத்தில், நடராஜ பெருமானுக்கு வலது புறத்தில் சிதம்பர ரகசியமாக இருந்தது. இதுதான் இது சிதம்பர ரகசியம் சொல்லுவாங்க. வெட்ட வெளியில இருப்பாங்க, வெட்டம் போய் ஆகாயம் தத்துவம், சிதம்பரமே ஆகாய தத்துவம் பஞ்சபூதங்கள்ல. இங்க வெட்ட வெளி இருக்கும், வெட்ட வெளியில தான் வச்சிருப்பாங்க, ஒண்ணு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த ரகசியத்தை திருமூலர் வெளிப்படுத்துகிறார், அது திருவம்பல சக்கரமாக வெளிப்படுத்துகிறார். இந்த நடராஜ பெருமானுடைய ஆட்டம் இருக்கு பார்த்தீங்களா, 108 கரணங்கள் உண்டு. இந்த இது நாட்டிய சாஸ்திரத்துல சொல்லுவாங்க 108 கரணம். இப்போ நம்ம எல்லாவற்றையும் நம்ம வந்து பார்ப்பதை விட ஒரு சிலவற்றை மட்டும் நாம் நேரம் கருதி சிந்திப்போம். இப்ப திருவம்பல சக்கரம், இப்ப திருவம்பல சக்கரம்னா இந்த சிவாய நம என்ற இந்த திருவழிஞ்செழுத்தை மையப்படுத்தித்தான் திருமூல சக்கரங்களை அமைத்திருக்கிறார். இது ஒரு பாடல்ல ஆயும் சிவாய நம, அப்ப சிவாய நமன்னு ஆரம்பிக்கிறார். ஆயும் சிவாய நம மசிவாயன வாயு நமசிவாய எனம சிவா, வாயுமே வாய நமசி எது மந்திர ஆயும் சிகாரம் தொட்டு அந்தத்து அடைவிலே. அப்ப அவர் ஒரு எழுத்துக்களை மாற்றி அமைக்கிறார். இந்த சக்கரங்களை வந்து மாற்றி அமைக்கிற போது சக்கரங்களில் மாற்றி அமைக்கிற முறை வேறு, ஓதுகின்ற முறை வேறு. இப்ப சக்கரங்கள்ல எப்படி அமைச்சிருக்காருன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த இந்த அட்டையில பாருங்க, இந்த அட்டையில பாத்தீங்கன்னா சிவயனம, அப்புறம் பாத்தீங்கன்னா மசிவயன, அப்புறம் மூணாவது வரி பாருங்க நமசிவய, நாலாவது வரி பாருங்க எனமசிவ, அடுத்தது வய நமசி. இப்படித்தான் முதல்ல இந்த சக்கரத்துல அமைக்கிறார். திருவம்பல சக்கரத்துல, இப்ப திருவம்பல சக்கரத்துல வந்து ஆறு குறுக்கு கோடுகள் ஆறு நெடுக்கு கோடுகள் போடணும். அமைச்சு பாத்தீங்கன்னா அதுல 25 மனைகள் உண்டு. 25 மனைகள்னா 25 சதுரங்கள் உண்டு. இங்க பாருங்க, இதுல இந்த சிவாய நமங்கிற மந்திரத்துல பாருங்க, சி என்ற எழுத்துல ஆரம்பிப்பார். முடிக்கும் பொழுது சி என்ற எழுத்துல முடிச்சிருவார். நடுவுல சி இருக்கும். அந்த நேர்கோடு அந்த இந்த சாய்வு கோடு போட்டீங்கன்னாவே எல்லாமே சீல ஜாயிண்ட் ஆகும் பாருங்க. முதல்ல சி, ரெண்டாவது வரையில சி, மூணாவது வரையில சி, நான்காவது வரையில சி, அஞ்சாவது வரையில சி. இந்த சி எல்லாம் என்ன செய்ய ஒரு கோடா வரும். இப்ப சீல ஆரம்பிச்சு சீல முடிக்கிறார். இப்படித்தான் வந்து இந்த முதல் திருவம்பல சக்கரத்தை பார்க்கணும். இதுல இதே திருவம்பல சக்கரத்தை ஓதுகின்ற முறைன்னு ஒண்ணு உண்டு. இந்த ஓதுகின்ற முறையில அதே சக்கரத்தை வேற மாதிரி அமைக்கணும். இதுதான் நம்ம ஓதணும். இத எப்படி ஓதணும்னா, முதல்ல சிவைய நம்மன்னு சொல்லிடணும். சிவைய நம, வய நமசி, எனம சிவ, நமசிவய, மசிவயன, இப்படிதான் ஓதணும். அதனால சக்கரங்கள்ல அமைக்கிற முறை வேறு, நாம ஓதுகின்ற முறை வேறு. முதல்ல பாருங்க சிவய நம, அடுத்தது பாருங்க வய நமசி, அப்புறம் யமன சிவ, எனம சிவ, எனம சிவ, அப்புறம் நமசிவய, அப்புறம் பாருங்க மசிவயன. இந்த இந்த கட்டத்தில் பாருங்க, அந்த இந்த கோடு கழிச்சு பார்ப்போம். இந்த கோடு கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சிவயனமால ஆரம்பிக்கும். இதில் இந்த ஓதுகின்ற முறையில் இப்படி கட்டங்களை வச்சு அந்த சக்கரங்களில் அமைக்கிற முறை வேறு, அதை ஓதுகின்ற முறை வேறு. இப்போ இதில் ஒரு பாடலில் சொல்கிறாரு, சிவாய நம என்று செவிக்கின் செம்பு பொன்னாகுங்கிற, செம்பு பொன்னாகும் சிவாய நம என ஓதின். இதுதான் நம்ம சுமந்திர வார்த்தை. இப்ப சிவாய நம என்று நாம் சொன்னோமானால் செம்பு பொன்னாகும் அப்படின்னு சொல்லி, இந்த செம்பு பொன்னாக கூட ரகசியம். இப்ப செம்பு அப்படின்னு இருந்தா அந்த செம்புல வந்து களிம்பு இருக்கும். அப்ப அந்த களிம்பு வந்து போனாதான் அது வந்து பொன்னா மாறும். அந்த களிம்பை மாத்தணும் அப்படின்னா எடுக்கணும்னா அது ரசக்குளிகைன்னு பேர். அப்ப அந்த ரசக்குளிகை போட்டா, ரசக்குளிகைன்னா சித்தர்கள் பயன்படுத்தக்கூடிய முறை அது, அந்த செம்பில் ரசக்குளிகை போட்டு அந்த களிம்பை பிரித்து எடுத்துட்டோம்னா பொன்னாயிடும். இப்ப நம்முடைய ஆன்மா, இந்த ஆன்மாவுக்குள் ஆணவம் என்ற அழுக்கு இருக்கிறது. அது ஒரு களிம்பு, குற்றம் தானே. அப்போ அந்த ஆன்மாவுக்குள் இருக்கக்கூடிய ஆணவ அழுக்கை நாம் நீக்க வேண்டும். அங்க செம்புல வந்து களிம்ப நீக்கினாங்க, இங்க ஆன்மாவுக்குள் இருக்கக்கூடிய ஆணவத்தை நீக்கணும். அங்க ரசக்குழியை போட்டு சுத்தப்படுத்தினாங்க, இங்க ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு ஞானாசிரியர் வந்து உபதேசம் கொடுக்கணும். அவருடைய நயன பார்வை, நயன தீட்சை, சட்சி தீட்சைன்னு சொல்லலாம் இத, அந்த நயன பார்வையில தீட்சை கொடுத்து ஒரு மந்திர உபதேசம் ஒன்று கொடுப்பார்கள். அப்ப கொடுக்கும்பொழுது அந்த மந்திரத்தை கொண்டு நம்ம இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தணும். இதுதான் இந்த செம்பு பொன்னாகும் ரகசியம். அப்ப சிவாய நமங்கிற மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ற, இந்த சிவாய நம மந்திரம் வந்து ஒரு சூக்கம் பஞ்சாட்சரம்னு பேரு. அந்த சிவாய நமங்கிற மந்திரத்தோட ஓம் சேர்த்து சொல்லலாம். இப்ப ஓம் சிவாய நமங்கிறது ஒரு ஆரம்பரையில் இருக்கிறவங்க அந்த மந்திரத்தை சொல்லணும், பக்குவப்பட்ட பிறகு சிவாய நம்மன்னு சொன்னா போகும். அப்போ இது வந்து குருநாதர் மூலமாகத்தான் இந்த மந்திரத்தினுடைய பொருளை வாங்கணும. மந்திர உபதேசம்னு பேரு, அது தீட்சைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து குருநாதர்கிட்ட நம்ம அதை பெற வேண்டும். அது இறைவனுடைய திருவருளால் நமக்கு எப்ப கிடைக்குமோ அப்ப கிடைக்கும். நமக்கு எப்ப பக்குவம் வருதோ அந்த பக்குவத்தப்போ இறைவனே குருநாதராக வந்து நமக்கு தீட்சை கொடுப்பார், மந்திர உபதேசம் கிடைக்கும். அந்த மந்திரத்தை பயன்படுத்தி நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம மேல்நிலைக்கு நம்ம வரணும். அப்போ இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. அப்புறம் இந்த நடனம் ஆடுகின்ற இறைவன் வந்து நடனம் ஆடுகின்ற பகுதிக்கு பேரு அம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பலம்னா பொது, பொதுவா பொதுன்னு சொல்லுவாங்க. இத சிற்றம்பலம், திருவம்பலம், சிதம்பரம் எல்லாமே ஒரே பொருள் தான். இந்த நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிற்றம்பலம்ங்கிறது இதுதான், இங்கதான் இறைவன் நடனம் ஆடுகிறேன். இந்த புருவமதி தான் உங்களுக்கு அங்க சிதம்பரத்துல நடராஜரிடம் இத ஒரு பாடல்ல சொல்றார் திருமூலர். தேவர் உரைகின்ற சிற்றம்பலம் என்று, தேவர் உரைகின்ற சிற்றம்பலம், தேவர் உரைகின்ற சிதம்பரமே என்றும். சிதம்பரத்தை வந்து பிரிக்கணும், அம்பரம் நிறைய பிரிக்கணும், அதுக்கு சித்தம் நிறைய பிரிப்பாங்க. சிதம்பர சக்கரத்துல பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதாவது அந்த சிதம்பர சக்கரத்தை நாம் பேச ஆரம்பிச்சோன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகிடும். சிதம்பரத்தை அது பொருள்களை கூட பிரிக்கணும். தேவர் உரைகின்ற திரு அம்பலம், அப்புறம் சிற்றம்பலம்னால ஒண்ணுதான், சிதம்பரம்னால ஒண்ணுதான், அம்பலம் திருவம்பலம்னால ஒண்ணுதான். இது தேவர் உரைகின்றது என் பொதுவாமே, பொதுனா இடம்னு இருக்கும், மன்றுனா இறைவன் நடனம் ஆடுகின்ற இடம். இப்போ இந்த வெட்டவெளியில் ஆடக்கூடிய ஆட்டம்தான் நம்முடைய உயிரிலும் ஆடிக்கொண்டு இருக்கிறான். இப்போ இந்த நடராஜ பெருமானுடைய இந்த திருமேனி, இந்த திருமேனிக்கும் திருவழிந்து எழுத்திற்கும் தொடர்பு உண்டு. இது நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திர நூல் உண்மை விளக்கத்தில் நடராஜ பெருமானுடைய வடிவத்தில் 5 திருவைந்து எழுத்துகள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு நம்ம விளக்கமா பேசலாம். இதே திருவைந்து எழுத்திற்கும் பஞ்சபூதங்களுக்கும் தொடர்பு உண்டு. இப்ப பார்த்தோம்னா இந்த ந அப்படிங்கிறது நிலம், ம என்பது நீர், சி என்பது நெருப்பு, வ என்பது காற்று, என்பது ஆகாயம். இப்ப நமசிவயங்கிறது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பஞ்சபூதங்களோடு தொடர்புடையது. இந்த இந்த பஞ்சபூதங்களும் இந்த பஞ்சபூதங்கள் இறைவனுடைய ஆட்டம். உதாரணமா நமசிவாய வாழ்க, இது நம்முடைய முதல் முதல் வரி நமசிவாய வாழ்க. இது வந்து

அப்ப இறைவனை போற்றுதல் என்று சொன்னால் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்ப இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்றோம். இப்ப இறைவன் வந்து பஞ்சபூதங்களோடு தொடர்புடையவர். இப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த அஞ்சு பூதம். இப்ப நிலத்தினால் நமக்கு நன்மை கிடைக்குது, நீரினால் நன்மை கிடைக்குது, நெருப்பினால் நன்மை கிடைக்குது, காற்றினால் நன்மை கிடைக்கிறது, ஆகாயத்தினால் நன்மை கிடைக்கிறது. இப்ப பஞ்சபூதங்களினால் நாம் நன்மை அடைகிறோம், அதுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இப்போ நன்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்னு ஒண்ணு தனித்தனே சொல்லணும். இப்ப நிலமே உனக்கு நன்றி, நீரே உனக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு. இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா இறைவனுக்கு நன்றி சொல்லிவிடலாம். அது சொல்லிட்டோம்னா பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொன்னதா அர்த்தம். அது ஒரு சின்ன உதாரணம், இந்த பூ கட்டுவாங்க, கதம்பம்னு ஒரு பூ கட்டுவாங்க. கதம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பூவும் இருக்கும். அந்த எல்லா பூவும் கட்டி விட்டு தொடுத்துருவாங்க. தொடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நடுவில் வந்து ஒரு இந்த நார்ல தொடுத்துருவாங்க. நார்ல தொடுத்து விட்டு அந்த தொடுக்கப்பட்ட நாரினுடைய அந்த சில பேர் நூல்லையும் கட்டுவாங்க, அந்த பிடிச்சிப்பாங்க. அந்த கதம்ப மாலைய அசைக்கணும்னா அந்த நூல் அசைச்சா போகும். அந்த நூல் அசைச்சோம்னா அந்த இந்த அந்த தொடுத்த பூ இந்த கதம்பம் வந்து அப்படியே ஆடும். தனித்தனியா நம்ம வந்து அசைக்க வேண்டியில்லை, ஒவ்வொரு பூவும் அசைக்க வேண்டியில்லை. அந்த நாரை பிடிச்சி இந்த அசைச்சோம்னா எல்லாமே அசையும். அதே மாதிரி இந்த பஞ்ச பூதங்களோடு அந்த பஞ்ச பூதங்களை இயக்கி கொண்டிருக்கின்ற சிவபெருமானை நாம் வணங்கினால் பஞ்சபூதங்களையும் வணங்கியதற்கு சமம். அதான் நமச்சிவாய வாழ்க, அவர் யார் நாதன்தால் வாழ்க. இது சிவபுராணத்திலே முதல்ல சொன்ன வரி. இப்போ நடராஜ பெருமானினுடைய வடிவம் இது நமசிவாய அப்படின்னு சொன்ன அந்த வடிவம், அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களோடு நமசிவாய இருக்கிறது. அப்ப பஞ்சபூதங்களுக்கும் நடராஜ பெருமானுக்கும் தொடர்பு உண்டு. நமசிவாய என்ற எழுத்து தொடர்பு. இப்போ நமசிவாய என்ற மந்திரத்திற்கும் நமக்கும் தொடர்பு உண்டு. அப்பதான் மந்திரமேனி சக்கரத்துக்காக இவ்வளவு சொல்றாங்க. இந்த நீ இந்த உடம்பு உள்ள பார்த்தீங்கன்னா இந்த அண்டம், இந்த அண்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நிலம் இருக்கும். நிலத்துக்கு மேலே வந்து நீர் இருக்கும், நீருக்கு மேலே நெருப்பு இருக்கும், நெருப்புக்கு மேலே காற்று இருக்கும், காற்றுக்கு மேலே ஆகாயம். இப்போ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா இங்கே கால் பகுதியெல்லாம் நிலம், அப்புறம் நீர் பகுதி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெருப்பு பகுதி, இங்கே காற்று பகுதி, இங்கே ஆகாய பகுதி. அப்படியே அண்டத்தில் இருப்பது போல நம்ம பிண்டத்திலையும் இருக்கும். அப்ப நா என்பது கால், இரண்டு கால் பகுதி. மா என்பது இந்த இடுப்பில் இருந்து நெஞ்சு வரை, இதெல்லாம் வந்து நீர் பகுதி. இந்த நெஞ்சில் இருந்து தோல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தோல் வரைக்கும் உங்களுக்கு நெருப்பு பகுதி. இந்த சி, இந்த ரெண்டு பக்கமும் சி. வா என்பது இங்கிருந்து இதுவரை காற்று பகுதி, காற்றிலிருந்து இந்த இது வரைக்கும், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஏ, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ, இது வந்து ஆகாய பகுதி. அப்போ நம்முடைய உடலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தொடர்பு உண்டு, பஞ்சபூதங்களுக்கும் இறைவனுக்கும் தொடர்பு உண்டு. இதுதான் அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கக்கூடிய ரகசியம். அதுக்கு ஒரு பாடல், அதுக்கு பேரு மந்திரமேனி சக்கரம்னு சொல்றார் நம்முடைய திருமூலர்.

0: நின்ற பாதமும் அந்நவா என்று இடம். அப்ப பாதம்ங்கிறது இதை நம்ம கால் அப்படின்னு சொன்ன. ஆகின்ற நாபியுள் அங்கே மகாரமா, இந்த நாபி பகுதி மீழேந்து வருது பாத்தீங்களா, ஆகின்ற சி இரு தோல் வவ்வாய் கண்டபின். இது இந்த சி என்பது தோல் பகுதி, வாய் என்பது வாய், இந்த பக்கம் இது வாய். ஆகின்ற அச்சுடர் என்பது இந்த பகுதி, இந்த நெற்றி பகுதி தான் இந்த ய. இப்ப இப்ப நம்முடைய உடம்பு உடம்புக்குள்ளேயே நமசிவை காட்டுகிறது. இதை ஒரு சக்கரம் போட்டு திருமூலர் காட்டுகின்றார். இன்னைக்கு ஒரு மந்திரம் மேனி சக்கரம். இப்படி திருமந்திரத்திலே மந்திரங்கள் நிறைய உண்டு. அந்த மந்திர எழுத்துக்களை சக்கரத்தில் வைத்து அடைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறை உண்டு. ஆனா இது வந்து ரொம்ப எச்சரிக்கையா பூஜை செய்யணும். மந்திரங்களோடு விளையாடுவதும் பாம்போடு விளையாடுவதும் ஒன்று. அதனால நான் ஜாக்கிரதையா அதை கையாளணும். குருநாத சொல்லிக் கொடுக்கணும். குருநாதர் சொல்லிக் கொடுத்து எப்படி உச்சரிக்க சொல்லுகின்றாரோ அதன்படி உச்சரித்து அந்த மந்திரங்களை நாம் உச்சரிக்கணும். அதுக்கு உள்ள மந்திர எந்திர வழிபாட்டு முறைகள் இதைத்தான் நம்முடைய திருமந்திரத்துல நான்காம் தந்திரத்தில் நிறைய திருமூலர் பேசுகிறார். நாம் அதில் ஒரு சிலவற்றை மட்டும்தான் இன்று சிந்தித்தோம். ஐந்தாம் தந்திரம், ஐந்தாம் தந்திரத்தில் சில முக்கியமான பகுதிகளை நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

பிரம்மா தவம் செய்து படைப்பு தொழிலாற்றல் பெற்றபடியால் கர்ப்பபுரி என்றும், கரு உற்பத்தி செய்த இடமாதலால் கருவூர் என்றும் பெயர்கள் அமைந்தன. மலை, காடு, ஆறு, தீர்த்தம், நகரம், கோயில் என்ற ஆறு மங்களப்பொருளும் அமைந்துள்ளமையால் சண்மங்கலபுரம் என்று பெயர். சோழ மன்னர்கள் முடிசூட்டிக் கொள்ளும் ஐந்து திருநகரங்களான காவிரி பூம்பட்டினம், கரூர், திருவாரூர், உறையூர், திருச்செய்யலூர் என்பனவற்றுள் ஒன்று கரூர். முடிவழங்கு சோழபுரம் என்பதும் இத்தலப்பெயரேயாம். சேரர்தம் தலைநகரம் வஞ்சி இத்திருக்கருவூரே என்பாரும் உளர். தொன்மை மிக்க கந்தபுராணத்தில் கரூரில் அரசு ஆண்ட முசுகுந்த சக்கரவர்த்திக்கு தேவேந்திரன் தெய்வயானையம்மையார் திருமணத்திற்கு அழைப்பு கொடுத்த செய்தி வருகின்றது. திருமாவியல் நகர் கருவூர் முந்துரை என்று அகநானூரும், தன் பொருணை புனல்வாயும் விண்பொரு புகழ் விரல் வஞ்சி என்று புறநானூரும், கொங்கரோடு குடபுலத்து கோமானின் திரைகுணரத் தங்கள் குலமரபின் தனிநகராம் கருவூர், தொன்னெடும் கருவூர் என்று தெய்வ செக்குனார் பெருமானருடைய திருத்தொண்டர் புராணத்துள்ளும் கருவூர் சிறப்பிக்கப் பெறுகின்றது. கருவூர் உள்ளி விழா பற்றிய கல்வெட்டு பிற இலக்கிய குறிப்புகளும் காண கிடைக்கின்றன. கொங்கரு மணியறையாத்து அருகின் ஆடும் உள்ளி விழா என்பது அகநானூறு. வராககிரியன் என்றும் உற்பத்தியாகி அம்மையின் அருட்கலையாகவே பெருக்கெடுத்து ஓடிவரும் நதியை அம்பா நதி என்று போற்றும் புராணம். ஆம்பிரம் மாமரம் முனிவர்கள் மாமர வடிவினின்றும் இரு கரை மருங்கிலும் இருந்து தவம் செய்தலால் ஆம்பிரமானதி என்ற பெயரும் உண்டு. ஆண்பொருந்தம் ஆண் பொருணை என்ற பெயர்களாலும் அமராவதி நதி குறிக்கப் பெறுகிறது. பிரம்மா செய்ய வேண்டிய படைப்பு தொழிலை காமதேனு இத்தலத்திலிருந்து சுயம்புலிங்கமாக விளங்கும் இறைவரை வணங்கி மேற்கொண்டதால் இறைவருக்கு ஆனிலையப்பரி என்ற பெயர் உண்டாயிற்று. ஆனிலை என்பது கோயிற் பெயராயிற்று. ஆதிமாபுரம் என்று போற்றப் பெறும் இத்திருத்தலத்தில் பஞ்சலிங்கங்கள் உள்ளன. ஆதிநாயகர், பசுபதிலிங்கம், கோடீச்சரலிங்கம், கைலாயநாதலிங்கம், கரியமாலீசலிங்கம் என்ற திருப்பெயர்களை பெற்று அருள் வழங்கு திருமேனிகளாக உள்ளன. இத்தலத்தில் சுக்கிரன், முசுகுந்தன், கோபிதாரன், விபண்டகன் முதலானோர் வழிபட்டனர். ஒன்பதாம் திருமுறையில் திருவிசைப்பா திருப்பதிகங்களை அருளிய கருவூர்த்தேவர் இத்திருவூரினரே. கருவூர் சித்தர் என்ற பெயர் கொண்ட பெரியார் ஒருவரும் இருந்தனர் என்பர். புகழ்ச்சோழர் பெருமான், எரிபத்த நாயனார், சிவகாமி ஆண்டார் முதலான சிவனேய செல்வர்கள் வரலாற்றில் இடம்பெற்ற பெருமை மிக்கது. இறைவர் ஆனிலையப்பர், கல்யாண பசுபதீஸ்வரர், தெய்வநாயகர், அம்மை அலங்காரவல்லி, வடிவுடை நாயகி, சவுந்தர நாயகி, கிருபாநாயகி. இறைவர் திருமுடியில் காமதேனுவின் குழம்பு சுவடு உள்ளது. விமானத்தில் அதி அற்புதமான உமையொருபாக ஆலமர் செல்வன் விற்றிருந்து அருள்கின்றார். காண்டற்க அரிய கடவுள் இவர். தொண்டர்தம் சிந்தை நீங்கா அந்நிலை அரணார் வாழ்வது ஆனிலை என்னும் கோயில் என்பது பெரிய புராணம். இத்தலத்தை வழிபடுவோர் துயராயின தீர்வர் என்பது திருஞான சம்பந்தர் அருள்வாக்கு. பண் இந்தளம் ராகம் நாதநாமக்கிரியை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

நட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, திருச்சிற்றம்பலம் கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா.

0: மங்களம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு இந்த ஒன்பதாம் திருமுறை அருளிய நமது ஆசிரிய பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் பணிந்து போற்றிக் கொண்டு அருமையான முறையிலே இந்த எழுஞானம் பூஜையை நடத்தி கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். இந்த பிறவி முதல்ல நமக்கு எதற்காக தரப்பட்டது, பிறவியோட பயன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். சுவாமிய அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்கு வந்து இந்த பிறவியே தரப்பட்டது. எடுத்த பிறவிய வச்சு பிறவியை நீக்குவதற்கு என்ன வழின்னு பார்த்து நீக்கி வெளியே வரணும், அதற்காகத்தான் நமக்கு பிறவியே தரப்பட்டது. ஆனா இந்த மாயையில நம்ம சிக்கி மறக்க கூடாத இறைவனை மறந்து தன்னையும் யாருன்னு தெரியாம தலைவனையும் யாருன்னு தெரியாம நம்முடைய வாழ்நாளை எல்லாம் நாம் வீழ்நாளாக கழித்து விடுகின்றோம். அங்கனம் கழிப்பதனால நமக்கு இடர்பாடு புறம் நமக்குத்தான் வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக மனசுல வச்சுக்கிடணும். சரி, இப்போ சுவாமியும் நம்ம பொருட்டு ஐந்தொழிலாம் செய்யறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இந்த உயிர்களுடைய இயல்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். அது இயல்பாகவே பாசத்துல இருந்து நீங்கியவர் சுவாமி. ஆனா இந்த ஆன்மா இயல்பாவே பாசத்தால, அதாவது ஆணவத்தால கட்டுண்டு கிடக்கிறது. அது அறிவுடைய பொருள் தான், ஆன்மானும் அதை அழைக்கலாம். ஆனா அது யாராலையும் படைக்கப்படல, அதுவும் அனாதிதான். இதெல்லாம் அந்த உயிரை பத்தி சொல்லிக்கொண்டு பதிய பத்தி பார்க்கும்போது பதி ஒன்றுதான். ஆனா பசு அப்படின்னு சொல்லும் போது உயிர்கள் ஆன்மான்னு பார்க்கும்போது அளவற்றவை அவெல்லாம். மொத்தம் 84 லட்சம் யோனி பேதங்களை உடையதுன்னு சொல்லும் போதும் அது அவ்வளவு எத்தனை வகையில பிறவி எடுக்குங்கும் போது எவ்வளவு உயிர்கள் இருக்கு. இப்ப தாவரங்களும் உயிர் வர்க்கம் தானே. அப்ப தாவரங்கள் இருக்கு, அடுத்து நீர் வாழ்வன இருக்குது, ஊர்வன பரப்பன, அப்புறம் விலங்குகள் இருக்கு, அப்புறம் மனிதர்கள் இருக்காங்க, அப்புறம் தேவர்கள் இருக்காங்க. அந்த 7 வகை பிறப்பு. அது மட்டும் இல்லாம முட்டையில இருந்து பிறக்கக்கூடியது, விதையில இருந்து பிறக்கக்கூடியது, வேர்வையில பிறக்கக்கூடியது, கருவில் பிறக்கக்கூடியது, இப்படின்னு 4 வகையாகவும் இருக்கு. இப்படி உயிர்கள் எண்ணிருந்தன. அவை 3 வகையாக பிரிக்கலாம், விஞ்ஞானகலர், பிரளயகலர், சகலர். மலங்கள் 3 அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம், ஆணவம், கண்மம், மாயை. மும்மலங்களும் உடைய உயிர்கள் சகலர் என்று அழைக்கப்படுகின்றன. இருமலங்கள் உடையவர்கள் பிரளயகலர் என்றும், ஒரு மலம் உடைய ஆன்மா வந்து விஞ்ஞானகலர் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். அந்த விஞ்ஞான கலரை ஒரு மலத்தார் அப்படின்னு அழைக்கிறது வழக்கம். அவங்களுக்கு இறைவன் வந்து உள் நின்று உணர்த்துனா அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. தன்மை அப்படின்னு சொல்லுவோம். தன்மை, முன்னிலை, படற்கைன்னு இலக்கணத்துல வருது இல்லையா. அதனால சுவாமி வந்து அவங்களுக்கு உடைய பக்குவங்கிறது அவங்களுக்கு உள்ள இருந்து உணர்த்தினாலே அவங்களால உணர்ந்து கொள்ள முடியும். அப்புறம் இருமலத்தார் ஆகிய பிரளயாகலர், அவங்களுக்கு மாயாமலம் மட்டும் இருக்காது, ஆனா ஆணவம் கண்மம் 2 இருக்கும். அவங்களுக்கு இறைவன் எப்படி இருப்பாரு அப்படின்னா, அந்த உருவ திருமேனியோட வர்றாரு, 4 கரங்கள், 3 கண்கள், ஜடைமுடியோட முன்னிலையில இருந்து உணர்த்துகின்றார். சகதர் நம்ம எல்லாம் தான் மும்மலங்களால் பிடிக்கப்பட்டிருக்கோம். அந்த மும்மலமுடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் குருவாக வந்து நம்மை போன்ற ஒரு மானிட வடிவிலே வந்து படற்கையில் ஞானத்தை நமக்கு உணர்த்துவார். இந்த செய்தி வந்து திருவருட்பயன்ல சொல்லப்பட்டிருக்கு. திரிமலத்தார் 1 அதனில் சென்றார்கள். திரிமலத்தார்ங்கிறது சகலர், 1 அதனில் சென்றார்கள் அப்படிங்கிறது பிரளயாகலர், அன்றி ஒரு மலத்தார்ங்கிறது விஞ்ஞானகலர். ஆக இப்படி 3 வகையாக ஆன்மாக்கள் இருக்கின்றன என்பதை மிக அழகாக நமக்கு நம்ம சைவ சித்தாந்தம் எடுத்து காட்டி இருக்கிறது. சரி, இந்த உயிர் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, சார்ந்ததன் வண்ணம். பதிய சார்ந்தா அந்த சிவமாம் தன்மை இருக்கும், பாசத்தை சார்ந்தா அந்த பாசத்தின் தன்மை தான் அதுட்டு இருக்கும். சார்ந்ததன் வண்ணம். அதனாலதான் பொதுவா நம்ம யார் கூட இருக்கணும்ங்கிறது கூட அடியார் நடுவுலதான் இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடியார்களைப் போலவே நமக்கு அந்த இறைவனை வழிபடக்கூடிய உணர்வானது இருக்கும், அந்த ஒழுக்கங்கள்லாம் நம்ம கிட்ட வந்துரும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த சங்கம வழிபாடு நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த உயிரானது எதை சார வேண்டும் என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த உயிருக்கு இறைவனுக்கு இருப்பது போல இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு மூணு இருக்கு. ஆனா அது தானாக செயல்படாது, இறைவன் ஆணை வழிதான் செயல்படும். இறைவன் உள் நின்று உணர்த்தினாதான் அது செயல்படும், உணரும். இதைத்தான் நம்ம திருமாளிகை தேவருடைய திருவிசைப்பால அந்த பாடல் பதிகம் முழுவதுமே நம்ம பார்த்தோம். உணர்த்துமா உணர்த்தே, விளம்புமா விளம்பே, உரைக்குமா உரையே, விரும்புமா விரும்பே, நினையுமா நினையன்னு எல்லா உதாரணங்கள் நிறைய அதுல அந்த பதிகம் போற நம்ம அப்படிதான் சிந்திச்சோம். இப்போ நம்ம என்ன வினைய அனுபவிக்கிறதுக்கு இந்த பிறவி, அதாவது நம்ம பல பிறவிகள்ல செஞ்சிருக்கோம், நல்வினையும் தீவினையும், மனம் வாக்குங்கிற முக்கரணங்களாலையும் செய்யறோம். ஒரு எண்ணம் ஒரு பிறவியை தருகிறது. அதனாலதான் தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் மனசுக்குள்ள போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட்டின தடிகள் வலியுறுத்தி சொல்றாரு, உங்க மனசை நீங்க நல்லா தூய்மையா வச்சுக்கோங்க, பாலறையா வைக்காதீங்க. அத பள்ளி அறையா வச்சீங்கன்னா சுவாமி இருப்பார், பாலறையா வச்சா குப்பை தானே இருக்கும். காம குரோத லோப மோக மத மாச்சரியங்கிற குப்பைகள் தான் இருக்கும். அதனால அதை சுத்தமா வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம பல பிறவிகள்ல மனதாலும் வாக்கால், ஒரு வார்த்தை ஒரு பிறவியை தரும், ஒரு செயல் ஒரு பிறவியை தரும். அப்ப மனம் வாக்கு அந்த திரிகரணம் சொல்லக்கூடிய மனம் வாக்கு காயங்களால, இந்த முக்கரணங்களால நம்ம எவ்வளவு வினையை ஈட்டுறோம், அதனால எவ்வளவு நமக்கு சஞ்சிதம் இருக்கு. ஆனா இந்த போன பிறவியில செஞ்ச சஞ்சிதம் இந்த பிறவியில வருமானு கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது. சுவாமி வந்து இந்த ஆன்மாக்கு பல பிறவியில உள்ள சஞ்சிதங்கள்ல இருந்து நல்வினை தீவினை எல்லாம் கலந்து கொடுக்கிறாரு. எந்த அளவுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு கொடுக்கிறாரு. அப்ப நம்ம இப்ப எந்த பிறவி எடுத்திருக்கோமோ அந்த பிறவிக்கு தகுந்தாற் போல நம்முடைய இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் ஞான சக்தியும் தான் எல்லாம் செயல்படும் அப்படிங்கறத நம்ம வச்சுக்கணும். அடுத்து இந்த உயிர், அதுக்கு வந்து முக்குணங்கள் உண்டு அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம். ராட்சசம், தாமசம், சாத்வீகம், மூன்று குணங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதற்கு அடுத்தபடியாக எல்லா பொருட்களுக்கும் சைவ சித்தாந்தம் ரெண்டு இயல்பு சொல்லணும், பொது இயல்பு சிறப்பு இயல்பு. அப்ப உயிரோட பொது இயல்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பொதுவா இந்த பொது இயல்புனா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளுக்கு பிற பொருட்களுடைய சேர்க்கையினால உண்டாகக்கூடிய தன்மைக்கு தான் பொது இயல்பு அப்படின்னு பேரு. அதத்தான் சித்தாந்தம் தடத்த லட்சணம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த உயிர் வந்து மாயா கன்மங்களோட கூடி இருக்கும்போது அதுக்கு அது பொது இயல்பா இருக்கு. அப்போ பலவிதமான நிலை வேறுபாடுகளை அடையக்கூடியது பொது இயல்பு. ஆனா ஒரு பொருளுக்கு இயற்கையா இருக்கக்கூடியதுதான் உண்மை இயல்பு, சிறப்பு இயல்புன்னு சொல்றோம், சொரூப லட்சணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப உயிரோட உண்மை இயல்பு என்னன்னா, சார்ந்ததன் வண்ணம் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ இப்படிப்பட்ட உயிர், இப்போ கட்டு இல்லையா, அந்த உயிருக்கு கட்டு இருக்குன்னு பார்த்தோம். ஆணவம் கண்மம் மயங்கிற மும்மல கட்டு இருக்கு. ஆணவம் பகை, அந்த பகையை நீக்கிறதுக்கு சுவாமி நமக்கு கொடுத்த ரெண்டு கருவிகள் தான் மாயை கண்மம் அப்படிங்கிறது. ஒரு கெட்டு போட்டிருக்கோம், அந்த கெட்டு இறுகிட்டு அதை அவுக்க முடியலன்னா அதுக்கு மேல கட்டு போட்டா அந்த கெட்டு அவுந்துரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி ஆணவங்கிற கட்டு உயிரை இறுக்கிட்டு இருக்கு, அதை நிகழ்கிறதுக்காக சுவாமி வந்து கண்மம் மாயைங்கிற கட்டுக்களை நமக்கு அதுக்கு மேல போட்டிருக்கு. அதை நீக்கிறார், மொத்தத்துல போட்டுட்டு விடுறதுல எல்லா கட்டையும் நீக்கிடுறாரு. திரு கழிற்றுப்படியாருங்கிற நூல்ல, சித்தாந்த நூல்ல, நிகழமாம் ஆணவ மூலமலம் அகல ஆண்டனன் கான் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஆணவம் சொன்னா உலகியல் பூர்வமா ஹெட் வெயிட், ரொம்ப அந்த அகங்காரம் பிடிச்ச அலையிறது, செருக்கு அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா இங்க அப்படி இல்லை, இந்த உயிரோட அறிவை மறைத்து அணுத்தன்மைப்படுத்தக்கூடிய, அஞ்ஞானத்தை தரக்கூடிய, அறியாமையை செய்யக்கூடிய பொருளுக்கு தான் ஆணவம். ஏன் அப்படின்னு சொல்றோம், ஒரு பொருள் இப்படி மறைச்சிட்டு இருக்குன்னு ஏன் சொல்றோம்னா, இந்த உயிர் சித்து பொருள் தானே. அப்ப சித்து பொருளாக்க இறைவனை இது அறிவுடைய பொருளா இருக்கிறதுனால இதை அறிஞ்சிருக்கலாம் இல்லையா, இது ஏன் அறிய முடியாம கஷ்டப்படுது அப்படின்னா, இத வந்து ஆணவம் மறைக்கின்றது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது எப்படி இருக்கு இந்த உயிருக்கு இடையில வந்துதான்னு கேட்டா, கிடையாது, அதுவும் அனாதி, பதி அனாதி, பசு அனாதி, ஆணவமும் அனாதிதான். அது எப்படி இருக்கு அப்படின்னா, செம்பு பாத்திரத்துல பாத்தீங்கன்னா பச்சையா இருக்கும், நம்ம நல்லா எல்லாம் போட்டு புளி எல்லாம் போட்டு எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு கழுவி வச்சோடனே செம்பு பாத்திரம் நல்லா இருக்கும். அப்புறம் திருப்பியும் அதோட நிறம் போற மாதிரி அந்த பச்சை களிம்பு அதுல வந்துடும். அது மாதிரியும் இப்ப நெல்லுன்னு இருந்தா கண்டிப்பா அரிசிக்கு மேல என்ன இருக்கு, உமி இருக்கு. அது மாதிரி இது உயிர்கிட்ட இயற்கையாவே இருக்கு, அதனால இதுக்கு சகஜ மலம் அப்படின்னு பேர். இது எல்லா உயிரையும் பற்றி இருந்தாலும் ஒரே மாதிரி பற்றி இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு ஒரு உயிரை வன்மையா பற்றிருக்கும், ஒரு ஒரு உயிரை மென்மையா பற்றிருக்கும். இது மென்மையா பற்றிய உயிர்களுக்கு தான் விஞ்ஞான கலர்னு பேரு, உண்மையாக பற்றிய உயிர்களுக்கு பிரளய கலர், மிகவும் வன்மையாக பற்றிய உயிர்கள் வந்து சகலர். அப்போ அறிவை மறைச்சு அதை முடக்கி வச்சிருது எதை, உயிரை வந்து. அதனால இந்த புறையிலாறு தன்னை காட்டும், இது தன்னையும் காட்டாது அப்படின்னு நமக்கு நல்ல அழகாக உமாபதி சிவம் வந்து திருவருட்பயன்ல காட்டியிருப்பாங்க. உண்மை விளக்கத்திலையும் அறியாமை ஆணவம் அப்படின்னு நமது மனவாசகம் கடந்த நாயனாரும் நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கிறாங்க. இப்ப ஏன் நமக்கு துன்பம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துன்பம் எங்க இருந்து வருதுன்னா பிறவியில, பிறவி எடுத்தனால துன்பம் வருது. பிறவி ஏன் வருது, வினை ஈட்டதுனால. வினையை ஏன் ஈட்டணும், ஆணவ மலத்தால். அப்போ ஆணவம்னு ஒண்ணு இல்லைன்னா உயிர்களுக்கு துன்பமே இருக்க போறதே கிடையாது. இதைத்தான் திருவருட்பயன்ல இருள் இன்றே துன்பு ஏன் அப்படின்னு அழகா அவர் கேட்கிறார். நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு கேட்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். அப்போ இது வந்து நித்த பொருளாக இருக்கு, இருந்து ஆனா என்ன செய்து, அந்த உயிரோட அறிவை மறைத்து. இப்ப இவ்வளவு உயிர்களை மறைக்குதே, அப்ப அது பல பொருளான்னு கேட்டா கிடையாது, அது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முக்தியில அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும் போது அதோட வலிமை குன்றிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஜடப்பொருள், பதியை போல் பசுவை போல் இது சித்துப்பொருள் கிடையாது, இது ஜடப்பொருள். அழிந்திடும் சக்தி நித்தம் அழிந்திடா ஒளியின் முன்னர், அழிந்திடும் இருளும் நாசம் அடைந்திடா மிடைந்திடாவின் சிவப்பிரகாசம் தான் இந்த கருத்தை நமக்கு சொல்ல. அதாவது கொடிக்கவிலின்னு சொன்ன மாதிரி ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றை இடம், ஒளி வந்த உடனே இருள் வந்து என்ன செய்யும், அடங்கி வலிமையற்று போற மாதிரி திருவருள் நமக்கு நல்லா கிடைச்சாச்சு அப்படின்னா ஆணவத்தோட வலி வந்து குறைந்து விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த ஆணவத்து பொருளால ஒன்று அப்படின்னாலும் அதுக்கு சக்தி எவ்வளவு இருக்குன்னா நிறைய இருக்குன்னு நமக்கு சிவஞான சித்தியார் சொல்லுது. ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி அன்றதாய் ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பெனில் கழிம்பு இயைந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் இயைந்து நின்றே அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆணவம் வந்து உயிரை முழுவதுமாக மறைச்சிருக்கும் இல்லையா, நல்ல ஆணவத்தோட பிடியில ஒரு ஆன்மா இருக்கு, அந்த அளவுக்கு வலிமையாக அது மறைச்சு வச்சிருக்கும் இல்லையா, அது ஆபாரக சக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆணவம் மட்டும் தனியா இருக்கும் போது ஆன்மாவோட. அடுத்து இறைவன் வந்து நமக்கு மாயை கன்மம் எல்லாம் தர்றாரு இல்லையா, அதுக்கப்புறம் விபரீதமான உணர்வெல்லாம் ஆன்மாவுக்கு அது தருது. அப்போ அதுக்கு அதோ நியாமிகா சக்தின்னு பேரு, அது ஆணவத்தோட பொது இயல்பு. அப்ப சிறப்பியல்பு ஆவாரக சக்தி ஆணவத்துக்கு, பொது இயல்பு வந்து அதோ நியாமிக சக்தி அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ஆணவ மலம் அந்த ஆன்மாட்ட நிறைய இருக்கு, அந்த ஆன்மா பரிபாக்கம் அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் இறைவன் வந்து இந்த மாயையையும் அந்த கன்மத்தையும் சேர்த்து நமக்கு பிறவிய கொடுத்து அதன் மூலம் இந்த ஆணவத்தோட வலிமையை தேய்த்து கொண்டே வந்து நிறைவாக நல்ல திருவருள் நிறைய பெற்ற பின்பாக அந்த ஞானத்தின் பயனாக முக்தியையும் வழங்குகின்றார் அப்படின்னு பாக்குறோம். முக்தியில இது ரொம்ப ரொம்ப வலிமை குன்றி இருக்கும் அப்படிங்கிறது அதுல நமக்கு உண்மை விளக்கத்திலே நம்ம பார்த்திருக்கோம். இத்தை விளைவித்தல் மலம் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஆணவம் இப்படி உயிர்களை எல்லாம் அது அடைய வேண்டிய விஷயத்தை அடைய விடாம தடுத்து கீழ்நோக்கி செலுத்துகிறது அப்படிங்கிறத மனசுல வைத்துக்கொண்டு இந்த முப்பொருளை பற்றிய மேலும் ஒரு சிந்தனை. நான் யாரா நம்மளை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, உன் உடம்பு ரொம்ப பருத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஓ உடம்புன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, உயிர் வேற உடம்பு வேற அப்படிங்கிறது அதுல பெறப்படுகிறது. உன்னோட புஸ்தகம் உன்னோட வீடு அப்படின்னு சொல்லும்போது புஸ்தகம் வேற நாம வேற வீடு வேற நாம வேற அப்படின்னு சொல்ற மாதிரி உன்னோட உடம்புன்னு சொன்னதுனால உயிர் வேற உடம்பு வேற அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எங்கெல்லாம் நீங்கிற சொல்லு வருதோ அதெல்லாம் ஆன்மாவை குறிக்கிறது என்பதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது நமக்கு ஒரு ரொம்ப நெருங்கிய ஒரு தோழமை உள்ள ஒருத்தங்க தவறி போயிட்டாங்கன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா அப்பவும் என்ன அர்த்தம்னா அவங்க ஆன்மா அந்த உடம்ப விட்டு வந்துட்டு உடம்ப நீங்கி விட்டது அப்படிங்கிறது தான் அதுல பொருள். இதுல உடம்பு அழியுது, ஆன்மா அழியாது. அப்ப நம்முடைய உயிர் வந்து என்றும் அழியாது, அது படைக்கவும் படல, அதுக்கு தோற்றம் கிடையாது, அதுக்கு முடிவு கிடையாது, அது அழியாது அப்படிங்கிற விஷயத்த நாம எப்போதும் மனசுல வச்சுக்கணும். ஆன்மாக்கள் ஒரு காலம் அழிவதில்லை, அது ஒவ்வொரு காலமும் சுவாமி அந்த வினைக்கு ஈடா அதுக்கு கொடுக்கிற உடம்பு தான் அழியும். சரி, இப்ப ஒரு உடம்ப இந்த ஆன்மா எடுக்கு, இப்ப இந்த பிறவியை நம்மள எடுத்துக்கோங்களேன், நம்ம ஆன்மா இந்த உடம்ப எடுத்திருக்கு அப்படின்னா இந்த உடம்ப எடுக்கிறது விடுறது இதெல்லாம் உடம்போட விருப்பமா அல்லது ஆன்மாவோட விருப்பமா அப்படின்னு பார்த்தோம்னா உடம்பு ஜடப்பொருள், அதுக்கு அறிவு கிடையாது. அதனால அது என்ன செய்யாது, இந்த உயிருக்கு தான் என் உடம்புல இருக்கணும், எனக்குள்ள இருக்கணும்னு அதால சிந்திக்க முடியாது. ஆன்மா சித்து பொருள்னாலும் எனக்கு இந்த உடம்பு வேணும்னு சொல்லி அதாவது போய் ஒரு உடம்பெல்லாம் எடுக்க முடியாது. இப்போ உலகத்துல பாக்குறோம் சில பேர் வந்து பயங்கரமா நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆன்மாவுக்கு உடம்பு எடுக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கு அப்படின்னா அது ஏன் அந்த மாதிரி ஒரு உடம்பை எடுத்து கஷ்டப்படணும்? அதனால ஆன்மாவாலையும் உடம்ப எடுக்க முடியாது, உடம்பாலையும் இந்த ஆன்மாவை விரும்பி தனக்குள்ள வைத்துக் கொள்ள முடியாது. அப்போ ஆன்மாவுக்கும் உடம்புக்கும் தலைவர் யாரு அப்படின்னா சிவபெருமான். அவரோட கருணையினால அந்தந்த ஆன்மாவுக்கு தகுந்த உடலானது வழங்கப்படுகிறது. இப்போ அவர் உடம்ப கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா தன்னோட நன்மைக்காக கொடுத்திருக்கிறாரா நம்மளோட நன்மைக்காக கொடுத்திருக்கிறான்னு பார்த்தா அவருக்கு தேவைன்னு எதுவுமே கிடையாது. அதனால அவர் நம் பொருட்டு, ஆன்மாக்களின் பொருட்டு தான் நமக்கு உடம்பு தருகிறார். நமக்கு என்ன இடர் இருக்கு, இப்ப நமக்கு என்ன நன்மை வேணும், இந்த ரெண்டு இடர் நீங்கணும், நன்மை வேணும், இதுக்காக தான் நமக்கு உடம்பு தரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பிறவி இல்லையா, அந்த பிறவிக்கு வந்துட்டோம். இதுல அந்த சார்ந்ததன் வண்ணம் நல்லவங்களை சாரல அப்படின்னா தீயாரை காண்பதும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீது, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீது, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதுன்னு பழைய பாடல். அது மாதிரி அப்படி இருந்தோம்னா நம்மகிட்ட என்ன எது மிகுதியாக இருக்கும்னா தீய குணங்கள் மிகுதியாக இருக்கும். அப்ப தீய குணங்கள் இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய ஆசையும் எப்படிதான் இருக்கும், தீய ஆசைகளாகத்தான் இருக்கும், கெட்ட ஆசைகளாகத்தான் இருக்கும். அந்த தீய ஆசைகள் எந்த மாதிரி நினைவுகளை நமக்கு தரும், தீய நினைவுகளை தான் தரும். அப்போ தீய நினைவுகளை வச்சு நம்ம எந்த மாதிரி செயல்கள் செய்வோம், தீய செயல்களை தான் செய்வோம். அப்ப இத மாதிரி செய்து கொண்டே போனால் இது இந்த ஆன்மாவுக்கு இடர், பிறவிய தந்து தந்து செஞ்ச பாவத்துக்கு தகுந்த தண்டனையாக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கும். மனசுக்குன்னா கவலை, உடம்புக்குன்னா நோய். இந்த மாதிரி நமக்கு அது கொடுத்துத்தான் தீக்க முடியுமே தவிர தானாலாம் நீங்காது, அதுக்கெல்லாம் பரிகாரம் எல்லாம் கிடையாது, அந்த அனுபவிச்சுத்தான் தீக்கணும். அப்ப இப்படியே மேல மேல மேல மேல இந்த மாதிரி கெட்ட செய்கைகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த தீய குணங்களை எல்லாம் நம்மகிட்ட உண்டாக வைக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கு, அது நம்மளை மயக்குது, நம்ம அறிவை மறைக்குது, அதுதான் ஆணவம். அந்த ஆணவத்துல இருந்து ஆன்மாவை விடுவிக்கணும், விடுவிச்சு அந்த ஆன்மாவுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கணுங்கிறதுக்கு தான் சுவாமி நமக்கு இந்த தேகத்தை தந்திருக்கின்றார். இப்போ வியாதி எதுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புக்கு வரும். இந்த உடம்பு வந்து வியாதி பீடித்து நிற்கிற மாதிரி இந்த ஆணவம் வந்து ஆன்மாவை பீடித்து நிற்கிறது. இப்ப ஒரு வைத்தியன் என்ன பண்ணுவாரு, ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த நோயாளியை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில வச்சு மருந்து கொடுத்து குணப்படுத்துற மாதிரி சிவபெருமான் நமக்கு இருக்கிற ஆணவம்ங்கிற வியாதியை நீக்கிறதுக்காக உடம்புங்கிற ஆஸ்பத்திரி வைத்தியசாலைக்குள்ள நம்மை இந்த ஆன்மாவை இட்டு தன்னோட திருவருளாகிய மருந்தை கொடுத்து நம்மை குணப்படுத்துகின்றார். நம்முடைய அந்த ஆணவம்ங்கிற வியாதிய போக்குறாரு. அதனாலதான் சுவாமிக்கு வைத்தியநாதன் அப்படிங்கிற பெயர். மருந்தீசன், வைத்தியநாதர், வைத்தீஸ்வரன், பவரோக வைத்தியநாதன் என்ற பெயர்கள் எல்லாம் சுவாமிக்கு இருப்பது இதனால்தான். இப்ப நம்ம உடம்புல ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, இப்ப நம்ம டாக்டர்கிட்ட போறோம், ரொம்ப நாளா எனக்கு இந்த கட்டி இருக்கு, வலிக்குது, தொந்தரவு தருது அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் என்ன செய்வாங்க, அந்த மருத்துவர் வந்து ஒரு கத்தியை எடுத்து அந்த கட்டியை கீறி அதை சரி பண்ணி நம்மள அனுப்புறாங்க. ஆனா கீறும் போது நமக்கு துன்பமா இருக்கு. ஆனா அவர் அதுக்கப்புறம் அதுக்கு மருந்தெல்லாம் வச்சு கட்டி நமக்கு உள்ளேயும் மருந்தெல்லாம் கொடுக்குறாரு. அவர் சொன்னபடி கேட்ட உடனே அதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு அதனால துன்பம் இல்லை. அது போல அது அந்த நேரத்துக்கு துன்பமா இருந்தாலும் அதுக்கப்புறம் துன்பம் தரல. இந்த உலகியல் வைத்தியர் செய்யறதே இப்படி இருக்குன்னா, மகா வைத்தியர் ஆகிய சிவபெருமான் நமக்கு பல வகையான துன்பங்களை எல்லாம் வர செய்வது எதற்காக? இப்ப நமக்கு நான் கடவுளை கும்பிடும் போது எனக்கு துன்பமே வரக்கூடாதுங்கிறது தான் இன்று பலருடைய கருத்தாக இருக்கிறது. துன்பம் வந்து கடவுள் நம்மகிட்ட விருப்பம், அவர் வந்து கருணையை வடிவமான அவர், நம்ம துன்பப்படுத்தி பார்க்கணும்லாம் ஆசைப்பட மாட்டார். அப்ப இந்த துன்பம் எதனால வந்ததுன்னா, நாம செஞ்ச வினையால வந்தது. அப்ப அந்த வினையால பிறவிக்கு வந்திருக்கும். அப்ப அந்த வினை பயனை அவர் நமக்கு ஊட்டுதாரு இவ்வளவுதான். அதுக்கு நம்ம கடவுளை குறை சொல்லக்கூடாது. அப்ப இந்த துன்பம் வந்திருக்குன்னா நம்ம வினைய நீக்கிறதுக்குத்தான் அவர். நம்ம வினை நீங்கினாதானே நம்ம முக்தி அடைய முடியும். அதற்காகத்தான் அவர் அதை செய்கின்றார். அதனால நம்முடைய கண்மங்கள்லாம் தொலைகிறது. கண்மம் குறைய குறைய ஆணவத்தோட வலியும் குறையும். வினை குறைய குறைய ஆணவத்தோட வலியும் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஆணவத்தை ரெண்டு வழியில போக்கலாம். ஒண்ணு, அந்த அந்த எண்ணம் வரும்போதே அதை உடனே அடக்கணும், இல்லைன்னா அதை அதோட வழியில விட்டு அடக்கணும். அதோட வழியில விட்டோம்னா நம்ம ரொம்ப கெட்ட காரியங்கள் எல்லாம் செஞ்சிருவோம், அது தீய வழி. முதலே அடக்கிட்டோம்னா அது நல்ல வழி. இப்போ ஆணவத்தாலதான் கோபமே வருது. இந்த கோபத்தை கடவுள் பக்தியால கட்டுப்படுத்திட்டோம்னு வச்சுக்கிடுவோமே, அது அந்த அளவுலயே கெட்டு பெறுது. இறைவனோட நாமத்தை சொல்லி பதிகத்தை படிச்சு பெருமானே இதை நான் எங்க எப்ப எந்த பிரிவுல என்ன வினைய செஞ்சனோ எனக்கு இந்த துன்பம் வந்திருக்கு, அதனால எனக்கு எனக்கு யார் துன்பம் கொடுத்தாங்களோ அவங்க மேல எனக்கு இந்த கோபம் வருது. ஆனா அந்த கோபம் வரக்கூடாது, இது வந்தா நான் திருப்பியும் வினையை ஈட்டிடுவேன், திருப்பியும் நான் அது எனக்கு ஆகாமியமா இருந்து சஞ்சிதமாகி எனக்கு பிராரத்தமா வரும், எனக்கு வேண்டாம் இதெல்லாம், எனக்கு உன்னோட அன்பும் அருளும் வேணும், நான் உன் திருவடி கீழே இருக்கணும்ப்பா அப்படின்னா அதுக்கு எனக்கு இந்த கோபம் வந்து தடையா இருக்கு. அதனால என்ன, நான் உன்னோட நாமத்தை சொல்றேன், அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை ஜபிக்கிறேன், விபூதியை அணிஞ்சுக்கிறேன், ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிறேன், இதன் மூலம் அந்த சிவச்சின்னங்கள் அணிந்து நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன், உன் புகழையே பாடிக்கிட்டு இருக்கேன், உன்ன நான் பூசை பண்றேன், உனக்கு நான் பணி செய்யறேன், இதுவும் நான் செய்யறேங்கிற உணர்வு இல்லாம நீ செய்ய வைக்கிறதுனால நான் செய்யறேன், என்னோட செயல்கள் எல்லாமே நீ செய்யறது தான், நீ தான் செய்ய வைக்கிற அப்படிங்கிற ஒரு உணர்வோட நம்ம செஞ்சோம்னா அந்த இடத்துல நமக்கு பிறவி வராது. அந்த இடத்துலயே அது அடங்கி போயிருது கோபம். ஆனா அந்த கோபத்தை வளர விட்டு எப்படி என்ன பார்த்து இப்படி பேசலாம், எப்படி எனக்கு இந்த விஷயத்த அவங்க செய்யலாம், என்ன என்ன அவங்க மனசுல இருந்திருக்குன்னு நம்ம எதிராளியை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கோம்னா சரியா சித்தாந்தம் படிக்கலன்னு அர்த்தம். சித்தாந்தம் என்ன சொல்லணும், கவனமா இருக்கணும்னு நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த கோபத்தை வளர விட்டோம்னா அந்த கோபம் பாவம் சண்டாளம்னு சொல்லுவாங்க, சினமென்மம் சேர்ந்தாரை கொல்லின்னு தன்னையே கொன்றும். அது கடைசியில அந்த கோபத்துல கண்மண் தெரியாத கோபத்துல தாறுமாறான சிந்தனைகள், தேவையற்ற வார்த்தைகள், முறைகேடான செயல்கள், அவங்களை எதிராளிய கோபப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம எச்சு போய் உட்காருவோம். ஆனா அந்த மனம் வாக்கு காயம் அந்த மூணாலையும் கோபத்தால கோபத்தை அடக்காம நம்ம செஞ்ச செயல்கள் போற நமக்கு எத்தனை பிறவியில கொண்டு நம்மளை தள்ளுமோ தெரியாது. அப்படின்னா நமக்கு என்னைக்கு இந்த ஆணவங்கிற நோய் வந்து நம்மளை விட்டு நீங்கும், அது நீங்கணும்னா நமக்கு முதல்ல கோபம் குறையணும். அது அப்படியே வளர விட்டுட்டே இருந்தோம்னா கோபம் வந்து பொல்லாங்கு செஞ்சு இந்த பிறவியில அடுத்த பிறவியில தொடர்ந்து வருத்தம். வருத்தம் எங்க இருந்து வருதுன்னா செஞ்ச பாவத்துக்கு தான் வருத்தம். இப்ப நான் எல்லாரும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நான் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லணும், நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னோம்னா அப்ப நம்ம நிறைய வினை ஈட்டியிருக்கோம்னு அர்த்தம், தீவினை நிறைய ஈட்டி வச்சுக்கோம்னு அர்த்தம். தெரியாம தான் செஞ்சுட்டு வந்திருப்போம், தெரிஞ்சும் செஞ்சிருக்கலாம், புத்திபூர்வமாவும் அபுத்திபூர்வம். அதனால இது பிரத்தியாக நம்ம இந்த மாதிரி சொல்றதே முதல்ல என்ன செய்யணும், சிலர் வந்து மெனக்கிட்டு போன் போட்டு போன் போட்டு பிரத்தியாட்டு வந்து நிறைய தன்னை பத்தி சொல்லி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு இரக்கம் சம்பாதிக்கணுங்கிறது இதெல்லாம் தேவையே கிடையாது. அதனால நாம நாங்க நல்லாதான் இருக்கிறோம், சுவாமியோட திருவருளால நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு கிடைச்ச குருவால குருவருளால நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஆணவத்தை அடக்காம விட்டாலும் அது அழியத்தான் போகுது கடைசியில. ஏன் நம்ம அதோட வழியிலே நின்று பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன, அதை போய் மெனக்கிட்டு நம்ம அடக்குவானேன்னு ஒரு கேள்வி வருது. இப்போ ஒரு வீட்டுல ஒரு திடீர்னு ஒரு இடத்துல நெருப்பு பொறி பறந்துட்டு அதை உடனே அணைச்சா நன்மையா, அது பாட்டுக்கு எரியட்டும், எரிஞ்சு முடிஞ்சாலும் அது அணையத்தானே போகுது அப்படின்னு சொல்லி அது அப்படியே எரிய விடுறது நல்லதா? அப்படி எரிஞ்சா எவ்வளவு நஷ்டம், அந்த வீடு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அதனால எவ்வளவு பொருட்கள் நட்டமா போயிருது. அது மாதிரிதான் ஆணவத்தை அடக்காம விட்டா இந்த வீட்டை எரிய விட்டா, அந்த அணைக்காம எரிய விட்டதுக்கு சமம். அதனால ஆணவத்தை அடக்கி செய்யக்கூடிய செயல்கள்லாம் நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள். அதை அடக்காம செய்யக்கூடியதெல்லாம் கெட்ட காரியங்கள், தீய கர்மம்னு சொல்லப்படுது. இது ரெண்டுமே ஆன்மாவை சேர்ந்து இருக்கிறது. அப்ப நல்லதை செஞ்சவங்க, அதான் புண்ணியத்தை செஞ்சவங்க, நல்வினை வந்து புண்ணியமா மாறி இன்பத்தை தரும், தீவினை வந்து பாவமா மாறி துன்பத்தை தரும். அப்ப அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம்னு நமது குருஞான சம்பந்த பெருமான் சொன்ன வழியிலதான் நடக்குது. அதனால நாம என்ன செய்யணும், ஆன்மாவோட மூணு பொருள் தொடர்புல இருக்கு. ஆன்மாவை அடக்கி தீய எண்ணங்களையே எழுப்பி விடக்கூடிய ஆணவம், அந்த ஆணவத்தால ஆன்மா செய்யக்கூடிய கன்மம், இந்த கன்மத்தை செய்யறதுக்கு கருவியாக இருக்கக்கூடிய மாயையால் ஆன சரீரம், இந்த மூன்றும் கடவுளோட இறை நம்மை சேர விடாம தடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் இதற்கு பாசம், அதை கயிறு கட்டி வச்சிருக்கு நம்மள அப்படின்னு பேரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மூன்றிலிருந்து ஆன்மா என்று விலகுதோ அப்பதான் துன்பங்கள்லாம் நீங்கி இறைவனோட சேரும். இறைவனோட சேர்ந்து இருக்கிற நிலைக்கு வீடு, முக்தி, மோட்சம் இல்ல அப்படிங்கிற பேரின்பம் அப்படிங்கிற பேர்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மும்மலங்கள்ல இருந்து நீங்கணும்னா நமக்கு கடவுள் வழிபாடு மிக மிக அவசியம். ஆக எதனால் கடவுள் வழிபாடு செய்கின்றோம் என்றால், நம்முடைய பாசக்கட்டிலிருந்து விடுபட்டு இறைவனை அடையும் பொருட்டு. அதனால எப்போதும் இறைவனை என்ன செஞ்சிட்டு இருக்கணும், தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினை என்றும் சிவன் தாளினை என்ற கருத்தினை மனதிலே எடுத்துக்கொண்டு, கிடைத்தற்கரிய இந்த மனிதர் பிறவி சித்தியார்ல சொன்ன மாதிரி அண்டசம் ஸ்வேதஜம் உற்பிஜம் சராயுஜம், அதோட எண்தரு நாள் 84 100,000 உடுபல் யோனி எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடில். இது எப்படி தெரியுமா இந்த பிறவிக்கு வர்றது, கடலை கையால் நீந்தினதுக்கு சமம் அப்படின்னு அழகாக அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருப்புகழ் ராகம் சண்முக பிரியா, தாளம் மிஸ்ரச்சாப்பு.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: திருப்பனையோ என்னும் பதிகையன் 87 பண் சீகா.
4: மாடி போடு மண்டலம் வளரும்.

pasa aquí? Siempre en pie, mi

Wow.

பலரும் பலரே தர

பழைய

Yeah.

Thank you.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

இருக்கின்றாலே அந்த பெண்ணினுடைய உயர்ந்த பரிபக்குவ நிலை அப்படிப்பட்டதான். சாதாரணமானவளா அவள் வந்து உறங்குறவா, எப்படிப்பட்டவள் உறங்குகிறா தெரியுமான்னார். அதனாலதான் சொல்றான், இப்படி உறங்குற பழக்கம் உனக்கு இருக்குதா? பாவை நோன்பு காலத்துல வைகறி பொழுது வந்த பிறகும் உறங்குகிற பழக்கம் உனக்கு இருக்கிறதா? இவையும் சிலவோ இப்படிப்பட்ட பழக்கம் இருக்குதா? ஏன் அப்படின்னா, பல அமரர் உன்னற்கரியான், பல தேவர்களாலும் நினைப்பதற்கும் அறியவன் சிவபெருமான். ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க, ஒப்பற்றவன் அவன் ஒருத்தன் தான் பதி. ஒருவன் இருஞ்சீரான் இல்லையா, பெரிய சிறப்பு கொண்டவன். இரு என்பது இங்கு பெரிய என்று ரெண்டுன்னு பொருள் வரல, பெரிய இருந்தீரான், பெரிய சிறப்பு கொண்டவன். அந்த பெருமானுடைய பல தேவர்களாலும் நினைப்பதற்கும் அறியவனாக இருக்கின்றவன், ஒப்பற்ற தல ஒருவனாக இருக்கின்றவன், பெருஞ்சிறப்பு கொண்டவனாக இருக்கின்றவன், அப்படிப்பட்டவனாக இருக்கின்றானே அந்த சிவபெருமான். அவனுடைய திருக்கோயில் சின்னங்கள் ஊத, அவற்றை நீ கேட்ட மாத்திரத்திலேயே, திருக்கோயில திருச்சின்னம் ஊதுவாங்க இல்லையா, அந்த திருச்சின்னங்கள் கோயிலிலே ஊத, அந்த ஒளியை நீ கேட்ட மாத்திரத்திலேயே, அந்த ஒளியினை நீ கேட்ட மாத்திரத்திலேயே சிவனென்றே வாய் திறப்பாய். எப்படி திருச்சின்ன ஒளிய கேட்ட உடனே சிவனென்றே வாய் திறப்பாளாம், சிவனென்றே சொல்லுவாயின்னு சொல்லல பாருங்க, சிவனென்றே வாய் திறப்பாய். வாய்க்கு அது ஒரு பயிற்சியாக, பழக்கமாக, ஒரு அனிச்சை செயலாக நிகழ்கிறது. திருச்சின்ன ஊதினாலே இங்க ஒரு சிவசிவான்னு வந்துடும். அது வந்து நினைச்சு சொல்றது இல்லை, என்ன அது அதிலேயே ஊரை திளைத்து அது கேட்டாலே இந்த சொல் வருவது. அந்த முறையில வந்து கொண்டிருக்கிறது. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று சொன்னது போல, சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் இல்லையா. சிவா சிவனேன்னு வாய் திறந்து விட்டு அவனுடைய பல நாமங்கள் இருக்கின்றதே அவற்றையெல்லாம் சொல்லணும்னு விரும்புவ. அதுல தென்னவனாயிருந்து அவன் பாண்டிய நாட்டை ஆண்டது, மதுரையை ஆட்சி செய்தது ஒரு பெருஞ்சிறப்பு அல்லவா? ஆகவே அந்த தென்னவன் என்ற அந்த நாமத்திலிருந்து தொடங்கி பல நாமங்களையும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு தென்னா என்று தொடங்குவாய். ஆனால் அதை சொல்லி முடிப்பதற்கு முன்பே தீயிலிடப்பட்ட மெழுகு போல உருகிவிடுவாய். அப்ப அவருடைய பரிபக்குவ நிலை எப்படி இருக்கிறது? அதனாலதான் அப்படிப்பட்டவள் இன்னும் நம்ம நாமெல்லாம் எழுந்து வந்த பிறகும் இன்னும் உறங்குறான்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா. இப்ப என்ன மாதிரி ஒருத்தவன் அவன் விழிச்சு வந்தால்தான் ஆச்சரியம், என்ன மாதிரி ஆளு. ஆனா இங்க சொல்லியிருக்கிற இவளுடைய நிலைக்கு இவள் உறங்குவது தோழிகளுக்கெல்லாம் அவ்வளவு வியப்பா இருக்கு. என்ன சொல்றாங்க பாருங்க, சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய், தென்னாய் என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். இப்படிப்பட்ட முதிர்ந்த நிலையில் இருப்பதனாலதான் அவளை அவ்வளவு மதிப்பாக அன்னே என்று அழைக்கின்றார்கள். மானேனோ வெண்ணகையாயினோ அழைக்கல பாருங்க, அப்படி அழைக்கிறவர்களுக்கு மனசு வரல. ஆமா என்ன இவ அப்படி உருகி உருகி வழிபடக்கூடிய பெரிய அன்பர். தென்னா என்ன முன்னம் தீசே மெழுகோப்பாய், அப்படிப்பட்ட நீ இன்று நாங்கள் நீ எழுந்து வராது மட்டுமல்ல, உங்கள் வீட்டு வாசலிலே உங்களுடைய வீட்டு வாசலிலே நின்று கொண்டு நாங்கள் எப்படியெல்லாம் போட்டுகின்றோம், என் ஆணை என் அரையன் இன் அமுதன் என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய், எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னொந்து இருதியோ. சின்னங்கள் கேட்ப திருச்சின்னம் கேட்டுதான் விழித்தெழுறா, விழித்து எழும்போதே சிவசிவான்னு சொல்லுறா, சொல்லுறாங்கிறத விட சிவசிவான்னு வாய் திறக்கிறா. விழித்து எழுவது மட்டுமல்ல, விழித்து எழுந்த மாத்திரத்திலே அவள் வாய் சிவசிவான்னு சொல்லுது. அப்படி வாய் திறந்து கொண்டே விழிக்கிறாள். அடுத்த நாமத்தை சொல்வதற்கு முன்பே அல்லலிடப்பட்ட மெழுகு போல உருகி விடுகின்றாள். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அடியார் இப்போது தானே எழாதது மட்டுமல்ல, நாங்கள் அனைவரும் அவள் வீட்டு வாசலில் வந்து நின்று யாரை பாடுகின்றோம், பெருமானை எப்படி பாடுகின்றோம், என் ஆணை என்றும் என் அரையன் என்றும் இன் அமுதன் என்று எல்லோரும் பாடுகின்றோம், வெவ்வேறாய் பாடுகின்றோம். ஆனாலும் இன்னும் துயர்கின்றாளே, இன்னும் துயிலுதியோ, வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் இல்லையா. இந்த சிவனறிக்கே தொடர்பில்லாத ஒருத்தன் இதெல்லாம் பொருட்படுத்துவானா? எத்தனையோ வீடுகள் இருக்கு, எத்தனையோ பேர் தான் கேட்பாங்க இந்த அடியார்கள்லாம் அந்த பாடிட்டு போறாங்க. ஆமா, மார்கழி மாசம் இப்படிதான் பாடிட்டு போவாங்கன்ட்டு அவர்கள் பாட்டுக்கு இருப்பார்கள். அவர்களுக்கு அது சரி, நீ அப்படி இருக்கலாமா? வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால், வாழா ஒன்றும் செய்யாம பேசாம கிடக்கிறியப்பா, போட்ட இடத்துல கிடக்கிற மாதிரி வாழா கிடத்தியால் என்று சொல்லிவிட்டு அருமை வியக்கின்றார்கள். இது சத்திய வியந்தது என்ன, இதுல எப்படி வியக்கிறாங்க, என்னே துயிலின் பரிசு, தூக்கத்தின் தன்மையை என்னவென்று சொல்வது என்று வியக்கின்றார்கள். தூக்கத்தின் தன்மையை என்னவென்று சொல்வது, இவ்வளவு பேரன்பினர்
சின்னங்கள்

0: கேட்ப சிவன் என்று வாய்திருப்பவள், சென்னா என்று சொல்வதற்கு முன்பே தீயிடைப்பட்ட மெழுகு போல உருபவள், இப்படிப்பட்டவளையும் இத்தனை அடியார்கள் வந்து பாடியும் எழுந்து வர முடியாத அளவுக்கு இந்த தூக்கம் ஆட்கொள்கிறது என்று சொன்னால் அப்போ அந்த தூக்கத்தினுடைய வலிமை எப்படிப்பட்டது என்று அந்த கோணத்தில் சிந்திக்கின்றாள். என்னே துயிலின் பரிசு, இதே என் தோழி பரிசுன்னு அடியார்களுடைய பரிச வியந்தது போக இங்க தூக்கத்தினுடைய இயல்பை வியக்கிற மாதிரி ஆயிட்டு. என்னே துயிலின் பரிசு, என்னன்னா இதுலயே அவளுடைய சிறப்பு தான் சொல்லப்படுது, துயிலின் பரிசு. ஏன்னா இவ்வளவு சிறந்த அடியாரையும் இந்த தூக்கம் ஆட்கொள்ளுதே அப்படி இந்த இடத்துல அவளுடைய சிறப்பு தான் அங்க சொல்லப்படுது. அப்படின்னா தூக்கத்துக்கு காரணம் என்ன? அந்த தூக்கத்தை ஒரு சுகமாக நினைக்கின்ற ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவது எது? அது ஆணவமலம் தான். அப்போ எப்படிப்பட்ட அடியார்களையும் நிலையிலிருந்து என்ன நிலையிலிருந்து பிறழ வைத்து விடுகிறதே இந்த ஆணவ பலம். இதனை எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். அதான் தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்று அப்பர் பெருமான். ஏன்னா அது சிவசிந்தனை இருக்கும் வரை அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு கணம் அந்த சிவசிந்தனை மறந்தா இது தன்னுடைய வேலையை காட்டுது, அவ்வளவுதான். இதெல்லாம் அவருடைய வாழ்நாள்ல ஏதாவது ஒரு நாள் வேணா அவ அப்படி இருந்திருக்கலாம், அது உறங்கியிருக்கலாம். இவ்வளவு சிறந்த அடியார் அவ்வப்போது இப்படி உறங்கக்கூடியவெல்லாம் நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா இந்த நிலைகள்லாம் வர்றதுக்கு சாதாரணமானவர்களுக்கு எவ்வளவோ காலம் வேணும். சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்திறத்தல் என்பது பாருங்க, வாய்திறத்த வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருப்போம், சிவன் எப்படி வாய் திறக்க முடியும் இல்லையா? அப்ப அதை கேட்ட மாத்திரத்திலே எந்த நினைவு வந்தாலும் அதை உதறி எரிஞ்சிட்டு அங்க அங்க சிவன் சொல்லி வாய் திறக்கணும்னா வேற நினைவு இருந்தா சிவன் வாய் திறக்குமா? திறக்காதே. எதையாவது நினைச்சிட்டு இருப்போம், ஒண்ணு இல்லாட்டாலும் தான் நினைச்சிட்டு இருக்கிறத பத்தி ஏதாவது புலம்பிக்கிட்டு இருப்போம். அப்படி ஆட்களை தான் பார்த்திருக்கிறோம். தனியா இருந்து எதையாவது ஒண்ணு தீவிரமா நினைச்சு அது சம்பந்தமா புலம்புது இல்லையா? அல்லது விஷயத்தை நேரடியாக சொல்லாம சரி சரி அப்படின்னு யாரையும் எதுவும் கேட்காமலே சரி சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சிலர். என்னன்னா மனசுல என்னமோ நினைக்கிறாங்க, அதுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் தேடுறாங்க, தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க சரி போ அப்படின்ட்டு போவாங்க. என்ன இப்படி எந்த விஷயத்துல ரொம்ப ஆழ்ந்து போறோமோ இல்லையா அந்த விஷயத்திலேயே உழன்று கொண்டு இருப்பது தான் சாதாரணமானவர்களுக்கு முடியும். இப்படி இந்த பெண்ணுக்கும் எல்லார் மாதிரியும் எத்தனையோ அனுபவங்கள் இருக்குமே, உலக அனுபவங்கள். ஆனா திருச்சின்னம் கேட்டுட்டதுன்னா அந்த தாக்கங்கள் அனைத்தையும் உதறி எறிந்து விட்டு சிவசிவான் வாய் திறக்கிறான்னா எவ்வளவு பக்குவத்தினுடைய ஒரு உச்ச நிலை. ஏதோ ஒரு நாள் அந்த மாதிரி உறங்கியிருக்கலாம், அவ்வளவுதான் இல்லையா? ஆகையினாலே அதுவும் உன்னுடைய தகுதிக்கு கூடாதுன்னு இந்த நல்லடியார்கள் ஆற்றுப்படுத்துகின்றார்கள். அவ்வளவுதான் இந்த விஷயம். வண்ணஞ்ச பேதைன்னு அவளை சொல்லல, வண்ணஞ்ச பேதையர் போல் என்றுதான் சொல்லியிருக்கிறா. அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஓ நிலைக்கு அது கூடாது, அண்ணஞ்ச பேதையர் போல் தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே என் ஆணை என் அறையன் இன் அமுதன் இங்கை சாமி அத்தன் ஆனந்தன் அமுதன் மூணு மூணு பேரு சொன்ன மாதிரி இங்க என் ஆணை என் அறையன் இன் அமுதன். என் ஆணை, ஆணை ரெண்டு சொல்லி நை, யானை இருக்கு இல்லையா, ஆணை யானையே ஆணைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண் என்பது ஒரு சாரியைன்னு கொண்டு என் ஐ என்று பொருள் சொல்வது என் தலைவன். ஆணை என்று சொல்லியே மகாத்மான் தேசிகராஜா அவர்கள் ஒரு பொருள் சொல்கின்றார்கள். ஆணை என்ன செய்யுமா அப்படின்னு சொன்னா தன்னை கட்டுவதற்கு தானே இந்த சங்கிலியை கொடுத்து உதவுமா? என்ன யானையை கூடத்தில் கட்டியிருப்பார்கள், ஒரு தரியில் கட்டியிருப்பார்கள். அது மாதிரி இறைவன் நம்முடைய உள்ளம் என்னும் கூடத்திலே என்ன வழிபாட்டிலே ஊக்கம் இருக்குது இல்லையா, அந்த ஊக்கம்ங்கிற தரியை சார்ந்து நின்று அன்பெனும் தலையை தலை காலில் கட்டுற சங்கிலி அன்பெனும் தலையை தந்து உதவி தான் அதில் கட்டுண்டு நிற்கின்றான் ஆதலின் அதனால இறைவனை என் ஆணை என்றார் என்று அருமையாக குறிப்பிடுகின்றார். நம்ம உள்ளங்கிற கூடத்துல பெருமான் மேல பக்தியை செலுத்தணும் அப்படிங்கிற ஊக்கம் நம்மகிட்ட இருக்கு இல்லையா, அந்த ஊக்கங்கிற தரியில பெருமானை நம்ம அன்புங்கிற சங்கிலியால பிணைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கான அன்பையும் அவனே தருகின்றான். அன்பு நம்முடைய ஆற்றலால் நாம ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதில்லை, பொறுப்பறிய பேரன்பை அருளி அதன் வழியே புகுந்திடுவன். அந்த அன்பு அருளுதும் அவன் தான், அந்த அன்பின் வழியே அன்பை இடமாக கொண்டே அவன் உள்ள வருகின்றான் அப்படின்னு சித்தியார்ல சொல்லியிருக்கு. ஆக அப்படி இருப்ப அந்த யானையின் தன்மை இருப்பதனால என் ஆணைன்னு சொல்லி அப்படியும் பொருள் கொள்ளலாமா? அரையன் சொல்லியிருக்க, அரசன் என்பதன் போலி, அரசன் அர்த்தம் அரையன்னா. மயிலாடுதுறை பக்கம் அரையபுரம்னே ஒரு ஊர் இருக்கு. சரி, இன்னமுதன், இன்னமுதன் அதுலேயும் பார்த்தோம், அத்தன் ஆனந்தன் அமுதன் அதில் பார்த்தோம், இன்னமுதாக இருப்பவன் இன்னமுதன். எல்லோமும் சொன்னோங்கள் வெவ்வேறாய், என்னானை என்னறையன் இன்னமுதன் என்று எல்லோமும் சொன்னோங்கள் வெவ்வேறாய் சொன்னோங்கள் என்று ரெண்டாக பிரித்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் சேர்ந்து பெருமானை துதிக்கிறோம், வெவ்வேறாயும் துதிக்கிறோம், அதாவது தனித்தனியாகவும் துதிக்கிறோம். எல்லாரும் கூட்டாக சேர்ந்து துதிக்கும் போது அந்த ஓசையினுடைய ஒரு மிகுதிப்பாடு, பெரிய ஓசை வருகிறதே. நிறைய பேர் சேர்ந்து பாடும்போது ஓசை அதிகமாக வரும், அந்த அதிகமான ஓசையை கேட்டாவது நீ எழுந்து வந்திருக்கலாம். சரி, அதுதான் செய்யலை. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறாய் துதிக்கிறோம், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக துதிக்கிறோம். தனித்தனியாக துதிப்பாடலை சொல்லும் போது அதனுடைய பொருள் உணர்ச்சியில் ஈடுபடுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் இல்லையா. அப்போ அந்த பொருள் உணர்ச்சியில் ஈடுபட்டாவது நீ துயில் எழுந்து வந்திருக்கலாம். எல்லோரும் சேர்ந்து துதிக்கும் போது அந்த ஓசையை கேட்டு அதன் காரணமாக நீ எழுந்து வந்திருக்கலாம். அல்லது வெவ்வேறாய் தனித்தனியாக துதிக்கும் போது அந்த பொருள் உணர்ச்சியில் ஈடுபட்டாவது வந்திருக்கலாம். ரெண்டுத்துக்குமே நீ வந்து ஒத்து வரலை, எழுந்து வரவில்லை. ஆகவே வண்ணஞ்ச பேதையர் கிடப்பது போல நீ வாழா கிடக்காதே, எழுந்து வா என்று சொல்லி அருமையாக அவருடைய தகுதியை எங்க நினைப்பூட்டுறாங்க பாருங்க, அதுதான் பெருசு. எப்படிப்பட்ட தகுதியுடைய நீ இப்படி இருக்கலாமா அப்படிங்கும் போது நிச்சயமா எல்லாரும் எழுந்து வந்து விடுவாரு. இன்னைக்கு நீங்க போயிட்டு வாங்க, நாளைக்கு வாரேன் அப்படின்னு அந்த வார்த்தை நிச்சயமா வராது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய தகுதியும் அப்படி எடுத்து சொல்ற, அவனுடைய தகுதி இப்படிப்பட்டது, நீ எல்லார் மாதிரியும் இல்லை, நீ இப்படி உறங்கக்கூடாது சொல்லி சொல்லி எழுப்புகின்றாரு. நேற்று சொன்ன சொல்ல இன்னைக்கு மறந்துட்டியே அப்படின்னு அர்த்தம், உண்மையிலேயே உன் மனசுல ஒரு ஆர்வம் இருக்க போய் தான் நானே வந்து எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால அந்த ஆர்வத்தை நீ காப்பாத்து அப்படின்னு சொல்கின்றார்கள், வேற ஒண்ணும் இல்லை. இப்படி ஒவ்வொரு அடியாரும் மிகச்சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமச்சிவாய. shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் பேராயிரம் பரவி. பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருநாட்டுத்தொகை திருப்பதிகம் பன் இந்தளம் 12 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

செய்தா எனக்கு செய்தி என்று விரகி இருக்கு. நாம் என்ன பண்ணணும், பிரிக்கணும். போ என்னது மணிவாசகராகிய அவர்களுக்கு அருளியவை எல்லாம் எவை எவை, ஏனே அரியவர்களுக்கு அருள் எவைன்னு பிரிக்கணும். பிரிச்சா தான் உண்மையா படிச்சதா அர்த்தம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவன் என்று அர்த்தம். அதனால கொஞ்சம் கூர்மையா மன்னிக்கணும். பென்சில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், குடிச்சுக்கலாம். இப்ப அவர் தனக்கு செய்ததெல்லாம் எவை என்பதை முதல்ல பார்க்கலாம். மணிவாசகராகிய அவருக்கு செய்த பாங்கெல்லாம் சொல்லப்படும். எங்க இருந்து கேட்டீங்கன்னா எந்த வரியில போகணும்னு கேட்டா 26-28 26வது வரைக்கும் 28வது வரைக்கும் போகணும். எங்க இருக்குது பிரிக்கணும், வேற வழி இல்ல. 26-28 எங்க இருக்குது, 26ல இருந்து 26-27 ரெண்டு வரி பாருங்க. முதல்ல அதான் முத முதல் அவர் தனக்கு செய்தது சொல்லுகிறார், தனக்கு செய்தது சொல்லுகிறார். குதிரையை கொண்டு குடநாடாதன் மீசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும். எனக்கு செய்த எத்தனையோ என்னிருந்த கருணிப்பெருக்கு, அதுல ஒன்னு சொல்றேன் கேளுங்க அப்படின்னாரு. என்னன்னாரு, இந்த ஒரு ஆன்மா கரையறதுக்காக எங்கெங்கயே கிடந்த நரிகளை எல்லாம் குதிரைகளை ஆக்கி, குதிரை ஆக்கினா மட்டும் போதுல அந்த குதிரைகளை, குதிரைகளே நீ மதுரை சொல் என்று சொன்னாலும் போயிடும். குதிரை மதுரை எல்லாம் போனா போகும், நினைத்த மாதிரி போகும். இருந்தாலும் தானே கூட வந்தாராம் பெருமான். குதிரையை கொண்டு குதிரைகளை அப்படியே வைத்துக் கொண்டு குடநாடாதன் செய்ய, திருப்பெருந்துறைக்கு மேற்கே மதுரை இருக்குது. குடநாடுன்னா மேற்கு திசையில உள்ள நாடு. அப்ப திருப்பெருந்துறைக்கு மேற்கே உள்ளது எது, மதுரை. குடநாடாதன் செய்ய, குதிரையை மட்டும் அனுப்பிச்சாலே போதும், தானே வந்தானா. சாதுர்பாட சாத்தாய் அதுவேற, அந்த குதிரைகள் எல்லாம் என்னடா ராஜா அப்படின்னு ஒண்ணு அப்படின்னு கரைச்சது. அருமை அருமை. இதெல்லாம் ஒளியும் ஒளியில காட்டலாம், காட்ட மாட்டான் அல்லவா, நாங்க காட்டோம். இப்ப எங்கேயே திருப்பெருந்துறை இருப்பது, குதிரைகள் எப்படி நிக்குது, எல்லாம் ஜிம்மனும் பெரிய பெரிய பெரிய குதிரை எல்லாம் வரிசையா நிறுத்தி வச்சார் அல்லவா. எங்கே அஞ்சஞ்சா நில்லுங்க, பஞ்சாட்சரம் தான் நமக்கு. ஆமா சுவாமி சுவாமி, அஞ்சஞ்சா நில்லுங்க, வரிசையா நிக்குது. இங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 30-40 குதிரை. இப்ப பண்டாரத்துல எடுத்துட்டு போன பணம் சும்மா ஒரு 1000-2000 குதிரை வாங்கிட்டேன், இங்க 40-50 குதிரை நிக்குது. யாரு ஒரே ஒரு ஆன்மாவை காப்பாத்த அவ்வளவு, ஒரு ஆன்மாவா என்னை காப்பாத்துறதுக்கு என்ன செய்தது, சதுர்பட எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சு சாத்தாய் அணியாக 5 குதிரை. எங்கே பெரிய வந்து இப்ப இதுல மிலிட்டரி போகும்போது கூட ரைட் லெப்ட் ரைட் லெப்ட் அப்படி போட்ட அப்படி அது மாதிரி போகணும். இப்ப போவீங்களா அப்படி அப்படி போக, சதுர்பட சாத்தாய் அந்த குதிரைகள் எல்லாம் அப்படி முன்னே செல்ல தான் எழுந்தருளியும். இந்த வரிப்பட சொல்லும்போது கல்ல தண்ணி வந்துடும். இதற்காக யார் சாமி, 2 ஆளை பிடிச்சி ஓட்டாங்கன்னா ஓட்ட மாட்டானா, அவனே எழுந்தருளனா, தான் எழுந்தருளியும். இது தன் பொறுப்பு செய்தது இல்லைங்களா. சரி இப்ப என்ன, 26-28 தான் ஒண்ணு என்ன பண்ணும்னா 33ல இருந்து ஆரம்பிக்கணும். 33ல இருந்து ஒரு 10 வரி எல்லாம் இவருக்காக தான் செய்தது. செய்தது என்ன, மொக்கனி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும். இதுக்கு ஒரு உரை, மொக்கனி அருளிய, மொக்கனி மொக்கனின்னா கொள்ளு வேவிச்சு பையில போட்டு எல்லாத்தையும் அந்தந்த குதிரைக்கு வாயில கட்டி விட்டார். ஏன் இங்க இருந்து மதுரைக்கு போகண்டா ராஜா, தின்னுட்டே போக. சரி நல்லது, மொக்கனி அருளிய கொள் வைத்த பையின்னு அர்த்தம். அது எல்லாத்தையும் கட்டி விட்டார். ஆமா பட்னியா போட்டு அழைச்சிட்டு போறா சிவ சிவ. இந்த நீங்க பாருங்க, இந்த தல யாத்திரை போகும்போது கூட அந்த அழைச்சிட்டு போறவங்க படாத பாடுபடணும். 4 மணி ஆன உடனே காபிக்கு நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன், காபிக்கு நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அல்லவன். காபிக்கு நிறுத்தினா காய் மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல, ஒரு வடை கொடு, ஒரு தோசை ரவா தோசை, இங்கேயே 1 மணி நேரம் போச்சுன்னு அர்த்தம், ஒழிஞ்சதுன்னு அர்த்தம். நாங்க சொல்லிவிடுறது எங்க காசிவாச சுவாமியோட போகும்போது, இந்தபடியா இங்க 4 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா ராத்திரி 1 தலம் குறையும்,
இந்த இந்த தளத்தை தான் சாப்பிடணும். இங்க சிவன் சாப்பிடல இன்னொரு தளம் அதிகமாகும். எதுவேன்னு சொல்லணுமே, என்னைக்கும் சாப்பிட்ற டிஃபன் வேணுமா இல்ல இன்னும் ஒரு தளம் சேர்த்து பார்த்துடலாமா? இது பாவம் ரெண்டும் முடிக்கும். ஏன்னா இது வேணும் அது வேணும். சரி, அதுக்கு ஒரு வழி உண்டு. என்னன்னா, இவங்களெல்லாம் இறக்கி விட்டு ஏத்தணும்னா ரெண்டு மணி நேரம் ஆமா. அதனால உட்கார வச்சுட்டு எல்லாருக்கும் டீ கொடுத்துறப்பா. என்ன பண்ணி தொலைக்கிறது? இறங்கி ஏத்துச்சு ஒன்றரை மணி நேரம். சரிங்களா, இதெல்லாம் நீங்க அழைச்சிட்டு போனவங்களுக்கு தெரியும். சிவ சிவ என்ன பண்றது, அவங்களெல்லாம் அழைச்சிட்டு தான் போயிட்டு இருக்கு. என்ன பண்றது? ஆனா நீங்க ஒரு தளம் டிஃபன் சாப்பிட்டீங்க, ராத்திரி பார்க்க வேண்டிய ரெண்டு மூணு தளத்துல ஒரு தளம் போயிடும். இதுதான் என்னையும் கிடக்குது, வாங்கையா கிடக்குதுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்படி வந்துட்டா கூட என்ன பண்ணுவோம்னு கேட்டா, மனுஷன் படாத பாடுபடுத்தி சோறு சாப்பிட, ஒரு காப்பி சாப்பிட விடல சார். இவன் பாவம் முன்னும் பின்னும் 25 நாள் அலைஞ்சு அப்படியே படாத பாடுபட்டிருப்பான். இவனுக்கு ஒரு பட்டம் என்ன தெரியுமா, காப்பி சாப்பிட விடலையா. முருகா முருகா. அதனால எங்க பெருமானுக்கு தெரியும், குதிரை அப்படி சொல்லாது. இருந்தாலும் எல்லாம் கொள்ளு வச்ச பைய கட்டி ஜம்முன்னு போங்கடா அப்படின்னு. எங்க ஐயாவோட போனியா, எந்த நேரத்திலையும் கொள்ளு தின்னுக்கிட்டே போலாம்னா அப்படிங்க. அப்படி மொக்கணி அருளிய அந்த மாதிரி அந்த கொள்ளு வைத்த பையை எல்லாத்தையும் கட்டி முழுத்தளல் மேனி. இவர் என்னன்னு கேட்டா, அந்த பைய கட்டுறதும் இது கட்டுறதும் அப்படி மின்னி மின்னி வர்றதும் பார்த்தா ஒரு இது குதிரை ஓட்டியா தெரியாதான். சொக்கதாக காட்டிய தொன்மையும் அப்படியே அழகு பாத்தீங்கன்னா, ஐயா இவரா குதிரை ஓட்டி, இவர் எங்கேயோ பெரிய ஆளா இருக்காரியா அப்படின்னாரு. சொக்கதாக என்னாரு, சொக்கநாதனேதான், சொக்கநாதனேதான். சொக்கதாக காட்டிய தொன்மையும் அது எதற்கு? அடியணி எல்லாம் கடையத்துவதற்கு. நல்ல ஆரியோடு பிறமர்க்கு அளவரி ஒன்னான். தொடர்ந்து ஒரு 10 வரி போலாம். ஆரியோடு பிறமர்க்கு அளவரி ஒன்னான், நரியை குதிரை ஆக்கிய நன்மையும். ஒரு ஆள், ஒரு நிருபர், தினமலி நிருபர் ஆட்டிருக்க, தினமலர் நிருபர் அல்லவா, அதனால அதன் டீக்கடை நிருபர். அதனால ரொம்ப அக்கப்போற, ரொம்ப விசாரிக்கிறதுக்காக வந்தவர். அதனால இவ்வளவு குதிரை நிக்குது, ஏ சுவாமி நீங்க தான் குதிரைக்காரரா? ஆமா அடியந்தான் அப்படின்னார். சரி, இவ்வளவு குதிரையை வாங்கினீங்களே, எங்க போய் வாங்கினீங்க, என்ன செய்தி, எந்த ஊர்ல இந்த மாதிரி இருக்கு, அரேபியா நாட்டுக்கு போனீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு என்ன? இல்ல இல்ல, நாங்க கேட்கறோம், நிருபர்கள் வந்திருக்கோம். அப்படியா அப்படின்னார். இதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது அப்படின்னார். அதுல ஒரு ஆளு, ஏய் இந்த கடைசியில ஒரு நரி வந்துடுறாங்க, அதுதான் அந்த குதிரை ஆச்சுன்னு. அப்படியாரான்னார். எழுதுறாங்க தீக்கடை என்னவே, எங்க பாக்குறவே, ஒரு குதிரை எங்கேயும் ஒன்று வாங்கல, இந்த குதிரைலாம் 60 நாட்டு போதெல்லாம் வாங்க வாங்கலவே அப்படின்னு. பின்ன என்ன சிரிக்கிறீர், என்ன சிரிக்கிறீர்? நரியை குதிரை ஐக்கிய நன்மையும். தினமலர்ல பாரிய ஆடா, நரியை குதிரை ஆக்கிட்டாரா? தீக்கடை விவகாரம் அங்கேயே அப்பயே வந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் இந்த கல்லூரி பையங்களுக்கு பாடத்தினால வந்த கெட்ட பழக்கங்கள். ஏன்னா அவங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னாதான் அவங்கள நாங்க அழைச்சிட்டு போக முடியுது. அதனால நரியை குதிரை ஆக்கிய நன்மையும். அதனால இவையெல்லாம் என் பொருட்டு எங்கள் பெருமான் நரிகளை எல்லாம் குதிரைகளை ஆக்கி இப்படி தானியே எழுந்தருளி தானியே கொள்ளு போய் வைத்து இப்படி எல்லாம் செய்தானி என்ற ஒரு அந்த ஏக்கத்தை சொல்லுகிறார். தனக்காக செய்தது ஆண்டு கொண்டாடை அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று. அந்த திருவடி எங்க பிடிச்சது அப்படின்னா, திருப்பெருந்துறையில இருந்து எங்க பெருமான் இவ்வளவு குதிரையை ஓட்டிக்கிட்டு தன் காலாலேயே நடந்து வந்தார். காலாலேயே நடந்து எது வரைக்கும் வந்தார் சமயர்? மதுரை பெருநகர் பாண்டி நாட்டுக்கு மதுரையில வந்து எங்க அரசன் முன்னிலையில அரசு இவர் போன உடனே இவர் வணங்கல, ஏன் சேர்ந்தறியா கையானை பரதரப்படாது எங்க இருக்குது, சேர்ந்தறியா கையானை பிள்ளைபதி பிராங்கம் முடிச்சிட வேண்டியதானே, சேர்ந்தறியா கையானை ஐயார் அமர்ந்தானி பாடுதுங்க நம்மானாய், சேர்ந்தறியா கையான். நம்முடைய கையெல்லாம் ஒரு காலத்துல யாரையாவது யாரையாவது வணங்கி கையை சேர்ந்து அறிந்திருக்குது, எங்க பெருமானுடைய திருக்கரை மட்டும் எப்பொழுதுமே சேர்ந்தறியா கையானி
வெந்நீர் அணிந்தானி என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆகவே அப்படி அரசன் அப்படியே வந்து என்ன பண்ணான்னு கேட்டா, தன்னை மீறி இந்த குதிரை ஓட்டிட்டு வந்தவர கும்பிட்டுட்டாரு. ஆனா இவர் ஆமா இவரோட. எனவே அதுவரை வந்து மதுரை பாண்டியன் தனக்கு பரிமா விற்று ஆண்டு ஒண்டருட அழகுரு திருவடி. பாண்டியன் தனக்கு பரிமா விற்று இந்த குதிரைகள்லாம் ஒப்படைக்கிற வரைக்கும் அவர் பொறுப்பில் எடுத்துக்கிட்டாராம். ஏன் இப்படி எடுத்துக்கிட்டாரு? தலையெழுத்து என்னத்துக்கு இப்படி? ஏன் ஆமாசாமி?

என்று நான் திருப்பெருந்துறையில பார்த்தனோ அன்றே எந்த நாவியும் உடலும் உடமையும் எல்லாமும் பெருமானி நீ கொண்டில. அதனால குதிரை வந்தான் வராட்டின எனக்கு என்ன, எல்லாம் அபடத்துக்குள்ள பொறுப்பு. அதனாலதான் ஆங்காங்க இருக்க நிறைய எல்லாம் குதிரையாக்கி கொள்ளு போய் வச்சு நம்ம ஆவியும் உடலும் உடமையும் எல்லாமும் இவர்கையில் இருக்க பொறுப்பு அவருக்கு ஆயிட்டு. அதனால் இப்படி வந்து விற்று பாண்டியனுக்கு விற்றார். விற்கும் போது சொல்லிவிட்டாரு, இந்த குதிரையெல்லாம் எண்ணிக்கப்ப எங்க எப்படி கட்டணமோ எப்படி நடத்தணும் எல்லாம் சொல்லலாம். இப்ப ஏதேனும் குற்றம் இருந்ததுன்னா எங்கிட்ட விட்டுடலாம். இப்ப நான் கயிறு மாத்தி கொடுத்துட்டேன்னு சொன்னா ஏன் நாம் பொறுப்பல்ல அப்படின்னு எல்லாம் இங்கே இங்கே ஓட்டி வீட்டு பார்த்தோன்னா எல்லாம் அருமையான குதிரை உங்களுக்கு என்ன அருமையான குதிரை வாங்கிட்டு வந்துருக்கீங்க. எங்க பாண்டி நாட்டு அமைச்சர் என்ன அவ்வளவு என்ன இதுவா, அதனால நல்லவா அங்கமான குதிரைகளை வாங்கும்படி உங்களுக்கு ஏவி இருக்கா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவ்வளவு தூரம் வைத்தவர்களுக்கு கொஞ்ச தூரம் ஓட்டியாக வந்தவர்களுக்கு உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி பணம் தந்தாராம். யாரு, பாண்டியன் இந்த குதிரை ஓட்டியாக வந்த சொக்கநாதருக்கு கொடுத்துருக்காரு. இது வாங்கம்மா, இப்படியும் சேர்ந்தறியா கையு, இப்படியும் சேர்ந்தறியா கையது. சிவி சிவமா கஞ்சி வரதா போனா எங்க வரதா போ அப்படின்னு அதனால இப்படியும் சேராது இப்படியும் சேராது. அதனால இந்து கனகம் இசைய பெறாது. அவன் கொடுத்த பணத்தை அப்படியே வாங்காம எல்லா இடத்துல இருக்கட்டும் நாட்டுக்கு செலவழிக்கட்டும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இசைய பெறாது ஆண்டான் எங்கோன். இவ்வளவு செய்தான்டா ஒரு ஆன்மாவுக்கா, ஒரு ஆன்மாக்கா. இன்று கனகம் இதய பெறாது ஆண்டான் எங்கோன் அருள்வடி இருப்ப. அப்படி இருந்ததுனால நான் என்னன்னு கேட்டேன், நானும் என்னுடைய வசத்தை விட்டு எல்லாம் எங்கள் பெருமானாக ஆண்டவனாக விட்டுட்டேன். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் தூண்டு சோதி தோற்றிய தன்மையும். மணிவாசகருக்கு அவப்பொழுது ஆண்டவன் மறைந்திருந்தாலும் கூட அவப்பொழுது ஒளி காட்டியிருக்கிறான், ஒளி காட்டியிருக்கிறான். அது பலன்களை குறிக்கிறது. ஈங்கோய் மலையில் எடிலது காட்டியும் சொல்ற போற போக்குல உனக்கீழாத மேல் வித்து மேலையாமல் என்பினை ஒத்தவின் தனிக்கீழ் ஆத்திரு கோலம் நீ வந்து காட்டின் ஆய் கழுக்குண்டிலே. திருக்கழுக்குண்டத்துல கழுக்குண்டதனில் காட்சி கொடுத்தும். இப்படி பெருமான் தன்னை அந்த அடியவரோடு அடைத்துக் கொண்டு போகாவிட்டாலும் மறைந்தாலும் இடையிடையே தூண்டு சோதி தோற்றிய தன்மையும், இடையிடையே அந்த ஒளிமயமான வடிவத்தை காட்டினானாம் பெருமான். அப்படி இருந்தவன் அந்தனாயி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞானம் காட்டிய இயல்பும். எனக்கு குருநாதனாக காட்டி ஆட்கொண்டான், ஆனா அவ்வப்பொழுது ஆட்கொள்கின்றவன் இந்திர ஞானம் இருக்கிற மாதிரி இருப்பான். அவனை மன்னிடும் எங்க என்ன தெரியாது, இப்படி எனக்கு அது மாதிரி செய்திருக்கிறான். இந்திர ஞானம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும். பாருங்க, முன்னதான் முடிச்சு எல்லாம் வித்து வித்து கொடுத்துட்டாரு, பண பணம் எல்லாம் கயிறு மாற்றி கொடுத்துட்டாரு. மீண்டும் இருக்க அப்படியே நினைபோது திடீர்னு அந்த படையாம வந்துட்டுது. என்னன்னா எல்லாம் சரி, குதிரையை ஓட்டிட்டு வரட்டும் போட்டோம், குதிரை ஓட்டியா சேவகனா வந்தார, சேவகனா சே அதை எண்ணி எண்ணி பார்க்கிறார்கள். இந்த எனக்காக இவ்வளவு வெளிவந்த கருணையா பெருமானி, இவ்வளவு வெளிவந்த கருணையா. முன்னே ஓட்டி வந்தாரு எல்லாம் கொண்டு போய் எல்லாம் வச்சாலும் கொடுத்தாடுறாரு. மீண்டும் வரும்போது அவர் ஞாபகத்துக்கு வருது, நினைவுக்கு வருகிறது. இந்த நடுப்புற அந்த குதிரை இங்க எங்க இப்படி போகும்போது அங்க போகாத ஆச்சு ஆச்சு மதுரை வந்துட்டுது அப்படின்லாம் சொல்லி குதிரை சேவகன் ஆகிய தன்மையும். உத்தர கோசமங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும். அதே போல் நான் திருப்பத்து திருப்பெருந்துறையில் உத்தர கோசமங்கை சென்றாலும் அங்கேயும் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது அந்த வித்தக வேடத்தை எல்லாம் காட்டி எனக்கு அருள் செய்தான். என்னங்க என்ன எது எது ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும். இப்ப வந்திக்காக மண் சுமந்தாரே, அது கூட எதுக்கு அப்படின்னு கேட்டா ஒரு கல்லுல ரெண்டு மாங்காமே ஒரு கல்லுல மூணு மாங்காய், ஒரு மாங்காய் மணிவாசகர் மாங்காய், இன்னொரு மாங்காய் வந்தி மாங்காய்,
இன்னொரு மாங்கா இந்த பாண்டியனுக்கே மாங்கா. ஆமா, பாண்டியனே வந்து என்ன, பாண்டியனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கடைசியில் புத்தி பேட்டை கொடுத்தார. யாரால? மாண்புமிகு அமைச்சராக இவர் இருந்தவையினாலே இந்த மதிய அரசனுக்கு பதிவு கிடைச்சது, இது வீடு பேர் கிடைச்சது. அதனால மணிவாசகரை ஆட்கொள்ளணும், எங்கேயோ இருக்கிற அந்த வந்தியம்மாய்க்கு அருள் செய்யணும், பாண்டியனுக்கு அருள் செய்யணும். அதனாலதான் நம்முடைய திருவிழா பானத்தில் பாடினார், ஏயா திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட பெருமான் எல்லா அறிவரையும் அடைச்சிக்கிட்டு இவரை மட்டும் வச்சாருனாரு. அவங்களுக்கெல்லாம் அதோட காரியம் முடிஞ்சு போச்சு, இவருக்கு இன்னும் சில காரியம் இருக்குங்கிறது வச்சாராம். என்ன காரியம்னு இல்லை, அருமையா பாடினார் பரஞ்சோதி முனிவர் அல்லவா. உன்னை கூட சொல்லிருக்கேன் நினைக்கிறேன், திட்டிக்கும் மணி வார்த்தை இன்னும் சின்னால் திருச்செவியில் அருந்தவும். மற்ற அடிவரெல்லாம் கும்பிடுவாங்க, இது பண்ணுவாங்க, திருவாசகம் பாட மாட்டாங்க. அதனால வாங்கப்பா போலான்னு முத்தி கழிச்சிட்டு போட்டுது. இது இங்க இருந்தா தான் திருவாசகம் பாடும். என்ன அவ்விடத்திலும் சுயலம் தான். திட்டிக்கும் மணி வார்த்தை இன்ன, சரியா தான் சுயநலத்துக்காக அவரை போய் வாட்டலாம்னாரு. இன்னும் சின்னாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கவிஞன்ல கவிஞன்ல திட்டி

தேற்றி புத்திக்கே விடுத்திடவும். இன்னைக்கு இவர் அழைச்சிட்டு போனா நாளைக்கு பாண்டியனுக்கு எப்படி முத்தி கொடுக்கறது? அதனால இருந்ததுனாலதான் குதிரை வந்து வாங்க சொல்லி குதிரை வாங்க வந்து அப்ப ஆட்கொண்டு விட்டுட்டு அந்த குதிரை எல்லாம் எல்லாம் எல்லா பொருளும் தங்கிட்ட கொடுத்ததுனால இந்த நிறைய குதிரை ஆக்கி இப்படி எல்லாம் வந்து அந்த பாண்டியனுக்கு செய்யணும். அல்ல பாண்டியனு புத்தை வாதில் வென்றிடவும். இன்னொன்னு புத்தரை வாதில் வெல்லணும். திருச்சாளல் பாடி எங்கே தில்லையில அது இவர் இருந்தா தானே வாங்கலாம். அந்த வந்திக்கு அருள் செய்யவும் எத்தி எத்தினாராம். இந்த எத்திங்கிறது ரொம்ப சாதாரண உலக சொல்லு. என்னடா ஒரு ஆள் உங்ககிட்ட வந்துட்டு இருந்தாரு, ஆளு எத்திட்டு போட்டார்ல, நான் எனக்கு அன்னைக்கே தெரியும் இந்த எத்துறதுங்கிறது அப்படியே வச்சாரு இலக்கியத்துல போய். எத்தி தொண்டாரை காருமம் சிறிது உண்டு இங்கே இருத்தி என ஒரு கரந்தான் அடியரோடும். அதனால அந்த மணிவாசகர் எத்தி போனது காரணம் என்னன்னு கேட்டா இவையெல்லாம் நிறைவேறுவதற்காக. அதனால இப்ப என்ன மீண்டும் இந்த குதிரைகள் எல்லாம் என்னாச்சு, ராத்திரி 12 மணிக்கு அறுத்துட்டு போட்டுது. பார்த்தார் பாண்டியன், சரி நம்ம அமைச்சர் வந்து மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு இல்லை இல்லைங்களா, இவர் ஏதோ கையாடல் நடந்திருக்காரு, நிறுத்துடா வையாத்துல தலையில கல்ல தூக்கி வையடா அப்படின்னு வச்சா. இது ஒண்ணும் சொல்ல, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே. ஏன்னா ஒப்பு ஒப்படைச்சாச்சவங்கிட்ட நீதான். பார்த்தார் இப்ப எல்லாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரியா மணிவாசகர் நல்ல ஆள் தான், எப்படியோ கையாடல் பண்ணிருக்க மாட்டார், பரம சாதுவாச்சே அப்படின்னு ஒருத்தர் சொன்ன. இன்னொருத்தன், நீ ஒன்னப்பா அந்த மாதிரி ஆளு தான், அமுக்குடா பிசாசு பத்தி இல்ல பணத்தை சொல்லுடைய அப்படின்னு சிவசிவ சிவசிவ இப்படி எல்லாம் சில இப்படி எல்லாம் சொல்லுச்சு. பார்த்தார் பெருமான், இப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் திசை திருப்பணும் என்ன பண்றதுன்னு திடீர்னு வெள்ளத்தை உண்டாக்கல. எது வைகை பெருக்கு வச்சவனே, அடாளா தண்ணி வருது தண்ணி வருது தண்ணி வருது, என்னடா செய்யறது, வீட்டுக்கு ஒரு ஆள், எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆள் போச்சு. ஒரே ஒரு பாட்டி, அந்த பாட்டிக்கு தனக்கு ஒரு ஆள் கிடையாது, அது என்ன வெறும் பிட்டு எடுத்து சாப்பிடும். அது என்ன செஞ்சது வரைக்கும் அப்படின்னு கேட்டா, காலில் பிட்டு சுடும், சுட்ட உடனே காலில் குளிச்சுட்டு தான் அடுப்புக்கு போவோம் அப்படிலாம் ஒரு காரணம் தான். எனவே குளிச்சுட்டு அடுப்புக்கு போவோம், அதை உள்ள வச்சுக்கிட்டு அப்பதான் லட்சுமி கடாட்சியா இருக்கும் சரிங்களா. நாம குளிச்சுட்டு தான் முதல்ல மற்ற வேலை பார்க்கணும். சிவசிவ சரிங்களா, பேப்பர் பார்த்துட்டு அது பார்த்துட்டு காப்பி குடிச்சிட்டு இன்னைக்குதான் லீவு நாளாச்சுங்களேன் அப்புறம் குளிச்சுக்கலாம், சரி கொண்டா இட்லி அதையும் போட்டுட்டு சிவ சிவ சரிங்களா. 11 மணிக்கெல்லாம் என்ன சத்தம் கேட்குது, வறுவல் பண்றேன் நல்லவங்களுக்கு பிடிக்குமே அந்த வறுவல் சாப்பிடுங்களேன் அப்படின்னா, சரி அப்படிதான் நேரமாச்சு சாப்பிட்டே போடுங்களேன் சாப்பிட்டுட்டு குளிக்கிறது, அட என்ன பாடு மாடு குளிக்குதா வாங்க கிடைக்குது அப்படின்ட்டு கூட வேண்டியதான் சீவே சீவே இப்படி என்ன பண்றது. அதனால காலையில எழுந்தாச்சு என்னன்னு கேட்டா என்ன பண்ணு குளிச்சுடணும், கழித்து கலந்ததோர் காதல் கசி போடு காவிரி வாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை போதில் செந்தேன் தெளித்து சுவையமுது ஊட்டி அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே அப்பர் சுவாமி. அதனால அப்படி செய்யணும். எனவே அது போல இல்லாமல் அந்த எல்லாம் கவனிச்சு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, காலைல குளிச்சுட்டு குளிச்சுட்டு புட்டெல்லாம் இது பண்ணி வைத்து, சொக்கநாதா நீதான்ப்பா இருக்கிற, மீனாட்சி ஆத்தா நீதாம்மா இருக்கிற, ஏதோ இதை வந்து ஏற்று நிவேதனம் பண்றேன், இன்னைக்கு நல்லபடியா வியாபாராகி இந்த ஆன்மாவுக்கு படி பசிப்பட்டு இல்லாம இருக்கணும்னு செய்யணும் என்று சொல்லி தினமும் வேண்டும். இப்படி பல நாள் வேண்டியதுனால சொக்கநாதருடைய அருளுக்கு பாத்திரமாகிறார் அந்த அம்மா. அதனால என்ன பண்ணுனாரு, அவளை கரையேற்றணும். என்ன பண்றது இப்ப மணிவாசகரை வந்து அந்த திசை மணிவாசகர் மேல குற்றவாளி அல்லங்கிறத திசை திருப்பறதுக்காக வையை பெருக்கெடுக்க வச்சு, இந்த வீட்டுக்கு ஒரு ஆள் போகணுங்கிறது போது வரும்போது அவருக்கு ஆள் இல்லாமையினாலே தானே வேலையாளா வந்து அது ரெண்டு மூணு வீடு தாண்டி இல்லை, இந்த வீடு வரும்போதுதான் வேலைக்காரங்க வேணுமா ஐயா வேலைக்காரமா அப்படின்னாரு அந்த அம்மா. அப்படி காதல கேட்ட உடனே இதெல்லாம் ஒளிய ஒளியில வச்சோம்னா அந்த அம்மா உள்ள புட்டு சொன்னேன், இங்க வேலைக்காரன் வேணுமாமா அப்படிங்கிற ஒளிய வீட்டு வந்து கேட்கணும். அப்படியே போட்டு வந்து சொக்கநாதரே வந்திருக்காரு, வாப்பா இங்க வா அப்படின்னு, வேலையாளா இருக்கேன்னு போறேன் பாட்டி, கொஞ்சம் பசியா இருக்கு பாட்டி குடு பாட்டி, இது வரைக்கும் நிவேதனம் நிவேதனம் நிவேதனம்னா காட்டுவதுன்னு தான் அர்த்தம். ஆமா நிவேதனம்னு என்ன அர்த்தம், சிவசிவ அதுவும் முழுசும் காட்டுறது இல்லையே, அதுவும் பக்கத்துல காட்டுறது இல்லையே, கொஞ்சம் எட்டவே சரிங்களா. அதனால அவர் மணி அடிக்கிட்டே போடுவார், யாரு சிவாச்சாரியார், இவர் பின்னால இருந்து அப்படியே அந்த கொஞ்சோண்டு அந்த அந்த ஆடையை திறந்து அப்படியே காட்டிபிடி போட்டுரு சிவசிவ. அதனால இது வரைக்கும் காட்டினது இன்னைக்கு அது சாப்பிட்டதா இருக்கட்டும்னு கொஞ்சம் எனக்கு மாதிரி பசியா இருக்குன்னு கேட்டது.
அதே நம்மப்பா சாப்பிடுப்பான்னு சொல்லி எல்லாம் கொண்டாந்து கொடுத்து சாப்பிட்டுட்டு நீ கரையை அடிச்சிடி இல்லப்பா அடிச்சதான் பாட்டி கவலையே படாத பாட்டு நீ என்ன சொல்லிட்டு அப்படி போய் அங்க போய் ஏமாத்தி எல்லாம் செஞ்சார் சரிங்களா. ஏமாத்தினது மணி 3 மணிக்கு ஏமாத்தினார். எது தட்டுக்கூட எடுக்கிறது, கீழே போடுறது, இதை எடுக்கிறது, இதை எடுக்கிறது, நடுப்பில் பண்றது, வெத்தலை பாக்கு போடுறது, 20ஆம் நூற்றாண்டு வேலையால நடிச்சார். வேற ஒண்ணும் இல்லை சிவ சிவ இது என்னங்காரிங்க. 20ஆம் நூற்றாண்டு வேலைக்காரர் எப்படி இருப்பார்கள் வருங்காலத்தில் அப்படிங்கறத இங்க யாரையும் குறிப்பதில்ல கற்பையா நடித்தார் நினைக்கலாம். ஏன் பெரிய ஆபீசர் அப்படிதான் போய் சீட்ல உட்கார்றதே 10 போய் உட்கார்றது ஆபீசர் எத்தனை சில இவங்க மாதிரி இருக்கலாம் சில பேர் 10 தான் போறது 10:30 வரைக்கும் அப்படியே பேசிட்டு இருக்கிறது குச்சலமைச்சு ஆதிக்கிறது சரிங்களா. நீ பேப்பர்ல என்ன விஷயம் பாக்க

ஆனால் வந்து ஆபத்து என்னைக்குமே. ஆனால்னா அது ஆபத்துன்னு அர்த்தம். நீங்கள் அந்த சொல்லு வராத இருக்கணும். திருவண்ணாமலை ரொம்ப அருமையாக பலமானது, தெய்வத்தன்மை உடையது, நல்ல திருக்கூட்டம் உடையது, எப்பொழுதும் உழவார பணி முயற்சி செய்வதுடையது. ஆனால் ஆ போச்சு வரப்படாது. ஏன்னா இது சொன்னதுக்கு நேர் மறுதலின்னு அர்த்தம் ஏதோ ஒன்றும். அதனால அந்த ஆனால் வராம நம்முடைய விமர்சனம் நடந்துகிட்டு இருக்கணும். ஆனால் என்னன்னர், ஒரே ஒரு ஆள் மட்டும் சரியா அடிக்கலன்னர், அவன் யாரியா அப்படின்னார். இவர் சொன்ன உடனே கையில இருந்து ஒன்று போட்டா அதெல்லாம் தெரியும் நமக்கு, அது அவர் மேல விழாம மற்றவர் மேல விழுந்து விழுந்த உடனே என்ன செய்தார்? நான் அதான் அடிக்கடி சொல்றது, உன்னோட சொல்லியிருப்பேன். அப்பையா நம்ம ஆள் சும்மா இருக்க மாட்டான். அப்போ அந்த காலத்திலேயே உங்க சிவபெருமான், உங்க சிவபெருமான் இல்ல ஏமாத்தி இருக்கிறார், சாப்பிட்டுட்டு புட்டு சாப்பிட்டுட்டு ஏமாத்திருக்காரு இல்லைங்களா. அந்த காலத்திலேயே கடவுளுக்கே அந்த மாதிரி புத்தி இருக்குமானா? ஃபில் அப் தி பிளாங்க்ஸ், முடிச்சுக்கோ இல்லைங்களா. அந்த காலத்திலேயே கடவுளுக்கே அந்த மாதிரி புத்தி இருக்குமானால் புள்ளி வச்சிருக்கும், புள்ளி வச்சிருக்கும். மக்கு பயல திருவாசகம் படித்தவன் நல்லா படிச்சோலையிலான இல்லை. இங்கே வாடா, மூணு மணி வரைக்கும் அப்படி செஞ்சார். எதற்கு? தான் இன்னாருக்காக அடியவனாய் வந்தேன் என்பதும், இதன் வாயிலாக அந்த அடியவள் பெருமையை புலப்படுத்துவதற்கு வந்தார். ஆனா சரியா மூணு மணிக்கு வாங்கின சாப்பாட்டுக்கு பிட்டுக்கு சாப்பாட்டுக்கு வஞ்சகம் இல்லாமல், பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும், இந்த வரியை படிச்சு பாரு அப்படின்னு. யாருக்காக? யாருக்காக? அடியவட்காக. அவ தனக்கு அறிவள் தான், தான் ஆண்டான் தான் இருந்தாலும் கூட, ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும். அதனால நீ ஏமாத்துறதுக்கெல்லாம் எங்க ஆண்டவனை முன்னோடியா பண்ணாத, தெரியுதா? அவ எங்க பெருமான் வாங்கின பொருளுக்கு பாங்கா மண் சுமந்த. சரி சார், கணக்கு நேர் பண்ணாரா? கணக்கு நேர் பண்ணாரா அப்படின்னா, ஆமா திருவாசத்தை படிச்சுட்டு வாடா, கடைசியில உள்ளத்துல இருக்கேன். பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்தூரை பெரும் பித்தனி. என்ன பண்ண? பிட்டு நேர்பட, கணக்கு நேர் பண்ணா. இங்க பாங்காய் மண் சுமந்ததுனர், பின்னால பிட்டு நேர்பட. ஐயா அந்த அம்மாவுக்கு பிட்ட வாங்கி தின்னு இந்த மாதிரி அக்கறம் பண்ணி ஐயாரு, இல்லடா கணக்கு சுத்தமா தீர்த்துட்ட, எதுக்காக கொடுத்தால் தன் கரையை அடைக்கணும்ங்கிறதுக்காக. ஓரளவு கூட பண்ணாமல், இதுக்கு அந்த பக்கம் இருக்கிற கரை அந்த பக்கம் இருக்கிற கரையை விட அதெல்லாம் வந்து கேதார்நாத், இது பத்ரிநாத்தா இருக்குமானா, இது எவரெஸ்டா, இமயமலையா தூக்கிட்டு அப்படிங்களா? இருபதாம் நூற்றாண்டு வேலையை காட்டாதீங்களா? காட்டாதீங்க. அதனால இங்க ஆங்கதுதன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்தருடைய பெருசு என்று சொன்ன மணிவாசகர் அங்கே பிட்டு நேர்பட, கணக்கு சரியா நேர்பட்டு. பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்தூரை பெரும் பித்தனி என்று சொல்ற, அது திருவாசகத்திலேயே கணக்கு நேர்பட்டது என்பதும் பாங்காய் மண் சுமந்தார் என்பதும் விளங்குகிறது. அதனால இப்படியாக செய்தார். ஓ, நான் அது ஏன் விட்டேன்னு கேட்டா, முன்ன அது அந்த அம்மாவுக்கு செய்த பரிசு, அதனால விட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தன்னோட வரலாற்றோட ஏற்படுத்தி வச்சுங்க. அதனால இனி 50 51 வரி படிக்க கூடாது, அது மற்றவங்களுக்கு செய்தது. மீண்டும் 52 வரி, வாத ஊரில் வந்தருளி பாதச்சிலம் போலி காட்டிய பண்பும். இது இவருக்காக செஞ்சது, இது இவருக்காக செஞ்சது. இந்த குதிரையெல்லாம் வாங்கிட்டு வர்றதா சொல்லி ஆவணி மூலத்தில் வரணும்னு சொல்லிவிட்டு மதுரைக்கு வந்தார். நீ முன்ன பாப்பா, நான் பின்னால் வரையினார். ஏன்னு கேட்டால், இந்த அடிவர் ஒன்று குதிரை குதிரை ஓட்டக்கூடாது, முழுசாக தான் தான் ஓட்டணும். கருணை ஆமாம், மணிவாசரி கூட வச்சுட்டு வந்தேன். இது ஏன் பெருமான் நீங்கள் அடியேன் செய்யணும் என்று சொல்லிவிடும். அதனால் நீ முன்ன பாப்பா, அப்படி முன்னால் மதுரைக்கு போக சொல்லிவிட்டு, இது கொள்ளு பையன் எள்ளு பையன் வச்சுக்கிட்டு வெத்தில பாக்கு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி அதெல்லாம் முன்னமிச்சுட்டார். இவர் முன்ன போனவர் மதுரைக்கு போனவர் ஒரு முறை திரும்ப வாதவூர் போயிருக்கார், வாதவூருக்கு போயிருக்கார். வாதவூருக்கு போயிருந்த ஒரு சில நாட்கள் தான் இருந்திருக்கணும், ரொம்ப நாள் இல்லை, ஒரு சில நாட்கள் இருந்த போது பெருமான் பாத சிலம்பொலி காட்டினாராம். பாத சிலம்பு அது என்னது?
நல்ல

0: சிவபூஜை முடிவில் தன்னை மறந்து தியானம் பண்ணுகின்ற பொழுது அப்பொழுது ஏதேனும் சில ஒளி காட்டுவாராம் பெருமான் அடியவர்களுக்காக. அந்த ஒளி எப்படி இருக்கலாம்? பாதத்தில் இருக்கிற சிலம்பொலியா இருக்கலாம். இதுதான் இங்கேயும் நம்ம சித்தியாரணி திருமதி ஸ்ரீஞான திருவந்தியாரணி இருக்குது. ஆனா திருமந்திரத்தில் இந்த பாத சிலம்பொலியாகவும் இருக்கலாம், கடல் ஒளி போலவும் இருக்கலாம், சங்கொலி போலவும் இருக்கலாம், மணி ஒளி போலவும் இருக்கலாம். இந்த மாதிரி சில அனுபவங்களை காட்டுவாராம். எப்படி இருந்தா அந்த சிவபூஜை முடிவில் எல்லாவற்றையும் தன்னை மறந்து பெருமானையே தியானம் பண்ணி அதுவாகவே இருக்கிற நிலைமை வருகின்ற பொழுது அந்த அனுபவம் ஏற்படுமா? அந்த அனுபவம் ஏற்பட்டது நம்முடைய மணிவாசகருக்கு. எப்போ அந்த மாதிரி வாத ஊரில்
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் நம சிவாய். Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: மாணிக்க வாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருச்சதகத்தில் ஆன்மசுத்தி

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் மூன்றாம் திருமுறை 119வது பதிகம் 4வது பாடல், தாங்கரும் காலம். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருவீழிமிழலை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை பண்புறநீர்மை ராகம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: அம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு பிரமபுரம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை திருஎழுகூற்றிருக்கை பண் வியாழக்குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிரம்.

ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் 10 திருமுறை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: அறந்தரு திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த தேவாரம், தெய்வ சேக்கிழார் அருளிய பெரிய புராண முறையில் பதிவு செய்யப்பட்டது. சேக்கிழார் அருளிய பெரிய புராணம்.

ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் நமச்சிவாய. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திரு அண்ணாமலை நினைக்க முக்கிய அருளும் திருத்தலம் திருவண்ணாமலை. சோணசேலம், சோணகிரி, சோணாசலம், அருணாசலம், அருணை என்பன திருத்தலப் பெயர்கள். திருமலை வலம் வருதல் மிகச் சிறந்த வழிபாடு. எட்டு திக்குகளிலும் அட்டதுக்குப் பாலகர்கள் வழிபட்ட சிவலிங்கங்கள் உள்ளன. திருநேர் அண்ணாமலை, ஆதி அருணாசலம், பவளக்குன்றீசர் போன்ற சந்நிதிகள் தரிசிக்க வேண்டியனவாம். சிவகங்கை, பிரம்மதீர்த்தம், இந்திரதீர்த்தம், சக்கரதீர்த்தம் மற்றும் நகர்ப்புறத்தும் கிரிவலப் பாதையிலுமாக 360 தீர்த்தங்கள் இருப்பதாக புராணம் கூறும். திருமலை மேல் ஏற்றும் கார்த்திகை தீப தரிசனம் உலக அறிந்த ஒன்று. அண்ணாமலையார் ஆலயம் போன்ற ஒரு கம்பீரமான ஈடும் எடுப்பும் இல்லா ஆலயம் உலகில் வேறு எங்கும் காண்டல் அரிது. கந்தபுராணம், இராமாயணம், மகாபாரதம் முதலான நூல்களில் அருணையம்பதியின் மாண்பு விளக்கப் பெற்று உள்ளது. அருணகிரியார், குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், பாணிபாத்திரர் போன்ற பேர் அருணாளர்கள் வழிபட்ட பதி. ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொட ஓடிப்போகும் உள்ள வினைகள் என்பார் திருவாமூராளி. இறைவர் அண்ணாமலையார், இறைவி உண்ணாமுலையம்மை, தலமரம் மகிழ், மணிவாசகர் திருவம்பாவை அருளி செய்த மாண்பூசேர் பதி, அடிமுடி தேடிய அயன்மால் வரலாறு அகிலம் அறிந்ததே, தளர்ப்பிழம்பாய் நின்ற தானு அடி பரவிய வெங்குருவேந்தர் சில நாள் அருணையில் எழுந்தருளியிருந்தனர், பூதநாதர் ஐம்பெரும் பூதங்களில் அக்கினி வடிவில் எழுந்தருளியிருக்கும் பிரானடி பரவி, பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி அருளினர். பதிகப்பலன் வானோர் வணங்க மன்னி வாழ்வார்கள் என்பது ஆம். பூவார் மலர் கொண்டு எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கேசி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருக்கயிலை எல்லாம் வல்ல சிவன் பிரம்மாண்டத்துள்ளே கைலாச நிலையராகிய ஸ்ரீகண்ட சரீர சரீரியாய் இருந்து பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்களுக்கும் ஸ்வேதர் உபமன்யு முதலிய முனிவர்களுக்கும் கண்ணன் பார்த்திபன் ஆகியோருக்கும் அருவான் மும்மை நாயன்மார்களுக்கும் அருளும் திறம் பழம்பெரும் நூல்களுள் பறக்கக் காணலாம். உலகம் எனும் ஒளிமணி வள்ளி மேல் மலரும் வெண்மலர் போல்வதாக கயிலாயம் அமைந்துள்ள சிறப்பை திருமலை சருக்கத்தில் விரித்துரைப்பார் செக்கிழார் பெருமான். எயிலொரு மூன்றும் செற்றோன் ஏந்திழையுடனே வைகும் கயிலையின் பெருமை தன்னை கட்டுரை செய்தற்பாற்றோ என்பார் வில்லிபுத்தூரார். பனிமால் இமைய பெருவரையின் 22,980 அடிக்கும் மேற்பட்ட உயரத்தில் கயிலை அமைந்துள்ளது. திருத்திகள் மலை சிறுமியோடு மிகுதேசர் உருத்திகள் எழில் கயிலை வெற்பில் உரைதற்கே விருப்புடைய அற்புதர் என்று ஞானசம்பந்தப் பெருமான் பாடி மகிழ்வர். நால்வர் திருவாக்குகளும் பெற்ற திருத்தலம் மற்றும் திருமுறை பாடல்கள் பலவற்றிலும் பயின்று வரும் சிறப்பினது. கைப்புனைந்து இயற்றா கவின்பெரும் கோபுரங்கள் ஆலய அமைப்புகள் காண கண்கோடி வேண்டும் பொன்வண்ணத்தன் புகழை திருக்காலத்தி தொழுது மகிழ்ந்த காழிப்பிள்ளையார் அங்கிருந்தவாறே பொடிகொள் உருவர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடினார். காரார் மேகம் குடிகொள் சாரல் கயிலை மலையார் மேல் பாடிய பாடல்களை இசைக்க வல்லவர்கள் மேல் நோய்கள் வராது, வானோர் உலகில் நிலை பெற்று வாழ்வர் என்பது பதிகப்பலன். பொடிகள் உருவர் எனத் தொடங்கும் பாடல் பண் தக்கேசி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கோட்டாறு. பண் காந்தார பஞ்சமம். திருச்சிற்ற

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருமுண்டீச்சரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவீழிமிழலை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருப்புகலூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் கொல்லி இராகம் நவரோஸ். திருப்புகலூரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு செங்கல்லை பொன்னாக கொடுத்தருளிய போது பாடியருளிய திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு சேட்படை. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: கருவூர் தேவர் திரு கீழ்கோட்டூர் மணியம்பல திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: பிறன்மனை நயவாமை. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் பிறன்மனை நய

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த கயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த கயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி

குரு பல கொண்டுணர் வரிதாய் நிற்கும் ஒருவல் ஒருவால் இருக்கையே மறுவினிய பூக்கையிற்கொண்டு எப்பொழுது

உலகம் அனைத்தினருக்கும் உண்ணுதல் மேலிட்ட உள்ளுதல் மேலிட்ட திலகம் எனப் பெறினு சீ சீ இலகி.

பெற்று செருக்களத்தில் பார்த்தல் போர் வெந்திலனோ பண்டு பண்டு தொடங்கியுள் பாவித்துள் என் கழற்கே தொண்டு படுவா தொடர்வேனே கண்டு

கடலை கடலாகணும் ஊடாடும் காலத்தி கோலை கடலாக கை தொழுவாக்கு இல்லை இடல் நாடி

எல் பெண் உறங்காள் எல் சேயேல் பேசே.

எங்கும் நிறைந்து நிறைந்து எங்கும் நீயே ஆய் நின்றாலும் உந்தில் மறைந்து ஐம்புலன் காணவாராய். சிறந்த சிறந்த கனியாரும் தன் சாரக் காலத்தியாழ்வாய் பணியாவியல் பரிசே பரிசறியேல் பற்றிலேன் கற்றிலேல் முற்று கரி உரியாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: புனல்வாதத்தின் போது பொய்யறிவி சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடுகையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிக ஏடு வைகை ஆற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாத திருப்பதிகம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் தக்கராகம்.

நமஸ் சிவாயி. செல்வந்தா தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரசர் தேவார பாடல்கள் இலக்க உரை. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

ஒரு மனிதன் தனக்கு ஒரு தோல்வி வந்ததுனால் வாழ்க்கையில் அந்த தோல்வியை அவன் அனுபவிக்கிற துன்பத்தை விட இன்னொருத்தன் அதை சுட்டி காட்டி ஏளனம் பண்ணும்போது 100 மடங்கா பெருகிவிடும் அந்த துன்பம். திருவொத்தூர் என்று ஒரு ஊர், இன்னைக்கு திருவொத்தூர் சொல்றதில்லை, வேற ஒரு பேர் சொல்ல, ஒத்துன்னு சொன்னதுன்னு அர்த்தம், வேதங்களை சிவன் சொன்னான், அதனால திருவொத்தூர் அப்படிதே. அந்த ஊர்ல ஒரு பெரியவர், ஒரு சிவனடியார், அவர் தினந்தோறும் சுவாமிக்கு பனம்பரம் நிவேத்தியம் பண்ணார். எங்கேயுமே கேள்விப்படாத விஷயம், பனம்பழம். அவர்கிட்ட இருந்த பனமரம், இந்த பெண்பனமரம் பூரா செத்து போச்சு, இருக்கிறவெல்லாம் ஆண்பனையா வந்து சேர்ந்து போச்சு. இது திருஞான சம்பந்தருடைய காலம், அது 7வது நூற்றாண்டு இல்லவா, உங்களுக்கு நினைவு இருக்கும், 1300 ஆண்டுகளுக்கு முந்தி. நமது சமுதாயத்திற்கு பெரிய தீங்கு விளைத்தவர்கள் சமணர்கள், பௌத்தர்கள், அது உங்களுக்கு தெரியும். அதனால தான் திருஞான சம்பந்தரே தோன்றினார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இந்த சவுனர்களும் பௌத்தர்களும் எள்ளி நகையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓய் சிவனடியார, நீ சாமிக்கு பனம்பரம் நிவர்த்தி பண்ணில, அதனாலதான் பனமரம் எல்லாம் பெண் பனமரம் எல்லாம் செத்து போய் ஆண் பனமரமா போச்சு, போ உன் தொண்டு க்ளோஸ் அப்படின்னு ஏளனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த சுவாமிக்கு பனம்பரம் நிவர்த்தியம் பண்ண முடியலையேன்னு ஒரு சிரமம், வருத்தப்படுவதை விட இவங்கள் ஏளனம் பண்றதுதான் பெருசா போச்சு. இல்லையா, சுவாமிகிட்ட சொல்லி வருத்தப்பட்டார், இப்படின்னா ஏளனம் பண்றாங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு வந்தார், அவர்கிட்ட இந்த வருத்தத்தை சொல்லி அழுதார் அந்த சிவனடியார். உடனே என்ன பண்ணார், அந்த பனமரத்துக்கிட்ட போய் நின்னார் திருஞான சம்பந்தர். ஒரு பதிகம் பாடி இருக்க கூடும், அந்த பதிகம் நமக்கு இப்பொழுது கிடைக்கல, எத்தனையோ பதிகங்கள் கிடைக்காமல் போச்சு, கிடைக்கலன்னு வருத்தப்பட்டது ராஜராஜ சோழன் ஒருத்தன் தான், அவன்தான் உண்மை சைவன், நாம் எல்லாம் வருத்தப்படவே இருக்கிறதையே பார்க்கலையே. திருஞான சம்பந்தர்கள் வந்து அந்த அந்த ஆண் பனமரத்துக்கிட்ட வந்து நின்று ஒரு பதியும் பாடினார், இந்த ஆண்பனை பெண்பனை ஆகல, அத தவறா சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க, அந்த ஆண்பனை கொலை தள்ளி தாயாச்சு, அதுதான் அதுல ஆச்சரியம். சுவாமி அப்படித்தான் சொல்றாரு, குறும்பை ஆண்பனை ஈன் கொலை ஒத்தூர் அப்படின்னு சொல்றாரு. இந்த தேவாரத்தினுடைய சக்தி, அருள், தெய்வீகம் அந்த ஆண் பனையை பெண்பனை போல கொலையை காய்க்க வைத்துவிட்டது என்பதுதான் இதுல முக்கியமான பொருள். கடைசி பாட்டில் அதைத்தான் அவர் சொல்றார், திருஞான சம்பந்தர் சொல்றார், நான் பாடி காட்டுறேன். இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, ஒரு ஆண் பனையை கொலை என்ன வைக்கிற திருஞான சம்பந்தருடைய தேவாரம் நம்ம தலைவிதிய மாத்தாதா, நமக்கு அருள் வாங்கி கொடுக்காதா சிவனிட்ட இருந்து என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அற்புதமான திருப்பதியம் இது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். இப்ப திருவோத்தூர்னு யாரும் சொல்றதில்லை அந்த ஊரை, இந்த சொல்லு என்னமோ மாதிரியத்தின் சொல்லி செய்யார் அப்படின்னு சொல்றான், பக்கத்துல செய்யாறு ஆறு ஓடும், அதனால செய்யார்னு சொல்றான், அதான் திருவோத்தூர். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, குறும்பை ஆழ்ந்தனே அரும்பு கொன்றை அடிகளை பெரும்புகலையுள் ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை வீடை என்பதுதான் கடைசி பாட்டு.

வழியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே பலஞ்சுழி வாணனை வாயார தாயார பண்ணி ஆதரித்து எத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம்.

செல்லுவதற்கு பல வழி உண்டு. அதுபோல நமக்கு புண்ணியமோ பாபமோ வருவதற்கு மூன்று வழிதான் தேவாரத்திலே சொல்லப்படுகிறது. மீண்டும் ஒரு தடவை சொல், நமக்கு புண்ணியம் வருவதற்கோ அல்லது பாபம் வருவதற்கோ மூன்று வழி தேவாரம் விஞ்ஞான சம்பந்தர் சொல்றாரு. இத அந்த பாபம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, மனத்தினால தீங்க நினைக்கிறதுல பாபம் வரும். ஒண்ணு, வாக்குனால சொல்றதுல பாபம் வரும். ரெண்டு, செய்கையினால பாபம் வரும். அதே மாதிரி புண்ணியம் மனம் வாக்கு காய், இது மூணாலையும் புண்ணியம். புண்ணியம் வருவதற்கும் மூன்று வழி, பாபம் வருவதற்கும் மூன்று வழி. இதைத்தான் திருஞான சம்பந்தர் சொல்ற இந்த பாட்டில். திருவலஞ்சுழியில இருக்கிற ஈசனை நீ நினைத்து விட்டாய், என்ன புண்ணியம் செய்து விட்டாய் நெஞ்சமே அப்படின்னு என்ன மகிழ்ச்சி கொள்றாரு பாத்தீங்களா திருஞான சம்பந்தர். அதுல இருந்து என்ன தெரிகிறது, நாமளும் வலஞ்சுழியில இருக்கிற ஈசனை நினைத்து விட வேண்டும் என்பது கருத்து. அதே போல் வாயார் அவனை பாடி விட்டதுனால நீ என்ன புண்ணியம் செய்து விட்டாய் அப்படின்னு சந்தோஷப்படுறார். அதே மாதிரி வீழ்ந்து வணங்குதல், வலம் வருதல், இதெல்லாம் காயத்தினால உடம்பினால வருகிற செய்கை. திருஞான சம்பந்தர் ஒரு கோயிலுக்கு போனார்னா எத்தனை தடவை விழுந்து வணங்கினார்னு கணக்கு சொல்லப்படவில்லை பெரிய புராணத்துல. எத்தனையோ தடவை விழுந்து வணங்கினார்னு சொல்ற இல்லையா, நாம ஒரு தடவை ரெண்டு தடவை கூட விழுந்து வணங்குறது இல்லை இல்லையா. அதுதான் காயத்தினால வருகிற புண்ணியம். காயம்னா உடம்பு. திருவலம் வரு சுவாமி பிரகாரத்துல வலம் வருவதனால வருகிற புண்ணியம் இல்லையா. கால்களார் பயன் கரைக்கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களார் பயன் என்பது அப்படின்னார் இல்லையா. கைகால் குப்பிட்டு என்று சொல்லுகிறார். இந்த மூன்று வழிதான் இந்த திருப்பாட்டிலே சொல்லப்படுகிறது. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இருங்கடல் வையத்து முன்னணி புரையை நல்வினை பயனடை. நீ முன்னை செய்த புண்ணியம் இப்ப ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றார் சுவாமி. மண்ணு தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு வலஞ்சொடை வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்து விட்டாய். வலஞ்சுழி என்பது கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு திருத்தலம். ஏன் அதற்கு வலஞ்சுழி என்று வந்தது என்று கேட்டால், இந்த மைக்கு தான் அந்த ஊர்னு வச்சுக்கோங்க. காவிரி இப்படி வருகிறது, இப்படி வருகிற காவிரி இந்த ஊர்கிட்ட இப்படி வந்து மறுபடியும் வலமாக போய் அப்படி போய் விடுகிறது. இதை பார்த்து நமது பெரியவர்கள் நமது முன்னோர்கள் அந்த ஊரை அந்த திருத்தலத்தை இந்த காவிரி வலஞ்சுழியாக செல்வதனால இதுக்கு வலஞ்சுழி என்று பெயர் வைத்தார்கள். எவ்வளவு கட்டிக்காரணம் பார்த்தீங்களா ஐயா. ஆம், அதுதான் திரு வலஞ்சுழி என்று பேர். கும்பகோணத்துக்கு அருகாமையில சுவாமி மலைக்கு அருகாமையில் இருக்கிறது இந்த திருத்தலம். ஒண்ணு, இந்த திருப்பதிகத்தை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு இந்த கடைசி பாட்டுல சொல்ற பாடிக்காட்டு.

நான் தவறி சொல்லிட்டேன், பாடக்கூட வேண்டாம், கேட்டுவிடு என்ன கருத்து பாருங்க. அதுலயும் அந்த தமிழனுடைய பொருள் தெரிந்து இசையினுடைய நுணுக்கமும் தெரிந்து ஒருத்தன் பாடிவிட்டானே ஆனால், அந்த பாட்டை நீ கேட்டு விட்டியே ஆனால் உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா?

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: தலம் திருச்சாய்க்காடு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் சீகாமரம், ராகம் மாயாமாளவ கௌளை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: சித்தம் ஒன்றவல்லார்க்கு இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளும் வழிபாட்டு அந்த நியமமாக வைத்துக் கொண்டு ஒரு நீரை வைத்து பிறகு மலரும் தூவி இந்த மனமும் ஒன்றி செய்கின்றவர்களுக்கு ஆரூடும் சிவன் அப்படி இருக்கின்றவர்களுக்கு தான் பெருமான் அருள் செய்கிறார். அப்படி இருக்கின்ற பெருமான் எங்கே இருக்கிறான்? கோயில், இந்த திருச்சாய்க்காட்டு கோயில் இருக்கிறான். மத்த யானையின் கோடும் வன் பீலியும் வாரி தத்து நீர் பொன்னி சாகரமேவு சாய்க்காடி. பின்னிரண்டடி அப்படியே திருச்சாய்க்காட்டுடைய வர்ணனை. ஏன்னா காவிரி போகுது, அந்த காவிரி போய் எங்க முடிய போகுது? கடல்ல போய் முடிய போகுது. இந்த காவிரிங்கிறது ஒரு பெரிய பெண்ணு, கடல்ங்கிறது கணவன். எனவே இது குடகுமலையில தோன்றிய அந்த பெண்ணு எல்லாருக்கும் உதவி உதவி உதவி உதவி உதவி உதவி நிறைவாக பூம்புகார் கடல்ல போய் தன் தலைவனோடு சேருது. அப்படி தலைவனோடு சேருகின்ற பொழுது என்ன பண்ணுமா? கையுறை போல தான் அங்கெங்கையும் பெற்ற மயிர்பீலி, யானை தந்தம், சந்தனக்கட்டைகள் இவையெல்லாம் அதுல அடிச்சுட்டு வருமா. இவையெல்லாம் கொண்டு போய் அந்த கடல்ல கொண்டு தள்ளுமா. இப்படிப்பட்ட காவிரி என்று சொன்னார். நேற்று கூட சொன்ன பாருங்க, ஒழியாய் வாழி காவேரி என்று இளங்கோடிகள் சொன்னார். உன்னுடைய அந்த அருமையான தண்ணீர் கொண்டு வருவது இருக்குதே, நீ என்னைக்குமே செய்வப்பா என்று சொன்னார். அதனால பொம்மையோ மற்றவர்களோ தந்தாலும் தராவிட்டாலும் பெருமான் தர நம்முடைய காவிரி என்னைக்கு வரும் வரும் என்ற நினைவோடு இருப்போம். அப்படிப்பட்ட அருமையான காவிரி பாயும்படியான திருச்சாய்க்காடு. இதே போலதான் மற்ற எல்லா பதி பாடல்களிலும் முன்னிரண்டடி பெருமானை பற்றி, பின்னிரண்டடி திருச்சாய்க்காடு எப்படி இருக்குங்கிறது அப்படி ஒரு போக்கு அந்த பதிகம் எல்லாம். பண்டலை கொண்டு பூதங்கள் பாட நின்று ஆடும் வெண்தலை கருங்காடு உரை வேதி என் கோயில். பண்டலை கொண்டு பூதங்கள் பாட, பெருமான் பக்கத்தில் இருக்கிற பூதங்கள் கூட பாடுமான் அல்ல, ஆனா எப்படி பாடும்னு சொன்னா ஓதாமூர்த்திகள் மாதிரி பாடுமான். பண்டலை கொண்டு பூதங்கள் பாடினவுடனே வந்து என்ன பூதமே இப்ப பாண்டி என்ன மேகராக குறிஞ்சில்ல, இது குறிஞ்சி பண்ண அல்லவா அப்படிங்குமா, இது பேந்தை காந்தாரம் அல்லவா அப்படிமா. எனவே பெருமான் பக்கத்தில் இருக்கிற பூதங்கள் கூட பன்னறிந்த பூதங்கள். அப்படி அந்த பூதங்கள் எல்லாம் பாட நின்று ஆடும் பெருமான் என்ன பண்ணுவார்? ரொம்ப அருமையா எப்பொழுதும் ஆடுவாராம். இப்படி ஆட வெண்டலை கருங்காடு உரை வேதியன் கோயில். இப்படிப்பட்ட பெருமான் எழுந்துள்ளிருக்கும்படியான கோவில் எங்களுடைய திருச்சாய்க்காட்டில இருக்கு. பின்னிரண்டடி கொண்டலை திகழ் பேரிடம் பேரி முழக்கம் குடாவி தண்டலை தட மாமயிலாடு சாய்க்காடி. அங்க இருக்கிற மயில்லாம் ரொம்ப அருமையா டான்ஸ் பண்ணுமா, நடிக்கும். சரி, அதுக்கு பின்னணி இசை என்னன்னாரு, மேகங்கள் அப்படியே முழங்குமா சரிங்களா, அப்படி இப்படி உருட்டி உருட்டி அப்படி இடிக்க இடிக்க அதுவே அதுக்கு துணை கருவியான இசையா இருக்க மயிலாடும்படியான திருச்சாய்க்காடு என்று சொல்லி பின்னிரண்டடியில சாய்க்காட்டை பற்றிய வர்ணன். நாறு கோவில நாகில வெண்மதியத்தோடு ஆறு சூடும் அமரர் பிரான் உரை கோயில். பெருமானுடைய திருச்சடையில என்னென்னவெல்லாம் உண்டுன்னா, இயல்பா இருக்கிறது என்னன்னு கேட்டா மதியம் இருக்குது, தலையில கங்கை இருக்குது, இல்ல பாம்பு இருக்கு, இது மூணும் பதிவா இருக்கிறது. கொன்றை, அது அவருக்கு ரொம்ப விருப்பமான மலர், அது எப்படியாவது ஒரு அடிவரில் ஏதேனும் ஒருத்த கொஞ்சம் போட்டுருவோம் அது இருக்கும். இனி மற்ற மலர்கள் இருக்குன்னு சொன்னா எல்லாம் அந்தந்த மலர்கள் எங்கே யார் யாரு கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு பெருமான் தள்ளில் போடுறோம். அது அப்படியே எல்லாம் எதையும் தாங்கும் இதயம், அவளை எதையும் தாங்கும் திருச்சடை அப்படி பெற்றிருக்கு. பாவம் இல்ல திருச்சடையில இருக்குமா, இப்படி எல்லாம் திருச்சடை கொண்டிருக்கின்ற எங்க பெருமான், உரை கோயில் ஊரு தேங்கனி மாங்கனி ஓங்கிய சோலை தாறு கண்கதலி புதல் மேவு சாய்க்காடி. இந்த முக்கணி முக்கணினா மா பலா வாழைங்கிறான், இந்த தேங்காய கூட தேங்கனின்னு சொல்ற பழக்கம் உண்டு. ஏன்னா முத்த காயாச்சுன்னா அதுவும் கனிதான். அப்ப தேங்கனி மாங்கனி இல்லைங்களா வாழைப்பழம் இது மூணு அப்படியே தவடுமாம் நம்முடைய திருச்சாய்க்காடு. இப்ப இருக்கான்னு கேட்காதீங்க, இந்த ஒரு மணி நேரம் சாய்க்காட்டு அப்படி நினைப்பேன். இப்படி எல்லாம் இருக்கின்ற இடம் வரங்கள் வன்புகள் மன்னிய எந்தை மறுவார் புறங்கள் மூன்றும் பொடி பட எய்தவன் கோயில். திரிபுரத்தை எடுத்த எங்களுடைய பெருமான் அவன் உரைகின்ற கோவில் எப்படி இருக்கும், இரங்கல் ஓசையும் ஈட்டிய சரத்தொடும் ஈண்டி தரங்க நீல்கடி தன்கரைவரு சாய்க்காடி. அருமையான ஒரு குறிப்பை சொல்லுகிறார், கொஞ்சம் இலக்கணம் படித்தவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி படுவாங்க. இந்த நெய்தல் என்பது சொல்லணும்னா அது ரொம்ப இரக்கத்தோடு கூடிய உணர்வு. தொல்காப்பியத்தில் அதை பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணி தொலைக்கிறது தொல்காப்பியமே இப்போ எம்ஏ இருக்கு படிக்கிறவங்க ஏதோ கொஞ்சம் படிப்பான், அதுவும் உறைவெல்லாம் வேணாமே வெறும் மூலத்தை படிக்கிறான், அவன் என்னத்தை பண்ண போகிறான், ஒன்றும் இல்லைங்களா. ஒரு காலத்தில் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னா எம்ஏன்னா பெரிய துவாசாந்த பெருவழியாக இருந்தது. மாஸ்டர் டிகிரி வாங்கினா மிகப்பெரிய டிகிரின்னு பேர் அப்படி இருந்தது. என்ன பண்ணுறது போயிட்டுது, அந்த தகுதியே எங்கேயோ குண்டி கெடுத்துட்டு, அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், வருந்தப்படாது. எனவே தொல்காப்பியத்தில் நெய்தல் என்று சொன்னால் இரங்கல் அதுக்கு குறிப்பொருள். இரங்கல்னு கேட்டா கணவனை பிரிந்த அந்த பெண் இன்னும் வரவில்லையே, துபாய் போனவர் வல்லையே மலேசியா போனவர் வல்லையேன்னு சொல்லிட்டு அப்படி இறங்கி கொண்டிருக்கிற அந்த இரக்க உணர்வு தான் நெய்தலுக்குரிய உணர்வு என்று சொல்வார். அதனால அந்த சேக்கலா பெருமான் போற போக்கில் அதை குறிக்கிறார், எது இரங்கல் ஓசையும். இந்த இரங்கல் ஓசைன்னு சொன்னா தொல்காப்பியம் படிச்சிருந்தா தான் நெய்தல்ல போய் சொல்லும் போது இரங்கல் ஓசை வருது இல்லைன்னா அது என்ன ஏன் திடீர்னு எல்லாத்துக்கு இறங்குறாங்க அப்படின்னு தோணும். தொல்காப்பியத்திலே ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொன்று, குறிஞ்சின்னா புணர்ச்சி, முல்லைன்னா இருத்தல், மருதம்னா ஊடல், நெய்தல்னா இரங்கல் என்று அருமையா வகுத்திருக்காரு சேக்கிழாருடைய அருமையான அந்த காவியம். போற போக்கள் அந்த பழமையான இலக்கண குறிப்பையும் காட்டுவது போல இரங்கல் ஓசையும் ஈட்டிய சரத்தோடும் ஈண்டி தரங்க நீல்கடி தங்கரை தங்கு தங்கரை வைகு சாய்க்காடி. அல்ல கடற்கரையில மாலை நேரத்துல கணவனும் மனைவியுமா இருப்பவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க, பிரிந்திருக்கிற கணவனை பிரிந்திருக்கிற பெண் எப்படி இருப்பா, இது மாதிரி கடல்ல கடலே என் கணவன் இன்னும் வரவில்லையேப்பா எப்பப்பா வருவான் என்று அதோடு மிகுந்த துயரமாக பேசிக்கொண்டிருப்பாளாம். அதான் இரங்கல் ஓசை. இப்படிப்பட்ட அருமையான திருச்சாய்க்காடு என்று சொன்னார். ஏழைமார் கடைதோறும் இடுபலிக்கென்று கூடை வாழற வாட்டும் பிரான் உரை கோயில். இது ஒரு அருமை. பெருமான் வந்து பிச்சை செல்லுகின்ற பொழுது இந்த பாம்பு இருக்குது அது அப்படி கூடவே இருக்குமா, இவர் போய் கையேந்திரத்துக்குள்ள இது என்ன புசுன்னு இப்படி வந்து நிற்கும். அதான் சொன்ன காரைக்காலமே, காரைக்காலமையாருடைய அற்புத திருவந்தாதி பல்வேறு கருத்துக்களை உடையது. 11 திருமறை அது இப்ப படிக்க போறது இல்லை. சுவாமி பாம்பு இருக்கட்டும் போட்டுங்க, உங்களை நாங்கள் போட்டுக்கோன்னு சொல்லப்படாது. இந்த பிச்சை கச்சியை எடுக்கும்போது அதை போட்டு போகாதீங்களே, ஏன்னா அங்க இருந்து ஆசையா ஐயோ பிச்சை எடுக்கிறார் அவர் கொஞ்சம் சோறு போடி அப்படின்னு சொன்னா சோறு எடுத்துட்டு வந்தவனே இது என்ன பண்ணும், இது வரவே இருக்குது அது என்ன அது இந்த நேரத்தில கொஞ்சம் கழட்டி வச்சுட்டேன். சுந்தரமூர் சுவாமிகளே பாம்பு மூசு மூசு என்னும், நாங்க வரும்போது நீ வரவே இருக்கிறியோ இல்லையோப்பா அது வரவே இருக்குது முதல்ல, அது எங்களுக்கு பயமாவும் இருக்கு சுவாமி என்று இப்படி எல்லாம் விண்ணப்பித்தார்கள். ஆகவே இப்படி அந்த பாம்பானது ஆடும்படி கூழை வாழறவாட்டும் பிரானுரை கோயில் மாழை உண்கண் வளைக்கை நுழைச்சியர் வன்பூம் தாழை வன்மடற் கொய்து கொண்டாடு சாய்க்காடி. ரொம்ப அருமை. நெய்தல் நிலத்தில் இருக்கின்றவர்களுக்கு தொல்காப்பியத்தில் இருக்கு. இப்ப மருத நிலத்தில் வாழுகின்றவர்கள் உழவர் உழத்தியர், முல்லை நிலத்தில் வாடுகின்றவர்கள் இடையர் இடைச்சியர், குறிஞ்சி நிலத்தில் வாடுகின்றவர்கள் குறவர் குரத்தியர், நெய்தல் நிலத்தில் வாழ்கின்றவர் நுழையர் நுழைச்சியர். அந்த பெயருடையவர்களா இருப்பாங்க. தமிழன் எவ்வளவு வரையறைப்படுத்தி வாழ்ந்திருக்கிறான் தெரியுங்களா, பெயர் முதற்கொண்டு. தமிழனை போல வந்து அந்த பண்டைய இலக்கியங்களை பார்த்தோம்னா அறிவிலும் அந்த வளமையிலும் அந்த வாழ்க்கை வரையறையிலையும் எங்கேயோ மேல இருந்திருக்கிறான். அதோட நிறுத்திக்க, எங்கேயோ மேல இருந்திருந்திருக்கான். இன்னைக்கு இவனை போல கீழே போனவன் அவனுமே இல்லை என்பது கருத்து. என்னையும் சே சொல்றேன், என்னையும் சொல்றேன், எது எடுத்தாலும் ஒண்ணும் இல்லைன்னு போயிட்டோம்ல இவனை போல. அது போல நீதளத்தில் வாழ்கின்றவர்களுக்கு என்ன பெயர்? நுழையர், நுழைச்சியர், அல்லது பரதர், பரத்தியர், இந்த ரெண்டு சொல்லும் பயன்படும். ஏன்னா அந்த நிலத்தில் வாழ்கின்றவர்களுக்கெல்லாம் நெய்தல், அதாவது கடற்கரையில் மீன் பிடிப்பது, படகு ஓட்டுவது, அந்த அது மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த பெயர் உண்டு. மலை நிலத்தில் வந்து மேலே ஏறி அந்த மாதிரிலாம் வாழ்கின்றவர்கள் குறவர், குடத்தியர்னு பேர். நல்ல மருத நிலத்தில் வயலில் தண்ணியில் வேலை செய்யலாம் உழவர், உழத்தியர்னு பேர். என்ன அருமை, இதெல்லாம் தொலாபத்தில் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அருமையாக நினைவு சொல்லுகிறார். மாழை உண்கண் வளைக்கை நுழைச்சியர் வன்பும் தாழை வெண்மடற் கொய்து கொண்டாடு சாய்க்காடி. கடற்கரை ஆனதுனாலே அங்க இருக்க நுழைச்சியர் எல்லாம் தாழை மற்ற இந்த எல்லாம் பூவெல்லாம் பறித்து கொண்டு மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சாக்காடு. துங்க வானவர் சூழ்கடல் தாம் கடை போதில் அங்கோர் நீழல் அளித்த எம்மானுரை கோயில். ரொம்ப அருமை. இந்த கடல் கடைந்த போது திடீர்னு விஷம் வந்தது. அப்ப வந்த போது பெருமான் தான் காத்தார். இந்த ஈரோட்ல இந்த மாதிரி வந்து நீங்க நடத்திட்டு இருக்கும் போது இடையில யார் வந்தாலும் அப்படியே வணங்கிடுவாங்க. அது வணங்கும் போது நான் அந்த வணக்கம் நமக்காக வச்சுக்க கூடாது, அங்கே கொடுத்துடணும். வணக்கம் நம்ம ஏற்றுக்க கூடாது. ஒரு அருமையான சைவ சமய நெறின்னு ஒரு நூல் நூல், அதெல்லாம் போயிட்டு படிக்கிறது இல்லை. உன்னை வணங்கின் உனது உள்ளுரையும் நின்மலனுக்கென்றே நினை. உன்னை யாராவது வணங்கினாங்கன்னா உனக்குன்னு நினைச்சு கால எடுத்துக்கூடாத, உள்ளே இருக்கிற பரம்பொருக்குன்னு நினைச்சுக்கோ. நீ பிறரை வணங்கின் அவருடைய உள்ளுரையும் நின்மலனுக்கென்றே நினை. இதுல ஏது உயர்வேது தாழ்வேது சாமி? சைவ சமய நெறின்னு ஒரு சின்ன நூல் குரல் வெண்பாவில் பாடினது. அதுதான் சொல்றேன், பக்திக்கு ஒரு நெறியும் பொலிவும் ஊட்டுவது சாத்திரம். அதனால ஏதேனும் இது மாதிரி வணங்கினாங்கன்னு சொல்லும் போது நம்ம உடனே ஆஹா நமக்கு என்ன வாசி வணங்குறாங்கன்னு நினைச்சோம்னா பைத்திகார பயல்ல பைத்திகார பயல். பெருமானி இந்த வணக்கம் எல்லாம் எனக்கா தகுதி பெருமானு என்று சரிங்களா. அதனால முருகா முருகா. எனவே நீங்க அதுல இன்னொரு அருமை தெரியுங்களா, இதுல ஈரோடுல தான் வந்து கைலாயம் திருக்கைலாயம் போயிட்டு வந்தவங்க அதிகம். திருக்கைலாயம் போயிட்டு வந்துட்டாங்கன்னா ஈரோடில் ஸ்டேஷனில் இறங்கும் போதே வரவேற்புக்கு போவாங்க. போனால் தான் பேரப்பையன் போயிருப்பான், வந்திருப்பான், அவனுக்கு வணக்கம் செஞ்சுருவாங்க. யார்? தாத்தா வணக்கம் செய்வார். தாத்தா பேரனுக்கு வணங்குறார். ஏன்? பேரன் அல்ல, கைலாயம் சென்று வந்த ஆன்மா. அப்படி அப்படி வச்சிடணும், அப்படி வச்சிடணும். என்ன தான் பேர பிள்ளைக்கு போய் காலை விழுது, அப்புறம் என்னடா தம்பி என்ன சௌகரியமா இருக்கியான்னு அது கேட்பாங்க, அது வேற விஷயம். அவனு தாத்தா அப்படிமா அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இறங்கினவன்னு என்ன நினைக்கிறான், கைலாயம் சென்று வந்த ஆன்மா. எல்லாருக்கும் வணங்கும் வணங்கிட்டு. அதனால வேதனாவினர் அங்கே, ஆமா, அங்கோர் நீர் அளித்த எம்மானுடைய கோயில். இந்த விஷம் வருகின்ற பொழுது அதை காத்த பெருமான் நம்முடைய பெருமான், அதனால் அப்படி நீடல் அளித்தார். தன்னுடைய அருளை செய்தாராம் அவர். அப்படிப்பட்டவர் இருந்திருக்கிற கோயில் வங்கம் மங்கொழிப்பியும் முத்துமணியும் சங்கும் வாரி தடங்கடல் உந்து சாய்க்காடே. அங்க இருக்கிற கப்பல் என்னன்னு கேட்டா எல்லாம் கடல்படு பொருட்கள். கடல்படு பொருள் என்ன? மணி, முத்து, இவையெல்லாம் அங்கிருந்து கொண்டு வரும். மீண்டு வேண்டும்னா சொன்னா இங்கிருந்து சில மிளகுகள்லாம் அரைச்சிட்டு போவோம். பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் சங்கலிக்கும். அந்த காலத்தில் கப்பல் எப்படி வருமா நமக்கு பூம்புகாருக்கெல்லாம்? அங்கேருந்து பவுன் கொண்டு வருமா, இங்கேருந்து மிளகு ஏற்றிக்கிட்டு போகும். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் சங்க இலைக்கு இருக்கு. பாலம் பாலமாக தங்கத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு இங்கே இருக்கிற அங்கே கிடைக்காத மிளகு எடுத்துட்டு போகும். மிளகு அவ்வளோ நல்லதில்லை அது. இந்த பாடுறவங்க இவங்க எங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டால் மற்ற எல்லாத்தை விட இந்த வெண்பொங்கல் வந்து வாங்கி சாப்பிட்றது எதுக்குன்னு கேட்டால் எல்லாத்துலேயும் கலப்படம், எங்கும் இதிலும் கலப்படம், இங்கும் இதிலும் கலப்படம், ஆனால் அந்த மிளகு இருக்கிறது நல்லது தொண்டை. மிளகு அவ்வளோ ரொம்ப அருமையானது. அதனால் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும். கரிங்கிறது எந்த அறியனா பொண்ணு தெரியுமோ? போச்சு போச்சு. இந்த சின்ன அறியனா போட்டிங்கன்னா விறகு கறி, பெரிய அறியனா போட்டாதான் மிளகு. பாழாப்போன இந்த ராணாலாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே தெரிய மாட்டேங்கிறான், வேணாங்கிறான். ஏன்னா இவன் அதை எங்க பயன்படுத்துங்கிறது தெரியல. அதனால இது எதுக்கு சார் ரெண்டு ராணா, ஒரு ராணா வச்சிருவோம், எழுத்து சீர்திருத்தம் உன் தலை ஏற்க வட்டி தான் போகணும் போகடா, எழுத்து சீர்திருத்தம் அதெல்லாம் நீல படிச்சுக்கணும். இந்த சின்னரியனா போட்டோம்னா கரீனா கறிக்கட்டை, இந்த பெரியரியனா போட்டினா கரீனா மிளகு, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்றெல்லாம் சொன்ன. மிளகு கரீனா நம்ம இப்ப காய்கறி அந்த அதுக்கு இந்த வல்லினரியனா தான் அந்த அரியனா தான். ஆமா பாத்தீங்களா, நெய்விரவு கறி சோறு முப்போதும் வேண்டும். சிவகாசினா சிவகாசி இல்ல, நெய்விரவு கரிசோறு முப்போதும் வேண்டும். சுந்தரமுனி சுவாமி கேக்குறாரு, சாமி நெய் இல்லாம சாப்பிட்டே பழக்கம் இல்லைன்ட்டு. இப்ப நெய் நெய் ஏன்னாங்க, அது வந்து ரொம்ப கொழுப்பு சத்து உண்டாக்கும்னு. அதெல்லாம் ஒண்ணும் உண்டாக்காது, நல்ல வேலை செஞ்சோம்னா நெய் எருமா பாரு மூண்டு மண்டு ஊற்றி சாப்பிடலாம். இந்த மாதிரி மூர்த்திகளுக்கு எல்லாம் ஒரு காலத்துல மடங்கள்ல வந்தாங்கன்னு என்ன தெரியுமில்ல, மடங்கள்ல இரவெல்லாம் பாட சொல்லுவாங்க. ஆனா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, காலையில இட்லின்னா நெய்ய இந்த ஸ்பூன்ல எல்லாம் பழக்கம் இல்லை, சீச்சி சிறிது வயிற்றுக்கு இல்லை, கரண்டியில ஊத்துவாங்க. இன்னும் சில சமயங்கள்ல அப்படி மூர்த்திகள் கொஞ்சம் கையை அப்படி குவிச்சா தேவலாம் அப்படிமாங்க, கையை குவிச்சுதுன்னா அதுல ஊத்துவாங்க நெய்ய சாப்பிடுவாங்க, ஒன்னும் அசைக்காது. ஏன்னா ராத்திரி தாண்டகத்தை 20 தாண்டவம்லாம் பாடுறாங்க, எல்லாம் கரைஞ்சி போடும். நீங்க தின்ன விட்டு இறங்காம நெய் தின்னாதான் கொழுப்பு சத்து வரும். ஆறுமே 4 வகுப்பு உடைக்கிறோம்னு வச்சுங்க, நல்லா சாப்பிடலாம் நெய்யெல்லாம் ஒன்னு பண்ணாது. அது நெய் விரவு கறி சோறு முப்போதும் வேண்டும், அந்த கறி அல்லவா சரி. வேதனாவியனர் வெண்பலிங்கின் குடைக்காதர் ஓத நஞ்சனி கண்டர் உகந்துரை கோயில் 12 அடி. வேதத்தை எப்பவுமே சொல்லிக் கொண்டிருப்பார். வெண்பளிங்கின் குடைக்காதர், பெருமான் போட்டிருக்கிறது நல்ல பளிங்கினால் வெளவெளியேன்னு இருக்கிற குடை இருக்குமா, அம்மா போட்டிருக்கிறது தோடு, இது போட்டிருக்கிறது குழை, இப்படி போட்டுவோம் இப்படி போட்டு கொண்டிருப்பாராம். ஓத நஞ்சனி கண்டர், கழுத்துல மட்டும் கருப்பா இருக்கும். உகந்துரை கோயில் எந்த ஊர்ல, மாதர் வண்டு தன் காதல் வண்டாடிய புண்ணை தாது கண்டு பொடில் மறைந்தூடு சாய்க்காடி. ஏப்பா இல்ல, 2 வண்டு, அதுல ஒன்னு பெண் வண்டு இன்னொன்னு ஆண் வண்டு. இந்த ஆண் வண்டு அப்படியே அங்கெங்க போய் இப்படி சுத்திட்டு வந்தது, வந்த உடனே பெண் வண்டு கோவம் வந்துட்டுது, இது எங்கேயோ சுத்திட்டு வருது அப்படின்ட்டு. அதனால ஊடுதான், ஊடுதெல்லாம் சின்ன கோபம், லேசான கோபம் சரிங்களா, ரொம்ப அதெல்லாம் கோர்ட்டுக்கு போற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அது ஊடல்னே பேர் இல்ல. திருவள்ளுவர் தான் சொன்னார், ஊடல் எப்படி சாமி இருக்கணும்னு. திருவள்ளுவர் திருவள்ளுவர்லவா, ஏண்டா ஒரு பதார்த்தத்துக்கு போடும்போது உப்பு எப்படி போடணும்னார், நீங்க ஒண்ணுங்க அளவா பொண்ணுங்க அளவா பொண்ணுங்க. அது போல தாண்டா அந்த ஊடல்ங்கிறது அளவா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப அருமையானது. அதனால சிறிது மிக்கற்றா நீளவடல், இந்த உப்பானது நீங்க பாருங்க, கூட சுவையில கூட ஒரு உப்பு அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவான், ஒரு மிளகா அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிப்பானா கிடையாது, ஒரு புளி அதிகம்னு சொல்லுவானா, இந்த புளிப்புலியோ உரப்புலியோ கண்டுபிடிக்காது, இந்த உப்புல தான் கண்டுபிடிச்சிருவான். அது போல இந்த கணவனுக்கு மனைவிக்கு வர்றது அதுல லேசா இருக்கணுமே தவிர, அது அப்படியே இதா போய் அது கடினமா ரெண்டு பேருக்கும் கருத்து வைத்து உண்டாகக்கூடாது. இப்படிலாம் இருப்பது ஊழல் ரொம்ப அருமையா, திருக்குறள்லாம் இருக்கு, பெரிய நூல்லாம் இருக்கு. இந்த இங்க இருக்கிற அந்த வண்டுகள், ஒரு வண்டு பெண் வண்டு தன்னுடைய கணவனாக இருக்கிற அந்த வண்டு அப்படியே எங்கேயோ போய் வந்ததுன்னு ஒரு ஐயப்பட்டு விட்டு அங்கே ஊறிக்கொண்டிருக்கான். இப்படி எல்லாம் இருக்கின்ற சோலைகளை உடைய திருச்சாய்க்காடு என்றார். இருக்கு நீள் வரை பற்றி அடுத்து அண்டெடுத்ததோர் அரக்கனாகம் நெறி தெருள் செய்தவன் கோயில். இதுக்கு மேல இருக்கிற 4 பாட்டு நம்ம அதிகமா படிக்கல, ஏன் அப்படின்னு கேட்டா நேற்று சொன்னதுதான். 8வது பாடல் என்றால் இராவணன் பாருங்க என்ன இருக்குது, இருக்கு நீள் வரை பற்றி அடுத்து அண்டெடுத்த அரக்கன் சீக்குவல் டு ராவணன். சரி, அடுத்த பாட்டுல பாருங்க 9வது பாட்டு என்ன இருக்கும், திருமாலும் பிரம்மனும் காண முடியாது மாலினோடையன் காண்டற்கரியவர் தெரிஞ்சு போச்சு பொருள். அதுக்கு அடுத்த பாட்டுல என்ன இருக்கும், உத்தர சமணருடைய நெறி நெறி அல்ல ஊத்தை வாய்ச்சமன் கையர்கள் படிக்க வேண்டாம் சரிங்களா. அதுக்கு அடுத்த பாட்டு என்னன்னு பேரு திருக்கடை காப்பு, அதுல என்ன சொல்லப்படும், பாடிய தம்மை பற்றிய குறிப்பு இல்லைங்களா, அதனுடைய இந்த பதிகத்தை பாடியதனாலாய பயன் அதை குறிக்கும். அப்படியே இருக்கு பாருங்க. ஏனையோர் புகழ்ந்தேத்திய எந்த சாய்க்காட்டை ஞான சம்பந்தன் காழியர்கோன் நவில் பத்தும் ஊனமின்றி உர செய்ய வல்லவர். நான் சொல்லியிருக்கேன் திருப்பதியங்களை எப்படி படிக்கணுங்கிறத போற போக்குல சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த திருச்சாய்க்காட்டு பதிகத்தை எப்படி படிக்கணுமா, ஞானசம்பந்தன் சொல்றார் ஊனமின்றி படிக்கணும்னு. ஊனம், ஊனம்னா என்ன, குறைபாடுன்னு அர்த்தம். குறைபாடு இல்லாம படிக்கணும்னு என்ன பொருள் அப்படி கேட்டா, நல்ல சொல்ல பிரிக்கும் பொழுதோ தெளிவாகவும் சொல்லணும், சொல்லி பிரிக்கிற மாதிரி பிரிச்சு சொல்லணும். அதோடு கூட நேற்று நாம சொன்ன மாதிரி கொஞ்சம் இசையும் கூட்டிக்கணும், இசையும் கூட்டிக்கணும். அப்ப இசை, நல்ல பொருள் உணர்ச்சி, ஒவ்வொரு சொல்லையும் தனித்தனி, ஏன்னா மந்திரம், அதனால ஒவ்வொரு சொல்லையும் விழுங்கிடக்கூடாது, நல்ல தெளிவாக உச்சரிக்கணும். இந்த மூன்று இருந்தா ஊனமின்றி படித்தது என்று சொல்லணும். ஊனமின்றி படித்தது அது தொடக்கத்தில் கொஞ்சம் கடினப்படும், அப்புறம் அப்படியே பழக்கத்தில் சரியா வந்துடும். தொடக்கத்தில் எல்லாம் எல்லாருக்கும் இப்படிதானே கடினம் இல்லைங்களா. அது ஒரு காலத்தில் அது நம்ம இந்த பதிப்பெல்லாம் அந்த காலத்தில் சந்தியோட சேர்த்து போட்டிருந்தாங்க, இப்போ அதெல்லாம் பெரும்பாலும் பிரித்து போட்டாங்க. அது சேர்ந்து போட்டால் அது இலக்கணம் இருந்தாலும் படிக்கலாம். எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, திருப்பள்ளி அடிச்சது. இப்பெல்லாம் அருமையாக எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம்னு போட்டிருக்கோம். அந்த காலத்தில் வெதுன்னு போட்டிருக்கோம், வெது அதெல்லாம் இலக்கணம் வகர உடம்படுமையது. அது சேர்த்து போட்டா வெதுவெமை பணிகோளு மாறது கேட்போ மெம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். அப்படி இருந்தது ஒரு காலத்தில் பதிப்பெல்லாம் மெம்பெருமான். இப்ப என்ன பண்றத, எது எமை பணிகோளும் ஆறது கேட்போ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயி பிரிச்சு போட்டோம். அதனால அப்படி பிரித்து நல்ல ஊனமின்றி படிக்கணும், அதுதான் சொல்றேன். அப்படி படித்தால் ஊனமின்றி உரை செய்ய வல்லவர் தாம் போய் வான நாடு இனிதாழ்வர் இம்மா நிலத்தோரே, நேர மேலுலத்தில் சென்று இனிமையாக எல்லா வளங்களும் நிறைந்திருப்பார்கள் என்று சொல்லி முடிக்கிறார். இந்த திருச்சாய்க்காட்டை வணங்கிய நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அடுத்து செல்லுகிறார். இங்கேன்னா திருவெண்காடு, இங்கிருந்து திருவெண்காட்டுக்கு செல்லுகிறார். திருவெண்காட்டில் போய் ஒரு அருமையான பதியம் பாடுகிறார், கண்காட்டுதலான் என்று. அதை பண்ணி

விலையே மண்ணோடு நீரல்காலோடு ஆகாயம் நதி இரவே எண்ணில் வரும் யமான இகபரமும் எண் திசையும்

என்று தடமண்டு துறை கண்டே தாமரையில் பூமரைய கடல் விண்ட கதிர்முத்த நகை காட்டும் காட்சியதே வேலை மலி தன்கானல் வெண்காட்டான் திருவடிக்கு மாலை மலி வண் சாந்தால் வழிபடு நன்மறைய வந்தல் மேலடர் வெங்காலல் உயிர் விண்டபிணை நமல் தூதர் ஆலமிடற்றான் அடியார் என்று அடர அஞ்சுவரே தன்மதியும் வெய்யறவும் தாங்கினான் சடையினுடல் உண்மதியனுதல் உமைவோர் கூறுகந்தான் உரை கோயில் பன்மொழியால் அவன் நாமும் பலபோத பசிங்கிள்ளே வெண்முகில் சேர் கரும்பெடை மேல் வீற்றிருக்கும் வெண்காடே.

பாகவதம் பணிய மிக்கதனுக்கு அருள் சுரக்கும் வெண்காடும் வினை துறக்கும் முக்குளம் நன்கு உடையானோ முக்கண் உடை இறையவனே பண்மொய்த்த இன்மொழியாள் பயம் செய்த மலையெடுத்து உன்மத்தல் உரநெறித்தன்று அருள் செய்தான் உரை கோயில் கண்மொய்த்த கருமஞ்சே நடமாடக் கடல் முழங்க விண்மொய்த்த

தான் என இவர்கள் உள்ளாண்மை கொளர்கோடியே உயர்ந்தாழ்ந்தும் உணர்வறியான் வெள்ளானை தவம் செய்யும் மே

பேதையர்கள் அவர் பிரிமில் அறிவுடையர் இது கண்மில் வேதியர்கள் விரும்பிய சீர் வியந்திருவெண்காட்டான் என்று ஓதியவர் யாதும் ஒரு தீதிலர் என்று உணருமேதே.

0: இந்த அரிய பதிகம் பல்வேறு குறிப்புகளை உடையது, நினைவு கொள்ளத்தான் வேணும். பெருமானுடைய திருவுருவத்தை முதல் பாடல அருமையா சொன்னார், கண்காட்டு முதலானம். எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டா கண்காட்டும் நெற்றியில வந்து ஒன்னு கண்ணு இருக்காது, நெற்றிக்கு கீழே தான் கண்ணு இருக்கு நமக்கு எல்லாம். ஆனா பெருமானுக்கு மட்டும்தான் அந்த நெற்றியிலே கண்ணு இருக்குமா, அதனால கண்காட்டு முதல், முதல்னா நெற்றி, முதலானும் கனல் காட்டும் கையானும். கையில எப்பவுமே அந்த நெருப்பு இருக்கும், அது ஏன் என்ன என்பதெல்லாம் சித்தாந்த சாஸ்திரத்தெல்லாம் இருக்கு, சித்தாந்த சாஸ்திரத்தெல்லாம் இருக்கு. ஏன் சாமி அவங்க எப்ப பார்த்தாலும் நெருப்பை கையில வச்சிருக்காருனாரு, தங்கிட்ட வர்ற உயிரினங்களாகிய நமக்கு எல்லாம் டன் டன்னா வினை இருக்கு, அந்த வினையை அதுல தூக்கி போடுறதுக்காக பொசுக்கிறதுக்கு தான். ஆகவே நமக்குரிய வினையை அவன் அடிப்பதற்காக தன் கையில் எரிய வைத்திருக்கிறான். எந்த ஒரு கோலமும் தனக்காக அல்ல, எல்லாம் உயிர்களுக்காக. ஆகவே ஏதேனும் ஒன்று அவன் வைத்திருந்தான்னா அதுக்கு காரணம் என்ன, நம் போன்ற உயிரினங்களுக்காக. ஆகவே கையில எதுக்கு நெருப்பு வச்சிருக்கான்னு கேட்டா, நமக்கு இருக்கிற அந்த வினையை மாயை தானே உதறி, ஏன் விடாம உடுக்கெடுத்து உதறான் ஆண்டவன்னாரு, வேற வேலை இல்லையா அவனுக்கு. நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம் கண்மம் மாயின்னு மூன்று மலம் இருக்கு, அந்த மலத்துல இந்த மாயைங்கிற அந்த மலம் இந்த உயிரை விட்டு கீழே உதறணுங்கிறதுக்காக உதறிட்டு இருக்கணும். மலம் சாய அமுக்கி, 14 சாத்திரத்துல இதை பேசியது உண்மை விளக்கம்னு ஒரு நூல், அந்த நூல்ல தான் இந்த கருத்து இருக்கு, வேற எதுலையும் இல்லை. மலம் சாய அமுக்கி, அந்த ஆணவ மலத்தை தலையெடுக்காதவாறு அப்படி அமுக்கிறான். இதுதான் பெருமான் நடராஜ தத்துவம். ஏன் கையில ஒரு நெருப்பு நல்வினை தீவினையை பொசுக்க, ஏன் வந்து ஒரு இதுல உடுக்க உதறான் மாயை நீங்குவதற்காக, ஒரு ஆளை ஏன் கீழே போட்டு அமுக்கிறான் நம்ம இடத்துல இருக்கிற ஆணவம் எல்லாம் அழியறதுக்காக. எனவே ஆணவம் கண்மம் மாய ஆகிய மூன்று மலமும் நீங்குவதற்காகத்தான் அந்த கோலம் கொண்டா என்றெல்லாம் ரொம்ப அருமையா சொல்லுது.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திரு குறுக்கை வீரட்டம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை திருநேரிசை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பாசுரம். வழங்குபவர் திரு மதன் முரளி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: பெருமான் மல்லாக்க படுத்துக் கொண்டு அந்த கிழலாய் வேடுவனாய் கடி நாய்கள் சூழ வந்த பெருமான் எங்கள் பெருமான். அவன் தாயாய் முளையை தருவான். அதனால இவ கொடுக்க மாட்டா. இவ கையில இருக்கக்கூடிய அந்த பொற்கிண்ணத்துல அந்த பாலை கறந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த தாய் கொடுத்திருப்பாள். அந்த பொற்கிண்ணத்திலே அந்த பாலை கொடுத்த பிறகு, அதை குடித்த பிறகு, அந்த பொற்கிண்ணம் இப்ப யாராவது ஒரு வீட்டுல கிடக்கும், நிச்சயமா அதை கழுவி இருக்க மாட்டாங்க. யாரு சிவபிரகாசர் சொல்றார், நிச்சயமா கழுவி இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஞானசம்பந்தர் குடித்த அந்த பொற்கிண்ணம் இருக்கு இல்லையா, அவர் குடித்த அந்த பொற்கிண்ணத்தை கழுவி ஊத்துற அந்த தண்ணியை எனக்கு கொடுக்க சொல்லு, நான் முத்தி பெறுவேன் என்பதாக சொல்லி, சோழ சைலனே கைலை நாயகனே, இழையன தளர் செற்றிடை உணாமுடையால் எனக்கு வன்புகழி வேந்த அயின்ற கழு மணி பசும்பொற் குளவு பார்க்கிண்ணம் கழுவு நீர் பார்ப்பதற்கு உரையார். அந்த கிண்ணத்தை கழுவி, சில வீட்டுல எல்லாம் கழுவுறதுல ரொம்ப வல்லவர்கள், வரவனுக்கு ஒரு இதுல என்ன செஞ்சான்னு கூட அளவுக்கு சுத்தமா வச்சிருப்பான். பழைய காலத்துல எல்லாம் யாராவது விருந்தாளிங்க வந்துட போறாங்கன்னு சொல்லி பாத்திரத்தை முழுமையா கழுவ மாட்டாங்க. கொஞ்சம் இருக்கும், சாதம் இருக்கும், அல்ல ரெண்டு சப்பாத்தி பண்ணா ரெண்டு சப்பாத்தி இருக்கும். திடீர்னு யாராவது விருந்தாளி வந்துட்டா கொடுக்கறதுக்கு, அது அந்த காலம். இந்த காலத்துல மிஷின்ல போட்டு நல்லா கழுவி வெளியில வந்து சுத்தமா இருக்கா அப்படின்னு பார்த்து, திரௌபதி இடத்துல போயிட்டு அந்த ஒரு பருக்கை வந்து வளர்ந்த கதை. அதுபோல ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த வளம் பாசுரம், ரெண்டு பாசுரம். ஒன்று பெருமானுடைய திருமுக பாசுரம், அது 11 திருமுறையில அவர் எழுதின பாசுரம், அது திருமுக பாசுரம். இது ஞானசம்பந்த பெருமான் எழுதிய அந்த திருப்பாசுரமாக இது விளங்குகின்றது நம்முடைய திருமுறையிலே. அப்படி இந்த திருமுறையை வாழ்க அந்தனர் என்பதாக எடுத்து நமக்கு வழிவகுத்து கொடுத்தார் திருஞானசம்பந்த பெருமான். இதற்கு என்ன சிறப்பு என்பதாக சொன்னால், உபதேசம் என்கின்ற நிலையிலே இதை ஒரு உபதேச மொழியாக மந்திரமாக அவர் அமைத்து நாம் எல்லோருக்கும் இதை உபதேசமாக கொடுத்து சென்றிருக்கு. ஆகவே இதை நாம் உபதேச மொழியாக மந்திரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தெளிவுபடுத்துவதற்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒரு அற்புதமான ஒரு செய்தி அமைக்கிறார். தென்னவன் மாறன்தானும் சிறபுற தலைவர் தீண்டி பொன்னவில் கொன்றையார்த்தம் திருநீரு பூச பெற்று முன்னைவல் வினையின் நீங்கி முதல்வனை அறியும் தன்மை துண்ணினான் வினைகள் ஒத்து துளையென நிற்றலாலே. யாருக்கு இதை உபதேசம் செஞ்சார் இதை என்பதாக சொன்னால், இது அந்த பாண்டிய மன்னனுக்கு செய்யப்பெற்ற உபதேசம் இந்த திருப்பாசுரம். ஏன் பாண்டிய மன்னனுக்கு உபதேசம் செய்தார்? அவன் பக்குவமுடைய ஆன்மாவாக ஆனான். அவன் எப்படி பக்குவமானான்? திருஞான சம்பந்தர் கையினாலே திருநீரு பூச பெற்றான். அதுக்கப்புறம் அவன் பக்குவம் வரலன்னு சொன்னா, திருஞான சம்பந்த பெருமான் திருவடி தீண்டிய புல்லும் அது ஏழு ஏழு பிறவியும் நீங்கி அது இறைவன் திருவடியை அடையும். ஆனால் இது திருஞான சம்பந்தர் கையிலே எடுத்து திருநீரு பூச பெற்ற காரணத்தினாலே அந்த திருநீரு என்று சொல்லக்கூடிய அந்த திருநீற்றினை பூச பெற்று முன்னை வல்வினையின் நீங்கி, எத்தனை எத்தனை நாம் பெருமானை பற்றி பேசினாலும் சொன்னாலும் ஒருவருக்கு ஏற வேண்டும், அதிலே நாட்டம் வர வேண்டும் என்பதாக சொன்னால் நல்வினை இருந்தால் மட்டுமே வரும். சிவபெருமானை ஒருவர் வந்து சேர்ந்து அவரை அடைகின்றார் என்பதாக சொன்னால் அது நல்வினையின் பயனாக, சிவபுண்ணியத்தின் பயனாகவே விளைகின்றது. சாதாரணமாக அது சிக்காது. நீங்க எத்தனை பேரை வேணா சரி இழுத்து பாருங்க, எவ்வளவு சொன்னாலும் வரமாட்டான், எவ்வளவு திருமுறைகளை சொன்னாலும் ஏறாது. என்ன சார் இவ்வளவு சொல்றோம், இவ்வளவு கேட்டாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல வினை. ஆக அந்த முன்னை வினை என்று சொல்லக்கூடிய அந்த வினை தொடர்பு அருந்தால் மட்டுமே சிவ தொடர்பு வரும் என்பதை காட்டுவது இந்த திருப்பாசுரம். ஆக சிவ தொடர்பு வர வேண்டும் என்பதாக சொன்னால் அதற்கு ஒரே சாதனம் திருநீரு பூசுதல் என்பதை காட்டுவது இந்த குறிப்பு. ஆக திருநீரை பூசி பூசி பூசித்தாம் திருநீரை என்பதாக, கங்காளன் பூசும் கவச திருநீரு என்று இந்த திருநீற்றினுடைய பெருமையை காட்டி இந்த திருநீற்றினை எல்லோரும் அணிதல் வேண்டும். திருநீற்றினை அணிகின்ற பொழுது எங்கள் நாவுக்கரச பெருமான் சொன்னது போல அணிதல் வேண்டும். சிவாய நமயன திருநீறு அணிதல் என்பதாக அந்த திருநீற்றினை அணிந்தால் வினை நீங்கும். வினை நீங்கினால் சிவத்தொடர்பு வரும். சிவத்தொடர்பு வந்தால் மலபரிபாகம், இருவினை ஒப்பு எல்லாம் தானாக வரும். இதை நாடி போவது அல்ல, தேடி வருவது. ஆக இவற்றையெல்லாம் நீங்கள் முயற்சி செய்து தேடி செல்ல வேண்டாம். திருநீறு அணிந்து திருப்பாசுரத்தை ஓதுங்கள், உமக்கு கிடைக்கும் இந்த முத்தி என்பதாக காட்டுகின்ற ஒரு திறம்தான் இந்த தென்னவன் மாறந்தானும் என்ற அந்த குறிப்பிலே அமைத்தார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்படி அமைத்து அதிலே மிக அற்புதமான ஒரு செய்தி, வாழ்த்து வணக்கம் என்ற அனைத்தையும் அந்த திருப்பாசுரத்திலே அமைத்தார். திருப்பாசுரத்தினுடைய சிறப்பு, இது 12 திருப்பாடல்களை உடையது என்பது முதல் சிறப்பு. ரெண்டாவது, அருளாளர்கள் இதை சிவஞான போதம் 12 சூத்திரங்களுக்கு அடிப்படையான ஆதாரமான பாசுரம் என்பதாக திருமுறையிலே என்பதாக சொன்னால் அது திருப்பாசுரம் இந்த சிவஞான போதத்திற்கு அடிப்படையாக விளங்கியது. பொது சிறப்பு என்ற இரண்டு நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே அமைந்து விளங்குவது. பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்று இரண்டாக, மூன்று பொருள்களுக்கும் பொது சிறப்பு. பதிக்கு பொது சிறப்பு, பசுவிற்கு பொது இயல்பு சிறப்பு இயல்பு, அதே போல பாசத்திற்கு பொது சிறப்பு என்று இரண்டாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு இந்த முதல் மூன்று பாசுரங்களும் ஒரு யாப்பிலேயும் மற்றைய 9 பாசுரங்களை மற்ற யாப்பிலேயும் அருளி செய்தது பொது சிறப்பு சொரூபம் தடத்தம் என்ற இரண்டையும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு அமைந்த ஒரே பதிகம் திருஞான சம்பந்தனுடைய பதிகம். இரண்டு யாப்புகளிலே அமைந்த ஒரே பதிகம் திருப்பாசுரம். மீது எந்த பதிகமும் இரண்டு யாப்பிலே, ஒரு யாப்பிலே தான் ஒரு பதிகம் அமையும். இரண்டு யாப்பிலே பொது சிறப்பாக அந்த இயல்பினை காட்டுவதற்கு அமைந்தது. இந்த திருப்பாசுரத்திற்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைத்த அந்த உரை பேருரை என்பது, அவர் உரையாசிரியர் என்று மகாத்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளை சேக்கிழார் பிள்ளை தமிழிலே இவர் உரையாசிரியராக இருக்கிறார் என்பதை காட்டுவதற்கு பாசுரத்தினுடைய அந்த விளக்கம்தான், அந்த பேருரைதான் அவரை உரையாசிரியராக உயர்த்தியது. சிவபாதி இருதயர் பகவதி அம்மையார் அந்த இருவருடைய அந்த வரம், அவர்கள் வேண்டி குழந்தை பெற்றதனுடைய அந்த வரம் நிறைவேறிய இடம் இந்த திருப்பாசுரம் என்ற பதிகம். இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பு, சிவஞான மாபாடியம் சிவஞான முனிவர் எழுத தொடங்குகின்றார். அப்படி எழுத தொடங்குகின்ற போது முதல் முதலிலே அவர் எழுதிய திருப்பாடல் பாடியத்திலே வாழ்க அந்தனர் என்ற பாசுரத்தை வைத்துத்தான் சிவஞான மாபாடியமே தொடங்குகின்றது என்பதாக சொன்னால், சாத்திரங்களுக்கும் தோத்திரங்களுக்கும் முன்னோடியாக இருந்து ஆகமங்களினுடைய கருத்துக்களுக்கு உரையாணியாக இருக்கக்கூடிய ஒரு பதிகம் என்பதாக சொன்னால் அது திருப்பாசுரம். இதை மெய்ஞானம் என்று அருள்நந்தி சிவம் 20 இதை மெய்ஞானம் என்பதாக இந்த பாசுரத்தை அருள்நந்தி சிவம் போற்றுகின்றார். திருஞான சம்பந்த பெருமான் ஞானாசிரியராகவும் வைகைக்கரையே தீட்சா மண்டபமாகவும் பக்குவமுற்ற பாண்டிய மன்னன் நன் மாணாக்கனாகவும் இருந்து அமைந்த ஒரு பகுதி, ஒரு நிலை இந்த உபதேசமாக நிற்பது. வாழ்த்து வணக்கம் பொருள் இயல்பு உரைத்தல் என்ற மூன்றும் உபதேசத்திற்கு ஒரு மங்களம் தேவை. அப்போ உபதேசம் செய்கின்ற பொழுது ஒரு மங்கள வாழ்த்து சொல்லி உபதேசம் செய்தல் வேண்டும். அந்த மங்கள வாழ்த்து தான் வாழ்க அந்தனர் என்ற அந்த பாசுரம், முதல் பாசுரம் வாழ்த்து. அப்படி அந்த வாழ்த்தானது வாழ்த்து வணக்கம் பொருள் இயல்பு உரைத்தல் மூன்றும் அதில் இருக்கு. வாழ்த்து வாழ்க அந்தனர் என்பதாகிய வாழ்த்து, வணக்கம் எல்லாம் அரண்நாமமே சூழ்க என்ற வணக்கம், பொருள் இயல்பு உரைத்தல் பதி பசு பாசம் மூணுத்தினுடைய பொருள் இயல்பையும் சொல்லுகின்றார். பதி அரண் என்ற ஒரு சொல், அவனே சங்காரகாரனாகிய முழு முதல்வன் என்ற உண்மை இலக்கணமும் அந்த உண்மை இயல்பும் இலக்கணமும் அமைந்த அந்த அரண் என்ற ஒரு சொல் அது பதி இயல்பை விளக்குகின்றது. பசு இயல்பு எல்லாம் சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்பதாக சொன்னால், துயர்ல ஒன்னு மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கியா, இந்த உலகமெல்லாம் துயர் தீரணும்னு சொன்னா யாருக்கு துயரம், பசுவிற்கு தான், பசுவாகிய உயிர். அப்ப உயிர் என்ற ஒன்று உண்டு, அது துயரப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற உயிர் இயல்பையும், பாசம் அதனுடைய இயல்பு என்னதுன்னா ஆழ்க தீயது, இந்த தீயது என்பதுதான் பாசம், அந்த பாசத்தினுடைய உண்மையையும் இலக்கணத்தையும். ஆக பொருள் இயல்பு உரைக்கின்ற நிலையிலே பதி பசு பாசம் பொருள் இயல்பினை உரைத்து வாழ்த்து வணக்கம் பொருள் இயல்பு உரைத்தல் என்ற மூன்றையும் காட்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்து தொடக்கம் இந்த பாசுரம். அரண்நாமமே என்றதனால் சாதனமும், துயர் தீர்கவே என்றதனால் பயனையும் சொல்லி சாதனத்தையும் பயனையும் காட்டிய ஒரு திருப்பாசுரம். அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்பது நம்முடைய கணேசையா அவர்கள் ஏற்கனவே சைவம் டாட் ஆர்கிலே இன்று உலகம் முழுவதும் துயர் தீர்ந்து நன்மை பெற வேண்டும் என்பதாகிய அந்த ஒரு வாக்கு அவர் முன்ன காலத்தில இருந்தே அதை பதிவு செய்தது ஒரு தனிச்சிறப்பு. இந்த மொழியை மெய்மொழி என்பதாக சொல்லி தெய்வ சேக்கிழார் பெருமான் போற்றுகின்ற அந்த நிலையிலே அந்தனர் தேவர் ஆணினங்கள் வாழ்க, வாழ்க என்று சொன்னது அந்தனர் தேவர் ஆணினங்கள் வாழ்க, வாழ்க அந்தனர் என்று சொல்லி தொடங்கியது பாசுரம். ஆனா இவரு வாழ்க பின்னாடி கொண்டு போறார், வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்பது பாசுரம், அந்தனர் தேவர் ஆணினங்கள் வாழ்க என்பது பாசுர விளக்கமாகிய தெய்வ சேக்கிழார் வாக்கு. வாழ்க முன்னே அவர் சொல்ல பின்னே வாழ்க இவர் அமைத்து மூவருக்கும் வாழ்க என்பதாக. அந்தனர் வாழ்க, அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான், யார் ஒருவர் பிறர் நலத்திற்காக தன்னலத்தையும் கருதாமல் இந்த எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பயன் கருதாமல் சுயநலம் கருதாமல் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அந்தனர்களே என்பதாக சொல்லி அந்தனர்கள் வாழ்க என்பதாக சொல்லி வானவர்கள் வாழ்க. எல்லா இடத்திலையும் வானவர்களை போட்டு இந்த பாடு அந்த பாடு இல்லை புரட்டி எடுப்பாங்க. அதுவும் இல்லாம சிவபிரகாசர்கிட்ட மட்டும் ஒரு வானவர்கள் மாட்டினா சிவபிரகாசருடைய அது நால்வர் நான்மணி மாலையா இருந்தாலும் சரி சோழசைல மாலையா இருந்தாலும் சரி நீங்க நால்வர் அந்த வானவர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள்ல குறிப்பா திருமால் இவர் மாட்டிட்டு பாடுற பாடு இந்த பாடு அந்த பாடு இல்லை. அவர் மட்டும் அவர் வந்துட்டார்னா அவருக்கு ரொம்ப ஜோர். யாரு துறைமங்கல சிவபிரகாசம் வானவர்களை வாழ்க என்பதாக வாழ்த்துவது மரபு. காரணம் கடமைகளை இறைவனுக்காக செய்கின்ற அந்த முறைகளை தான் வழாது எடுத்து கொண்டு போய் கரெக்டா ஒப்படைக்கக்கூடியவர்கள் இந்த வானவர்கள். அதுல எதுவும் தில்லுமுள்ளு பண்ணக்கூடாது. இறைவனுக்காக செய்கின்ற அத்துணை கருமங்களையும் செய்கின்ற அவற்றையும் எடுத்து கொண்டு வந்து மேலிடத்துல சேர்க்கணும். சேர்க்கலன்னா அவர் பார்த்துக்குவாரு, ஒழுங்கா வரலன்றது அவரு. ஆகவே இந்த வானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இறைவனுடைய ஆணையின் கீழே இருந்துக்கக்கூடியவர்கள், ஆணையின் நேராக இருந்து பணி செய்யக்கூடியவர்கள். ஆகவே இறைவனுக்கு பணி செய்வார் எமக்கு ஆளானார் என்று அவருடைய அவர்களையும் வாழ்த்தி ஆணினம் வாழ்கனர். ஆணினம் என்று சொன்னால் ஆணினம் என்று சொன்ன உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது பூசுவதும் வெண்ணீர். இந்த திருநீற்றினை கொடுப்பது எது என்பதாக சொன்னால் இந்த பசுதான் நமக்கு திருநீற்றினை கொடுக்கின்றது. இதனால் தான் நாம் வாழுகின்றோம். இந்த சமயமே திருநீற்று சமயம். திருநீறு என்பதாக சொன்னாலே சைவம் என்று பொருள் என்ற நிலையிலே அந்த திருநீற்றினை நமக்கு கொடுப்பது இந்த ஆணினம். ஆகவே இந்த ஆணினம் வாழ்க என்பதாக. அதுவும் இல்லாம பெருமானுக்கு வாகனமாக அமைவது. இவர் எந்த வாகனம் இருந்தாலும் அதுல ஏற மாட்டாராம். ஐராவணம் ஏறாதே ஆனேறு ஏறி வச்சிருக்கிறது என்னவோ பெரிய பென்ஸ் காரு, ஆனா ஏறது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஆளு லொடக்கு லொடக்கு லொடக்குன்னு. அதனால கேக்குற இவரு யாராவது கஷ்டம்னு சொன்னா இவர் எப்படியா சீக்கிரமா வந்து இவர் சேருவாரு. டிரான்ஸ்போர்ட்டே சரியில்லையே இவர்கிட்ட இருக்கிறது. இந்த டிரான்ஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு அவர் எங்க வந்து இல்ல இல்ல உற்றவருக்கு உதவும் பெருமாள் இவர் அப்படின்னு காஞ்சிபுரத்துல இருந்து ஒருத்தர் எடுத்து சொல்லுவார் நம்முடைய ஐயா. அப்படி இறைவன் என்று சொல்லக்கூடியவன் எளிமை என்று சொல்லக்கூடிய நிலையிலே எளிமைக்கும் எளிமையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் சைவம் நம்முடைய எல்லாருக்கும் பொருந்திய ஒரு நிலையிலே அமைகின்றது. இயல்பான நிலை சைவம், மற்றதெல்லாம் இயல்புக்கு மாறானது, திணிக்கணும். பெருமான் எளிமையாக வரக்கூடியவர் என்றதை காட்டுவதற்கும் அவர் ஏறுகின்ற அந்த ரிஷபமாக ஆணையராக இருக்கக்கூடியது அது. ஆகையினாலே அது வாழ்க. அப்படி இறைவனுக்குரிய நிலையிலே ஆணைந்து என்று சொல்லக்கூடிய ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணைந்தை கொடுப்பது எது? ஆணினம். ஆகவே இந்த ஆணினம் வாழ்க என்பதாக சொல்லியும் இந்த உலக மக்கள் எல்லாம் தீங்கு நீங்கள் பொருட்டு வேள்விகள் செய்தல் வேண்டும், அர்ச்சனை செய்தல் வேண்டும், வழிபாடு செய்தல் வேண்டும், இவை அனைத்தும் சிவத்தை முதலாக வைத்து செய்தல் வேண்டும் என்பதை சிவவேள்வி சிவார்ச்சனை சிவ வழிபாடு என்பதாக மூன்றையும் நிறுத்தி காட்டியது இந்த பாசுரம் என்று நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைக்கிறார். வேள்வி என்பதாக சொன்னால் அது சிவனையே முன்னிறுத்தியதாக இருக்க வேண்டும். அர்ச்சனை என்பதாக சொன்னால் அது சிவார்ச்சனையாக சிவத்தையே முன்னிறுத்தி நிற்க வேண்டும். அப்படி நிற்கக்கூடிய நிலையிலே அமைவதுதான் அந்த வேள்விகள், அர்ச்சனை வழிபாடு என்பதாக அதை காட்டி, அந்த வேள்வி அர்ச்சனை வழிபாட்டுக்கு முக்கிய அங்கம் நீர், நீரின்றி அமையாது இவ்வுலகு. ஆகவே நீர் என்று சொல்லக்கூடியது அந்த நீர் இறைவனை அடைவதற்கு உரிய வழிபாட்டிற்கு உரிய சாதனம். ஆகவே அந்த நீர் வேண்டும் என்பதாக சொன்னால் அந்த மழை, ஆகவே அந்த மழையை வீழ்க தன்புணல் என்பதாக சொல்லி இந்த வழிபாடு செய்வதற்குரிய அங்கமாக புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அன்னலும் அதுகண்டு அருள் செய்யா நிற்கும் என்பதாக நின்றும், போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்பதாக சொல்லி இந்த நீர் என்பது முக்கியமான அங்கம் வழிபாட்டிலே. அந்த நீர் இல்லாததுனால தான் மேலேந்து வானவர்கள் கீழே வரா. பூவும் நீரும் கொண்டு பொக்க மிக்கவர், பூவும் நீரும் கொண்டு நக்கு நிற்பவர் அவர் தம்மை நானியே என்பதாக காட்டுகின்ற அந்த மரபு. ஆகவே இந்த வேள்வி வழிபாடெல்லாம் ஒழுங்கா நடக்கணும்னா அரசாங்கம் சரியா இருக்கும். ஆக அரசன் வாழ வேண்டும், அரசன் முறைமை காக்க வேண்டும், எந்த கோயிலுக்கு எந்த நியமம் என்பதாக அந்த நியதிப்படி அர்ச்சனை வழிபாடுகள் நடக்கின்றதா என்பதை காக்க வேண்டும். ஆகவே அந்த வேந்தனும் ஓங்குக என்பதாக சொல்லி ஒன்றன் பின் ஒன்றதாக சொன்னதற்கு காரணம் ஒன்று ஒன்றோடு தொடர்புடையது என்பதனாலே வேந்தன் நன்றாக இருந்தால் கோயிலே அர்ச்சனை வழிபாடு நன்றாக நிகழும், அர்ச்சனை வழிபாடு நன்றாக நிகழ்ந்தால் மழை பொழியும், மழை பொழிந்தால் மக்கள் வாழ்வார்கள், மக்கள் வாழ்ந்தால் இந்த உலகம் துயர் நீங்கி விளங்கும் என்பதை காட்டுவது இந்த திருப்பாசுரம் என்பதை, இந்த உலகம் முழுவதற்கும் இந்த துயர் நீக்க வேண்டும் என்று கருதியவர் ஞானசம்பந்தர். ஏதோ மதுரையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஞானம் நின்புகளே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே என்பதாக காட்டியது ஞானசம்பந்தருடைய கொள்கை என்பதாக அமைத்து, வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் என்ற அந்த முதல் திருப்பாடல் இந்த சிவார்ச்சனை சிவ வழிபாடு இந்த சிவ வேள்வி என்பதை காட்டுவது என்பதாக அமைத்து, இரண்டாவது அந்த பாசுரம் மிக அற்புதமாக அமைகின்றது.

0: இரண்டாவது பாசுரம் இறைவன் இலக்கணம். அற்புதமாக இறைவன் இலக்கணத்தை போய் கேட்ட பொழுது, இலக்கணம் கூற முடியக்கூடாத ஒரு பொருள் என்பதாக சொன்னால் அது சிவம். அதற்காக ஒரு அற்புத செய்தி ஒன்று சொல்லுகின்றார். ஆரறிவார் அவர் பெற்றியே, ஆரறிவார் அவர் பெற்றியே என்பதாக சொல்லுகின்ற பொழுது, ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் அதன் அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதின் வேறறியாமை விளம்புகின்றேனே என்பது பதியிலக்கணம். அது அப்படியே திருமூலரும் திருஞான சம்பந்தரும் ஒரே தட்டிலே நிற்கிறார். ஆரறிவார் அவர் பெற்றியே. காரணம் அரிய காட்சியர், இது ஒன்று. இறைவன் காட்சிக்கு உரிய பொருளா காட்சிக்கு உட்படாத பொருளான்னு சொல்லி அடிச்சுக்கிறவன் எத்தனை பேர்னு பார்க்குறீங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இறைவனை பார்க்க முடியுமா பார்க்க முடியாத ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. அதுலேயும் சைவ சித்தாந்தத்துக்கு போயிட்டா குழப்புற குழப்பு இருக்கு பாருங்க. இறைவன் காட்சிக்குரிய பொருளா? ஆ, காட்சிக்குரிய பொருள் தான். காட்சிக்குரிய பொருள்னா அசித்து பொருளாச்சே. இறைவன் யார் காட்சிக்குரிய பொருள்னு சொன்னாயா? காட்சிக்கு அகப்படாத பொருள். யோ, ஏதாவது ஒன்று சொல்லு. காட்சிக்கு உட்படும் பொருளா இல்லை காட்சிக்கு உட்படாத பொருளா? இல்லை காட்சிக்கு உட்படும் பொருளா. கரெக்டா? இல்லை இல்லை காட்சிக்கு உட்படும். இப்படியே சொல்லி சொல்லி இறைவன் என்று சொல்லக்கூடியவன் காட்சிக்கு உட்படக்கூடியவன் தான். ஆனாலும் அரிய காட்சியர். ஏன் அரிய காட்சியர் என்பதாக சொன்னால், அவ்வளோ சீக்கிரமாக நீ எல்லா பொருளையும் பார்க்குற மாதிரி உன் கண்ணில் பார்த்துட முடியாது. அதுக்கு கஷ்டப்படணும். உழைத்தால் உறுதி உண்டோதான், உழைப்பு வேண்டும்னே எல்லாத்துக்கும். ஆக இறைவனை காணுகின்ற அந்த தன்மையிலே அற்புதமாக அந்த சிவஞான போதத்திற்கு ஒரு அடிப்படையை அமைத்து கொடுக்கின்றார். இறைவன் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அரிய காட்சியர் என்று சொல்லணும். காட்சிக்கு உட்படாதவன் சொல்லலனா, அதுக்கு முன்னாடி ஒன்று போட்டார், அரிய என்ற சொல். அது ரொம்ப முக்கியம். அரியவன், அவனை காணுவது என்பதாக சொன்னால் அதற்காக நாம் உழைக்க வேண்டும், அவனை நோக்கி அழ வேண்டும். இங்கே உழைத்தல்னு சொன்னால், அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை என் பரமாய் கசிந்து உருக, அதுதான் உழைத்தல். கண்ணிலே இருந்து நீர் தாரை தாரையாக உருகி வந்தால் நீ இறைவனை நோக்கி உழைக்கின்றாய் என்று. அப்ப அவன் காட்சிக்கு எளியர், அரியர் என்ன. அப்படி இறைவன் ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது சூத்திரத்திற்கு அடிப்படையாக அமைந்த ஒரு திருப்பாசுரம் இந்த பாசுரம். அரிய காட்சியர் என்பது அவனுடைய சொரூப இலக்கணம். மீதி பின்னே வரக்கூடியது எல்லாம் அவனுடைய தடத்தை இலக்கணம். அவ்வளவுதான் ரெண்டு சொல்ற பதியல். இதுல அரிய காட்சியர் என்பதாக சொன்னால், அவன் காட்சிக்கு உட்படாத நிலையிலே ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாத பொருளாக நிற்கின்ற அந்த நிலைக்கு, அந்த நிலை சொரூப நிலை, அது அரிய காட்சியர் என்ற சொரூப நிலை. தடத்த நிலையானது தமது அங்கை சேர் எரியர், ஏறுகந்து ஏறுவர், கண்டமும் கரியர், காடுரை வாழ்க்கையர், இப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப கீழே கொண்டு வந்துட்டோமே அப்படின்னா, ஆயினும் பெரியர் அப்படின்னு திருப்பி மேலே கொண்டு போகிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த ஒரு முறைமை எளிமையாக வந்து விட்டான்னு சொன்னால், எளியை நீ என்று இகழாதேன்னு சொல்லுவார் மணிவாசகத்தில். ரொம்ப சீக்கிரமாக எளிமையாக கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவானா, அப்புறம் பார்த்துக்கலாம் சார் இதுதான் கிடைக்கிது அப்படின்னு அதில் ஒரு அந்த ஒரு இகழ்ச்சி வந்துடும். அதுபோல பெருமான் வந்து எங்க பார்த்தாலும் பெருமான் வந்துடுவார், கூப்பிட்டா வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டா என்ன, இவர் எப்போ ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிட்டுக்கல இருந்தால அப்படின்னு சொல்லி, அந்த எளிமை என்று சொல்லக்கூடிய நிலையிலேயும் பெருமான் அவ்வளவு கீழே இறங்கி வந்தாலும் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தான் காட்டுவார். ஆயினும் பெரியர்னார். அதனால கூப்பிடுறதுக்கெல்லாம் ஓடி ஓடி வந்துட்டார்னா அப்புறம் என்ன இருக்கு? ஆயினும் பெரியர் ஆரறிவார் அவர் பெற்றியே என்று அமைத்து காட்டிய அந்த இரண்டாவது ஒரு பகுதி, அந்த பெருமானுடைய பதி இலக்கணத்தை காட்டும் பகுதியாக அமைந்தது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு சிவபுராணம், வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: கூர்த்தம் விஞ்ஞானத்தால் குன்றுணர்வார் தம் கருத்தின் ஒக்கறியும் நோக்கு. கூர்த்த விஞ்ஞானம் கடவுளை உணர்வது என்பது ஞானத்தாலதான். ஞானம் என்றால் இப்ப நமக்கெல்லாம் அந்த ஞானம் இல்லை. அந்த ஞானம் இருந்துச்சுன்னா நல்லா தெரியும். அதனால அந்த ஞானம் நமக்கெல்லாம் இல்லை. என்ன ஞானம் சொல்றாரு இதுல? விஞ்ஞானம். இப்படிப்பட்ட விஞ்ஞானம் கூர்த்த விஞ்ஞானம். ஞானத்தாலே உணர்வார், விஞ்ஞானத்தால் குண்டு உணர்வார், விஞ்ஞானத்தால் குண்டு உணர்வார், கூர்த்த விஞ்ஞானத்தால் குண்டு உணர்வார். ஞானத்தால் தான் கடவுளை அறிய முடியும். எதை எதனால அறிய முடியுமோ அதை அதனாலதான் அறியலாம். இப்ப இந்த எழுத்தை எதனால அறியலாம்? கண்ணாலதான் அறியலாம். காதால் அறிய முடியாது, மூக்கால் அறிய முடியாது. சுவையை எதனால அறியலாம்? நாவினாலதான் அறியும். நாவினாலதான் சுவையை அறிய முடியும். அது போல எதை எதனை கொண்டு அறிய முடியுமோ அதை அதை கொண்டுதான் அறிய முடியும். ஆக கடவுளை அறிவது எதனால என்றால், அறிவை அறிவது குருடன் அருளிய பெருமாள் என்றபடி ஞானத்தாலதான் கடவுளை அறியும். அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்றால் விஞ்ஞானம். விஞ்ஞானம் சாதாரணமா இல்ல, கூர்த்த கூர்த்த அது வந்து அந்த ஞானத்துக்கு ஓமையே சொல்ல முடியாது. இந்த கூர்த்த விஞ்ஞானம் என்பது சிவத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியாத நிலை. தன்னை மறந்து சிவத்தை நினைந்து நினைந்து நினைந்து நினைந்து அதனாலே பெறப்பட்ட பரஞ்ஞானம் விஞ்ஞானம் சிவஞானம். அந்த ஞானம் வர்றதுன்னா சாமானியம் அல்ல. அது உலக பொருளை கொஞ்சம் பற்று இருந்தா கூட அந்த ஞானம் வராது. நமக்கெல்லாம் இருக்கிற பற்று கொஞ்சம் இன்னும் பற்று அதிகமா உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கும். பற்று அதிகமா உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கும். அதனால பற்று விட்டவர்களுக்கு அதை பற்றினவர்கள், பற்று விட்டு அதை பற்றினவர்கள், உலக பற்று விட்டு விட்டு சிவத்தை பற்றி அந்த சிவத்தையே சிந்தித்து சிந்தித்து சிந்தித்து சிந்தித்து சிந்தித்து சிந்தித்து அதனாலே வந்த பரஞ்ஞானம். சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும ஒளி போல மருவியரன் உளத்தே வர வர வந்திடுவன் பின் மரமானது அருமை என்பது சித்தியர். அதனாலே சிவனையே சிந்தித்து பலகாலம் அதனாலே வந்த பரஞ்ஞானம். அதுக்கு கூர்த்தமஞ்ஞானம் உண்டு. கூர்மை கூர்மைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூர்மை கூர்மையா இருக்கு, இந்த கத்தி கூர்மையாக இருக்கு, கூரிய அறிவு. அப்படிப்பட்ட ஞானத்தாலே கூர்த்த விஞ்ஞானத்தால் குண்டு உணர்வார். அப்படிப்பட்ட பரமஞானிகளுடைய கருத்துக்கும் காண முடியாமல் இருக்கிறான். இவ்வளவு ஞானம் வந்து கூட அவர்கள் கருத்துக்கு கூட எட்டாமல் இருக்கிறான். அவர்களாலேயும் நோக்கறிய நோக்காக இருக்கிறான். கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கறிய நோக்கி. அந்த அவருடைய அகக்காட்சிக்கு அகப்படாமல் உணர்ந்தமா முனிவர் உம்பரோடு ஒளிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும், உணர்வுக்கும் தெரிவரும் என்பது திருவாசகம். அதனாலே கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கு அறிய நோக்கே, நோக்குதற்கு அறிய நோக்காக இருப்பவன் நுணுக்கு அறிய நுண்ணுவர். நுணுக்கு அறிய உணர்வாக இருக்கிறான், நுண்ணுணர்வாக இருக்கிறான். நுணுக்கு அறிய நுணர்வான்னா சொல்ல முடியாததாயி மிக நுட்பமாயும் இருக்கின்ற உணர்வு. அதெல்லாம் வாயினாலே சொல்லி விளக்க முடியாது, வாயினாலே சொல்லி விளக்கவே முடியாது. நுணுக்கு அறிய நுண்ணுணர்வு. உணர்வு இப்ப நமக்கு இருந்தல்லவா, உணர்வுன்னா வந்து புத்தி. அந்த புத்தியினாலே உணர்வது, கண்ணால பார்ப்பது வேறு, கண்ணால பார்ப்பது வேறு, காதால கேட்பது வேறு. உணர்வு உணர்வு மனத்தாலே உணர்வு, புத்தியினால உணர்வு. அந்த உணர்வு நுட்பமான உணர்வு. அப்படிப்பட்ட உணர்வாக இருக்கிறான். போக்கும் வரவும் புனருமலா புண்ணியனு, போக்கும் வரவும் புனருமலா புண்ணியனு, போறது வரது, போக்கு வரவு, போக்கு வரவு, வரவு செலவுன்னு சொல்றோம்லவா, அது போல வந்ததை வரவில் வைப்போம் சென்றதை செலவில் வைப்போம் கூட ஒரு பாட்டு. அதனாலே வந்து மரணம் என்பது செலவாகும், ஜனனம் என்பது வரவாகும், அப்படித்தானே, ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும் கூட கண்ணதாசன் பாட்டு. அதனாலே அப்படி வந்து நமக்கு போக்கு உண்டு, வரவு உண்டு, உணர்வு உண்டு. உணர்வுன்னா உலகத்துல வாழும்போது பொருள்களில கலந்து விடுவது, பொருள்களிலே அழிந்து விடுவது, அழிந்து விடுவது அப்படின்னா எல்லா பொருள்லையும் நம்ம ஈடுபாடு பேரம் பேத்தி வீடு வாசல் பணம் காசு எல்லாத்திலயும் அழிந்து விடுவது, அதான் புணர்வு, புணர்வு கலத்தம். அதுக்கு உன்னிலையும் கலக்கிறது இல்ல, தனிப்பட்ட பொருள் எது, அது வந்து போக்கும் இல்ல வரவும் இல்லை, போக்கும் இல்ல வரவும், பூதங்களூர் நன்றாய் இணைநல்லால் போக்கிலனும் வரவிலனும் என நினைப்படுவோம் என்பது திருப்பலி எழுச்சி. அதனாலே அது பிறப்பும் இல்லாம இறப்பும் இல்லாமல் இருப்பது, பிறப்பு என்பதுதான் வரவு. இந்த போக்கு வரவு புரிவது எது என்று கேட்டால் உயிர்கள், போக்கு வரவு, இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இதுவே தொழிலாய் விரி போல என்பது திருப்புகள். அதனால பிறப்பது இறப்பது இந்த போக்கு வரவு இருக்கு. இந்த போக்குவரத்து இந்த போக்குவரத்துக்கு அவர் என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால் இந்த வேலையை அவை செய்துகிட்டு இருக்கிறான். எந்த வேலையை? போ சொல்றான், வர சொல்றான், போ சொல்றான், வர சொல்றான். யாரு செய்யறா? சாமி. போக சொல்றான், வர சொல்றான். அவை தானே ஆயுர்வேதையில் போக்குவரவு புரியானையும் நீக்கமின்றி நிற்கும் என்ற என்பது சிவஞான முகரன். அவன் என்ன பண்றான்? உயிர்களோடு கலந்திருந்து அதனால உயிர்களை போக்குகிறான். அப்புறம் என்ன பண்றான்? அப்புறம் வர வைக்கிறான். போக்கு வரவும் அவன் செய்யறான், அவனுக்கு அது இல்லை. போக்கும் வரவும் புணர்வும் எல்லா புரியும். புணர்வு என்றால் அந்த பொருளிலே அழிந்து விடுவது. இப்ப பணத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? அழிஞ்சு இருக்கிறோம். பணம் வேற, நம்ம வேற அப்படிங்கறது மாதிரி, அதே மாதிரி எல்லா பொருளையும் நம்ம அழிஞ்சிருக்கிறோம். அவன் வந்த பொருளையும் கலப்பு. அதனால போக்கும் வரவும் புணரும் எல்லா புண்ணியம். சிவபெருமான ஒருவன் தான் புண்ணியம்னு பேரு. சுத்த அசல் புண்ணியம், கலப்பு இல்லாத புண்ணியம். இப்ப நம்ம கிட்ட புண்ணியம் இருக்குத, இருக்கு கலப்படமும், பாவமும் இருக்குது, புண்ணியம். உன்னுலகாலிருந்த விச்சாதரர்களும் எரியரும் புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புண்ணியர் சொல்லுவான். சிவபெருமானுக்கு

புரியுதா? அது தாய்மார சுவாமி சொல்ற, தாயர் கர்ப்பத்தோடு அணமும் தண்ணீரும் தந்தருளும் நேய உன யாரே நினையார்கள். இந்த உண்மையை நினைச்சு பார்த்தா நான் எவனாவது நினைக்காம இருக்க முடியுமா? தாயர் கர்ப்பத்திற்கும் போது உணவு தண்ணீரும் அண்ணமும் கொடுத்தியே, அதனாலே அவன் காப்பது என்பது இப்ப நாம் வந்து வாழ்ந்து விடுகிறோமா, அவன் தான் வாழ வச்சிருக்கான். மண்ணகத்தை வந்து வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கும், எலும்புகளுமா காத்து. இது உயிர்களால உணர முடியாது, சாமான்யமா உணர முடியாது. எல்லாரும் யாரு காக்குறா? காத்தர் கடவுள் யாரு? விஷ்ணு. அவரே அவர் தாங்க. காத்தர் கடவுளை யாரு காக்குறா? சௌரமான் காக்குறா. காத்தர் கடவுளை சௌரமான் காக்குறா. காக்கும் எம் காவல் காவலன் ஒரு சௌரமானுக்கு காவலன் என்று, காவலன் அரசனுக்கும் காவலன். அதனால காக்கும் எம் காவலன் காண்பொறிய பேருடைய கையால ஒளியாக இருக்கிறான், பேருளியாக இருக்கிறான். கையால இந்த ஊனக்கண்ணாலே காண முடியாத பேருளியாக, பேருளியை பொறும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பரவா நாளே என்பது திருத்தாண்டகம். அதனாலே பேருளி பிளம்பாக இருக்கின்ற சுவாமியே காண முடியாது. இப்ப சூரியனை காண முடியாது, சூரியன் சூரியனுடைய ஒளியில்தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனா சூரியனை பார்க்க முடியலையே. சூரியனை பார்க்க முடியுமா? ஒரு ஒரு ஒரு கால் மணி நேரம், ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியாது. சூரியனுடைய ஒளியில தானே இருக்கிறார் சூரியன், நமக்கு தெரியறப்பல தானே போயிட்டு வந்து இருக்கிறார். ஆனா கண்ணால பார்க்க முடியுமா? காலையில் சாயங்காலம் பார்த்தேன், மத்தியானத்துல பார்ப்போம், காலையிலயே எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்? அதனாலே பேரொளி அந்த சூரியனுக்கு ஒளி கொடுத்தவன் சிவன். அந்த சூரியனுடைய ஒளி சிவனுடைய, சூரியன்ல ஒளி இருக்குது பாருமா வெளிச்சம், அந்த வெளிச்சம் சிவன் கொடுத்தது. அருக்கணில் ஜோதி அமைத்து, அருக்கணில அருக்கண்ண சூரியன், அந்த சூரியன்ல ஒளியே அமைத்து காண்பரிய பேரு ஆற்றின்ப வெள்ள இன்பமாக இருக்கிறான். அது எவ்வளவுன்னு கேட்டா அளவில்லாது, அளவில்லாத ஆற்றின்ப, ஆற்றின்ப ஆற்றிலே வெள்ளம் வருவது போல, ஆற்றிலே வெள்ளம் வருவது போன்ற இன்பத்தை உயிரிழக்கு வழங்கும் ஆற்றின்ப வெள்ள. அத்தா மிக்க ஐந்த தோற்றத்தில் அதனால அத்தா, அத்தா என்று சொன்னால் தந்தையாக இருக்கும். அத்தா என்பது தந்தை உயிர்களுக்கு உண்மையான தந்தையாகும். மிக்காய் என்ற தோற்றத்தினுடைய, மிக்காய் என்றால் அளவுபடாததாய் எல்லாவற்றையும் எல்லா ஒளிகளையும் கடந்து நிற்கின்ற தோற்ற சுடருளியாக இருக்கும். ஒளி என்பது சூரியனுடைய ஒளி, சந்திரனுடைய ஒளி, அக்னியினுடைய ஒளி, நட்சத்திரங்கள் ஒளி, இப்படி எல்லாம் பல ஒளிகள் இருக்கிறதல்லவா, இப்படிப்பட்ட ஒளிகள் எல்லாம் தோன்றுகின்ற ஒளியாக இருந்து அந்த ஒளிகளுடைய அளவெல்லாம் கடந்து அப்பால் இருக்கின்றதுனால மிக்காய் நின்ற தோற்ற சுடரும். எல்லா ஒளிகளையும் கடந்து இருப்பவன், எல்லா ஒளிகளுக்கும் அப்பாற்பட்டு இருப்பான். அந்த ஒளிகள் எல்லாம் சமானமாகாது. தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவன் உருத்தேசத்தன்னார். தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய், அதனால வாக்கினாலே சொல்ல முடியாத நுட்பமாக உணர்வு பொருளாக இருக்கும். கடவுள் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் உணர்வு பொருளாக இருக்கிறான். உணர்வு பொருளாக என்றால் கண்ணால காண முடியாமலும் காதால கேட்க முடியாமலும் வாயினால பேச முடியாமலும் உணர்வினாலே உணர்கின்ற நுட்ப பொருளாக இருக்கிறது. அதனால சொல்லாத உணர்வாய் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றது. மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே, கையால உலக எப்படிப்பட்டது என்று கேட்டால் மாற்றத்தை உடையது. உலக எப்படிப்பட்டது என்று கேட்டால் மாற்றத்தை உடையது. மாற்றம்னா தோன்றுகிறதா, அப்புறம் நிலைச்சிருக்குதா, அப்புறம் அழிந்து போகிறது. அதற்கு மேலே அதிலே வருகின்ற ஜீவர்களும் மற்ற இயற்கைகளும் எல்லாமே மாற்றத்தை உடையது, மாற்றத்தை உடையது. வையகம், வையகம் என்றால் உலகம், உலகம் மாறுபாடு மாறுபடுதலை உடையது, மாறுபடுதலை உடையது. நாடு காடாகுது, காடு நாடாகுது, பள்ளம் மேடாகுது, மேடு பள்ளமாகுது, பணக்காரன் ஏழையாகிறான், ஏழை பணக்காரன் ஆகிறான், இப்படி எல்லாம் வந்து மாற்றத்தை உடையது. வையகம் பல வகையான மாற்றங்களை உடையது. அப்படிப்பட்ட உலகத்திலே அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் வந்து வெவ்வேறே வந்து அறிவாம் கேட்டது. வெவ்வேறே வந்து என்றால் ஒருவருக்கு அருள் செய்வது போல இன்னொருவருக்கு அருள் செய்வதில்லை. வெவ்வேறே வருகிறான். வெவ்வேறே வந்து அறிவாம் என்றால் உயிர்கள் ஒரு மாதிரியான பக்குவத்தை உடையதல்ல, ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு வகையான பக்குவத்தை உடையது. அப்படிப்பட்ட உயிர்களுக்கு எப்படி வந்து அருள் பண்ணுகிறார் என்றால் அந்தந்த உயிர்கள் பக்குவத்துக்கு தகுந்தாற் போல திருவேடத்தை எடுத்துக்கொண்டு வந்து அருள். உயிர்கள் எப்படிப்பட்ட

0: எப்படி வேடம் போட்டா அந்த உயிருக்கு நன்மை பண்ண முடியுமோ அந்த மாதிரி திருவிடத்தை எடுத்து வந்திக்கிழவி இருந்தாலே, வந்திக்கிழவி இருந்தாலே அவளுக்கு உதவி பண்ணணும்னா அவளுக்கு உபகாரம் பண்ணணும் எப்படி பண்ணணும், ஒட்டனா போனா தான் முடியும். எல்லாம் விளங்குதாப்ப வந்திக்கிழவி மண்ணு சுமக்கிறதுக்கு ஆள் இல்லேன்னு அந்த கரை அடைக்க வைய கரை அடைக்க ஆள் இல்லேன்னு சொல்லி கவலைப்பட்டு வந்தாங்க. அந்த கிழவிக்கு மான் முழு சதுர்புஷம் திருநேத்திரம் நீலகண்டத்தோடு அதான ஆதியோடு காட்சி கொடுத்தான்னு சொன்னா பொருத்துவா அவளுக்கு உதவி அந்த வேலைக்கு அவ வேதனை நீங்குவா.
1: உடையாள்
0: உடையாள் என்றால் எல்லாம் உடையவன், எல்லாம் உடையவன். இவன எல்லாம் உடையவன், எல்லாம் உடையவன், எல்லாம் உடையாள். ஒன்று கூட இல்லை என்று சொல்லாதபடி உடையாரே. வேற்று இதற்கு மேலே இப்படி சுவாமியுடைய மூமியெல்லாம் சொல்லி தன்னை பத்தி சொல்லி கொடுக்கிறார். இப்படி சொல்லி கொடுக்கிறார்னா, இந்த உடம்பு இருக்குது பாரு, உடம்பு தக்கமான உடம்பு, இது மாதிரி உடம்பு எந்த பிராணிக்கும் கிடையாது. மற்ற பிராணிக்கு எல்லாமே நல்ல உடம்பு, மனுஷனுக்கு தான் ஒருத்தனுக்கு தான் பொல்லாத உடம்பு. அறிவுடையவனுக்கு இருக்கானுக்கு வர மற்ற பிராணிகளுக்கு இருக்கிற ஒரு நாகரிகம் தூய்மை இந்த பிராணி கிடையாது. இது மோசமான ஜென்மம், இது மனித ஜென்மம். வேற்று வேறு வேறு வகையான விகாரமுடையதாய், விகாரமுடையதாய், விடக்கு விடக்குன்னா மாமிசமாய் இருக்கிற உடம்பு. வேற்று விகாரம் வெவ்வேறு வகையானது. எலும்பு, தசை, நீரு, ரத்தம், மூளை, கொழுப்பு, என்னென்னமோ இருக்குது. எலும்பு நாடிகள் அப்படி, ரத்தமோட அழுக்கு, மூளைகள், என்ன சோத்து சொல்லி கொடுத்துட்டுமா, எலும்பு நாடிகள் அப்படி, ரத்தமோட அழுக்கு, மூளைகள், மச்சூடு கொடுப்பு இருக்கும் விடுதல் எத்தனை தத்துவ சரியார். தோல் எலும்பு சீனரன் கீழே குண்டு கோளை குண்டு சூரி குண்டமாக இருந்து வடிவார். அதனாலே இப்படிப்பட்ட உடம்பு உள்ள என்னாலே கிடக்க முடியாது சாமி. வேற்று விகார உடப்புடமின் உட்கிடப்பு ஆற்றில் உடம்புல இருக்க முடியாது சாமி. நல்லா நினைச்சு பார்த்தா இருக்க முடியுமா? உடைந்தரு பூத்தை மக்களுக்கு ஒரு வீரிய நடக்கூடாது. பொய்ப்பா நரம்பு கயிறா திருவாசன், பொய்ப்பா நரம்பு கயிறாக மூளை எண்பு தோல் ஓர்த்த குப்பாய முக்கு சீவார்ந்து ஈ முய்த்த அழுக்கோடு திரியின் சிறுகுடி மீது சிதைய கூவாய். பரமஞானிகளுக்கு இந்த உடம்புல இருக்க மனசே வராது. பரமஞானிகளுக்கு, அஞ்ஞானிகளுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கிறது மனசு. பரமஞானிகளுக்கு இந்த உடம்புல இருக்க மனசு. பட்டினத்தார் சொன்னார்,
1: மானார் விழியை கடந்தேறி வந்தனம் வாழ்வுறும் போனாயி வந்தென்னை குடியேற்றி விட்டனம் குற்றம் இல்லை.
0: அவர் பெற்ற பேச்ச உலக இன்பங்களை எல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். எனக்கு ஆச்சாரியன் வந்து உபதேசம் பண்ணி என்னை குடி ஏற்றி விட்டார், குடி ஏற்றி சிவன் புத்தராயிட்டார்.
1: மானார் விழியை கடந்தேறி வந்தனன் வாழ்வுறும் கோணாகி வந்தன்னை குடியேற்றி விட்டார்மில்லை. போனாலும் பேரு, இருந்தாலும் பேரு, பொய்யலாக
0: இருந்தாலும் எனக்கு பேரு தான், போனாலும் பேரு.
1: ஆனாலும் இந்த உடம்போடு இருப்பது அருவருப்பே
0: என்றார் பட்டினர். அதனாலே வேற்று விகாரப்படக் கூடாது. பாற்றின் எம் ஐயா அரணேயோ என்று இப்படி சொல்லி அதற்கு அவருடைய திருநாமத்தை சொல்லி அரணேயோ என்று ஞானிகள் இப்படி எழுப்பினர். பரமஞானிகள் இப்படி இந்த உடம்புல இருப்பதற்கு அவர்கள் அவஸ்தைப்பட்டு உடம்புல இருக்க முடியாமல், உடம்புல இந்த உடம்புல தங்கி இருக்க முடியாமல் அவர்கள் வருந்தி அவனுடைய திருநாமத்தை சொல்லி அரணே ஓ என்று ஓலமிட்டு என்றென்று பல வகையாக பல தடவை இப்படி சொல்லி சொல்லி அதற்கு மேல அவனை போற்றி புகழ்ந்து இருந்து அவர்கள் என்னானார் பொய்கிட்டு வைக்கான. பரமஞானிகள் மற்றும் தொடர்பாட வன்கோல் பரப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை என்பது திருக்குறள். அதனால பரமஞானிகள் உடம்புல பற்றிருக்கார், உடம்புல பற்றிருக்கார் பரமஞானிகளுக்கு. அதனாலே அப்படி உடம்பிலே பற்றில்லாமல் அவர்கள் இருந்து அதற்கு மேலே அவனை அவருடைய திருநாமத்தை சொல்லி ஐயா என்றும் அரணே என்றும் சிவனே என்றும் அவருடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அதன் மூலமாக அவனை போற்றி செய்து, போற்றி என்றால் பூசை, போற்றி என்றால் பூசை, புகழ்ந்து என்றால் அவனை சரியையினாலே புகழ்வது சரியை. போற்றி என்பது கிரிய, புகழ்ச்சி என்பது புகழ்ந்து என்பது சரிய, இருந்து என்பது யோகம், மெய்யானார் என்பது ஞானம். போற்றி என்பது கிரியை, புகழ்ந்து என்பது சரியை, இருந்து என்பதுக்கு யோகம், பொய்கட்டு மெய்யானார் என்பது ஞானம். சரிய கிரிய யோக ஞானம் இந்த ஒரு வரியில சொன்னார். சரியை கிரியை யோகம், போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கட்டு மெய்யான். இப்படி போற்றினார்கள், புகழ்ந்தார்கள், இருந்தார்கள், இருப்பதுதான் யோகம்னு அதையே சிந்தித்து அப்படிப்பட்ட சரிய கிரிய யோகத்தை செய்து அதன் மூலமாக அதனால பொய்யாகிய உலகப்பற்றி விட்டு மெய்யா மெய்ப்பொருளாகி உன்னை பற்றி மெய்யா, அதான் ஞானம். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கிட்டு மெய்யானார். ஓம்.
2: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
4: மூன்றாம் தந்திரம் அட்டாங்க யோகம் உரைத்தனவர் கரி ஒன்று மூடிய நிறைத்த ராசி நிறைமுறை எட்டும் பேசியே நந்தி

நியமம் செய்தானே செய்த இமய நிமயம் சமாதி சென்று செய்த இயம நியமம் சமாதி சென்று உய்ய பராசக்தி உத்தரபூர்வ எய்த கவசநியாசங்கள் முத்திரை எய்த உரை

கிடந்த நீர் பையனும் எட்ட திசையும் செடுந்த நியமங்கள் செய்வினின்றண்ணல் கொழுந்தன்பவள குடிசடையோ

அதிகை வேத சின்ன பொருளா

மேல் வைத்த கூட சிறைகள் கைகள்

பரிசு பெறுவது பத்ராசனமே. ஒக்கடியினை

வாயுவை நெறிப்பட உள்ள நின்மதமாக்கில்கு உறுப்பு சிவக்கும் புறாமம் கருக்கும் புறப்பட்டு போ.

கண்டுகளுள்ளே கருத்துறவாங்கிடும் சத்தியாரம் கண்டுகளுள்ளே கருத்துறவாங்கிடும் கொண்டு கொண்டுள்ளே குணம்பல காணல்ல பண்டுகந்தெங்கும் பழமறை

தானே நாடும் சிறப்புரு சிந்தையை சிக்கன் உணர்

பலையார் சிலத்திடை பன்னீர் அருவி நிலையரப்பாயும் நெடுநடி ஊடி போய் உடு போய் நிலையாப்பாயும் நெடுநடி ஊடு போய் சிலையார் போது

நிலத்தில் எழுகின்ற மூர்த்தியை மேலை நிலத்தினால் பேதக பெண் பிள்ளை மூல நிலத்தில் எழுகின்ற மூர்த்தி

பின்னே ஒதி அருமாவே முன்னம் வந்தனர் எல்லாம் முடிந்தர் பின்னே வந்தவர் கண்ண குரமா.

மனத்தி விளக்கினை அன்பட ஏற்றி சினத்தி விளக்கினை செல்ல நெருக்கேன் அனைத்து விளக்கும் திரியொக்க தூண்ட மனத்தி விளக்க

கலந்து நின்றாரே. நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் பாட்டமில்லை

தனிதழு தனிந்தழு நாதங்கள் தாமிவை பத்தும் பணிந்தவ

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: இந்த நம்முடைய திருஞான சம்பந்தம், திருந்து தேவன் குடின்னு ஒரு ஊர் இருக்கு, நண்டாங்கோல் சொல்லுவாங்க. அந்த ஊர் பதிகத்துல அவர் திருஞான சம்பந்தருடைய பாடல் தேவாரம். மருந்து வேண்டில் இவை, மந்திரங்கள் இவை. இப்ப மந்திரம் தான் மருந்து. மந்திரமும் தந்திரமும் மருந்து மாதிரி தீரானோ தீர்த்தருள வல்லான் தன்னைங்கிற நம்முடைய அப்பர் பெருமான், நம்முடைய புள்ளிருக்கு வேறு வைத்தீஸ்வரன் கோயில் திருத்தலத்தில் பாடுகின்ற போது, அப்போ மந்திரங்கள் தான் மருந்தாக மருந்தாகவே எல்லாரும் கிடைக்கும். அப்ப அந்த மந்திரங்களை நம்ம பயன்படுத்தணும். இது என்னன்னா, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. இப்ப நீங்களா கேட்கிறீங்கன்னா அது புண்ணியம். இந்த மந்திரங்களை எல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அர்ச்சனை அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவர் சொல்றார். இந்த அர்ச்சனை அப்படிங்கிறோம் இல்லையா, மந்திரங்களை உதடு அசையாமல் பேசும். உதடு அசையாம உள்ளுக்குள்ளேயே உள்ளத்துக்குள்ளேயே எண்ணி வழிபடக்கூடிய ஒரு அக வழிபாட்டுக்கு பேர் தான் அர்ச்சனை. இதை நம்ம அப்படியே நம்ம பழக பழக ஆரம்பிச்சோம்னா மௌன நிலை உடையாந்துடும். அப்புறம் மௌன நிலை வந்து கூடனா மௌன சமாதி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துடும். அதுதான் நம்ம வந்து அந்த மௌனமாவே மனசுக்குள்ளே சொல்லணும். தெளிவருணாறு சிவ அமுது ஊருங்கிறார் இந்த இடத்த திருமந்திரத்தில். சிவ அமுது ஊரும், அப்ப மௌன யோகத்துல இத மாதிரி மனசுக்குள்ளேயே நம்ம மந்திரங்களை சொல்லும் பொழுது அந்த உச்சந்தழுக்கக்கூடிய அமுது ஊரும் அப்படின்னு சொல்லி மௌன யோகத்துக்கு சொல்ற. அப்போ அந்த மந்திரங்களை எப்படி உச்சரிக்கணுங்கிற ஒரு முறையை நமக்கு திருமந்திரம் சொல்லுது. இந்த அசபா மந்திரத்துல இந்த ஓம்ங்கிற ஒரு எழுத்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஓம்ல அப்படின்னா அகாரம் உகாரம் மகாரம் மூணு சேர்ந்தது தானே. மீன் சொல்ல போனா அகாரம் உகாரம் மகாரம் நாதம் விந்துன்னு சொல்லி ஐந்தா பிரியம். இன்னும் பிரிச்சுட்டே போலாம். இந்த ஒரு எழுத்து வந்து சிவயோகத்துக்கு உரியது. இந்த அசபா மந்திரத்துல சொல்ற சிவயோகத்தை ஏற்றுகின்றேன் எம்பிரான் ஓர் எழுத்துங்கிற அந்த ஒரு எழுத்து தான் சொல்ற. அசபா மந்திரத்தில் அசபா வழியாக ஒரே ஒரு எழுத்த மனசுக்குள்ள யார் ஒருவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, வாய்விட்டு ஜெபிக்க முடியாத மந்திரம், மனசுக்குள்ளே நினைக்கணும். அதான் தி அசபா மந்திரா ஃபார்ம்ஸ் த சீட் ஆஃப் ஆல் த மந்திராஸ் அப்படின்னு. எல்லா மந்திரங்களுக்கும் இதுதான் விதையம். வாய் விட்டு அதை ஜெயிக்க கூடாது. அந்த காத்தையே அப்படியே பார்த்துட்டு இருக்கணும். இந்த காத்துக்குள்ளேயே அந்த மந்திரத்தை சொல்லி அது சிவயோகம் செய்யக்கூடிய ஒரு நிலை. இதுதான் நம்மளுடைய திருமந்திரத்துல முதல்ல ரெக்கமெண்ட் பண்றது அதுதான். அப்புறம் இந்த திருவம்பல சக்கரம் அப்படின்னு ஒன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 25 சக்கரங்கள் திருமந்திரத்துல திருமூலர் பதிவு செய்யறாரு. அப்ப திருவம்பல சக்கரம்ங்கிறது அதுல ஒண்ணு. அப்ப நடராஜா அப்படின்னா நடனங்களுக்கெல்லாம் ராஜா நடராஜா, அவர் நடனம் ஆடுகின்ற இடம். அப்ப நிறைய நடனங்கள் ஆடுகின்றார். அதாவது வந்து அவர் நடன 70 வகையான தாண்டவங்கள் இருக்கு. நிறைய கூத்துக்கள், ஒரு 5 வகையான கூத்துக்கள், இதெல்லாம் வந்து பின்னாடி சொல்ல பேச போறோம். இதுல பல நடனங்களிலே ஆனந்த நடனம் அப்படின்னு உண்டு. இந்த ஆனந்த நடனம் அப்படிங்கிறது ஒரு காஸ்மிக் டான்ஸ் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சைவத்துல 5 சபைகள் உண்டு. 5 சபைகளும் பஞ்சசபைன்னு சொல்லுவாங்க. இப்ப தில்லை அப்படின்னு வச்சுக்கோமே, அங்க வந்து பொன்னம்பலம் அல்லது பொற்சபை. ஏன்னா அந்த சோழ நாட்டில் வந்து ஓடக்கூடிய 6 காவிரி, அங்க காவிரியில வந்து பொன் துகள் அதிகமா இருக்கும். அதுதான் அங்க காவிரி ஆற்றுக்கு பொன்னின்னு ஒரு பேர் உண்டு. அதனால அங்க இறைவன் ஆடக்கூடிய இடத்துக்கு பேரு பொன்னம்பலம், அது தில்லை. அடுத்தது மதுரை, அது வெள்ளியம்பலம்னு பேரு. அதுதான் மதுரையில தான் நடராஜ பெருமான் கால் மாறி ஆடிய இடம், அது வெள்ளியம்பலம். ஏன்னா வைகையில பாத்தீங்கன்னா அந்த அந்த வெள்ளி துகள் இருக்குமா, அந்த அந்த அந்த வைகை ஆற்றுல வெள்ளி இருப்பதனால் அது பெரிய வெள்ளியம்பலம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி திருநெல்வேலி, இப்ப திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணி 6 ஓடும். இந்த தாமிரபரணி 6 ஓடும் பொழுது அங்க செம்பு துகள், தாமிர துகள் அதிகமா இருக்குமா, ஆனாலும் அந்த ஊர் தாமிரபரணி பேரு. அப்ப அந்த ஊர்ல நடராஜ பெருமான் ஆடக்கூடிய அம்பலம் தாமிர அம்பலம். அதே மாதிரி திருவாலங்காடு, அப்ப திருவாலங்காட்டுல வந்து இறைவன் ஆடக்கூடிய நடனத்துக்கு ஒரு ரத்தன அம்பலம், அதுவும் ரத்தன சபை. இப்ப திருக்குற்றாலம் பார்த்துருக்கலாம், இந்த தென்காசிக்கு பக்கத்துல இருக்கும், அங்க குற்றாலத்துல சித்திர சபை, இங்க பயணம் அந்த சபையில பயணம் சித்திரங்களா இருக்கும். இப்படி 5 சபைகள் நடராஜபெருமான் ஆடுகின்றார். அவரவர்களுடைய இந்த நெஞ்சிக்குழி அநாகத சக்கரம், அநாகதற்கு நெஞ்சிக்குழி, இங்க இறைவன் ஆட்டம் உண்டு. தப் தப் தப்பு நடி, இறைவனுடைய ஆட்டம் தான் இங்க அடிச்சுக்கிட்டு. அவரவர்களுடைய உயிரில் இறைவன் ஆடிக்கொண்டே இருக்கிறார், அவர் இயக்கினால்தான் இந்த உயிர் இயங்கும், உயிர் இயங்கினால்தான் உடம்பு இயங்கும். அப்ப இறைவன் அண்டசராசரம் முழுவதும் அவருடைய ஆட்டம் தான், ஆனால் அவன் நன்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிற. அப்ப ஒரு அணுவுக்குள் இருக்கக்கூடிய ஆட்டமும் நம்முடைய உடலில் உயிரில் ஆடக்கூடிய ஆட்டமும் உண்டு. வெட்டவெளியில் ஆடுகின்றார் சிதாகாச பெருவெளி, அந்த சிதாகாச பெருவெளியில ஆடுகின்றார் பேர் ஒளியாக பிரகாசமாக ஆடுகின்றார். அந்த பேரொளி பிழம்பாக ஆடக்கூடிய ஆட்டம் தில்லை என்று அழைக்கக்கூடிய சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு வலது புறத்தில் சிதம்பர ரகசியமாக இருந்தது. இதுதான் இது சிதம்பர ரகசியம் சொல்லுவாங்க. வெட்ட வெளியில இருப்பாங்க, வெட்ட அங்க ஆகாயம் தத்துவம், சிதம்பரமே ஆகாய தத்துவம், பஞ்சபூதங்கள் இங்க வெட்ட வெளி இருக்கும், வெட்ட வெளியில தான் வச்சிருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த ரகசியத்தை திருமூலர் வெளிப்படுத்துகிறார், அது திருவம்பல சக்கரமாக வெளிப்படுத்துகிறார். இந்த நடராஜ பெருமானுடைய ஆட்டம் இருக்கு பார்த்தீங்களா, 108 கரணங்கள் உண்டு. இந்த இது நாட்டிய சாஸ்திரத்துல சொல்லுவாங்க 108 கரணம். இப்போ நம்ம எல்லாவற்றையும் நம்ம வந்து பார்ப்பதை விட ஒரு சிலவற்றை மட்டும் நாம் நேரம் கருதி சிந்திப்போம். இப்ப திருவம்பல சக்கரம், இப்ப திருவம்பல சக்கரம்னா இந்த சிவாய நம என்ற இந்த திருவெழுத்தை மையப்படுத்தித்தான் திருமூல சக்கரங்களை அமைத்திருக்கிறார். இத ஒரு பாடல்ல ஆயும் சிவாய நம, அப்ப சிவாய நமன்னு ஆரம்பிக்கிறார். ஆயும் சிவாய நம மசிவாயன வாயு நம சிவாய எனம சிவா, வாயுமே வாய நமசி எது மந்திர ஆயும் சிகாரம் தொட்டு அன்பத்து அடைவிலே. அப்ப அவர் ஒரு எழுத்துக்களை மாற்றி அமைக்கிறார். இந்த சக்கரங்களை வந்து மாற்றி அமைக்கும் போது சக்கரங்களில் மாற்றி அமைக்கிற முறை வேறு, ஓதுகின்ற முறை வேறு. இப்ப சக்கரங்கள்ல எப்படி அமைச்சிருக்காருன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த இந்த அட்டையில பாருங்க, இந்த அட்டையில பாத்தீங்கன்னா சிவயனம, அப்புறம் பாத்தீங்கன்னா மசிவயன, அப்புறம் மூணாவது வரி பாருங்க நமசிவய, நாலாவது வரி பாருங்க எனமசிவ, அடுத்தது வயநமசி. இப்படித்தான் முதல்ல இந்த சக்கரத்துல அமைக்கிறார். திருவம்பல சக்கரத்துல, இப்ப திருவம்பல சக்கரத்துல வந்து ஆறு குறுக்கு கோடுகள் ஆறு நெடுக்கு கோடுகள் போடணும். அமைச்சு பாத்தீங்கன்னா அதுல 25 மனைகள் உண்டு. 25 மனைகள்னா 25 சதுரங்கள் உண்டு. இங்க பாருங்க, இதுல இந்த சிவாயனமங்கிற மந்திரத்துல பாருங்க சி என்ற எழுத்துல ஆரம்பிப்பார். முடிக்கும் பொழுது சி என்ற எழுத்துல முடிச்சிருவார். நடுவுல சி இருக்கும். அந்த நேர்கோடு போ அந்த இந்த சாயு கோடு போட்டீங்கன்னாவே எல்லாமே சீல ஜாயிண்ட் ஆகும் பாருங்க. முதல்ல சி, ரெண்டாவது வரையில சி, மூணாவது வரையில சி, நான்காவது வரையில சி, அஞ்சாவது வரையில சி. இந்த சி எல்லாம் என்ன செய்ய ஒரு கொடா வரும். இப்ப சீல ஆரம்பிச்சு சீல முடிக்கிறார். இப்படித்தான் வந்து இந்த முதல் திருவம்பல சக்கரத்தை பார்க்கணும். இதுல இதே திருவம்பல சக்கரத்தை ஓதுகின்ற முறைன்னு ஒண்ணு உண்டு. இந்த ஓதுகின்ற முறையில அதே சக்கரத்தை வேற மாதிரி அமைக்கணும். இதுதான் நம்ம ஓதணும். இதுல எப்படி ஓதணும்னா, முதல்ல சிவைய நம்மன்னு சொல்லிடணும். சிவைய நம வய நமசி எனம சிவ நமசிவய மசிவயன, இப்படிதான் ஓதணும். ஆனால சக்கரங்கள்ல அமைக்கிற முறை வேறு, நாம ஓதுகின்ற முறை வேறு. முதல்ல பாருங்க சிவய நம, அடுத்தது பாருங்க வய நமசி, அப்புறம் யமன சிவ எம சிவ எனம சிவ, அப்புறம் நமசிவய, அப்புறம் பாருங்க மசிவயன. இந்த இந்த கட்டத்தில் பாருங்க, அந்த இந்த கோடு கழிச்சு பார்ப்போம். இந்த கோடு கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சிவயனமால ஆரம்பிக்கும். இதில் இந்த ஓதுகின்ற முறையில் இப்படி கட்டங்களை வச்சு அந்த சக்கரங்களில் அமைக்கிற முறை வேறு, அதில் ஓதுகின்ற

அப்ப அந்த களிம்பு வந்து போனாதான் அது வந்து பொன்னா மாறும். அந்த களிம்பை மாத்தணும் அப்படின்னா எடுக்கணும்னா அதுக்கு ரசக்குளிகைன்னு பேர். அப்ப அந்த ரசக்குளிகை போட்டா, ரசக்குளிகைன்னா சித்தர்கள் பயன்படுத்தக்கூடிய முறை அது, அந்த செம்பில் ரசக்குளிகை போட்டு அந்த களிம்பை பிரிச்சு எடுத்துட்டோம்னா பொன்னாயிடும். இப்ப நம்முடைய ஆன்மா, இந்த ஆன்மாவுக்குள் ஆணவம் என்ற அழுக்கு இருக்கிறது, அது ஒரு களிம்பு குற்றம் தானே. அப்போ அந்த ஆன்மாவுக்குள் இருக்கக்கூடிய ஆணவ அழுக்கை நாம் நீக்க வேண்டும். அங்க செம்புல வந்து களிம்ப நீக்கினாங்க, இங்க ஆன்மாவுக்குள் இருக்கக்கூடிய ஆணவத்தை நீக்கணும். அங்க ரசக்குளியை போட்டு சுத்தப்படுத்தினாங்க, இங்க ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு ஞான ஆசிரியர் வந்து உபதேசம் கொடுக்கணும். அவருடைய நயன பார்வை, நயன தீட்சை, சட்சி தீட்சைன்னு சொல்லலாம் இங்க, அந்த நயன பார்வையில தீட்சை கொடுத்து ஒரு மந்திர உபதேசம் ஒன்று கொடுப்பார். அப்ப கொடுக்கும்பொழுது அந்த மந்திரத்தை கொண்டு நம்ம இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்தணும். இதுதான் இந்த செம்பு பொன்னாகும் ரகசியம். அப்ப சிவாய நமங்கிற மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ற, இந்த சிவாய நம மந்திரம் வந்து ஒரு சூக்கம் பஞ்சாட்சரம்னு பேரு. அந்த சிவாய நமங்கிற மந்திரத்தோட ஓம் சேர்த்து சொல்லலாம். இப்ப ஓம் சிவாய நமங்கிறது ஒரு ஆரம்பம் இருக்கிறவங்க அந்த மந்திரத்தை சொல்லணும், பக்குவப்பட்ட பிறகு சிவாய நம்மன்னு சொன்னா போகும். அப்போ இது வந்து குருநாதர் மூலமாகத்தான் இந்த மந்திரத்தினுடைய பொருளை வாங்கணும, மந்திர உபதேசம்னு போயிரு, அது தீட்சைன்னு சொல்லுவாங்க. அதாவது குருநாதர்கிட்ட நம்ம அதை பெற வேண்டும், அது இறைவனுடைய திருவருளால் நமக்கு எப்ப கிடைக்குமோ அப்ப கிடைக்கும். நமக்கு எப்ப பக்குவம் வருதோ அந்த பக்குவத்தப்போ இறைவனே குருநாதராக வந்து நமக்கு தீட்சை கொடுப்பார், மந்திர உபதேசம் கிடைக்கும். அந்த மந்திரத்தை பயன்படுத்தி நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம மேல்நிலைக்கு நம்ம வரணும். அப்போ இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. அப்புறம் இந்த நடனம் ஆடுகின்ற இறைவன் வந்து நடனம் ஆடுகின்ற பகுதிக்கு பேரு அம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பலம்னா பொது, பொதுவா பொதுன்னு சொல்லுவாங்க. இத சிற்றம்பலம், திருவம்பலம், சிதம்பரம் எல்லாமே ஒரே பொருள் தான். இந்த நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிற்றம்பலம்ங்கிறது இதுதான், இங்கதான் இறைவன் நடனம் ஆடுகிறது. இந்த புருவமதி தான் உங்களுக்கு அங்க சிதம்பரத்துல நடராஜரிடம் இத ஒரு பாடல சொல்றார் திருமூலர். தேவர் உரைகின்ற சிற்றம்பலம் என்றுள், தேவர் உரைகின்ற சிற்றம்பலம், தேவர் உரைகின்ற சிதம்பரமே என்றும். சிதம்பரத்தை வந்து பிரிக்கணும், அம்பரம் நிறைய பிரிக்கணும், அது சித்தர் நிறைய பிரிப்பாங்க, சிதம்பர சக்கரத்துல பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதாவது அந்த சிதம்பர சக்கரத்தை நாம் பேச ஆரம்பிச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகிடும். சிதம்பரத்தை பொருள்களை கூட பிரிக்கணும். தேவர் உரைகின்ற திரு அம்பலம், அப்புறம் சிற்றம்பலம்னால ஒண்ணுதான், சிதம்பரம்னால ஒண்ணுதான், அம்பலம் திருவம்பலம்னால ஒண்ணுதான். இது தேவர் உரைகின்றது என் பொதுவாமே, பொதுனா இடம்னு இருக்கும், மன்றுனா இறைவன் நடனம் ஆடுகின்ற இடம். இப்போ இந்த வெட்டவையில் ஆடக்கூடிய ஆட்டம்தான் நம்முடைய உயிரிலும் ஆடிக்கொண்டு இருக்கிறான். இப்போ இந்த நடராஜ பெருமானுடைய இந்த திருமேனி, இந்த திருமேனிக்கும் திருவயந்து எழுத்திற்கும் தொடர்பு உண்டு. இது நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திர நூல் உண்மை விளக்கத்தில் நடராஜ பெருமானுடைய வடிவத்தில் 5 திருவயந்து எழுத்துக்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு நம்ம

0: விளக்கமா பேசுறோம். இதே திருவேந்தி எழுத்திற்கும் பஞ்சபூதங்களுக்கும் தொடர்பு உண்டு. இப்ப பார்த்தோம்னா இந்த ந அப்படிங்கிறது நிலம், ம என்பது நீர், சி என்பது நெருப்பு, வ என்பது காற்று, ய என்பது ஆகாயம். இப்ப நமசிவயங்கிறது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐந்து பஞ்சபூதங்களோடு தொடர்புடையது. இந்த பஞ்சபூதங்களும் இந்த பஞ்சபூதங்கள் இறைவனுடைய ஆட்டம். உதாரணமா நமசிவாய வாழ்க, இது நம்முடைய முதல் வரி. நமசிவாய வாழ்க, இது வந்து திருவாசகத்துல, அதன் சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் ஆரம்பிக்கக்கூடிய வரி நமசிவாய வாழ்க. இப்ப நமசிவாய வாழ்க அப்படின்னா இந்த வாழ்கங்கிறது வாழ்த்து பொருள்கள், வாழ்கன்னு இறைவனை வாழ்த்துறது. அது நம்ம வந்து பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு வாழ்க, திருப்பல்லாண்டு பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு வாழ். இப்ப வாழ்த்துகள் அப்படின்னா இறைவனை வாழ்த்துகிறோம்னா இறைவனை போற்றுகிறோம். அப்ப இறைவனை போற்றுதல் என்று சொன்னால் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்ப இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்றோம். இப்ப இறைவன் வந்து பஞ்சபூதங்களோடு தொடர்புடையவர். இப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த அஞ்சு பூதம். இப்ப நிலத்தினால் நமக்கு நன்மை கிடைக்குது, நீரினால் நன்மை கிடைக்குது, நெருப்பினால் நன்மை கிடைக்குது, காற்றினால் நன்மை கிடைக்கிறது, ஆகாயத்தினால் நன்மை கிடைக்கிறது. இப்ப பஞ்சபூதங்களினால் நாம் நன்மை அடைகிறோம், அதுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இப்போ நன்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்னு ஒண்ணு தனித்தனியா சொல்லணும். இப்ப நிலமே உனக்கு நன்றி, நீரே உனக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு. இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா இறைவனுக்கு நன்றி சொல்லிவிடலாம். அது சொல்லிட்டோம்னா பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொன்னதா அர்த்தம். அது ஒரு சின்ன உதாரணம், இந்த பூ கட்டுவாங்க, கதம்பம்னு ஒரு பூ கட்டுவாங்க. கதம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பூவும் இருக்கும். அந்த எல்லா பூவும் கட்டி விட்டு தொடுத்துருவாங்க. தொடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நடுவில் வந்து ஒரு இந்த நார்ல தொடுத்துருவாங்க. நார்ல தொடுத்து விட்டு அந்த தொடுக்கப்பட்ட நாரினுடைய அந்த சில பேர் நூல்லையும் கட்டுவாங்க, அந்த பிடிச்சிருப்பாங்க. அந்த கதம்ப மாலைய அசைக்கணும்னா அந்த நூல் அசைச்சா போகும். அந்த நூல் அசைச்சோம்னா அந்த இந்த அந்த தொடுத்த பூ இந்த கதம்பம் வந்து அப்படியே ஆடும். தனித்தனியா நம்ம வந்து அசைக்க வேண்டியில்லை, ஒவ்வொரு பூவும் அசைக்க வேண்டியில்லை. அந்த நாரை பிடிச்சி இந்த அசைச்சோம்னா எல்லாமே அசையும். அதே மாதிரி இந்த பஞ்ச பூதங்களோடு அத பஞ்ச பூதங்களை இயக்கி கொண்டிருக்கின்ற சிவபெருமானை நாம் வணங்கினால் பஞ்சபூதங்களையும் வணங்கியதற்கு சமம். அதான் நமச்சிவாய வாழ்க. அவர் யார்? நாதன்தால் வாழ்க. இது சிவபுராணத்திலே முதல்ல சொன்ன வரி. இப்போ நடராஜ பெருமானினுடைய வடிவம் இது நமசிவாய அப்படின்னு அந்த வடிவம் அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்களோடு நமசிவாய இருக்கிறது. அப்ப பஞ்சபூதங்களுக்கும் நடராஜ பெருமானுக்கும் தொடர்பு உண்டு, நமசிவாய என்ற எழுத்து தொடர்பு. இப்போ நமசிவாய என்ற மந்திரத்திற்கும் நமக்கும் தொடர்பு உண்டு. அப்படிதான் மந்திரமணி சக்கரத்துக்காக இவ்வளவு சொல்றாங்க. இந்த நீ இந்த உடம்பு உள்ள பாத்தீங்கன்னா இந்த அண்டம், இந்த அண்டத்துல பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா நிலம் இருக்கும், நிலத்துக்கு மேல வந்து நீர் இருக்கும், நீருக்கு மேல நெருப்பு இருக்கும், நெருப்புக்கு மேல காற்று இருக்கும், காற்றுக்கு மேல ஆகும். இப்ப நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா இங்க கால் பகுதியெல்லாம் நிலம், அப்புறம் நீர் பகுதி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நெருப்பு பகுதி, இங்க காற்று பகுதி, இங்க ஆகாய பகுதி. அதே அண்டத்தில் இருப்பது போல நம்ம பிண்டத்திலையும் இருக்கும். அப்ப நாய் என்பது கால், இரண்டு கால் பகுதி. மா என்பது இந்த இடுப்பில் இருந்து நெஞ்சு வரை, இதெல்லாம் வந்து நீர் பகுதி. இந்த நெஞ்சில் இருந்து தோல் இருக்கு பாத்தீங்களா, இந்த தோல் வரைக்கும் உங்களுக்கு நெருப்பு பகுதி. இந்த சி, இந்த ரெண்டு பக்கமும் சி. வா என்பது இங்கிருந்து இதுவரை காற்று பகுதி, காற்றில் இருந்து இந்த இது வரைக்கும், இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் ய, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ய, இது வந்து ஆகாய பகுதி. அப்போ நம்முடைய உடலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தொடர்பு உண்டு, பஞ்சபூதங்களுக்கும் இறைவனுக்கும் தொடர்பு உண்டு. இதுதான் அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கக்கூடிய ரகசியம். அதுக்கு ஒரு பாடல், அதுக்கு பேரு மந்திரம் மேனி சக்கரம்னு சொல்றார் நம்முடைய திருமூலர். ஆகின்ற பாதமும் அந்நவாய் என்றிடும். அப்ப பாதம்ங்கிறது என்ன, இதை நம்ம கால் அப்படின்னு சொன்ன. ஆகின்ற நாபியுள் அங்கே மகாரமா, இந்த நாபி பகுதி ம, கீழே வருது பாத்தீங்களா, ஆகின்ற சி இரு தோல் வௌவாய் கண்டபின். இது இந்த சி என்பது தோல் பகுதி, வாய் என்பது வாய், இந்த பக்கம் இது வாய். ஆ என்ற அச்சுடர் ய அவியல் பாமை, ய என்பது இந்த பகுதி, இந்த நெற்றி பகுதி தான் இந்த ய. இப்ப ந ம சி வ ய, இப்ப நம்முடைய உடம்பு உடம்புக்குள்ளேயே நமசிவை காட்டுகிறது. இதை ஒரு சக்கரம் போட்டு திருமூலர் காட்டுகின்றார். இன்னைக்கு ஒரு மந்திரம் மேனி சக்கரம். இப்படி திருமந்திரத்திலே மந்திரங்கள் நிறைய உண்டு. அந்த மந்திர எழுத்துக்களை சக்கரத்தில் வைத்து அடைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறை உண்டு. ஆனா இது வந்து ரொம்ப எச்சரிக்கையா பூஜை செய்யணும். மந்திரங்களோடு விளையாடுவதும் பாம்போடு விளையாடுவதும் ஒன்று. அதனால நான் ஜாக்கிரதையா அதை கையாளணும். குருநாதர் சொல்லிக் கொடுக்கணும், குருநாதர் சொல்லிக் கொடுத்து எப்படி உச்சரிக்க சொல்லுகின்றாரோ அதன்படி உச்சரித்து அந்த மந்திரங்களை நாம் உச்சரிக்கணும். அதுக்கு உள்ள மந்திர எந்திர வழிபாட்டு முறைகள் இதைத்தான் நம்முடைய திருமந்திரத்துல நான்காம் தந்திரத்தில் நிறைய திருமூலர் பேசுகிறார். நாம் அதில் ஒரு சிலவற்றை மட்டும்தான் என்று சிந்தித்தோம். ஐந்தாம் தந்திரம், ஐந்தாம் தந்திரத்தில் சில முக்கியமான பகுதிகளை நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நமஃ சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

பிரம்மா தவம் செய்து படைப்பு தொழிலாற்றல் பெற்றபடியால் கர்ப்பபுரி என்றும், கரு உற்பத்தி செய்த இடமாதலால் கருவூர் என்றும் பெயர்கள் அமைந்தன. மலை, காடு, ஆறு, தீர்த்தம், நகரம், கோயில் என்ற ஆறு மங்களப்பொருளும் அமைந்துள்ளமையால் சண்மங்கலபுரம் என்று பெயர். சோழ மன்னர்கள் முடிசூட்டிக் கொள்ளும் ஐந்து திருநகரங்களான காவிரிப்பும்பட்டினம், கரூர், திருவாரூர், உறையூர், திருச்செய்யலூர் என்பனவற்றுள் ஒன்று கரூர். முடிவழங்கு சோழபுரம் என்பதும் இத்தலப்பெயரேயாம். சேரர்தம் தலைநகரம் வஞ்சி இத்திருக்கருவூரே என்பாரும் உளர். தொன்மை மிக்க கந்தபுராணத்தில் கரூரில் அரசு ஆண்ட முசுகுந்த சக்கரவர்த்திக்கு தேவேந்திரன் தெய்வயானை அம்மையார் திருமணத்திற்கு அழைப்பு கொடுத்த செய்தி வருகின்றது. திருமாவியல் நகர் கருவூர் முந்துரை என்று அகநானூரும், தன் பொருணை புனல்வாயும் விண்பொரு புகழ் விரல் வஞ்சி என்று புறநானூரும், கொங்கரோடு குடபுலத்து கோமானின் திரைகுணரத் தங்கள் குலமரபின் தனிநகராம் கருவூர், தொன்னெடும் கருவூர் என்று தெய்வச் செக்குனார் பெருமானருடைய திருத்தொண்டர் புராணத்துள்ளும் கருவூர் சிறப்பிக்கப் பெறுகின்றது. கருவூர் உள்ளி விழா பற்றிய கல்வெட்டு பிற இலக்கிய குறிப்புகளும் காண கிடைக்கின்றன. கொங்கர் மணியறையாத்து மருகின் ஆடும் உள்ளி விழா என்பது அகநானூறு. வராககிரியன் என்றும் உற்பத்தியாகி அம்மையின் அருட்கலையாகவே பெருக்கெடுத்து ஓடிவரும் நதியை அம்பா நதி என்று போற்றும் புராணம். ஆம்பிரம் மாமரம் முனிவர்கள் மாமர வடிவினின்றும் இரு கரை மருங்கிலும் இருந்து தவம் செய்தலால் ஆம்பிரமானதி என்ற பெயரும் உண்டு. ஆண் பொருந்தம், ஆண் பொருணை என்ற பெயர்களாலும் அமராவதி நதி குறிக்கப் பெறுகிறது. பிரம்மா செய்ய வேண்டிய படைப்பு தொழிலை காமதேனு இத்தலத்திலிருந்து சுயம்புலிங்கமாக விளங்கும் இறைவரை வணங்கி மேற்கொண்டதால் இறைவருக்கு ஆனிலையப்பரி என்ற பெயர் உண்டாயிற்று. ஆனிலை என்பது கோயிற் பெயராயிற்று. ஆதிமாபுரம் என்று போற்றப் பெறும் இத்திருத்தலத்தில் பஞ்சலிங்கங்கள் உள்ளன. ஆதிநாயகர், பசுபதிலிங்கம், கோடீச்சரலிங்கம், கைலாயநாதலிங்கம், கரியமாலீசலிங்கம் என்ற திருப்பெயர்களை பெற்று அருள் வழங்கு திருமேனிகளாக உள்ளன. இத்தலத்தில் சுக்கிரன், முசுகுந்தன், கோபிதாரன், விபண்டகன் முதலானோர் வழிபட்டனர். ஒன்பதாம் திருமுறையில் திருவிசைப்பா திருப்பதிகங்களை அருளிய கருவூர்த்தேவர் இத்திருவூரினரே. கருவூர் சித்தர் என்ற பெயர் கொண்ட பெரியார் ஒருவரும் இருந்தனர் என்பர். புகழ்ச்சோழர் பெருமான், எரிபத்த நாயனார், சிவகாமி ஆண்டார் முதலான சிவனேய செல்வர்கள் வரலாற்றில் இடம்பெற்ற பெருமை மிக்கது. இறைவர் ஆனிலையப்பர், கல்யாண பசுபதீஸ்வரர், தெய்வநாயகர், அம்மை அலங்காரவல்லி, வடிவுடை நாயகி, சவுந்தர நாயகி, கிருபாநாயகி. இறைவர் திருமுடியில் காமதேனுவின் குழம்பு சுவடு உள்ளது. விமானத்தில் அதி அற்புதமான உமையொருபாக ஆலமர் செல்வன் விற்றிருந்து அருள்கின்றார். காண்டற்கு அரிய கடவுள் இவர். தொண்டர்தம் சிந்தை நீங்கா அந்நிலை அரணார் வாழ்வது ஆனிலை என்னும் கோயில் என்பது பெரிய புராணம். இத்தலத்தை வழிபடுவோர் துயராயின தீர்வர் என்பது திருஞான சம்பந்தர் அருள்வாக்கு. பண் இந்தளம் ராகம் நாதநாமக்கிரியை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா

0: திம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு இந்த ஒன்பதாம் திருமுறை அருளிய நமது ஆசிரிய பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் பணிந்து போற்றி கொண்டு அருமையான முறையிலே இந்த எழுஞானம் பூஜையை நடத்தி கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். இந்த பிறவி முதல்ல நமக்கு எதற்காக தரப்பட்டது, பிறவியோட பயன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். சுவாமிய அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்கு வந்து இந்த பிறவியே தரப்பட்டிருக்கு. எடுத்த பிறவிய வச்சு பிறவிய நீக்குவதற்கு என்ன வழின்னு பார்த்து நீக்கி வெளியே வரணும், அதற்காகத்தான் நமக்கு பிறவியே தரப்பட்டிருக்கு. ஆனா இந்த மாயையில நம்ம சிக்கி மறக்க கூடாத இறைவனை மறந்து தன்னையும் யாருன்னு தெரியாம தலைவனையும் யாருன்னு தெரியாம நம்முடைய வாழ்நாளை எல்லாம் நாம் வீழ்நாளாக கழித்து விடுகின்றோம். அங்கே நாம் கழிப்பதுனால நமக்கு இடர்பாடு புறம் நமக்குத்தான் வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக மனசுல வச்சுக்கிடணும். சரி, இப்போ சுவாமியும் நம் பொருட்டு ஐந்தொழிலாம் செய்யறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இந்த உயிர்களுடைய இயல்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். அது இயல்பாகவே பாசத்துல இருந்து நீங்கியவர் சுவாமி. ஆனா இந்த ஆன்மா இயல்பாவே பாசத்தால, அதாவது ஆணவத்தால கட்டுண்டு கிடக்கிறது. அது அறிவுடைய பொருள் தான், ஆன்மானும் அதை அழைக்கலாம். ஆனா அது யாராலையும் படைக்கப்படலை, அதுவும் அனாதிதான். இதெல்லாம் அந்த உயிரை பற்றி சொல்லிக்கொண்டு பதிய பத்தி பார்க்கும்போது பதி ஒன்றுதான். ஆனா பசு அப்படின்னு சொல்லும் போது உயிர்கள் ஆன்மான்னு பார்க்கும்போது அளவற்றவை அவெல்லாம். மொத்தம் 84 லட்சம் யோனி பேதங்களை உடையதுன்னு சொல்லும் போதும் அது அவ்வளவு எத்தனை வகையில பிறவி எடுக்குங்கும் போது எவ்வளவு உயிர்கள் இருக்கு. இப்ப தாவரங்களும் உயிர் வர்க்கம் தானே. அப்ப தாவரங்கள் இருக்கு, அடுத்து நீர் வாழ்வன இருக்குது, ஊர்வன பரப்பன, அப்புறம் விலங்குகள் இருக்கு, அப்புறம் மனிதர்கள் இருக்காங்க, அப்புறம் தேவர்கள் இருக்காங்க. அந்த 7 வகை பிறப்பு. அது மட்டும் இல்லாம முட்டையில இருந்து பிறக்கக்கூடியது, விதையில இருந்து பிறக்கக்கூடியது, வேர்வையில பிறக்கக்கூடியது, கருவில் பிறக்கக்கூடியது, இப்படின்னு 4 வகையாகவும் இருக்கு. இப்படி உயிர்கள் எண்ணிருந்தன. அவை 3 வகையாக பிரிக்கலாம். விஞ்ஞானகலர், பிரளயகலர், சகலர். மலங்கள் 3 அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆணவம், கன்மம், மாயை. மும்மலங்களும் உடைய உயிர்கள் சகலர் என்று அழைக்கப்படுகின்றன. இருமலங்கள் உடையவர்கள் பிரளயாகலர் என்றும், ஒரு மலம் உடைய ஆன்மா வந்து விஞ்ஞான கலர் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். அந்த விஞ்ஞான கலரை ஒரு மலத்தார் அப்படின்னு அழைக்கிறது வழக்கம். அவங்களுக்கு இறைவன் வந்து உள் நின்று உணர்த்தினா அவங்களால புரிஞ்சுக்கிட முடியாது. தன்மை அப்படின்னு சொல்லுவோம். தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு இலக்கணத்துல வருது இல்லையா. அதனால சுவாமி வந்து அவங்களுக்கு உடைய பக்குவங்கிறது அவங்களுக்கு உள்ள இருந்து உணர்த்தினாலே அவங்களால உணர்ந்து கொள்ள முடியும். அப்புறம் இருமலத்தார் ஆகிய பிரளயாகலர், அவங்களுக்கு மாயாமலம் மட்டும் இருக்காது, ஆனா ஆணவம் கன்மம் ரெண்டும் இருக்கும். அவங்களுக்கு இறைவன் எப்படி இருப்பாரு அப்படின்னா அந்த உருவ திருமேனியோட வர்றாரு. 4 கரங்கள், 3 கண்கள், ஜடைமுடியோட முன்னிலையில இருந்து உணர்த்துகின்றார். சகதர் நம்ம எல்லாம் தான் மும்மலங்களால் பீடிக்கப்பட்டிருக்கோம். அந்த மும்மலம் உடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் குருவாக வந்து நம்மை போன்ற ஒரு மானிட வடிவிலே வந்து படர்க்கையில் ஞானத்தை நமக்கு உணர்த்துவார். இந்த செய்தி வந்து திருவருட் பயன்ல சொல்லப்பட்டிருக்கு. திரிமலத்தார் 1 அதனில் சென்றார்கள். திரிமலத்தார்ங்கிறது சகலர், 1 அதனில் சென்றார்கள் அப்படிங்கிறது பிரளயாகலர், அன்றி ஒரு மலத்தார்ங்கிறது விஞ்ஞானகலர். ஆக இப்படி 3 வகையாக ஆன்மாக்கள் இருக்கின்றன என்பதை மிக அழகாக நமக்கு நம்ம சைவ சித்தாந்தம் எடுத்து காட்டி இருக்கிறது. சரி, இந்த உயிர் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சார்ந்ததன் வண்ணம். பதிய சார்ந்தா அந்த சிவமாம் தன்மை இருக்கும், பாசத்தை சார்ந்தா அந்த பாசத்தின் தன்மை தான் அதுட்டு இருக்கும். சார்ந்ததன் வண்ணம். அதனாலதான் பொதுவா நம்ம யார் கூட இருக்கணுங்கிறது கூட அடியார் நடுவுலதான் இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடியார்களைப் போலவே நமக்கு அந்த இறைவனை வழிபடக்கூடிய உணர்வானது இருக்கும். அந்த ஒழுக்கங்கள்லாம் நம்ம கிட்ட வந்துரும் அப்படிங்கறதுனாலதான் அந்த சங்கம வழிபாடு நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த உயிரானது எதை சார வேண்டும் என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த உயிருக்கு இறைவனுக்கு இருப்பது போல இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு மூணு இருக்கு. ஆனா அது தானாக செயல்படாது, இறைவன் ஆணை வழிதான் செயல்படும். இறைவன் உள் நின்று உணர்த்தினாதான் அது செயல்படும், உணரும். இதைத்தான் நம்ம திருமாளிகை தேவருடைய திருவிசைப்பால அந்த பாடல் பதிகம் முழுவதுமே நம்ம பார்த்தோம். உணர்த்துமா உணர்த்தே, விளம்புமா விளம்பே, உரைக்குமா உரையே, விரும்புமா விரும்பே, நினையுமா நினையன்னு எல்லா உதாரணங்கள் நிறைய அதுல அந்த பதிகம் பூரா நம்ம அப்படிதான் சிந்திச்சோம். இப்போ நம்ம என்ன வினைய அனுபவிக்கிறதுக்கு இந்த பிறவி, அதாவது நம்ம பல பிறவிகள்ல செஞ்சிருக்கோம், நல்வினையும் தீவினையும் மனம் வாக்குங்கிற முக்கரணங்களாலையும் செய்யறோம். ஒரு எண்ணம் ஒரு பிறவியை தருகிறது. அதனாலதான் தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் மனசுக்குள்ள போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட்டினத்தடிகள் வலியுறுத்தி சொல்றாரு, உங்க மனசை நீங்க நல்லா தூய்மையா வச்சுக்கோங்க, பாலறையா வைக்காதீங்க. அத பள்ளி அறையா வச்சீங்கன்னா சுவாமி இருப்பார், பாலறையா வச்சா குப்பை தானே இருக்கும். காம குரோத லோப மோக மத மாச்சரியங்கிற குப்பைகள் தான் இருக்கும். அதனால அதை சுத்தமா வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம பல பிறவிகள்ல மனதாலும் வாக்கால் ஒரு வார்த்தை ஒரு பிறவியை தரும், ஒரு செயல் ஒரு பிறவியை தரும். அப்ப மனம் வாக்கு அந்த திரிகரணம் சொல்லக்கூடிய மனம் வாக்கு காயங்களால இந்த முக்கரணங்களால நம்ம எவ்வளவு வினையை ஈட்டுறோம், அதனால எவ்வளவு நமக்கு சஞ்சிதம் இருக்கு. ஆனா இந்த போன பிறவியில செஞ்ச சஞ்சிதம் இந்த பிறவியில வருமானு கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது. சுவாமி வந்து இந்த ஆன்மாக்கு பல பிறவியில உள்ள சஞ்சிதங்கள்ல இருந்து நல்வினை தீவினை எல்லாம் கலந்து கொடுக்கிறாரு. எந்த அளவுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு கொடுக்கிறாரு. அப்ப நம்ம இப்ப எந்த பிறவி எடுத்திருக்கோமோ அந்த பிறவிக்கு தகுந்தாற் போல நம்முடைய இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் ஞான சக்தியும் தான் எல்லாம் செயல்படும் அப்படிங்கறத நம்ம வச்சுக்கணும். அடுத்து இந்த உயிர் அதுக்கு வந்து முக்குணங்கள் உண்டு அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம். ராட்சசம், தாமசம், சாத்வீகம் மூன்று குணங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதற்கு அடுத்தபடியாக எல்லா பொருட்களுக்கும் சைவ சித்தாந்தம் ரெண்டு இயல்பு சொல்லுவோம், பொது இயல்பு சிறப்பு இயல்புன்னு. அப்ப உயிரோட பொது இயல்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பொதுவா இந்த பொது இயல்புனா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளுக்கு பிற பொருட்களுடைய சேர்க்கையினால உண்டாகக்கூடிய தன்மைக்கு தான் பொது இயல்பு அப்படின்னு பேரு. அதத்தான் சித்தாந்தம் தடத்த லட்சணம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த உயிர் வந்து மாயா கன்மங்களோட கூடி இருக்கும்போது அதுக்கு அது பொது இயல்பா இருக்கு. அப்போ பலவிதமான நிலை வேறுபாடுகளை அடையக்கூடியது பொது இயல்பு. ஆனா ஒரு பொருளுக்கு இயற்கையா இருக்கக்கூடியதுதான் உண்மை இயல்பு சிறப்பு இயல்புன்னு சொல்றோம், சொரூப லட்சணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப உயிரோட உண்மை இயல்பு என்னன்னா, சார்ந்ததன் வண்ணம் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ இப்படிப்பட்ட உயிர், இப்போ கட்டு இல்லையா, அந்த உயிருக்கு கட்டு இருக்குன்னு பார்த்தோம். ஆணவம் கண்மம் மயங்கிற மும்மல கட்டு இருக்கு. ஆணவம் பகை, அந்த பகையை நீக்கிறதுக்கு சுவாமி நமக்கு கொடுத்த ரெண்டு கருவிகள் தான் மாயை கன்மம் அப்படிங்கிறது. ஒரு கெட்டு போட்டிருக்கோம், அந்த கெட்டு இறுகிட்டு அதை அவுக்க முடியலன்னா அதுக்கு மேல கட்டு போட்டா அந்த கெட்டு அவுந்துரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி ஆணவங்கிற கட்டு உயிரை இறுக்கிட்டு இருக்கு, அதை நிகழ்கிறதுக்காக சுவாமி வந்து கன்மம் மாயைங்கிற கட்டுக்களை நமக்கு அதுக்கு மேல போட்டிருக்கு. அதை நீக்கிறார், மொத்தத்துல போட்டுட்டு விடுறதுல எல்லா கட்டையும் நீக்கிடுறாரு. திரு கழிற்றுப்படியாருங்கிற நூல்ல, சித்தாந்த நூல்ல, நிகழமாம் ஆணவ மூலமலம் அகல ஆண்டனன் கான் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஆணவம் சொன்னா உலகியல் பூர்வமா ஹெட்வெயிட், ரொம்ப அந்த அகங்காரம் பிடிச்சு அலையிறது, செருக்கு அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா இங்க அப்படி இல்லை, இந்த உயிரோட அறிவை மறைத்து அணுத்தன்மைப்படுத்தக்கூடிய, அஞ்ஞானத்தை தரக்கூடிய, அறியாமையை செய்யக்கூடிய பொருளுக்கு தான் ஆணவம். ஏன் அப்படின்னு சொல்றோம், ஒரு பொருள் இப்படி மறைச்சிட்டு இருக்குன்னு ஏன் சொல்றோம்னா, இந்த உயிர் சித்து பொருள் தானே. அப்ப சித்து பொருளாக்க இறைவனை இது அறிவுடைய பொருளா இருக்கிறதுனால இதை அறிஞ்சிருக்கலாம் இல்லையா, இது ஏன் அறிய முடியாம கஷ்டப்படுது அப்படின்னா, இத வந்து ஆணவம் மறைக்கின்றது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது எப்படி இருக்கு இந்த உயிருக்கு இடையில வந்துதான்னு கேட்டா, கிடையாது. அதுவும் அனாதி, பதி அனாதி, பசு அனாதி, ஆணவமும் அனாதிதான். அது எப்படி இருக்கு அப்படின்னா, செம்பு பாத்திரத்துல பாத்தீங்கன்னா பச்சையா இருக்கும். நம்ம நல்லா எல்லாம் போட்டு புளி எல்லாம் போட்டு எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு கழுவி வச்சோடனே செம்பு பாத்திரம் நல்லா இருக்கும். அப்புறம் திருப்பியும் அதோட நிறம் போற மாதிரி அந்த பச்சை களிம்பு அதுல வந்துடும். அது மாதிரியும் இப்ப நெல்லுன்னு இருந்தா கண்டிப்பா அரிசிக்கு மேல என்ன இருக்கு, உமி இருக்கு. அது மாதிரி இது உயிர்ட்ட இயற்கையாவே இருக்கு, அதனால இதுக்கு சகஜ மலம் அப்படின்னு பேர். இது எல்லா உயிரையும் பற்றி இருந்தாலும் ஒரே மாதிரி பற்றி இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு ஒரு உயிரை வன்மையா பற்றி இருக்கும், ஒரு ஒரு உயிரை மென்மையா பற்றி இருக்கும். இது மென்மையா பற்றிய உயிர்களுக்கு தான் விஞ்ஞான கலர்னு பேரு, உண்மையாக பற்றிய உயிர்களுக்கு பிரளய கலர், மிகவும் வன்மையாக பற்றிய உயிர்கள் வந்து சகலர். அப்போ அறிவை மறைச்சு அதை முடக்கி வச்சிருது எதை, உயிரை வந்து. அதனால இந்த புறையிலார் தன்னை காட்டும், இது தன்னையும் காட்டாது அப்படின்னு நமக்கு நல்ல அழகாக உமாபதி சிவம் வந்து திருவருட்பாயனில் காட்டியிருப்பாங்க. உண்மை விளக்கத்திலையும் அறியாமை ஆணவம் அப்படின்னு நமது மனவாசகம் கடந்த நாயனாரும் நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கிறாங்க. இப்ப ஏன் நமக்கு துன்பம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துன்பம் எங்க இருந்து வருதுன்னா பிறவியில, பிறவி எடுத்தனால துன்பம் வருது. பிறவி ஏன் வருது, வினை ஈட்டதுனால. வினையை ஏன் ஈட்டணும், ஆணவ மலத்தால். அப்போ ஆணவம்னு ஒண்ணு இல்லைன்னா உயிர்களுக்கு துன்பமே இருக்க போறதே கிடையாது. இதைத்தான் திருவருட்பயன்ல இருள் இன்றே துன்பு ஏன் அப்படின்னு அழகா அவர் கேட்கிறார். நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு கேட்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். அப்போ இது வந்து நித்த பொருளாக இருக்கு, இருந்து ஆனா என்ன செய்து அந்த உயிரோட அறிவை மறைத்து, இப்ப இவ்வளவு உயிர்களை மறைக்குதே, அப்ப அது பல பொருளான்னு கேட்டா கிடையாது, அது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முக்தியில அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும் போது அதோட வலிமை குன்றிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஜடப்பொருள், பதியை போல் பசுவை போல் இது சித்துப்பொருள் கிடையாது, இது ஜடப்பொருள். அழிந்திடும் சக்தி நித்தம் அழிந்திடா ஒளியின் முன்னர், அழிந்திடும் இருளும் நாசம் அடைந்திடா மிடைந்திடாவின்னு சிவப்பிரகாசம் தான் இந்த கருத்தை நமக்கு சொல்ல. அதாவது கொடிக்கவிலின்னு சொன்ன மாதிரி ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றை இடம், ஒளி வந்த உடனே இருள் வந்து என்ன செய்யும், அடங்கி வலிமையற்று போற மாதிரி திருவருள் நமக்கு நல்ல கிடைச்சாச்சு அப்படின்னா ஆணவத்தோட வலி வந்து குறைந்து விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த ஆணவத்து பொருளால ஒன்று அப்படின்னாலும் அதுக்கு சக்தி எவ்வளவு இருக்குன்னா நிறைய இருக்குன்னு நமக்கு சிவஞான சித்தியார் சொல்லுது. ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி அன்றதாய் ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பெனில் கழிம்பு இயைந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் இயைந்து நின்றே அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆணவம் வந்து உயிரை முழுவதுமாக மறைச்சிருக்கும் இல்லையா, நல்ல ஆணவத்தோட பிடியில ஒரு ஆன்மா இருக்கு, அந்த அளவுக்கு வல்லிமையாக அது மறைச்சு வச்சிருக்கும் இல்லையா, அது ஆபாரக சக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆணவம் மட்டும் தனியா இருக்கும் போது ஆன்மாவோடு. அடுத்து இறைவன் வந்து நமக்கு மாயை கன்மம் எல்லாம் தர்றாரு இல்லையா, அதுக்கப்புறம் விபரீதமான உணர்வெல்லாம் ஆன்மாவுக்கு அது தருது. அப்போ அதுக்கு அதோ நியாமிகா சக்தின்னு பேரு, அது ஆணவத்தோட பொது இயல்பு. அப்ப சிறப்பியல்பு ஆவாரக சக்தி ஆணவத்துக்கு, பொது இயல்பு வந்து அதோ நியாமிக சக்தி அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ஆணவ மலம் அந்த ஆன்மாட்ட நிறைய இருக்கு, அந்த ஆன்மா பரிபாக்கம் அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் இறைவன் வந்து இந்த மாயையையும் அந்த கன்மத்தையும் சேர்த்து நமக்கு பிறவிய கொடுத்து அதன் மூலம் இந்த ஆணவத்தோட வலிமையை தேய்த்து கொண்டே வந்து நிறைவாக நல்ல திருவருள் நிறைய பெற்ற பின்பாக அந்த ஞானத்தின் பயனாக முக்தியையும் வழங்குகின்றார் அப்படின்னு பாக்குறோம். முக்தியில இது ரொம்ப ரொம்ப வலிமை குன்றி இருக்கும் அப்படிங்கிறது அதுல நமக்கு உண்மை விளக்கத்திலே நம்ம பார்த்திருக்கோம். இத்தை விளைவித்தல் மலம் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஆணவம் இப்படி உயிர்களை எல்லாம் அது அடைய வேண்டிய விஷயத்தை அடைய விடாம தடுத்து கீழ்நோக்கி செலுத்துகிறது அப்படிங்கிறத மனசுல வைத்துக்கொண்டு இந்த முப்பொருளை பற்றிய மேலும் ஒரு சிந்தனை. நான் யாரா நம்மளை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, உன் உடம்பு ரொம்ப பருத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உன் உடம்புன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, உயிர் வேற உடம்பு வேற அப்படிங்கிறது அதுல பெறப்படுகிறது. உன்னோட புஸ்தகம், உன்னோட வீடு, அப்படின்னு சொல்லும்போது கொசம் வேற, நாம வேற, வீடு வேற, நாம வேற அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்னோட உடம்புன்னு சொன்னதுனால உயிர் வேற, உடம்பு வேற அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எங்கெல்லாம் நீங்கிற சொல்லு வருதோ அதெல்லாம் ஆன்மாவை குறிக்கிறது என்பதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது நமக்கு ஒரு ரொம்ப நெருங்கிய ஒரு தோழமை உள்ள ஒருத்தங்க தவறி போயிட்டாங்கன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா அப்பவும் என்ன அர்த்தம்னா அவங்க ஆன்மா அந்த உடம்ப விட்டு வந்துட்டு, உடம்ப நீங்கி விட்டது அப்படிங்கிறது தான் அதுல பொருள். இதுல உடம்பு அழியுது, ஆன்மா அழியாது. அப்ப நம்முடைய உயிர் வந்து என்றும் அழியாது. அது படைக்கவும் படலை, அதுக்கு தோற்றம் கிடையாது, அதுக்கு முடிவு கிடையாது, அது அழியாது அப்படிங்கிற விஷயத்த நாம எப்போதும் மனசுல வச்சுக்கணும். ஆன்மாக்கள் ஒரு காலம் அழிவதில்லை. அது ஒவ்வொரு காலமும் சுவாமி அந்த வினைக்கு ஈடா அதுக்கு கொடுக்கற உடம்பு தான் அழியும். சரி, இப்ப ஒரு உடம்ப இந்த ஆன்மா எடுக்கு, இப்ப இந்த பிறவியை நம்மள எடுத்துக்கோங்களேன், நம்ம ஆன்மா இந்த உடம்ப எடுத்திருக்கு அப்படின்னா இந்த உடம்ப எடுக்கிறது விடுறது இதெல்லாம் உடம்போட விருப்பமா அல்லது ஆன்மாவோட விருப்பமா அப்படின்னு பார்த்தோம்னா உடம்பு ஜடப்பொருள், அதுக்கு அறிவு கிடையாது. அதனால அது என்ன செய்யாது, இந்த உயிருக்கு தான் என் உடம்புல இருக்கணும், எனக்குள்ள இருக்கணும்னு அதால சிந்திக்க முடியாது. ஆன்மா சித்து பொருள்னாலும் எனக்கு இந்த உடம்பு வேணும்னு சொல்லி அதா போய் ஒரு உடம்பெல்லாம் எடுக்க முடியாது. இப்போ உலகத்துல பாக்குறோம் சில பேர் வந்து பயங்கரமா நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆன்மாவுக்கு உடம்பு எடுக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கு அப்படின்னா அது ஏன் அந்த மாதிரி ஒரு உடம்பை எடுத்து கஷ்டப்படணும்? அதனால ஆன்மாவாலையும் உடம்ப எடுக்க முடியாது, உடம்பாலையும் இந்த ஆன்மாவை விரும்பி தனக்குள்ள வைத்துக் கொள்ள முடியாது. அப்போ ஆன்மாவுக்கும் உடம்புக்கும் தலைவர் யாரு அப்படின்னா சிவபெருமான். அவரோட கருணையினால அந்தந்த ஆன்மாவுக்கு தகுந்த உடலானது வழங்கப்படுகிறது. இப்போ அவர் உடம்ப கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா தன்னோட நன்மைக்காக கொடுத்திருக்கிறாரா நம்மளோட நன்மைக்காக கொடுத்திருக்கிறான்னு பார்த்தா அவருக்கு தேவைன்னு எதுவுமே கிடையாது. அதனால அவர் நம் பொருட்டு, ஆன்மாக்களின் பொருட்டு தான் நமக்கு உடம்பு தருகிறார். நமக்கு என்ன இடர் இருக்கு, இப்ப நமக்கு என்ன நன்மை வேணும், இந்த ரெண்டு இடர் நீங்கணும், நன்மை வேணும், இதுக்காக தான் நமக்கு உடம்பு தரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பிறவி இல்லையா, அந்த பிறவிக்கு வந்துட்டோம். இதுல அந்த சார்ந்ததன் வண்ணம் நல்லவங்களை சாரல அப்படின்னா தீயாரை காண்பதும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீது, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீது, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதுன்னு பழைய பாடல். அது மாதிரி அப்படி இருந்தோம்னா நம்மகிட்ட என்ன எது மிகுதியாக இருக்கும்னா தீய குணங்கள் மிகுதியாக இருக்கும். அப்ப தீய குணங்கள் இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய ஆசையும் எப்படிதான் இருக்கும், தீய ஆசைகளாகத்தான் இருக்கும், கெட்ட ஆசைகளாகத்தான் இருக்கும். அந்த தீய ஆசைகள் எந்த மாதிரி நினைவுகளை நமக்கு தரும், தீய நினைவுகளைத்தான் தரும். அப்போ தீய நினைவுகளை வச்சு நம்ம எந்த மாதிரி செயல்கள் செய்வோம், தீய செயல்களைத்தான் செய்வோம். அப்ப இத மாதிரி செய்து கொண்டே போனால் இது இந்த ஆன்மாவுக்கு இடர், பிறவிய தந்து தந்து செஞ்ச பாவத்துக்கு தகுந்த தண்டனையாக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கும். மனசுக்குன்னா கவலை, உடம்புக்குன்னா நோய். இந்த மாதிரி நமக்கு அது கொடுத்துத்தான் தீக்க முடியுமே தவிர தானாலாம் நீங்காது, அதுக்கெல்லாம் பரிகாரம்லாம் கிடையாது, அந்த அனுபவிச்சுத்தான் தீக்கணும். அப்ப இப்படியே மேல மேல மேல மேல இந்த மாதிரி கெட்ட செய்கைகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த தீய குணங்கள் எல்லாம் நம்மகிட்ட உண்டாக வைக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கு, அது நம்மளை மயக்குது, நம்ம அறிவை மறைக்குது, அதுதான் ஆணவம். அந்த ஆணவத்துல இருந்து ஆன்மாவை விடுவிக்கணும், விடுவிச்சு அந்த ஆன்மாவுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கணுங்கிறதுக்கு தான் சுவாமி நமக்கு இந்த தேகத்தை தந்திருக்கின்றார். இப்போ வியாதி எதுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புக்கு வரும். இந்த உடம்பு வந்து வியாதி பீடித்து நிற்கிற மாதிரி இந்த ஆணவம் வந்து ஆன்மாவை பீடித்து நிற்கிறது. இப்ப ஒரு வைத்தியன் என்ன பண்ணுவாரு, ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த நோயாளிய கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில வச்சு மருந்து கொடுத்து குணப்படுத்துற மாதிரி சிவபெருமான் நமக்கு இருக்கிற ஆணவம்ங்கிற வியாதியை நீக்கிறதுக்காக உடம்புங்கிற ஆஸ்பத்திரி வைத்தியசாலைக்குள்ள நம்மை இந்த ஆன்மாவை இட்டு தன்னோட திருவருளாகிய மருந்தை கொடுத்து நம்மை குணப்படுத்துகின்றார். நம்முடைய அந்த ஆணவம்ங்கிற வியாதிய போக்குறாரு. அதனாலதான் சுவாமிக்கு வைத்தியநாதன் அப்படிங்கிற பெயர். மருந்தீசன், வைத்தியநாதர், வைத்தீஸ்வரன், பவரோக வைத்தியநாதன் என்ற பெயர்கள் எல்லாம் சுவாமிக்கு இருப்பது இதனால்தான். இப்ப நம்ம உடம்புல ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, இப்ப நம்ம டாக்டர்கிட்ட போறோம், ரொம்ப நாளா எனக்கு இந்த கட்டி இருக்கு, வலிக்குது, தொந்தரவு தருது அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் என்ன செய்வாங்க, அந்த மருத்துவர் வந்து ஒரு கத்தியை எடுத்து அந்த கட்டியை கீறி அதை சரி பண்ணி நம்மள அனுப்புறாங்க. ஆனா கீறும் போது நமக்கு துன்பமா இருக்கு. ஆனா அவர் அதுக்கப்புறம் அதுக்கு மருந்தெல்லாம் வச்சு கட்டி நமக்கு உள்ளேயும் மருந்தெல்லாம் கொடுக்குறாரு. அவர் சொன்னபடி கேட்ட உடனே அதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு அதனால துன்பம் இல்லை. அது போல அது அந்த நேரத்துக்கு துன்பமா இருந்தாலும் அதுக்கப்புறம் துன்பம் தரல. இந்த உலகியல் வைத்தியர் செய்யறதே எப்படி இருக்குன்னா, மகா வைத்தியர் ஆகிய சிவபெருமான் நமக்கு பல வகையான துன்பங்களை எல்லாம் வர செய்வது எதற்காக? இப்ப நமக்கு, நான் கடவுளை கும்பிடும் போது எனக்கு துன்பமே வரக்கூடாதுங்கிறது தான் இன்று பலருடைய கருத்தாக இருக்கிறது. துன்பம் வந்து கடவுள் நம்மகிட்ட விருப்பம், அவர் வந்து கருணைய வடிவமான, அவர் நம்ம துன்பப்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டார். அப்ப இந்த துன்பம் எதனால வந்ததுன்னா, நாம செஞ்ச வினையால வந்தது. அப்ப அந்த வினையால பிறவிக்கு வந்திருக்கோம். அப்ப அந்த வினை பயனை அவர் நமக்கு ஊட்டுதார், இவ்வளவுதான். அதுக்கு நம்ம கடவுளை குறை சொல்லக்கூடாது. அப்ப இந்த துன்பம் வந்திருக்குன்னா, நம்ம வினைய நீக்கிறதுக்குத்தான் அவர். நம்ம வினை நீங்கினாதானே நம்ம முக்தி அடைய முடியும். அதற்காகத்தான் அவர் அதை செய்கின்றார். அதனால நம்முடைய கண்மங்கள்லாம் தொலைகிறது. கண்மம் குறைய குறைய ஆணவத்தோட வலியும் குறையும். வினை குறைய குறைய ஆணவத்தோட வலியும் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஆணவத்தை ரெண்டு வழியில போக்கலாம். ஒண்ணு, அந்த அந்த எண்ணம் வரும்போதே அதை உடனே அடக்கணும், இல்லைன்னா அதை அதோட வழியில விட்டு அடக்கணும். அதோட வழியில விட்டோம்னா நம்ம ரொம்ப கெட்ட காரியங்கள்லாம் செஞ்சிருவோம், அது தீய வழி. முதலே அடக்கிட்டோம்னா அது நல்ல வழி. இப்போ ஆணவத்தாலதான் கோபமே வருது. இந்த கோபத்தை கடவுள் பக்தியால கட்டுப்படுத்திட்டோம்னு வச்சுக்கிடுவோமே, அது அந்த அளவுலயே கெட்டு பெறுது. இறைவனோட நாமத்தை சொல்லி பதிகத்தை படிச்சு, பெருமானே இது நான் எங்க எப்ப எந்த பிரிவுல என்ன வினையை செஞ்சனோ எனக்கு இந்த துன்பம் வந்திருக்கு, அதனால எனக்கு எனக்கு யார் துன்பம் கொடுத்தாங்களோ அவங்க மேல எனக்கு இந்த கோபம் வருது. ஆனா அந்த கோபம் வரக்கூடாது, இது வந்தா நான் திருப்பியும் வினையை ஈட்டிடுவேன், திருப்பியும் நான் அது எனக்கு ஆகாமியமா இருந்து சஞ்சிதமாகி எனக்கு பிராரத்தமா வரும், எனக்கு வேண்டாம் இதெல்லாம், எனக்கு உன்னோட அன்பும் அருளும் வேணும், நான் உன் திருவடி கீழே இருக்கணும்ப்பா அப்படின்னா அதுக்கு எனக்கு இந்த கோபம் வந்து தடையா இருக்கு. அதனால என்ன, நான் உன்னோட நாமத்தை சொல்றேன், அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை ஜெபிக்கிறேன், விபூதியை அணிஞ்சுக்கிறேன், ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிறேன், இதன் மூலம் அந்த சிவச்சின்னங்கள் அணிந்து நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன், உன் புகழையே பாடிக்கிட்டு இருக்கேன், உன்ன நான் பூசை பண்றேன், உனக்கு நான் பணி செய்யறேன், இதுவும் நான் செய்யறேங்கிற உணர்வு இல்லாம நீ செய்ய வைக்கிறதுனால நான் செய்யறேன், என்னோட செயல்கள் எல்லாமே நீ செய்யறது தான், நீ தான் செய்ய வைக்கிற அப்படிங்கிற ஒரு உணர்வோட நம்ம செஞ்சோம்னா அந்த இடத்துல நமக்கு பிறவி வராது. அந்த இடத்துலயே அது அடங்கி போயிருது கோபம். ஆனா அந்த கோபத்தை வளர விட்டு எப்படி என்ன பார்த்து இப்படி பேசலாம், எப்படி எனக்கு இந்த விஷயத்த அவங்க செய்யலாம், என்ன என்ன அவங்க மனசுல இருந்திருக்குன்னு நம்ம எதிராளிய பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கோம்னா சரியா சித்தாந்தம் படிக்கலைன்னு அர்த்தம். சித்தாந்தம் என்ன சொல்லணும், கவனமா இருக்கணும்னு நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த கோபத்தை வளர விட்டோம்னா, அந்த கோபம் பாவம் சண்டாளம்னு சொல்லுவாங்க, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லின் தன்னையே கொன்றும். அது கடைசியில அந்த கோபத்துல கண்மண் தெரியாத கோபத்துல தாறுமாறான சிந்தனைகள், தேவையற்ற வார்த்தைகள், முறைகேடான செயல்கள், அவங்களை எதிராளிய கோபப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம எச்சு போய் உட்காருவோம். ஆனா அந்த மனம் வாக்கு காயம் அந்த மூணாலையும் கோபத்தால கோபத்தை அடக்காம நம்ம செஞ்ச செயல்கள் போற நமக்கு எத்தனை பிறவியில கொண்டு நம்மளை தள்ளுமோ தெரியாது. அப்படின்னா நமக்கு என்னைக்கு இந்த ஆணவங்கிற நோய் வந்து நம்மளை விட்டு நீங்கும், அது நீங்கணும்னா நமக்கு முதல்ல கோபம் குறையணும். அது அப்படியே வளர விட்டுட்டே இருந்தோம்னா கோபம் வந்து பொல்லாங்கு செஞ்சு இந்த பிறவியில அடுத்த பிறவியில தொடர்ந்து வருத்தம். வருத்தம் எங்க இருந்து வருதுன்னா, செஞ்ச பாவத்திற்குதான் வருத்தம். இப்ப நான் எல்லாரும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நான் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லணும், நான் அப்படி இருக்கேன் இப்படிக்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னோம்னா அப்ப நம்ம நிறைய வினை ஈட்டிருக்கோம்னு அர்த்தம், தீவினை நிறைய ஈட்டி வச்சுக்கோன்னு அர்த்தம். தெரியாம தான் செஞ்சுட்டு வந்திருப்போம், தெரிஞ்சும் செஞ்சிருக்கலாம், புத்திபூர்வமாவும் அபுத்திபூர்வம். அதனால இந்த பிரத்தியாத்த நம்ம இந்த மாதிரி சொல்றதே முதல்ல என்ன செய்யணும், சிலர் வந்து மெனக்கெட்டு போன் போட்டு பிரத்தியாட்டு வந்து நிறைய தன்னை பத்தி சொல்லி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு இரக்கம் சம்பாதிக்கணுங்கிறது, இதெல்லாம் தேவையே கிடையாது. அதனால நாங்க நல்லாதான் இருக்கிறோம், சுவாமியோட திருவருளால நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு கிடைச்ச குருவால குருவருளால நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ஆணவத்தை அடக்காம விட்டாலும் அது அழியத்தான் போது கடைசியில. ஏன் நம்ம அதோட வழியிலே நின்று பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன, அதை போய் மெனக்கிட்டு நம்ம அடக்குவானேன்னு ஒரு கேள்வி வருது. இப்போ ஒரு வீட்டுல ஒரு திடீர்னு ஒரு இடத்துல நெருப்பு பொறி பறந்துட்டு அதை உடனே அணைச்சா நன்மையா, அது பாட்டுக்கு எரியட்டும், எரிஞ்சு முடிஞ்சாலும் அதை அணையத்தானே போகுது அப்படின்னு சொல்லி அது அப்படியே எரிய விடுறது நல்லதா? அப்படி எரிஞ்சா எவ்வளவு நஷ்டம், அந்த வீடு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அதனால எவ்வளவு பொருட்கள் நட்டமா போயிருது. அது மாதிரிதான் ஆணவத்தை அடக்காம விட்டா இந்த வீட்டை எரிய விட்டா, அந்த அணைக்காம எரிய விட்டதுக்கு சமம். அதனால ஆணவத்தை அடக்கி செய்யக்கூடிய செயல்கள்லாம் நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள். அதை அடக்காம செய்யக்கூடியதெல்லாம் கெட்ட காரியங்கள், தீய கர்மம்னு சொல்லப்படுது. இது ரெண்டுமே ஆன்மாவை சேர்ந்து இருக்கிறது. அப்ப நல்லதை செஞ்சவங்க அதான் புண்ணியத்தை செஞ்சவங்க, நல்வினை வந்து புண்ணியமா மாறி இன்பத்தை தரும், தீவினை வந்து பாவமா மாறி துன்பத்தை தரும். அப்ப அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் நமது குருஞான சம்பந்த பெருமான் சொன்ன வழியிலதான் நடக்குது. அதனால நாம என்ன செய்யணும், ஆன்மாவோட மூணு பொருள் தொடர்புல இருக்கு. ஆன்மாவை அடக்கி தீய எண்ணங்களையே எழுப்பி விடக்கூடிய ஆணவம், அந்த ஆணவத்தால ஆன்மா செய்யக்கூடிய கன்மம், இந்த கன்மத்தை செய்யறதுக்கு கருவியாக இருக்கக்கூடிய மாயையால் ஆன சரீரம், இந்த மூன்றும் கடவுளோட இறை நம்மை சேர விடாம தடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் இதற்கு பாசம், அத கயிறு கட்டி வச்சிருக்கு நம்மள அப்படின்னு பேரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மூன்றிலிருந்து ஆன்மா என்று விலகுதோ அப்பதான் துன்பங்கள்லாம் நீங்கி இறைவனோட சேரும். இறைவனோட சேர்ந்து இருக்கிற நிலைக்கு வீடு, முக்தி, மோட்சம் இல்ல அப்படிங்கிற பேரின்பம் அப்படிங்கிற பேர்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மும்மலங்கள்ல இருந்து நீங்கணும்னா நமக்கு கடவுள் வழிபாடு மிக மிக அவசியம். ஆக எதனால் கடவுள் வழிபாடு செய்கின்றோம் என்றால், நம்முடைய பாசக்கட்டிலிருந்து விடுபட்டு இறைவனை அடையும் பொருட்டு. அதனால எப்போதும் இறைவனை என்ன செஞ்சிட்டு இருக்கணும், தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினை என்றும் சிவன் தாளினை என்ற கருத்தினை மனதிலே எடுத்துக்கொண்டு, கிடைத்தற்கரிய இந்த மனிதர் பிறவி சித்தியார்ல சொன்ன மாதிரி அண்டசம் ஸ்வேதஜம் உற்பிஜம் சராயுஜம், அதோட எண்தரு நாள் 84 நூறாயிரத்தால் உடுபல் யோனி எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடில். இது எப்படி தெரியுமா இந்த பிறவிக்கு வர்றது, கடலை கையால் நீந்தினதுக்கு சமம் அப்படின்னு அழகாக அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: திருப்புகழ் ராகம் சண்முக பிரியா, தாளம் மிஸ்ரச்சாப்பு.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: திருப்பனையோ என்னும் தரம் பதிலேழு 87 பண் சீகாபன் மாடி.

Bye.

பலரும் பலரே

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: அன்னே இவையும் சிலவோ. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: இப்ப இந்த ஏழாவது திருப்பாடலையும் வந்து எழுப்புதல் தான். அது பாருங்க, முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஏதாவது வந்து ஒன்று சொல்லி அதுபடி நடக்கலை அப்படின்னு சுட்டி காட்டி தான் ஒவ்வொரு தோழியும் எழுப்பினார்கள். ஆனால் இந்த தோழியை அவன் வந்து எந்த குறையும் சொல்ல முடியல. இவர்களே திகைத்து நிற்கின்றார்கள். எப்படி அழைக்கின்றார்கள்? மானேன்னு அழைச்சார்கள் போன பாட்டில், பொன்னித்தில நகையாயின்னு அழைத்தார்கள், படிரி என்று உரிமையோடு கண்டித்து அழைத்தார்கள், தன்ன வெண்ணகையா என்று அழைத்தார்கள். இங்கே அழைக்கும் போதே அன்னே என்று அழைக்கிறார்கள். அன்னே என்று சொன்னால் தாயே என்று அர்த்தம். அண்ணாய் என்றோ அன்னே என்றோ அழைத்தால் தாயேன்னு அர்த்தம் இல்லையா? தோழியை போய் தாயேன்னு அழைக்கின்றார்களே இல்லையா? பாட்டி தன் பேத்தியை பார்த்து எங்கள் அம்மா என்னை பார்த்து அம்மான்னு அழைச்சா என்ன? அவங்களுக்கு பேத்தி முறை, நீங்கள் அவளை போய் உங்களை பெத்த அம்மாங்கிறீங்க, முறையே மாத்துறீங்களே அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா? அது முறை அல்லதான். முறை மாறி அழைத்தால் அது வலு வலுதான், இலக்கணப்படி வலுதான். பேத்தியை வந்து பேத்தின்னு தான் அழைக்கணும். இலக்கணப்படி பார்த்தா என்ன பெற்ற அம்மான்னு அழைச்சது வலுதான். ஆனால் அன்பின் காரணமாக அவ்வாறு அழைக்கலாம் அப்படிங்கும் போது அதை என்ன சொல்லிடுறாங்க இலக்கணத்தில்? வலு அமைதி. அமைதினா எதுவும் பேசாமல் கப்பிச்சு போட்டுருங்க, அந்த அமைதி இல்லை. அமைதினா அதை ஏற்றுக்கொள்ளலாம், சமாதானம் சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம்னு அப்படி அர்த்தம் இலக்கணத்தில். வலு அமைதி, ஒரு நோக்கில் அது வலுவாக இருந்தாலும் ஒரு காரணத்தினால் அதை ஏற்றுக்கொள்ளலாம், வலு அமைதி. அதே மாதிரி தோழின்னு அது என்ன வலு அமைதி அப்படின்னா முறை வலு அமைதி. முறையை மாற்றி சொன்னாலும் அது வலு இல்லை, அமைதி அமைதி கொள்ளலாம். முறை வலு அமைதி அருமையாக எழுதுறாங்க தேசிகரையா இல்லையா? அந்த தன்மை, முன்னிலை, படர்க்கை, மூணு இடம் சொல்லுவோம். தன்மையில் சொல்ல வேண்டியத படர்க்கையில் சொல்வது உண்டு. தன்மையை படர்க்கை மாதிரி இல்லையா? நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு அம்மா சொல்கிறா பையனை. அப்போ அம்மா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏய் அம்மா சொல்கிறா கேளு, அம்மா வேற ஒரு ஆளா, சித்தியா இவா, இல்லை இவங்க தான் அம்மா. ஆனால் அம்மாவே என்ன சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறா கேளு அப்படிங்கிறானண்ணா. நான் அம்மா அங்கே தான் மறந்துட்டு நீ பாட்டுக்கு ஏதோ செய்வேன் பேசுவேன்னு போயிட்டு இருக்கேன், என் பேச்சை பொருட்படுத்த மாட்டேங்கிற, அதனால் உனக்கு நினைவூட்டுறேன் அப்படிங்கிற குறிப்பு. அம்மா சொல்கிறா கேளுன்னு தான் அம்மாவாகிய தானே தன்மையில் சொல்ல வேண்டியத படற்கையில் அம்மா சொல்கிறாள் கேளுன்னு படற்கையில் சொல்லுவது. அப்போ ஒரு வலியுறுத்தி சொல்வதற்காக சொல்றாங்க, அது இட வலு அமைதி என்று ஏற்றுக்கொள்ளப்படும். அது மாதிரி இங்க முறை வலு அமைதி. தோழியே அழைக்க வேண்டியதே போன பாட்டில் மாதிரி மானே முத்தன்ன வெண்ணகையாயின்னு தோழியை அப்படிதான் அழைக்கணும். அப்படி அழைக்கிறது தோழியை தாயேன்னு அழைச்சது முறை வலு அமைதி. அருமையா சொல்றாங்க. தமிழ்ல எப்படிலாம் இருக்கு பாருங்க. இதை ஒரு வாய்ப்பா வச்சுக்கிட்டு எத்தனை செய்திகள் கிடைக்குது பாருங்க நமக்கு. அதான் பெரியவர்களுடைய விளக்கோரையினுடைய சிறப்பு அதுதான். அண்ணே இவையும் சிலவோ இல்லையா, சீச்சி இவையும் சிலவோ என்று சொல்லி இரண்டாவது திருப்பாடலில் பார்த்தோம். அதே மாதிரி என்னென்னா ஒருவரிடம் இருக்கக்கூடாத செய்கைகளை பார்க்கும்போது இப்படி பழக்கம் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு ஒரு வியப்பை தரும் அல்லவா? அது மாதிரி அன்னே இவையும் சிலவோ அப்படி என்னென்னா இப்படி பாவை நோன்பு காலத்திலே வைகரை பொழுது வந்த பிறகும் கூட நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போல்லாம் இந்த அலாரம் டைம்பீஸ்லாம் கிடையாது இல்லையா? இப்போ அது காணாதுன்னு எல்லாம் செல்ஃபோன்லேயே எல்லாமே வந்துட்டுது. ஆமாம், இப்படி இப்போ எல்லா வசதியும் இருக்குது. எல்லா வசதியும் இருந்தும் எழுந்திருப்பது சிரமமாக தான் இருக்குது. என்ன அப்போ அப்படிலாம் கிடையாது, அந்த பொழுதை உணர்ந்து தானாக எழுந்திரிக்கணும், ஒரு பழக்கம் இருக்கணும் இல்லையா? அப்போ என்னென்னா ஏதோ தூங்கிட்டோமா, நீங்கள் தான் வந்துட்டீங்களே, நான் எழுந்து வரேன் அப்படின்னா இவங்க ஏற்றுக்கல. ஏன்னா இது நீயாக எழுந்திருக்க வேண்டும், நாங்கள் வந்து நீ எழுந்து வருவது சிறப்பல்ல அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. ஏன்னா அந்த உறங்கிக் கொண்டிருக்கின்றாலே அந்த பெண்ணினுடைய உயர்ந்த பரிபக்குவ நிலை அப்படிப்பட்டதான். அவள் சாதாரணமானவளா வந்து உறங்குறவா, எப்படிப்பட்டவள் உறங்குகிறா தெரியுமான்னு. அதனாலதான் சொல்றான், இப்படி உறங்குற பழக்கம் உனக்கு இருக்குதா? பாவை நோன்பு காலத்துல வைகரை பொழுது வந்த பிறகும் உறங்குற பழக்கம் உனக்கு இருக்கிறதா? இவையும் சிலவோ இப்படிப்பட்ட பழக்கம் இருக்குதா? ஏன் அப்படின்னா பல அமரர் உன்னற்கரியான், பல தேவர்களாலும் நினைப்பதற்கும் அறியவன் சிவபெருமான். ஒருவன் ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க ஒப்பற்றவன், அவன் ஒருத்தன் தான் பதி. ஒருவன் இருஞ்சீரான் இல்லையா, பெரிய சிறப்பு கொண்டவன். இரு என்பது இங்கு பெரிய என்று ரெண்டுன்னு பொருள் வரல, பெரிய இருந்தீரான், பெரிய சிறப்பு கொண்டவன். அந்த பெருமானுடைய பல தேவர்களாலும் நினைப்பதற்கும் அறியவனாக இருக்கின்றவன், ஒப்பற்ற தல ஒருவனாக இருக்கின்றவன், பெருஞ்சிறப்பு கொண்டவனாக இருக்கின்றவன், அப்படிப்பட்டவனாக இருக்கின்றானே அந்த சிவபெருமான். அவனுடைய திருக்கோயில் சின்னங்கள் ஊத அவற்றை நீ கேட்ட மாத்திரத்திலேயே, திருக்கோயில திருச்சின்னம் ஊதுவாங்க இல்லையா, அந்த திருச்சின்னங்கள் கோயிலிலே ஊத அந்த ஒளியை நீ கேட்ட மாத்திரத்திலேயே, அந்த ஒளியினை நீ கேட்ட மாத்திரத்திலேயே சிவனென்றே வாய் திறப்பாய். எப்படி திருச்சின்ன ஒளிய கேட்ட உடனே சிவனென்றே வாய் திறப்பாளாம், சிவனென்றே சொல்லுவாயின்னு சொல்லல பாருங்க, சிவனென்றே வாய் திறப்பாய். வாய்க்கு அது ஒரு பயிற்சியாக, பழக்கமாக, ஒரு அனிச்சை செயலாக நிகழ்கிறது. திருச்சின்னம் ஊதினாலே இங்க ஒரு சிவசிவான் வந்துடும் இல்லையா, அது வந்து நினைச்சு சொல்றது இல்லை, என்ன அது அதிலேயே ஊரை திளைத்து அது கேட்டாலே இந்த சொல் வருவது, அந்த முறையில வந்து கொண்டிருக்கிறது. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று சொன்னது போல, சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் இல்லையா. சிவா சிவனேன்னு வாய் திறந்து விட்டு அவனுடைய பல நாமங்கள் இருக்கின்றதே அவற்றையெல்லாம் சொல்லணும்னு விரும்புவ, அதுல தென்னவனாயிருந்து அவன் பாண்டிய நாட்டை ஆண்டது, மதுரையை ஆட்சி செய்தது ஒரு பெருஞ்சிறப்பு அல்லவா, ஆகவே அந்த தென்னவன் என்ற அந்த நாமத்திலிருந்து தொடங்கி பல நாமங்களையும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு தென்னா என்று தொடங்குவாய். ஆனால் அதை சொல்லி முடிப்பதற்கு முன்பே தீயிலிடப்பட்ட மெழுகு போல உருகிவிடுவாய். அப்ப அவருடைய பரிபக்குவ நிலை எப்படி இருக்கிறது, அதனாலதான் அப்படிப்பட்டவள் இன்னும் நம்ம நாமெல்லாம் எழுந்து வந்த பிறகும் இன்னும் உறங்குறானா, அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா. இப்ப என்ன மாதிரி ஒருத்தவன் தான் அவன் விழிச்சு வந்தால்தான் ஆச்சரியம், என்ன மாதிரி ஆளு. ஆனா இங்க சொல்லியிருக்கிற இவளுடைய நிலைக்கு இவள் உறங்குவது தோழிகளுக்கெல்லாம் அவ்வளவு வியப்பா இருக்கு. என்ன சொல்றாங்க பாருங்க, சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய், தென்னாய் என்ன முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். இப்படிப்பட்ட முதிர்ந்த நிலையில் இருப்பதனாலதான் அவளை அவ்வளவு மதிப்பாக அன்னே என்று அழைக்கின்றார்கள். மானேனோ வெண்ணகையாயினோ அழைக்கல பாருங்க, அப்படி அழைக்கிறவர்களுக்கு மனசு வரல. ஆமா என்ன இவ அப்படி உருகி உருகி வழிபடக்கூடிய பெரிய அன்பர், தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். அப்படிப்பட்ட நீ இன்று நாங்கள் நீ எழுந்து வராது மட்டுமல்ல, உங்கள் வீட்டு வாசலிலே உன்னுடைய வீட்டு வாசலிலே நின்று கொண்டு நாங்கள் எப்படியெல்லாம் போட்டுகின்றோம், என் ஆணை என் அறையன் இன்னமுதன் என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய், எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ. சின்னங்கள் கேட்ப திருச்சின்னம் கேட்டுதான் விழித்து எழுறா, விழித்து எழும்போதே சிவசிவான்னு சொல்லுறான், சொல்லுறாங்கதை விட சிவசிவான்னு வாய் திறக்கிறான். விழித்து எழுவது மட்டுமல்ல, விழித்து எழுந்த மாத்திரத்திலே அவள் வாய் சிவசிவான்னு சொல்லுது, அப்படி வாய் திறந்து கொண்டே விழிக்கிறாள். அடுத்த நாமத்தை சொல்வதற்கு முன்பே அழலிடப்பட்ட மெழுகு போல உருகி விடுகின்றாள். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அடியார் இப்போது தானே எழாதது மட்டுமல்ல, நாங்கள் அனைவரும் அவள் வீட்டு வாசலில் வந்து நின்று யாரை பாடுகின்றோம், பெருமானை எப்படி பாடுகின்றோம், என் ஆணை என்றும் என் அரையன் என்றும் இன் அமுதன் என்று எல்லோரும் பாடுகின்றோம், வெவ்வேறாய் பாடுகின்றோம். ஆனாலும் இன்னும் துயில்கின்றாளே, இன்னும் துயிலுதியோ, வண்ணஞ்சப்பேதையர் போல் வாழா கிடத்தியால் இல்லையா. இந்த சிவனருக்கே தொடர்பில்லாத ஒருத்தன் இதெல்லாம் பொருட்படுத்துவானா, எத்தனையோ வீடுகள் இருக்கு, எத்தனையோ பேர் தான் கேட்பாங்க இந்த அடியார்கள்லாம் அந்த பாடிட்டு போறாங்க, ஆமா மார்கழி மாசம் இப்படிதான் பாடிட்டு போவாங்கன்ட்டு அவர்கள் பாட்டுக்கு இருப்பார்கள். அவர்களுக்கு அது சரி, நீ எப்படி இருக்கலாமா, வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால், வாழா ஒன்றும் செய்யாம பேசாம கிடக்கிறேப்பா, போட்ட இடத்துல கிடக்கிற மாதிரி வாழா கிடத்தியால் என்று சொல்லிவிட்டு அருமை வியக்கின்றார்கள். இது சத்திய வியந்தது என்ன, இதுல எப்படி வியக்கிறாங்க, என்னே துயிலின் பரிசு, தூக்கத்தின் தன்மையை என்னவென்று சொல்வது என்று வியக்கின்றார்கள். தூக்கத்தின் தன்மையை என்னவென்று சொல்வது, இவ்வளவு பேரன்பினர், சின்னங்கள் கேட்ப சிவன் என்று வாய் திறப்பவள், தென்னா என்று சொல்வதற்கு முன்பே தீயிடைப்பட்ட மெழுகு போல உருபவள், இப்படிப்பட்டவளையும் இத்தனை அடியார்கள் வந்து பாடியும் எழுந்து வர முடியாத அளவுக்கு இந்த தூக்கம் ஆட்கொள்கிறது என்று சொன்னால் அப்போ அந்த தூக்கத்தினுடைய வலிமை எப்படிப்பட்டது என்று அந்த கோணத்தில் சிந்திக்கின்றாள். என்னே துயிலின் பரிசு, இதே என் தோழி பரிசுன்னு அடியார்களுடைய பரிச வியந்தது போக இங்க தூக்கத்தினுடைய இயல்பை வியக்கிற மாதிரி ஆயிட்டு, என்னே துயிலின் பரிசு என்னன்னா, இதுலயே அவளுடைய சிறப்பு தான் சொல்லப்படுது துயிலின் பரிசுன்னு, ஏன்னா இவ்வளவு சிறந்த அடியாரையும் இந்த தூக்கம் ஆட்கொள்ளுதே அப்படி, இந்த இடத்துலயே அவளுடைய சிறப்பு தான் அங்க சொல்லப்படுது. அப்படின்னா தூக்கத்துக்கு காரணம் என்ன? அந்த தூக்கத்தை ஒரு சுகமாக நினைக்கின்ற ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவது எது? அது ஆணவ மலம் தான். அப்போ எப்படிப்பட்ட அடியார்களையும் நிலையிலிருந்து என்ன நிலையிலிருந்து பிறழ வைத்து விடுகிறதே இந்த ஆணவ மலம். இதனை எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும். அதான் தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்று அப்பர் பெருமான். ஏன்னா அது சிவசிந்தனை இருக்கும் வரை அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு கணம் அந்த சிவசிந்தனை மறந்தா இது தன்னுடைய வேலையை காட்டுது, அவ்வளவுதான். இதெல்லாம் அவருடைய வாழ்நாள்ல ஏதாவது ஒரு நாள் வேணா அவ அப்படி இருந்திருக்கலாம், அது உறங்கியிருக்கலாம். இவ்வளவு சிறந்த அடியார் அவ்வப்போது இப்படி உறங்கக்கூடியவெல்லாம் நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா இந்த நிலைகள்லாம் வர்றதுக்கு சாதாரணமானவர்களுக்கு எவ்வளவோ காலம் வேணும். சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறத்தல் என்பது பாருங்க. வாய் திறத்த வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருப்போம், சிவன் எப்படி வாய் திறக்க முடியும் இல்லையா? அப்ப அத கேட்ட மாத்திரத்திலேயே எந்த நினைவு வந்தாலும் அதை உதறி எரிஞ்சிட்டு அங்க அங்க சிவன் சொல்லி வாய் திறக்கணும்னா வேற நினைவு இருந்தா சிவன் வாய் திறக்குமா? திறக்காதே. எதையாவது நினைச்சிட்டு இருப்போம், ஒண்ணு இல்லாட்டாலும் தான் நினைச்சிட்டு இருக்கிறத பத்தி ஏதாவது புலம்பிக்கிட்டு இருப்போம். அப்படி ஆட்களை தான் பார்த்திருக்கிறோம். தனியா இருந்து எதையாவது ஒண்ணு தீவிரமா நினைச்சு அது சம்பந்தமா புலம்புது இல்லையா? அல்லது விஷயத்தை நேரடியாக சொல்லாம சரி சரி அப்படின்னு யாரும் எதுவும் கேட்காமலே சரி சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சிலர். என்னன்னா மனசுல என்னமோ நினைக்கிறாங்க, அதுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் தேடுறாங்க, தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க சரி போ அப்படின்ட்டு போவாங்க. என்ன இப்படி எந்த விஷயத்துல ரொம்ப ஆழ்ந்து போறோமோ இல்லையா அந்த விஷயத்திலேயே உழன்று கொண்டு இருப்பது தான் சாதாரணமானவர்களுக்கு முடியும். இப்படி இந்த பெண்ணுக்கும் எல்லார் மாதிரியும் எத்தனையோ அனுபவங்கள் இருக்குமே, உலக அனுபவங்கள். ஆனா திருச்சின்னம் கேட்டுட்டதுன்னா அந்த தாக்கங்களை அனைத்தையும் உதறி எறிந்து விட்டு சிவசிவான்னு வாய் திறக்கிறான்னா எவ்வளவு பக்குவத்தினுடைய ஒரு உச்ச நிலை. ஏதோ ஒரு நாள் அந்த மாதிரி உறங்கியிருக்கலாம், அவ்வளவுதான் இல்லையா? ஆகையினாலே அதுவும் உன்னுடைய தகுதிக்கு கூடாதுன்னு இந்த நல்லடியார்கள் ஆற்றுப்படுத்துகின்றார்கள். அவ்வளவுதான் இங்க விஷயம். வண்ணஞ்ச பேதைன்னு அவளை சொல்லல, வண்ணஞ்ச பேதையர் போல் என்றுதான் சொல்லியிருக்கிறா. அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஓன் நிலைக்கு அது கூடாது, வண்ணஞ்ச பேதையர் போல் தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே என் ஆணை என் அரையன் இன் அமுதன் இங்கை சாமிய அத்தன் ஆனந்தன் அமுதன் மூணு மூணு பேருன்னு சொன்ன மாதிரி என் ஆணை என் அறையன் இன்னமுதன். என் ஆணை, ஆணை ரெண்டு சொல்லி நை, யானை இருக்கு இல்லையா, ஆணை யானையே ஆணைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண் என்பது சாரியைன்னு கொண்டு என் ஐ என்று பொருள் சொல்வது என் தலைவன். ஆணை என்று சொல்லியே மகாத்மான் தேசிகரையா அவர்கள் ஒரு பொருள் சொல்கின்றார்கள். ஆணை என்ன செய்யுமா அப்படின்னு சொன்னா தன்னை கட்டுவதற்கு தானே இந்த சங்கிலியை கொடுத்து உதவுமா? என்ன யானையை கூடத்தில் கட்டியிருப்பார்கள், ஒரு தரியில் கட்டியிருப்பார்கள். அது மாதிரி இறைவன் நம்முடைய உள்ளம் என்னும் கூடத்திலே என்ன வழிபாட்டிலே ஊக்கம் இருக்குது இல்லையா, அந்த ஊக்கம்ங்கிற தரியை சார்ந்து நின்று அன்பெனும் தலையை, தலை காலில் கட்டுற சங்கிலி, அன்பெனும் தலையை தந்து உதவி தான் அதில் கட்டுண்டு நிற்கின்றான் ஆதலின் அதனால இறைவனை என் ஆணை என்றார் என்று அருமையாக குறிப்பிடுகின்றார். நம்ம உள்ளங்கிற கூடத்தில் பெருமான் மேல பக்தியை செலுத்தணும் அப்படிங்கிற ஊக்கம் நம்ம இருக்கு இல்லையா, அந்த ஊக்கம்ங்கிற தரியில பெருமான நம்ம அன்புங்கிற சங்கிலியால பிணைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கான அன்பையும் அவனே தருகின்றான். அன்பு நம்முடைய ஆற்றலால் நாம ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதல்ல, பொறுப்பறிய பேரன்பை அருளி அதன் வழியே புகுந்திடுவன். அந்த அன்பு அருளுதும் அவன் தான், அந்த அன்பின் வழியே அன்பை இடமாக கொண்டே அவன் உள்ள வருகின்றான் அப்படின்னு சித்தியார்ல சொல்லியிருக்கு. ஆக அப்படி இருப்பான். அந்த யானையின் தன்மை இருப்பதனால என் ஆணைன்னு சொல்லி அப்படியும் பொருள் கொள்ளலாமா? அரையன் என்று சொல்லியிருக்க, அரசன் என்பதன் போலி, அரசன் அர்த்தம் அரையன்னா. மயிலாடுதுறை பக்கம் அரையபுரம்னே ஒரு ஊர் இருக்கு. சரி, இன்னமுதன், இன்னமுதன் அதுலேயும் பார்த்தோம், அத்தன் ஆனந்தன் அமுதன் அதில் பார்த்தோம், இன்னமுதாக இருப்பவன் இன்னமுதன். எல்லோமும் சொன்னோங்கள் வெவ்வேறாய், என் ஆணை என் அரையன் இன்னமுதன் என்று எல்லோமும் சொன்னோங்கள் வெவ்வேறாய் சொன்னோங்கள் என்று ரெண்டாக பிரித்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் சேர்ந்த பெருமானை துதிக்கிறோம், வெவ்வேறாயும் துதிக்கிறோம், அதாவது தனித்தனியாகவும் துதிக்கிறோம். எல்லோரும் கூட்டாக சேர்ந்து துதிக்கும் போது அந்த ஓசையினுடைய ஒரு மிகுதிப்பாடு, பெரிய ஓசை வருகிறதே. நிறைய பேர் சேர்ந்து பாடும்போது ஓசை அதிகமாக வரும், அந்த அதிகமான ஓசையை கேட்டாவது நீ எழுந்து வந்திருக்கலாம். சரி, அதுதான் செய்யலை. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறாய் துதிக்கிறோம், ஒவ்வொருத்தரும் தனித்தனியா துதிக்கிறோம். தனித்தனியா துதிப்பாடலை சொல்லும் போது அதனுடைய பொருள் உணர்ச்சியில் ஈடுபடுவதற்கு அது வாய்ப்பா இருக்கும் இல்லையா? அந்த பொருள் உணர்ச்சியில் ஈடுபட்டாவது நீ துயில் எழுந்து வந்திருக்கலாம். எல்லோரும் சேர்ந்து துதிக்கும் போது அந்த ஓசையை கேட்டு அதன் காரணமாக நீ எழுந்து வந்திருக்கலாம். அல்லது வெவ்வேறாய் தனித்தனியாக துதிக்கும் போது அந்த பொருள் உணர்ச்சியில் ஈடுபட்டாலும் வந்திருக்கலாம், ரெண்டுத்துக்குமே நீ வந்து ஒத்து வரல, எழுந்து வரவில்லை. ஆகவே வண்ணஞ்ச பேதையர் கிடப்பது போல நீ வாழா கிடக்காதே, எழுந்து வா என்று சொல்லி அருமையாக அவருடைய தகுதியை அங்க நினைப்பூட்டுறாங்க பாருங்க. அதுதான் பெருசு. எப்படிப்பட்ட தகுதியுடைய நீ இப்படி இருக்கலாமா அப்படிங்கும் போது நிச்சயமா எல்லாரும் எழுந்து வந்து விடுவார்கள். இன்னைக்கு நீங்க போயிட்டு வாங்க, நாளைக்கு வாரேன் அப்படின்னு அந்த வார்த்தை நிச்சயமா வராது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய தகுதியும் அப்படி எடுத்து சொல்றான், உன்னுடைய தகுதி இப்படிப்பட்டது, நீ எல்லார் மாதிரியும் இல்லை, நீ இப்படி உறங்கக்கூடாது சொல்லி சொல்லி எழுப்புகின்றார்கள். நேற்று சொன்ன சொல்ல இன்னைக்கு மறந்துட்டியே அப்படின்னு அர்த்தம். உண்மையிலே உன் மனசுல ஒரு ஆர்வம் இருக்க போய் தான் நானே வந்து எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால அந்த ஆர்வத்தை நீ காப்பாத்து அப்படின்னு சொல்கின்றார்கள். வேற ஒண்ணும் இல்லை. இப்படி ஒவ்வொரு அடியாரும் மிகச்சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் பேராயிரம் பரவி. பாடியிருப்பவர் ஆவராணி புதுச்சேரி குகானந்தம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருநாட்டுத்தொகை திருப்பதிகம் பன் இந்தளம் 12 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

செய்தான் எனக்கு செய்தி என்று விரகி இருக்கு. நாம் என்ன பண்ணணும், பிரிக்கணும். இப்போ என்னது, மணிவாசகராகி அவர்களுக்கு அருளியவை எல்லாம் எவை எவை, ஏனைய அரியவர்களுக்கு அருள் எவை எவைன்னு பிரிக்கணும். பிரிச்சா தான் உண்மையா படிச்சதா அர்த்தம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் என்று அர்த்தம். அதனால கொஞ்சம் கூர்மையா மன்னிக்கணும். பென்சில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், குடிச்சுக்கலாம். இப்ப அவர் தனக்கு செய்ததெல்லாம் எவை என்பதை முதல்ல பார்க்கலாம். மணிவாசகராகி அவருக்கு செய்த பாங்கெல்லாம் சொல்லப்படும். எங்க இருந்து கேட்டீங்கன்னா, எந்த வரியில போகணும்னு கேட்டா, 26-28 26வது வரைக்கும் 28வது வரைக்கும் போகணும். எங்க இருக்குது பிரிக்கணும், வேற வழி இல்ல. 26-28 எங்க இருக்குது, 26ல இருந்து 26-27 ரெண்டு வரி பாருங்க. முதல்ல அதான் முத முதல் அவர் தனக்கு செய்த சொல்லுகிறார், தனக்கு செய்த சொல்லுகிறார். குதிரையை கொண்டு குடநாட அதன் இசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும். எனக்கு செய்த எத்தனையோ என்னிருந்த கருணைப்பெருக்கு, அதுல ஒண்ணு சொல்றேன் கேளுங்க அப்படின்னாரு. என்னன்னாரு, இந்த ஒரு ஆன்மா கரையறதுக்காக எங்கெங்கே கடந்த நரிகளை எல்லாம் குதிரைகளை ஆக்கி, குதிரை ஆக்கினா மட்டும் போதில, அந்த குதிரைகளை, குதிரைகளே நீ மதுரை சொல் என்று சொன்னா போயிடும். குதிரைகளை மதுரை எல்லாம் போனா போகும், நினைத்த மாதிரி போகும். இருந்தாலும் தானே கூட வந்தாராம் பெருமான். குதிரையை கொண்டு, குதிரைகளை அப்படியே வைத்துக் கொண்டு குடநாடதன்னி செய், திருப்பெருந்துறைக்கு மேற்கே மதுரை இருக்குது. குடநாடுன்னா மேற்கு திசையில உள்ள நாடு. அப்ப திருப்பெருந்துறைக்கு மேற்கே உள்ளது எது, மதுரை. குடநாடதன்னி செய், குதிரையை மட்டும் அனுப்பிச்சாலே போதும், தானே வந்தானா. சாதுர்பாத சாத்தாய், அதுவேற அந்த குதிரைகள் எல்லாம் என்னடா ராஜா அப்படின்னு அப்படின்னு கரைஞ்சது. அருமை அருமை. இதெல்லாம் ஒளியும் ஒளியில காட்டலாம், காட்ட மாட்டான் அல்லவா, நாங்க காட்டோம். இப்ப எங்கேயே திருப்பெருந்துறை இப்பொழுது குதிரைகள் எப்படி நிக்குது, எல்லாம் ஜிம்மனும் பெரிய பெரிய பெரிய குதிரை எல்லாம் வரிசையா நிறுத்தி வச்சார் அல்லவா. எங்கே அஞ்சஞ்சா நில்லுங்க, பஞ்சாட்சரம் தான் நமக்கு. ஆமா சுவாமி சுவாமி, அஞ்சஞ்சா நில்லுங்க, வரிசையா நிக்குது. இங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 30-40,000 குதிரை. பண்டாரத்தில் எடுத்துட்டு போன பணம் சும்மா ஒரு 1,000-2,000 குதிரை வாங்கத்தான், இங்க 40-50,000 குதிரை நிக்குது. யாரு ஒரே ஒரு ஆன்மாவை காப்பாத்த அவ்வளவு, ஒரு ஆன்மாவா என்னை காப்பாத்துறதுக்கு என்ன செய்தது, சதுர்பட எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சு சாத்தாய் அணியாக 5 குதிரை எங்கே ஆனா பெரிய வந்து இப்ப இதுல மிலிட்டரி போகும்போது கூட ரைட் லெப்ட் ரைட் லெப்ட் அப்படி போட்ட அப்படின்னா அது மாதிரி போகணும். இப்ப போவீங்களா அப்படி அப்படி போகணும். சாதுர்பாத சாத்தாய் அந்த குதிரைகள் எல்லாம் அப்படி முன்னே செல்ல, தான் எழுந்தருளியும். இந்த வரிப்படை சொல்லும்போது கல்ல தண்ணி வந்துடும் சொல்லுவா. இதற்காக யார் சாமி, ரெண்டு ஆளை பிடிச்சி ஓட்டாங்கன்னா ஓட்ட மாட்டானா, அவனே எழுந்தருளனா, தான் எழுந்தருளியும். இது தன் பொறுப்பு செய்தது இல்லைங்களா. சரி இப்ப என்ன, 26-28 தாண்ட உடனே என்ன பண்ணும்னா, 33ல இருந்து ஆரம்பிக்கணும். 33ல இருந்து ஒரு 10 வரி எல்லாம் இவருக்காக தான் செய்தது. செய்தது என்ன, மொக்கனி அருளிய முழுத்தவள் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும். இதுக்கு ஒரு உரை, மொக்கணி அருளிய, மொக்கணி மொக்கணின்னா கொள்ளு வேவிச்சு பையில போட்டு எல்லாத்தையும் அந்தந்த குதிரைக்கு வாயில கட்டிவிட்டார். ஏன் இங்க இருந்து மதுரைக்கு போகண்டா ராஜா, தின்னுகிட்டே போக. சரி நல்லது. மொக்கணி அருளிய என்ன, கொள் வைத்த பையின்னு அர்த்தம். அதை எல்லாத்தையும் கட்டி விட்டார். ஆமா பட்னியா போட்டு அழைச்சிட்டு போறா சிவசிவ. இந்த நீங்க பாருங்க, இந்த தல யாத்திரை போகும்போது கூட அந்த அழைச்சிட்டு போறவங்க படாத பாடுபடணும். 4 மணி ஆனவன்னு காபிக்கு நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன், காபிக்கு நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் அல்லவன். காபிக்கு நிறுத்தின காவி மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல, ஒரு வடை கொடு, ஒரு தோசை ரவா தோசை, இங்கேயே 1 மணி நேரம் போச்சுன்னு அர்த்தம், ஒழிஞ்சதுன்னு அர்த்தம். நாங்க சொல்லிவிடுறது எங்க காசிவாச சுவாமியோட போகும்போது, இந்தபடியா இங்க 4 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா ராத்திரி 1 தலம் குறையும்,
இந்த தலத்தை சாப்பிடணும். இங்க சிவன் சாப்பிடல, இன்னொரு தலம் அதிகமாகும். எது வேணும்னு சொல்லணுமே, என்னைக்கும் சாப்பிட சிவன் வேணுமா இல்ல இன்னும் ஒரு தலம் சேர்த்து பார்த்துடலாமா? இது பாவம் ரெண்டும் முடிக்கும், ஏன்னா இது வேணும் அது வேணும். சரி, அதுக்கு ஒரு வழி உண்டு. என்னன்னா, இவங்களெல்லாம் இறக்கி விட்டு ஏத்தணும்னா ரெண்டு மணி நேரம் ஆமா. அதனால உட்கார வச்சுட்டு எல்லாருக்கும் டீ கொடுத்துறப்பா. என்ன பண்ணி தொலைக்கிறது? இறங்கி ஏத்துச்சு ஒன்றரை மணி நேரம். சரிங்களா, இதெல்லாம் நீங்க அழைச்சிட்டு போனவங்க தெரியும். சிவ சிவ என்ன பண்றது, அவங்களெல்லாம் அழைச்சிட்டு தான் போயிட்டு இருக்கு. என்ன பண்றது? ஆனா நீங்க ஒரு தளம் சிவன் சாப்பிட்டீங்க, ராத்திரி பார்க்க வேண்டிய ரெண்டு மூணு தளத்துல ஒரு தளம் போயிடும். இதுதான் என்னை கிடக்குது, வாங்க ஐயா கிடக்குதுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்படி வந்துட்டா கூட என்ன பண்ணுவோம் கேட்டா, மனுஷன் படாத பாடுபடுத்தி சோறு சாப்பிட, ஒரு காப்பி சாப்பிட விடல சார். இவன் பாவம் முன்னும் பின்னும் 25 நாள் அலைஞ்சு அப்படியே படாத பாடுபட்டிருப்பான். இவனுக்கு ஒரு பட்டம் என்ன தெரியுமா, காப்பி சாப்பிட விடலையா. முருகா முருகா. அதனால எங்க பெருமானுக்கு தெரியும், குதிரை அப்படி சொல்லாது, இருந்தாலும் எல்லாம் கொள்ளு வச்ச பைய கட்டி ஜம்முன்னு போங்கடா அப்படின்னு. எங்க ஐயாவோட போனியா, எந்த நேரத்திலையும் கொள்ளு தின்னுகிட்டே போலாம்னா அப்படிங்க. அப்படி மொக்கணி அருளிய அந்த மாதிரி அந்த கொள்ளு வைத்த பையை எல்லாத்தையும் கட்டி முழுத்தளல் மேனி. இவர் என்னன்னு கேட்டா, அந்த பைய கட்டுறதும் இது கட்டுறதும் அப்படி மின்னையும் மின்னி வர்றதும் பார்த்தா ஒரு இது குதிரை ஓட்டியா தெரியாதான். சொக்கதாக காட்டிய தொன்மையும் அப்படியே அழகு பாத்தீங்கன்னா, ஐயா இவரா குதிரை ஓட்டி, இவர் எங்கேயோ பெரிய ஆளா இருக்காரியா அப்படின்னாரு. சொக்கதாக என்னாரு, சொக்கநாதனேதான், சொக்கநாதனேதான், சொக்கதாக காட்டிய தொன்மையும். அது எதற்கு? அடியனை எல்லாம் கரையேற்றுவதற்கு. நல்ல ஆரியோடு பிறமர்க்கு அளவறி உண்ணான். தொடர்ந்து ஒரு 10 வரி போலாம். ஆரியோடு பிறமர்க்கு அளவறி உண்ணான், நரியை குதிரை ஆக்கிய நன்மையும். ஒரு ஆள், ஒரு நிருபர், தினமலி நிருபராட்டிருக்க, தினமலர் நிருபர் அல்லவா, அதனால அதன் டீக்கடை நிருபர். அதனால ரொம்ப அக்கப்போற, ரொம்ப விசாரிக்கிறதுக்காக வந்தவர். அதனால இவ்வளவு குதிரை நிக்குது, ஏ சாமி நீங்க தான் குதிரைக்காரரா? ஆமா அடியேன் தான் அப்படின்னார். சரி, இவ்வளவு குதிரையை வாங்கினீங்களே, எங்க போய் வாங்கினீங்க, என்ன செய்தி, எந்த ஊர்ல இந்த மாதிரி குறுக்கு, அரேபிய நாட்டுக்கு போனீங்களா போனீங்களான்னார். அதெல்லாம் உங்களுக்கு என்ன? இல்ல இல்ல, நாங்க கேட்கறோம், நிருபர்கள் வந்திருக்கோம்னு. அப்படியா அப்படின்னார். இதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது அப்படின்னார். அதுல ஒரு ஆளு, ஏய் இந்த கடைசியில ஒரு நரி வந்துடுறாங்க, அதுதான் அந்த குதிரை ஆச்சுன்னு. அப்படியாரானார் எழுதுறாங்க டீக்கடை. என்னவே எங்க பாக்குறவே, ஒரு குதிரை எங்கேயும் ஒன்று வாங்கல, இந்த குதிரைலாம் 60 நாட்டு போதெல்லாம் வாங்க வாங்கலவே அப்படின்னு. பின்ன என்ன சிரிக்கிறீர், என்ன சிரிக்கிறீர்? நரியை குதிரை ஐக்கிய நன்மையும். தினமதல்ல பாரிய ஆடா, நரியை குதிரை ஆக்கிட்டாரா? டீக்கடை விவகாரம் அங்கேயே அப்பயே வந்துட்டு தான் இருக்கு. கல்லூரி பைகளுக்கு பாடத்தினால வந்த கெட்ட பழக்கங்கள். ஏன்னா அவங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னாதான் அவங்கள நாங்க அழைச்சிட்டு போக முடியுது. அதனால நரியை குதிரை ஆக்கிய நன்மையும். அதனால இவையெல்லாம் என் பொருட்டு எங்கள் பெருமான் நரிகளை எல்லாம் குதிரைகளை ஆக்கி இப்படி தானியே எழுந்தருளி தானியே கொள்ளு போய் வைத்து இப்படி எல்லாம் செய்தானி என்ற ஒரு அந்த ஏக்கத்தை சொல்லுகிறார். தனக்காக செய்தது ஆண்டு கொண்டாடை அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று. அந்த திருவடி எங்க பிடிச்சது அப்படின்னா, திருப்பெருந்துறையிலிருந்து எங்க பெருமான் இவ்வளவு குதிரைகளை ஓட்டிக்கிட்டு தன் காலாலேயே நடந்து வந்தார். காலாலேயே நடந்து எது வரைக்கும் வந்தார் சாமியார்? மதுரை பெருநகர், பாண்டி நாட்டுக்கு மதுரையில வந்து எங்க அரசன் முன்னிலையில அரசு இவர் போன உடனே இவர் வணங்கல, ஏன் சேர்ந்தறியா கையாணி பரதரப்படாது, எங்க இருக்குது சேர்ந்தறியா கையாணி? பிள்ளபதி பிராங்கம் முடிச்சிட வேண்டியதானே. சேர்ந்தறியா கையாணி ஐயார் அமர்ந்தானி பாடுதுங்க நம்மானாய். சேர்ந்தறியா கையான்னா நம்முடைய கையெல்லாம் ஒரு காலத்துல யாரையாவது யாரைய வணங்கி கையை சேர்ந்து அறிந்திருக்குது. எங்க பெருமானுடைய திருக்கரை மட்டும் எப்பொழுதுமே சேர்ந்தறியா கையாணி
வெண்ணீர் அணிந்தானை என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆகவே அப்படி அரசன் அப்படியே வந்து என்ன பண்ணான்னு கேட்டா, தன்னை மீறி இந்த குதிரை ஓட்டிட்டு வந்தவர் கும்பிட்டுட்டாரு. ஆனா இவர் எனவே அதுவரை வந்து மதுரை பாண்டியன் தனக்கு பரிமா விட்டு ஆண்டு ஒண்டருள அழகுரு திருவடி, பாண்டியன் தனக்கு பரிமா விற்று இந்த குதிரைகள்லாம் ஒப்படைக்கிற வரைக்கும் அவர் பொறுப்பில் எடுத்துக்கிட்டாராம். ஒப்படைத்துக்கிட்டாராம். ஏன் இப்படி எடுத்துக்கிட்டாரு? தலையில சென்னத்துக்கு இப்படி ஏன்? ஆமாசாமி, அன்றே எந்த ஆதியும் உடலும்

என்று நான் திருப்பெருந்துறையில பார்த்தனோ அன்றே எந்த நாவியும் உடலும் உடமையும் எல்லாமும் பெருமானே நீ கொண்டில. அதனால குதிரை வந்த என்ன வராட்டின எனக்கு என்ன, எல்லாம் அபடத்துக்கள்ல பொறுப்பு. அதனாலதான் ஆங்காங்க இருக்க நிறைய எல்லாம் குதிரையாக்கி கொள்ளு போய் வச்சு நம்ம ஆவியும் உடலும் உடமையும் எல்லாமும் இவர்கையில் இருக்க பொறுப்பு அவருக்கு ஆயிட்டு. அதனால் இப்படி வந்து விற்று பாண்டியனுக்கு விற்றார். விற்கும் போது சொல்லிவிட்டார், இந்த குதிரையெல்லாம் எண்ணிக்கப்ப எங்க எப்படி கட்டணமோ எப்படி நடத்தும் பண்ணலாம் எல்லாம் சொல்லலாம். இப்ப ஏதேனும் குற்றம் இருந்ததுன்னா எங்கிட்ட விட்டுடலாம். இப்ப நான் கயிறு மாத்தி கொடுத்துட்டேன்னு சொன்னா ஏய் நாம் பொறுப்பல்ல அப்படின்னு எல்லாம் இங்கே இங்கே ஓட்டி ஓட்டி பார்த்தோன்னா எல்லாம் அருமையான குதிரை உங்களுக்கு என்ன அருமையான குதிரை வாங்கிட்டு வந்துருக்கீங்க. எங்க பாண்டி நாட்டு அமைச்சர் என்ன அவ்வளவு என்ன இதுவா, அதனால இல்லவா தங்கமான குதிரைகளை வாங்கும்படி உங்களுக்கு ஏவி இருக்கா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவ்வளவு தூரம் வைத்தவர்களுக்கு கொஞ்ச தூரம் ஓட்டியாக வந்தவர்களுக்கு உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி பணம் தந்தாராம். யாரு பாண்டியன் இந்த குதிரை ஓட்டியாக வந்த சொக்கநாதருக்கு கொடுத்துருக்காரு. இது வாங்கம்மா இப்படியும் சேர்ந்தறியா கைய இப்படியும் சேர்ந்தறியா கையது சிவி சிவமா கஞ்சி வரதாப்பான எங்க வரதாப்போ அப்படின்னு அதனால இப்படியும் சேராது இப்படியும் சேராது. அதனால இந்த கனகம் இசைய பெறாது அவன் கொடுத்த பணத்தை அப்படியே வாங்காம எல்லா இடத்துல இருக்கட்டும் நாட்டுக்கு செலவழிக்கட்டும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இசைய பெறாது ஆண்டான் எங்கும் இவ்வளவு செய்தான் ஒரு ஆன்மாவுக்கா ஒரு ஆன்மாக்கா இன்று கனகம் இதய பெறாது ஆண்டான் எங்கோன் அருள்வடி இருப்ப. அப்படி இருந்ததுனால நான் என்னன்னு கேட்டேன், நானும் என்னுடைய வசத்தை விட்டு எல்லாம் எங்கள் பெருமானாக ஆண்டவனாக விட்டுட்டேன். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் தூண்டு சோதி தோற்றிய தன்மையும் மணிவாசகருக்கு அவப்பொழுது ஆண்டவன் மறைந்திருந்தாலும் கூட அவப்பொழுது ஒளி காட்டியிருக்கிறான் ஒளி காட்டியிருக்கிறான். அது பழங்களை குறிக்கிறது. ஈங்கோய் மலையில் எடிலது காட்டியும் சொல்ற போற போக்குல உனக்கீழாத மேல் வித்து மேல் மேலையாமல் என் வீணை ஒத்தவில் தனிக்கீழ் ஆத்திரு கோலம் நீ வந்து காட்டின் ஆய் கழுக்குண்டிலே திருக்கடுக்குண்டத்துல கழுக்குண்டதனில் காட்சி கொடுத்தும். இப்படி பெருமான் தன்னை அந்த அடியவரோடு அடைத்துக் கொண்டு போகாவிட்டாலும் மறைந்தாலும் இடையிடையே தூண்டு சோதி தோற்றிய தன்மையும் இடையிடையே அந்த ஒளிமயமான வடிவத்தை காட்டினானாம் பெருமான். அப்படி இருந்தவன் அந்தனாயி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞானம் காட்டிய இயல்பும் எனக்கு குருநாதனாக காட்டி ஆட்கொண்டான். ஆனா அவ்வப்பொழுது ஆட்கொள்கின்றவன் இந்திர ஞானம் இருக்கிற மாதிரி இருப்பான் அவனை மன்னிடும் எங்க என்ன தெரியாது. இப்படி எனக்கு அது மாதிரி செய்திருக்கிறான். இந்திர ஞானம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் பாருங்க முன்னதான் முடிச்சு எல்லாம் வித்து வித்து கொடுத்துட்டாரு பணம் பணம் எல்லாம் கயிறு மாற்றி கொடுத்துட்டாரு. மீண்டவருக்கு அப்படியே நம்போது திடீர்னு அந்த படையாம வந்துட்டது என்னன்னா அதெல்லாம் சரி குதிரையை ஓட்டிட்டு வரட்டும் போட்டும் குதிரை ஓட்டியா சேவகனா வந்தார சேவகனா சே அதை எண்ணி எண்ணி பார்க்கிறார். இந்த எனக்காக இவ்வளவு வெளிவந்த கருணையா பெருமானி இவ்வளவு வெளிவந்த கருணையா முன்னே ஓட்டி வந்தாரு எல்லாம் கொண்டு போய் எல்லாம் வச்சாலும் கொடுத்தாரு. மீண்டும் வரும்போது அவர் ஞாபகத்துக்கு வருது நினைவுக்கு வருகிறது இந்த நடுப்புற அந்த குதிரை இங்க எங்க இப்படி போகும்போது ஏ அங்க போகாத ஆச்சு ஆச்சு மதுரை வந்துட்டுது அப்படின்லாம் சொல்லி குதிரை சேவகன் ஆகிய தன்மையும் உத்தர கோசமங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் அதே போல் நான் திருப்பத்து திருப்பெருந்துறையில் உத்தர கோசமங்கை சென்றாலும் அங்கேயும் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது அந்த வித்தக வேடத்தை எல்லாம் காட்டி எனக்கு அருள் செய்தான். என்னங்க என்னடி எது எது ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும் இப்ப வந்திக்காக மண் சுமந்தாரே அது கூட எதுக்கு அப்படின்னு கேட்டா ஒரு கல்லுல ரெண்டு மாங்காமே ஒரு கல்லுல மூணு மாங்காய் ஒரு மாங்காய் மணிவாசகர் மாங்காய் இன்னொரு மாங்காய் வந்தி மாங்காய்
இன்னொரு மாங்கா இந்த பாண்டியனுக்கே மாங்கா. ஆமா, பாண்டியனே வந்து என்ன, பாண்டியனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கடைசியில் புத்தி பேட்டை கொடுத்தார. யாரால? மாண்புமிகு அமைச்சராக இவர் இருந்தவையினாலே இந்த மதிய அரசனுக்கு பதிவு கிடைச்சது, இது வீடு பேர் கிடைச்சது. அதனால மணிவாசகரை ஆட்கொள்ளணும், எங்கேயோ இருக்கிற அந்த வந்தியம்மாய்க்கு அருள் செய்யணும், பாண்டியனுக்கு அருள் செய்யணும். அதனாலதான் நம்முடைய திருவிழா பாணத்தில் பாடினார், ஏயா திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட பெருமான் எல்லாரையும் அடைச்சிக்கிட்டு இவரை மட்டும் வச்சாருனாரு. அவங்களுக்கெல்லாம் அதோட காரியம் முடிஞ்சு போச்சு, இவருக்கு இன்னும் சில காரியம் இருக்குங்கிறது வச்சாராம். என்ன காரியம்னு இல்லை, அருமையா பாண்ட பரஞ்சோதி முனிவர் அல்லவா, உன்னை கூட சொல்லிருக்கான் நினைக்கிறேன். திட்டிக்கும் மணி வார்த்தை இன்னும் சின்னால் திருச்செவியில் அருந்த மற்றடிவரெல்லாம் கும்பிடுவாங்க, இது பண்ணுவாங்க, திருவாசகம் பாட மாட்டாங்க. அதனால வாங்கப்பா போலான்னு முத்தி கழிச்சிட்டு போட்டுது. இது இங்க இருந்தா தான் திருவாசகம் பாடும். என்ன அவ்விடத்திலும் சுயரலம் தான். திட்டிக்கும் மணி வார்த்தை இன்ன சரியா, தான் சுயநலத்துக்காக அவரை போய் வாட்டலாம்னாரு. இன்னும் சின்னாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கவிஞன்ல கவிஞன்ல திட்டி

0: தேற்றி புத்திக்கே விடுத்திடவும். இன்னைக்கு இவர் அழைச்சிட்டு போனா நாளைக்கு பாண்டியனுக்கு எப்படி முத்தி கொடுக்கறது? அதனால இருந்ததுனாலதான் குதிரை வந்து வாங்க சொல்லி, குதிரை வாங்க வந்து அப்புறம் ஆட்கொண்டு விட்டுட்டு சரிங்களா, அந்த குதிரை எல்லாம் எல்லாம் எல்லா பொருளும் தங்கிட்ட கொடுத்ததுனால இந்த நிறைய குதிரை ஆக்கி இப்படி எல்லாம் வந்து அந்த பாண்டியனுக்கு செய்யணும். அல்ல பாண்டியனு புத்தை வாதில் வென்றிடவும். இன்னொன்னு புத்தரை வாதில் வெல்லணும். திருச்சாளர் பாடி எங்கே தில்லையில அது இருந்தா தானே வாங்கலாம். அந்த வந்திக்கு அருள் செய்யவும் எத்தி எத்தினாராம். இந்த எத்திங்கிறது ரொம்ப சாதாரண உலக சொல்லு. என்னடா ஒரு ஆள் உங்ககிட்ட வந்துட்டு இருந்தாரு, ஆளு எத்திட்டு போட்டார்ல, ஆனா எனக்கு அன்னைக்கே தெரியும் இந்த எத்துறதுங்கிறது அப்படியே வச்சாரு இலக்கியத்துல போய். எத்தி தொண்டாரை காருமம் சிறிது உண்டு இங்கே இருத்தி என ஒரு கரந்தான் அடியரோடும். அதனால அந்த மணிவாச எத்தி போனது காரணம் என்னன்னு கேட்டா இவையெல்லாம் நிறைவேறுவதற்காக. அதனால அதனால இப்ப என்ன மீண்டும் இந்த குதிரைகள் எல்லாம் என்னாச்சு, ராத்திரி 12 மணிக்கு அத்திட்டு போட்டுது. பார்த்தார் பாண்டியன், சரி நம்ம அமைச்சர் வந்து மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு இல்லை இல்லைங்களா, இவர் ஏதோ கையாடு நடந்திருக்காட்டிருக்கு, நிறுத்துடா வைய ஆத்துல தலையில கல்ல தூக்கி வைடா அப்படின்னு வச்சா. இது ஒண்ணும் சொல்ல, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே. ஏன்னா ஒப்பு ஒப்படைச்சாச்சு உங்ககிட்ட நீதான். பார்த்தார் இப்ப எல்லாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரியா மணிவாசர் நல்ல ஆள் தான், எப்படியோ கையாடல் பண்ணியிருக்க மாட்டார், பரமசாதுவாச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்ன. இன்னொருத்தன், நீ ஒன்னப்பா அந்த மாதிரி ஆள் தான், அமுக்குடா பிசாசு பத்தி இல்ல பணத்தை சில்லை அப்படின்னு சிவசிவ சிவசிவ இப்படி எல்லாம் சில இப்படி எல்லாம் சொல்லிச்சு. பார்த்தார் பெருமான், இப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் திசை திருப்பணும் என்ன பண்றதுன்னு திடீர்னு வெள்ளத்தை உண்டாக்கல. எது வைகை பேருக்கு வச்சவனே அடா தண்ணி வருது தண்ணி வருது என்னடா செய்யறது, வீட்டுக்கு ஒரு ஆள் எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆள் போச்சு. ஒரே ஒரு பாட்டி, அந்த பாட்டிக்கு தனக்கு ஒரு ஆள் கிடையாது, அது என்ன வெறும் பிட்டு இருக்குது சாப்பிடும். அது என்ன செஞ்சது வரைக்கும் அப்படின்னு கேட்டா காலில் பிட்டு சுடுவோம், சுட்ட உடனே காலில் குளிச்சுட்டு தான் அடுப்புக்கு போவோம் அப்படிலாம் ஒரு காரணம் தான். எனவே குளிச்சுட்டு அடுப்புக்கு போவோம் அதெல்லாம் உதவி வச்சுக்கிட்டு அப்பதான் லட்சுமி கடாட்சம் இருக்கும் சரிங்களா. நாம குளிச்சுட்டு தான் முதல்ல மற்ற வேலை பார்க்கணும் சிவசிவ சரிங்களா. பேப்பர் பார்த்துட்டு அது பார்த்துட்டு காப்பி குடிச்சிட்டு இன்னைக்குதான் லீவு நாளாச்சுங்களே அப்புறம் குளிச்சுக்கலாம், சரி கொண்டா இட்லி அதையும் போட்டுட்டு சிவை சிவ சரிங்களா. 11 மணிக்கெல்லாம் என்ன சத்தம் கேட்குது, வறுவல் பண்றேன் நல்லவங்களுக்கு பிடிக்குமே அந்த வறுவல் சாப்பிடுங்களேன் அப்படின்னா, சரி அப்படிதான் நேரமாச்சு சாப்பிட்டே போடுங்களேன் சாப்பிட்டுட்டு குளிக்கிறது, அட என்ன பாடு மாடு குளிக்குதா வாங்க கிடைக்குது அப்படின்ட்டு கூட வேண்டியதான் சீவே சீவே இப்படி என்ன பண்றது. அதனால காலையில எழுந்தாச்சு என்னன்னு கேட்டா என்ன பண்ணு குளிச்சுடணும், கழித்து கலந்ததோர் காதல் கசி போடு காவிரி வாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை போதில் செந்தேன் தெளித்து சுவையமது ஊட்டி அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே அப்ப சுவாமி. அதனால அப்படி செய்யணும். எனவே அது போல இல்லாமல் அந்த எல்லாம் கவனிச்சு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, காலைல குளிச்சுட்டு குளிச்சுட்டு புட்டெல்லாம் இது பண்ணி வைத்து, சொக்கநாதா நீ தான்ப்பா இருக்கிற, மீனாட்சி ஆத்தா நீ தான்மா இருக்கிற, ஏதோ இதை வந்து எத்து நிவேதனம் பண்றேன், இன்னைக்கு நல்லபடியா வியாபாரம் ஆகி இந்த ஆன்மாவுக்கு படி பசிப்பட்டு இல்லாம இருக்கணும்னு செய்யணும் என்று சொல்லி தினமும் வேண்டும். இப்படி பல நாள் வேண்டியதுனால சொக்கநாதருடைய அருளுக்கு பாத்திரமாகிறார் அந்த அம்மா. அதனால என்ன பண்ணுனாரு, அவளை கரையேற்றணும். என்ன பண்றது, இப்ப மணிவாசகரை வந்து அந்த திசை மணிவாசகர் மேல குற்றவாளி அல்லங்கிறத திசை திருப்பறதுக்காக வையை பெருக்கெடுத்து வச்சு இந்த வீட்டுக்கு ஒரு ஆள் போகணுங்கிறது போது வரும்போது அவருக்கு ஆள் இல்லாமையினாலே தானே வேலையாளா வந்து அது ரெண்டு மூணு வீடு தாண்டி இல்ல, இந்த வீடு வரும்போதுதான் வேலைக்காரங்க வேணுமா ஐயா வேலைக்காரமா அம்மா அப்படின்னாரு அந்த அம்மா. அப்படி காதல கேட்ட உடனே இதெல்லாம் ஒளி ஒளியில் வச்சோம்னா நான் அந்த அம்மா உள்ள புட்டு சொன்னேன், இங்க வேலைக்காரன் வேணுமாமா அப்படிங்கிற ஒளிய விட்டு கேட்கணும். அப்படியே போட்டு வந்து சொக்கநாதரே வந்திருக்காரு, வாப்பா இங்க வா அப்படின்னு வேலையாளா இருக்கேன்னாரு. போறேன் பாட்டி என்ன, கொஞ்சம் பசியா இருக்கு பாட்டி குடு பாட்டி. இது வரைக்கும் நிவேதனம் நிவேதனம் நிவேதனம்னா காட்டுவதுன்னு அர்த்தம். ஆமா நிவேதனம்னு என்ன அர்த்தம், சிவசிவ அது முழுசும் காட்டுறது இல்லையே, அதுவும் பக்கத்துல காட்டுறது இல்லையே, கொஞ்சம் எட்டவே சரிங்களா. அதனால அதனால அவர் மணி அடிச்சுட்டே போடுவார். யாரு சிவாச்சாரியார். இவர் பின்னால இருந்து அப்படியே அந்த கொஞ்சோண்டு அந்த அந்த ஆடையை திறந்து அப்படியே காட்டிபிடி போட்டுவது சிவசிவ. அதனால இது வரைக்கும் காட்டினது இன்னைக்கு அதாவது சாப்பிட்டதா இருக்கட்டும்னு கொஞ்சம் எனக்கு மாதிரி பசியா இருக்குன்னு கேட்டது. அதே நம்மப்பா சாப்பிடுப்பான்னு சொல்லி எல்லாம் கொண்டாந்து கொடுத்து சாப்பிட்டுட்டு என் கரையை அடிச்சுட்டு இல்லப்பா அடிச்சதான் பாத்தி கவலையே படாத பாத்து நீ என்ன சொல்லிட்டு அப்படி போய் அங்க போய் ஏமாத்தி எல்லாம் செஞ்சார் சரிங்களா. ஏமாத்தினது மணி 3 மணிக்கு ஏமாத்தினார். எது தட்டுக்கூட எடுக்கிறது, கீழே போடுறது, இது இருக்கிறது, இது இருக்கிறது, நடுப்புற பண்றது, வெத்தலை பாக்கு போடுறது, 20ஆம் நூற்றாண்டு வேலையால நடிச்சார். வேற ஒண்ணும் இல்லை சரிங்களா. சிவ சிவ இது என்னங்காதீங்க. 20ஆம் நூற்றாண்டு வேலைக்கார் எப்படி இருப்பார்கள் வருங்காலத்தில் அப்படிங்கறத இங்க யாரையும் குறிப்பதல்ல கற்பேன் நடித்தார் நினைக்கலாம். என் பெரிய ஆபீசர் அப்படிதான் போய் சீட்ல உட்கார்றதே 10 போய் உட்கார்றது ஆபீசர் எத்தனை சில இவங்க மாதிரி இருக்கலாம். சில பேர் 10 தான் போறது, 10:30 வரைக்கும் அப்படியே பேசிட்டு இருக்கிறது, குச்சலமிச்சு அடிக்கிறது சரிங்களா. நீ பேப்பர்ல என்ன விஷயம் பாக்குறது அப்படி பாத்துட்டு தான் 11 மணிக்கு உட்கார்றது சீட்லயே. சிவ சிவ 12 ஆச்சு இல்லையோ, நீங்க என்ன எடுத்துட்டு வந்து பூரிக்கலா அப்படின்னா, நான் இன்னைக்கு உப்புமா இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா 12 ஆனவன் நீ வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூர் போற திருக்குறள் படிச்சவங்க இல்ல, திருக்குறள் படிச்சதுனால சிவ சிவ ஏனைய வெள்ளித்திரையில் காண்க. இல்ல அது மாதிரி 20ஆம் நூற்றாண்டு எப்படி வந்து வருதுங்கிறதுக்காக காட்டுவதற்காக என்ன பண்ணார்னா, இவர் வந்து மணி 3 மணி ஆச்சு வந்தான் ஆள் வந்து என்னப்பா எல்லாம் கரையறைக்கப்பட்டதான், எல்லாம் கரையெல்லாம் ரொம்ப அருமையா அடைக்கப்பட்டது, அரசனுடைய ஆணைப்படி அதுல ஒண்ணும் எந்தவித மாற்றம் இல்லை அப்படின்னாரு. பானை பாத்துட்டே வர்றார் அரசன். ஆனால் அப்படின்னு அந்த ஆனால் வந்தா ஆபத்து என்னைக்குமே, ஆனால்னா அது ஆபத்துன்னு அர்த்தம். நீங்க அந்த சொல்லு வராத இருக்கணும். திருவண்ணாமலை ரொம்ப அருமையாக பலமானது, தெய்வத்தன்மை உடையது, நல்ல திருக்கூட்டம் உடையது, எப்பொழுது உழவாரப்பணி முயற்சி செய்வதுடையது. ஆனால் போச்சு வரப்படாது. ஏன்னா இது சொன்னதுக்கு நேர் மறுதலைன்னு அர்த்தம் ஏதோ ஒண்ணும். அதனால அந்த ஆனால் வராம நம்முடைய விமர்சனம் நடந்துகிட்டு இருக்கணும். ஆனால் என்னன்னர், ஒரே ஒரு ஆள் மட்டும் சரியா அடிக்கல என்ன அவன் யாரியா அப்படின்னார். இவர் சொன்ன உடனே கையில இருந்து ஒண்ணு போட்டா அதெல்லாம் தெரியும் நமக்கு, அது அவர் மேல விழான்னு மற்றவர் மேல விழுந்து விழுந்த உடனே என்ன செய்தார். நான் அதான் அடிக்கடி சொல்றது முன்னோட சொல்லியிருப்பேன். அப்பையா நம்ம ஆள் சும்மா இருக்க மாட்டான். அப்போ அந்த காலத்திலேயே உங்க சிவபெருமான் உங்க சிவபெருமான் இல்ல ஏமாத்தி இருக்கிறார். சாப்பிட்டுட்டு புட்டு சாப்பிட்டுட்டு ஏமாத்தி இருக்கார் இல்லைங்களா. அந்த காலத்திலேயே கடவுளுக்கே அந்த மாதிரி புத்தி இருக்குமானா, ஃபுல் ஆஃப் தி பிளாங்க்ஸ் முடிச்சுக்கோ இல்லைங்களா. அந்த காலத்திலேயே கடவுளுக்கே அந்த மாதிரி புத்தி இருக்குமானால் புள்ளி வச்சிருக்கும், புள்ளி வச்சிருக்கும். மக்கு பயில திருவாசகம் படிச்சவன் நல்லா படிச்சோலைதான் இல்ல. இங்க வாடா 3 மணி வரைக்கும் அப்படி செஞ்சார். எதற்கு? தான் இன்னாருக்காக அடியவனாய் வந்தேன் என்பதும் இதன் வாயிலாக அந்த அடியவள் பெருமையை புலப்படுத்துவதற்கு வந்தார். ஆனா சரியா 3 மணிக்கு வாங்கின சாப்பாட்டுக்கு பிட்டுக்கு சாப்பாட்டுக்கு வஞ்சகம் இல்லாமல் பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் இந்த வரிய படிச்சு யாருக்காக, யாருக்காக அடியவட்காக. அவ தனக்கு அடியவள் தான் ஆண்டான் தான் இருந்தாலும் கூட ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும். அதனால நீ ஏமாத்துறதுக்கெல்லாம் எங்க ஆண்டவனை முன்னோடியா பண்ணாத தெரியுதா. அவ எங்க பெருமான் வாங்கின பொருளுக்கு பாங்கா மண் சுமந்தா. சரி சார், கணக்கு நேர் பண்ணாரா? கணக்கு நேர் பண்ணாரா அப்படின்னா, ஆமா திருவாசகத்தை படிச்சிட்டு வரா கடைசியில உள்ளத்துல இருக்க பிட்டு நேர்பட மண் சுமந்த பேருந்தூரை பேரும் பித்தனி. என்ன பண்ண? பிட்டு நேர்பட கணக்கு நேர் பண்ணார்டா. இங்க பாங்காய் மண் சுமந்ததுனர் பின்னால பிட்டு நேர்பட ஐயா அந்த அம்மாவை பிட்ட வாங்கி தின்னு இந்த மாதிரி அக்கறம் பண்ணி ஏன்னாரு. இல்லடா, கணக்கு சுத்தமா தீர்த்துட்டேன். எதுக்காக கொடுத்தால் தன் கரையை அடைக்கணும்ங்கிறதுக்காக. ஓரளவு கூட பண்ணாமே இதுக்கு அந்த பக்கம் இருக்கிற கரை அந்த பக்கம் இருக்கிற கரையை விட அதெல்லாம் வந்து கேதார்நாத் இது பத்ரிநாத்தா இருக்குமானா, இது எவரெஸ்டா இமயமலையா தூக்கிட்டு அப்படிங்களா. 20ஆம் நூற்றாண்டு வேலையை காட்டாதீங்கடா, காட்டாதீங்க. அதனால இங்க ஆங்கதுதன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்தருடைய பெருசு என்று சொன்ன மணிவாசகர் அங்கே பிட்டு நேர்பட கணக்கு சரியா நேர்பட்டு பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்தூரை பெரும் பித்தனி. என்று சொல்ல, அது திருவாசகத்திலேயே கணக்கு நேர்பட்டது என்பதும் பாங்காய் மண் சுமந்தார் என்பதும் விளங்குகிறது. அதனால இப்படியாக செய்தார். ஓ நான் அது ஏன் விட்டேன்னு கேட்டா, முன்ன அது அந்த அம்மாவுக்கு செய்த பரிசு, அதனால விட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தன்னோட வரலாற்றோட ஏழ்படுது வச்சுங்க. அதனால இனி 50-51 வரை படிக்க கூடாது, அது மற்றவங்களுக்கு செய்தது. மீண்டும் 52 வரி, வாத ஊரில் வந்தி நிதருளி பாரச்சிலம் போலி காட்டிய பண்பும். இது இவருக்காக செஞ்சது, இது இவருக்காக செஞ்சது. இந்த குதிரையெல்லாம் வாங்கிட்டு வர்றதா சொல்லி ஆவணி மூலத்துல வரணும்னு சொல்லிட்டு, வரும்னு சொல்லிவிட்டு மதுரைக்கு வந்தார். நீ முன்ன பாப்பா, நான் பின்னால வரையினார். ஏன்னு கேட்டா, இந்த அடிவர் ஒண்ணு குதிரை வேற ஓட்டக்கூடாது, முழுசா தான் தான் ஓட்டணும். கருணை ஆமா, மணிவாதரி கூட வச்சுட்டு வந்த, இது ஏன் பெருமான் நீங்க அடியேன் செய்யறது என்று சொல்லிடும். அதனால நீ முன்ன பாப்பா, அப்படி முன்னால மதுரைக்கு போக சொல்லிட்டு இது கொள்ளு பையன் எள்ளு பையன் வச்சுக்கிட்டு வெத்தில பாக்கு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி அதெல்லாம் முன்னமிச்சுட்டார். இவர் முன்ன போனவர் மதுரைக்கு போனவர் ஒரு முறை திரும்ப வாத ஊருக்கு போயிருக்கார், வாத ஊருக்கு போயிருக்கார். வாத ஊருக்கு போயிருந்த ஒரு ஒரு சில நாட்கள் தான் இருந்திருக்கணும், ரொம்ப நாள் இல்லை, ஒரு சில நாட்கள் இருந்த போது பெருமான் பாத சிலம்பொலி காட்டினாராம். பாத சிலம்பு அது என்னது? நல்ல சிவபூஜை முடிவில் தன்னை மறந்து தியானம் பண்ணுகின்ற பொழுது அப்பொழுது ஏதேனும் சில ஒளி காட்டுவாராம் பெருமான் அடியவர்களுக்காக. அந்த ஒளி எப்படி இருக்கலாம்? பாதத்தில் இருக்கிற சிலம்பொலியா இருக்கலாம். இதுதான் இங்கேயும் நம்ம சித்தியாரணி, இது மாதிரி சிவஞான திருவந்தியாரணி இருக்குது. ஆனா திருமந்திரத்துல இந்த பாத சிலம்பொலியாவும் இருக்கலாம், கடல் ஒளி போலவும் இருக்கலாம், சங்கொலி போலவும் இருக்கலாம், மணி ஒளி போலவும் இருக்கலாம். இந்த மாதிரி சில அனுபவங்களை காட்டுவாராம். எப்படி இருந்தா, அந்த சிவபூஜை முடிவில் எல்லாவற்றையும் தன்னை மறந்து பெருமானையே தியானம் பண்ணி அதுவாகவே இருக்கிற நிலைமை வருகின்ற பொழுது அந்த அனுபவம் ஏற்படுமா? அந்த அனுபவம் ஏற்பட்டது நம்முடைய மணிவாசகருக்கு. எப்போ அந்த மாதிரி வாத ஊரில்
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் நம சிவாய். Shaivam.org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்

கல் மனம் செவி இன்னது என்று அறியேனே. முனைவன் பாத நன்மலகு பிரிந்தி

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 3 திருமுறை 119 பதிகம் 4 பாடல் தாங்கரும் காலம். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருவீழிமிழலை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த 3 திருமுறை பண்புறநீர்மை ராகம் பூபாலம்.

நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय। यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
1: தலம் திரு பிரமபுரம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை திருஎழுகூற்றிருக்கை பண் வியாழக்குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிரம்.